நேரம் சரியாக 12:25 எங்களுடைய இந்திய இலங்கை நேரம் அது. கனடிய நேரம் சரியாக 2:55. எங்கே எங்களுடைய ராணியம்மா ஏதோ உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 12:30 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:59. இந்த பாடலை அனுப்பி வைச்சதுக்கு மாமா உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்தது வந்து பாடல், மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. எனக்கு பிடித்த ரோஜா பூவை பாடல் காற்றலைகள்.

நேரம் சரியாக 12:35 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:04. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பலர் சோஹிதா நீங்களும் அழைத்திருக்கிறீர்கள், நீங்கள் முனைப்புக்கு வரலாம். வந்து உங்களுடைய பாடலையும் சொல்லி எதை வைத்திருக்கலாம், எதை தள்ளி வைக்கலாம் என்றதையும் சொல்லிவிட்டு செல்லலாம். அழைப்புக்கு வாருங்கள்னு சொல்லி அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: காற்றிடையே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
1: வணக்கம், நலமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடல் இப்ப கேட்டு விட்டது. நல்ல ஒரு சோக பாடலா இருந்தாலும் நல்லா இருக்கு.
0: அது நல்ல ஒரு பாடல். அன்னையே போலியா
1: அர்த்தம் இருக்குது.
0: நிச்சயம். அம்மா, உங்களோட அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மா நலமாக இருக்கு.
0: நலமா இருக்கிறாங்களா? சரி சரி. எப்படி உங்களோட காலநிலை அங்க எப்படி இருக்கிறது திருச்சூர்ல? ரெண்டும் சேர்ந்து வருகிறது. நல்லது. நீங்க மதிய சாப்பாடு
1: இன்னைக்கு கொஞ்சம் வெயில், ஒரு 4 மணிக்கால வெயில் இருந்தா 5 மணிக்கால
0: மழை இருக்கும். மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
1: மதிய சாப்பாடு இப்போ அடுப்பில் இருக்குது.
0: சூப்பர். நல்ல நல்ல. வேலைக்கு வந்துட்டீங்களா?
1: ஆமா, வேலைக்கு வந்து.
0: சரி சரி. உங்களோட விருப்ப பாட்டு சொல்லுங்க. முதல்ல
1: கேளாமல் கையிலே வந்தாயே,
0: அந்த பாட்டு நல்ல ஒரு பாடலா இருக்குது. நான்
1: விஜய்.
0: ஆஹா, சரி. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேணும்னு பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புறது என்னத்த?
1: அது வந்து இந்த மியூசிக், இசை
0: இசை இசை இசை.
1: அது எனக்கு எப்பவும் பிடிக்கிற ஒரு வாழ்க்கையில பொழுதுபோக்கு.
0: பொழுதுபோக்கு. சரி, வேற என்ன?
1: அது இசை தான்.
0: வேற என்னத்தை வச்சிருக்க விரும்புவீங்க?
1: வேற இப்ப மொபைல் எப்பவும் கையில் இருக்கும்.
0: அதுக்கு மேல வேற என்ன? அது நிச்சயமா எல்லாருக்கும்
1: அது அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல.
0: அது இல்லாம யாருக்குமே சோறு இறங்குது இல்ல, சாப்பாடு பிடிக்குது.
1: நம்ம இப்போ பேசிட்டு இருக்கதே அதனால தானே.
0: அதனால அது நிச்சயமா முக்கியமா தேவையில்லை. சரி, வேற என்ன?
1: வேற இசை. ஓகே, இசை ஓகே. அடுத்தது என்ன?
0: அடுத்தது என்ன?
1: உங்களுக்கு
0: பிடிச்சு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணும்னு விரும்புறவற்றை சொல்ல சொன்னேன் முதல்ல.
1: அது என்னது? அப்படி அதெல்லாம் இல்ல. க்ளூவெல்லாம் இல்ல.
0: எது எது
1: ஏதாவது க்ளூ இருக்குதா?
0: இல்ல இல்ல இல்ல, இது உண்மையாவே உங்களோட மனசுல பட்டதை சொல்ல சொல்றேன். உங்களுக்கு என்ன என்ன இல்ல? நீங்க வானொலி இசை கேட்க விருப்பம் சொன்னீங்க இல்ல, அது பக்கத்திலேயே வச்சிருக்கோம் சொன்னீங்க. அப்படி வேற என்ன என்ன என்ன விடயம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: அதே மாதிரி
0: ஆசைப்பட்டு வச்சிருக்கேன் அப்படியே வச்சிருக்கோம். எனக்கு நெடுக தேவை என்று சொல்றது என்ன என்ன உங்கட மனம் தேடுது? அப்படி
1: நிறைய வார்த்தைகள் வருது சொல்றதுக்கு, ஆனா ஒன்னும் போ திடீர்னு சொல்ல முடியல.
0: சொல்ல சொல்ல முடியலையா? சொல்ல வெளியில சொல்ல கூட சொல்ல முடியல. அது அப்படி சொல்லுங்க வெளியில.
1: ஒருத்தரையும் வந்து மோசமாய் நம்ம நான் சொல்லி இருக்கு நான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி யாரும் சண்டை போடக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது. அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்.
0: படிக்காத ஒரு விஷயம். யாரும் சண்டை பிடிக்க கூடாது, பேசக்கூடாது இல்லையா, திட்டக்கூடாது, முகத்தை உம்மண்டு வச்சிருக்க கூடாது, சிரிச்சு கொண்டு இருக்கணும், ஜாலியா இருக்கணும். சூப்பர். கொஞ்சம் இருந்தாலும் உங்களை எல்லாருக்கும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது, சொல்ல முடியாததால் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் தடங்கி தடங்கி சொல்றீங்க. ஆ சரி, பரவாயில்ல. இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, இவங்க இவங்களுக்கு எது பிடிக்கும்
1: சொன்னா இல்ல இல்ல தெரியாத சொன்னா இப்போ நம்ம ஒரு ஒண்ணு எப்படி தமிழ்ல சொல்றது, எதுலயும் வந்து நம்ம அடிக்டா இருக்க கூடாது,
0: அடிக்டா இருக்க கூடாது,
1: எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு அளவா இருக்கும்.
0: இப்ப என்ன சொல்றேன், அப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு, உங்களுக்கு இப்ப ஒருவர் மேல சரியான அன்பு, அப்ப அவர் மேல நீங்க அடிக்டா இருக்க கூடாது, அந்த அன்பு தேவை என்று நீங்க அடிக்டா.
1: அது அதை சொல்றேன், அதை பத்தி சொல்றேன். அதாவது எனக்கு ஒருத்தர ஒரு பொண்ணு மேலே ஆண் மேலே நல்ல அன்பு இருந்தாலும் அது நம்ம ஒரு அளவுக்குதான் அவரு அவர்கிட்ட காட்டணும். இல்லாட்டி அதிகமா காட்டியிருந்தா நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சண்டையோ இல்லாட்டி பேசாம இருக்கும் போதெல்லாம் அது ரொம்ப பிரச்சனையாகும். ரெண்டு
0: பேரும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனையா இருக்கும், உங்களுக்கும் கவலையா இருக்கும். அப்படியா?
1: கவலையா இருக்குமா? ரொம்ப கவலையா இருக்கும். அது பெரிய பிரச்சனையா வருது,
0: பிரச்சனை வரும். அது சரி.
1: அப்போ ஒரு ஒரு அளவுக்கு இருந்தா நல்லது. சாப்பாட்டு சாப்பிடுற மாதிரிதான், அதிகம் சாப்பிட்டா உடம்பு அதிகம் வரும், பிரச்சனையாகும், டாக்டர் பார்க்கணும்.
0: அப்ப அன்பையும் அப்படி அளவோட வச்சிருக்கணும் பண்றீங்க என்ன? கொஞ்சமா போட்டு
1: சத்தியமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பு மட்டும் இல்ல, எல்லாமே அளவா இருந்தா நல்லது.
0: நல்ல சந்தோஷம். சரி, அது உண்மையா உங்களோட உங்களோட நீங்க உங்களோட அறிவுரையை எல்லாரும் அதை ஏற்றுக்கிறோம். என்னண்டா நான்
1: அனுபவம் அனுபவம் சொல்லுது. அனுபவம் இருக்குது நிறைய.
0: கூட எதிர்பார்க்க கூடாது இல்ல எதையும்.
1: உண்மை உண்மை உண்மை
0: எதிர்பார்க்க கூடாது.
1: அதே மாதிரி அதிகமா நம்ம வந்து ஒண்ணுக்கும் ஆசைப்படவும் கூடாது.
0: அதிகமா ஆசைப்படக்கூடாதுன்றது அது வேற. இப்ப நாங்க எதையுமே கூட ஆசைப்படக்கூடாது. அன்பு நிறைஞ்சவங்க. இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப எப்படி சொல்றது, உங்களோட மனைவி உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசை இருக்காதா?
1: அப்படி எப்போ இருக்கணும் என்று யாருக்கும் ஆசை இருக்காது நான் நினைக்கிறேன். சும்மா சொல்லும் இல்ல இல்ல, நான் கரெக்டா இப்ப நான் கரெக்டா தான் சரியாக தான் சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் சும்மா மனைவிக்கு முன்னாடி சொல்லும், எனக்கு மனைவி பக்கத்துல, மனைவி இல்லாத எந்த கேள்வி யாராவது கேட்டா இல்ல மனைவி இருந்தா ஒரு பிரச்சனை தான், எப்போ இருக்க வேண்டாம், எவ்வளவு இருந்தா போதும் அப்படி சொல்லும். ஆனா உண்மையா சொன்னா நம்ம எப்போ நம்ம கிட்ட எப்போ மனைவி மனைவி இருக்க மாட்டா, இந்த தொந்தரவு தாங்க முடியல மனைவி சொல்லும்.
0: மனைவிக்கும் அப்படிதான்,
1: ரெண்டு பேரும் பிரச்சனை தான்,
0: அப்படிதான் இருக்கு.
1: ஐயோ, ரெண்டு பேரும் பிரச்சனை தான். ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும்னா ரெண்டு பேரும் கொஞ்சம்
0: தள்ளி தள்ளி இருக்கானேன்றீங்க. ஐயோ, எப்படி எல்லாம் உலகம் மாறி போச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. என்ன செய்யற
1: நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவியும்
0: இப்ப பாருங்க, அடுத்த அடுத்த கால் வந்துருச்சு உங்களுக்கு. நேரம் சரியா 12:40 என்னோட எங்க இருக்கிறீங்க அச்சன்? அச்சன் எங்க இருக்கிற நீ? என்ன சாப்பிட்டியா? என்ன அடுத்த போன்ல இருக்கிறீங்க அச்சன்? வந்துருச்சு உடனே ஹலோ கட் பண்ணிட்ட. சரி, அவளும் அப்படிதான் இருக்கணும். அவக்கு அன்பு இருக்கு, நீங்க தான் தள்ளி வைக்க நிக்கிறீங்க போல இருக்கு. சரி, இதெல்லாம் நான் தமாஷுக்கு சொல்றது
1: இல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு அளவோடு இருந்தா, எல்லா எல்லாத்துலயும் ஒரு அளவோடு இருந்தா எல்லாருக்கும் சுகமா ஜாலியா இருக்கலாம்,
0: ஜாலியா இருக்கலாம். சரி சரி, நல்லது ரதீஷ், நன்றி. நாங்கள் உங்களோட பாட்டு எடுத்து வர்றோம். சரியா?
1: கேளாமல் கையிலே,
0: கேளாமல் கையிலே. சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அப்பாடா, இவங்களோட பேசி பேசியே உண்மையிலே நான் களைச்சு போனேன். யாரை கேட்டாலும் ஏதோ அப்படி இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு அன்பையும் கொஞ்சம் தள்ளி வைக்கவே இருக்கிறார்கள். அது என்னன்னு தான் எனக்கு தெரியலை. பார்க்கலாம், பாடலை எடுத்து வரலாம். அடுத்த பாடல் எங்களுடைய சாந்தி அம்மா தர்மபுரியிலிருந்து ஒரு நல்ல பாட்டை கேட்டிருக்கிறீங்க, அருமையான பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எத்தனை தடவை நாங்கள் கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். எனக்கு பிடிச்ச பாடல்ன்றதால நான் அப்படி சொல்லுகிறேன் இல்லை. பாடலின் இசை, அந்த காட்சி அமைப்பு, அது மட்டும் இல்லை அந்த பாடல் வரிகள் நல்ல ஒரு வரி. ஒரு பெண்ணின் மனது எப்படி பாடுபடும் என்றதை, எதுவாக இருந்தால் அந்த சோகத்தை நான் சொல்லவில்லை, இன்பமான ஒரு விடயத்தில், தனக்கு பிடித்த ஒரு விடயத்தில் அந்த மனம் எவ்வளவு தத்தளிச்சு எப்படி சொல்லுகிறது என்றதை இந்த பாடல் இருக்கிறது கேட்கலாம்.

பாடல், இனிமையான பாடல், உண்மையிலேயே கேட்க கேட்க தவிட்டாத பாடல் சில இருக்கும். அதில் இதுவும் ஒன்று சொல்லிக்கொண்டு நேரம் சரியாக 12:54 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 3:23. பலர் அழைத்து விட்டு நீங்கள் ஒருக்கா ரெண்டு தரம் அழைச்சிட்டு இணைப்பு கிடைக்காது என்று விட்டு நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள். முயற்சி செய்யுங்கள். அந்த உறவுகள் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைத்தால் எங்களுக்கு வராது, நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கும். பின்பு இப்படி பேசும்போது பாடல் முடியும் போதெல்லாம் நீங்கள் அழைப்புக்கு வந்தால் கிடைக்காது என்று ஒன்று எதுவுமே இல்லை, முயற்சி செய்தால் கிடைக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. அடுத்த பாடல் லெனின் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நீங்கள் விரும்பிய பாடல் காட்டலை ஒழித்தது. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய ஃபாரூக். நீங்கள் கேட்ட பாடல், அதுக்கு முன்பாக எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: காற்றில் இணைந்தோளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம் அப்பா. இங்க பாக்கலாம், ரெண்டு மூணு நாளா காணவே இல்லை. வணக்கம் லோகிதா.
1: வணக்கம் அக்கா. இப்பவும் சரியா கஷ்டப்பட்டு தான் லைனை பிடிச்சு
0: எடுத்தேன். நீங்க போனை மாத்துங்க,
1: சிரமப்பட்டு
0: போனை மாத்துங்க.
1: ஓமாக்கா,
0: தலைய சுத்தி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்த போன் உடனே வேலை செய்யும்.
1: எடுத்து
0: இப்ப நீங்க உங்களோட போனை இப்படி உடைச்சிட்டா எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து அழ போறாங்களா? ஐயோ என்ன லோகிதாவோட பேசல, அவ
1: இருந்தா
0: உண்மை, அவ இல்ல போல வீட்டுல உண்மைன்னு சொல்லி
1: தீர்க்க தரிசிதான்
0: இல்ல அவ இருந்திருந்தா அக்கா என்னக்கா இது என்னக்கா கதைக்கிறீங்களாக்கா, நீங்க இப்படி செய்யலாமாக்கா, அப்படி எல்லாம் யாரும் எனக்கு இல்லையிலன்னு சொல்லி பாவம் இல்ல. என்ன உண்மையக்கா, உண்மையக்கா, உண்மையக்கா பாருங்க எப்படி இருக்கன்னு பாரு.
1: இல்ல எத்தனை நாளைக்கு அக்கா நாங்களும் இப்படி இல்ல இல்லன்னு மறந்து கொண்டு தெரியறது.
0: சரி, இல்லாத நேரம் பண்ணாலும் ஓமெண்ட் சொல்லுவோம் என்ன இல்லையா? மனம் பாரமா இருக்கும் இதுன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓமாக்கா உண்மைதானக்கா
1: சொல்லிட்டோம்னு அப்பாட
0: இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் லோகிதா. லோகிதா அட பாட்டை கேட்டுருவோன்னு லோகிதாட. என்னண்டா இல்ல இப்படித்தான் உங்களோட உங்களோட பக்கம் எல்லாமே அப்படித்தான் கனெக்ஷன். லோகிதா
1: இல்ல நல்லா தெரியுது, நான் கட்டி எடுக்க கூடாதுன்னு தெரியும்.
0: லோகிதா லோகிதா
1: எடுக்காதான் டூசுகள்
0: பாருங்க என்னண்டு
1: அதாவது
0: உங்களுக்கு பிடித்தது எதை என்னோடயே வச்சிருக்கோனும், இது எனக்கு கிட்ட கிடைக்காதா, என்னோட நான் விடக்கூடாது, எனக்கு தேவை என்று சொல்லி வச்சிருக்க விரும்பி வச்சிருக்கிறது எது எதுன்னு சொல்லுங்க. ஒன்றல்ல நிறைய இருக்கும், அதை சொல்லுங்க. அடுத்தது வந்து ஐயோ வேணாம்ப்பா நான் தள்ளி வைக்க விரும்புகிறேன் என்று சொல்றதுகள் எது, அதுதான் இப்போ ரெண்டு ரெண்டு இதை கொடுத்துருக்கேன். ஒரு எங்களோட ஃபாரக் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சோட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு ஒண்ணுமே சொல்லல, பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன வீட்டை வச்சிருக்கேன். எனக்கு இதை நினைச்சு தலை உரைக்குது, உண்மையா தான் தலை ரத்தோட்டம் இல்லாம எல்லாம் உரைச்சு பிளக் அவுட் ஆகுது. சொல்லுங்க,
1: வீட்டுக்கார அம்மனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா?
0: அது அவர் சவுதியில இல்ல இருக்கிறார், அதனால அவருக்கு பயம் இல்ல. அது நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வீட்டை வருவார். அந்த நேரம் சொன்னது மறந்துடுவா என்ன இதெல்லாம் மற்ற வானொலி கேக்குறது
1: வானொலி
0: அந்த துணி. அதனால உங்களுக்கு அப்படி இல்லையே, வீட்டு பக்கத்துலயே வச்சிருக்கீங்களே நீங்க. எத்தனை பேர் நண்பர்களுக்கே லோகிதா நினைக்கிறீங்களா? கொஞ்சம் அரைக்கினி இல்லைங்க பாப்போம், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அரைக்கினி இல்லைங்க லோகிதா. உங்களோட வீட்டுக்கு முதல்ல குளம் இருக்கா? குளம் லோகிதா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குதா? குளம் கொஞ்சம்
1: இப்படி அண்ணன் அது எங்களோட வைஃபோட அண்ணன் கல்யாணங்கிறதுக்கு கேமராமேன் என்ன செய்தான்னு சொன்னா கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி அவன் போய் கேக்குக்கு மேல
0: இருந்துட்டான்.
1: அவங்க விட்டு இருந்த கேக்குக்கு மேல அத கவனிக்கல இவன் இறக்குங்க இறக்குங்கன்னு அவன் மெல்ல மெல்ல இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி ஐசிங் பண்ணி இருந்த அந்த வெட்டிங் கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
0: ஐயோ
1: கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
0: என்ன செய்ய அவர் குந்தின கேக்குதான் சொல்லுங்க.
1: ஒன்றும் செய்யல அது அம்போகதிதான். இப்ப நீங்க கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் இறக்குங்க எனக்கு உடனே அந்த ஞாபகம் தான் ஓடி வந்தது.
0: சரி உங்களோட பாட்டை சொல்லுங்க. முதல்ல பாட்டை சொல்லிட்டு எனக்கு பேசுவோம். நின்றாலும் பாட்டு எடுத்து வரலாம். சொல்லுங்க.
1: கண்மணி நில்லு காரணம் சொல்லு ஊமை விழிகள் திரைப்படம்
0: கண்மணி காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா அந்த பாட்டு இல்லையா?
1: ஓ எஸ் என் சுரேந்தரம். நான் நினைக்கிறேன் சுனந்தாவா அல்லது டி எஸ் அசிரேகா அந்த ஊமை
0: ஒரு அரவணத்தியான எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடு. இதெல்லாம் இந்த அரவணத்தியத்துக்கு கதைக்கிற இவ்வளவும் நான் பொய்யுக்கு தான் கதைப்பேன். அதை நீ பிள்ளையா எடுத்துடாத என்று கேட்டுட்டு தான் வரீங்க. நீங்க நான் எத்தனை பேரை நான் பார்த்து படிச்சுட்டேன் என்ன உண்மையா? இவ்வளவு நேரம் நீங்க என்ன செய்தீங்க? காலை பிடிச்சு கைய பிடிச்சு அம்மா ரசாத்தி பிளீஸ் ஒரு அரமணத்தியான அக்கா பாவம் மீராக்கா அதுல போய் நான் அரமணத்தியான சும்மா அவக்கு ஏத்த மாதிரி பேசுவேன். அதுல ஒன்றுமே உள்குத்து இல்ல. அதனால அதுக்கு மட்டும் எனக்கு விடு. அரமணத்தியாதுக்கு மேல பேச மாட்டேன். இவ்வளவுதான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க.
1: நேற்று நேற்று துணிவா பேசினாக்கா அடுத்தவங்க வீட்டுல போய் மொட்டை மாடிக்கு மேல இருந்து
0: பேசினாரு. அரமணத்தியான நீங்க சொல்லுங்க. அரமணத்தியான கதைக்கிற அவ்வளவும் அது ஒரு சும்மா டிராமான்னு சொல்லுங்க நீங்க. ஓகே சரியா?
1: நான் நேற்று என் துணிவில்தான் இன்றைக்கு அந்த இடத்துல நிக்கிறேன் ஞாபகத்துல இன்றைக்கு முழுதையும் கொட்டி போட்டேன்
0: உங்கள்கிட்ட. இப்படித்தான் ஒரு நாளைக்கு நீங்க பாருங்க புடிபட போறீங்க கொட்டுறதெல்லாம் கொட்டி. சரி நீங்க சொல்லுங்க. எதை நீங்க பக்கத்துல வச்சுக்கொண்டே இருக்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு?
1: என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னுடைய அதாவது என்னுடைய இரட்ட உறவு என் குடும்பம் என்னால உருவாக்கப்பட்ட உறவு என் பிள்ளைகள் அவ்வளவு பேரும் என்னோடய இருக்கணும் என்ற உணர்வு கொண்டிருக்கிறேன். விட்டு போயிடக்கூடாது. என் குடும்பம் என்னோடயே என் குடும்பம் என்னோட போய் வரணும். என்ன நான் ஒரு தடவை மரணத்தை எட்டுற நிலையில வந்திருந்தேன். படுக்கையில கிடந்துட்டேன். ஒவ்வொரு இரவும் கனவு கண்டுகொள்றது. அப்ப எனக்கு அப்ப ரெண்டு பிள்ளைகள் தான் இருந்தவங்க. மூன்றாவது மகன் கிடைக்கல. அப்ப எனக்கு அந்த பிள்ளைகள் எதிர்காலம் ஆறு கையில போகுது. எந்த பிள்ளைகளை யார் காப்பாத்துவாங்க? எந்த பிள்ளைகளை யார் அந்த அந்த ஒரு உணர்வு என்னோட என்ற பிள்ளையை போகுது. என்ன நான் பிள்ளைகளை விட்டுட்டு நான் போப்பறணும் போப்பறணும்ன்ற உணர்வுல இருந்தேன்னா ஆண்டவன் கிருபை நான் அதுல இருந்து மீண்டும் தப்பி வந்துட்டேன். அதனால என்னை விட்டு நான் போயிடக்கூடாது. அந்த குடும்பம் என்னோடையே போய் கொண்டிருக்கணும். ஆத்மாத்மான உள்மா உள்ளாண்ட ரீதியில விசுவாசத்தோட அந்த விஷயத்த சொல்றேன்க்கா.
0: என்ன
1: விட்டு இனிமேல் அந்த என்னை விட்டு இனி அந்த உறவுகள் இனி எனக்கு வேணாம். அதாவது நீங்க இனிமேல் வேணாமப்பான்னு சொன்னீங்களே உண்டு.
0: ஆமா அது எது?
1: அது என்ன? நான் நீ உயிருக்கு உயிரா நேசிச்ச உறவு என்ன நிறைய உறவுகள் என்னை விட்டு பிரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த உறவுகள் இனி எக்காலத்திலையும் எனக்கு வேண்டாம்.
0: ஓ
1: என்ன ஏதாவது நான் சொன்னேன் நான் இறந்துட்டேன் என்ற ஒரு செய்தி கேட்டு எனக்கு என்ன ஒரு பிடி மண் கூட எனக்கு போடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்க நிறைய உறவுகள், அதாவது என்ன ரத்த உறவுகள்.
0: சரி, ஏன்னா அப்படி எல்லாம் இறந்துட்டு அந்த இதை சொல்லக்கூடாது. சரி,
1: இல்ல அது அக்கா இல்ல இல்ல கேட்ட விஷயத்துக்கு என்ன இல்ல, இப்ப நீங்க கேட்டீங்க அது இந்த மனசோத்தொட்டு சொல்ற ஒரு விஷயம் தானே. கரெண்டா நேசிச்ச உறவுகள் என்கிட்ட உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன் இந்த உறவுகள் எல்லாம், அதாவது இந்த ரத்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள் இந்த அன்பு, அதாவது காதல் விஷயத்துக்குள்ள அவங்க வர மாட்டாங்க, ரத்த பந்தங்கள் உணர்வுறப்புகள் அவங்க எல்லாமே ஒதுக்கிட்டாள். என்னோட ஒரு கட்டத்துல நான் ஒரு அது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் என்ன சாரி உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் முன்னே மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் என்ற நிலைக்கு ஆளாகினது பிரயண்ட உறவு விட்டுட்டு போயிட்டுகள். அதனாலதான் அந்த உறவுகளை நீ ஏற்றுக்கொள்றது. ஏன் கடவுள் வந்து சொன்னாலே ஏற்றுக்கொள்ற மன இல்லை இல்லையா?
0: நீங்க இல்ல
1: அதுதான்
0: அப்படியா? அவை வேண்டாம். இது இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் எடுத்த உறவுகள் உங்களோட வேணுமென்றீங்க இல்ல லோகிதா? லோகிதா
1: இருக்கிறது.
0: நீங்க சொன்னதுகள் கொஞ்சம் மனதை அழுத்தியது என்று சொல்லலாம், எனது மனதை அழுத்தியது என்று சொல்லலாம். லோகிதா இருக்கிறீங்களா? முதல்ல உங்களோட ஃபோனை ஏதாவது செய்யுங்க முதல்ல, அப்போ தான் சரி. உங்களோட ஃபோனுக்கு ஒரு வழி பாருங்க ஐயா முதல்ல.
1: இல்லை கலைச்செல்லிய கடைக்கில் கோல் வந்து ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்கிறா.
0: அப்போ அவ இணைச்சு கொள்ளவா? அவக்கும் அந்த வேலை செய்யான்னு சொன்னாவே.
1: அவ எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வரல, பர்சனல் கோலுக்கு வந்தா.
0: பாக்கலாம், வாட்ஸ்அப்ல போட்டு பாப்போம். அவ போட்டு பாப்போம்
1: என்ன போட்டு பாப்போம்.
0: அங்க அவ இப்ப இங்க இருக்கறா இல்லையா மட்டக்களப்புல?
1: வந்துட்டாவா?
0: அங்க நான் போயிட்டேன்னு சொன்னா, நேத்து போறேன்னு சொன்னாவே. மகன்ட வீடு அங்க தான இருக்கு.
1: இந்த ஃபோன் பிரச்சனையால எதுவுமே.
0: ஆஹா, அவ சொல்ல இருந்தா நேற்று புறப்படுறேன்னு சொல்லியிருந்தா, அதனால அந்த குழந்தை அப்பாட நிகழ்ச்சிக்கு வரவில்லை. அந்த செல்ல குழந்தை பேந்து அவட அங்க அந்த இடத்துல கவரேஜ் இல்ல, வேலை செய்யலையேன்னு சொல்லியிருந்தா. பாவம் அங்க உங்களோட மட்டக்களப்புல தான் அக்கறை பெற்ற எங்க எங்க இருக்குது அங்கேயும் விடமன்ற சொல்லியிருந்தா அவ. அப்ப நல்லது லோகிதா, உண்மையா உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன். சரியா, போன சரி செய்துங்க போன லோகிதா.
1: இன்றைக்கு கொஞ்சம் நான் ரேடியோ கேட்கல, அதனால என்ன நிலையில இருக்கேன் தெரியாது.
0: அது பரவாயில்ல, நான் தான் இப்ப சொல்லிட்டேனே. இப்ப நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. என்ன உங்களோட மனைவிட்டோட தான் கேட்டா என்ன சொல்லுவான்றது ஒரு சின்ன ஒரு இது வந்ததுதான். நான் இந்த போனோட பேச முடியாது. அவ இனிமையா பேசுறவ அது நீக்க நின்று நின்று வரும்.
1: இல்ல அவட்ட கேட்கலாம் கேட்கலாமாக்கா, இப்ப அவ உங்களோட கலந்து கொண்டு
0: கொடுங்க கொடுங்க என்ன பேர்? உங்க பேரை சொல்லிருங்க, அப்ப எல்லாருக்கும் தெரியும். கேக்கணும் இல்ல நந்தகுமாரி? நல்ல பேர், நல்ல பேர், நல்ல பேர். நந்தகுமாரி அருமையான பேர், எனக்கு பிடிச்ச பேர். குமாரி லோகித ராஜா, எப்படி இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. விரைவா விரைவா சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. நந்தகுமாரி லோகித ராஜா சொல்லுங்க ஒரு பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க முதல்ல.
2: அம்மா என்று அழைக்காத அந்த பாட்டு தான் பிடிக்கும்.
0: அம்மா என்று அழைக்காத, சரி நீங்க சொல்லுங்க. பாடுங்க பாடுங்க பாடுங்க நந்தகுமாரி, பாடுங்க, நல்லா பாடுங்க. நாளைக்கு வந்து பாடுங்க, பாடுவர் பாடலாம்ல. நல்லா பாருங்க. சரி சொல்லுங்க, எதை உங்களோட வச்சிருக்க விரும்புவீங்க, எதை வேணாம்னு தள்ளி வைப்பீங்க, அது சொல்லுங்க.
2: பொருளா
0: எதுவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அது உயிர் உள்ள பொருளா, உயிர் உள்ளதாக இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம்.
2: என்னோட வச்சு கொள்ள விரும்புறது பிள்ளைகள், உறவுகள், குடும்பங்கள், சகோதரங்கள்.
0: வேற
2: அப்படி
0: என்ன பேர்ல நந்தகுமாரி லோகித ராஜான்னு சொல்றீங்களா? நான் இதை சொன்னதுக்குலாம் அவர் பேர் வரையில்
2: பாவம் அவரை ஏங்கிக் கொண்டு நிக்கிறாரு இல்ல பக்கத்துல.
0: என்ன சொல்லுங்க பிடிக்காதது? எதையும் சொல்லலாதா? எது பிடிக்காதது உங்களுக்கு? ஏதாவது சாப்பாடுல எதுவும் பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு சாப்பாடுகள் எதுவும்
2: ஏதாவது
0: அதுவும் அதெல்லாம் சாப்பிடத்தான் வேணும். அப்ப பிடிக்காதது

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பர். அடியவர் சொல்ல ஆண்டவன் கைப்பட எழுதிய பெருமை இதற்கு உண்டு. இதன் ஆசிரியர் மாணிக்க வாசகரின் குரு பூஜை ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று நடக்கிறது. அரிமர்தன பாண்டியனின் அமைச்சரான மாணிக்க வாசகர் குதிரைகள் வாங்க கொடுத்த பணத்தில் திருப்பெருந்துறையில், அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் கட்டினார். இதனால் மன்னரின் தண்டனைக்கு ஆளானார். சிவன் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தி மாணிக்க வாசகரின் பெருமையை உலகறிய செய்தார். அதன் பின் சிதம்பரம் சென்ற அவர் திருவாசகம் பாடினார். இதன் முதல் பகுதியாக உள்ள சிவபுராணம் சிவனின் பெருமைகளை விளக்குகிறது. 95 வரிகள் கொண்ட இதனை படிக்க முற்பிறவியில் செய்த பாவம் தீரும் என்று மாணிக்க வாசகர் குறிப்பிட்டுள்ளார். இனி தொடர்வது இந்து பாடல்கள்.

ஆனி மாதம் தேய்பிறை ஏகாதசிக்கு அபார ஏகாதசி என்று பெயர். இந்த நாளில் விரதம் இருந்தால் வியக்கும் விதத்தில் அபாரமாக பலன்கள் இருப்பதால் இப்பெயர் உண்டானது. கொலை பாவம், பெரியோர் சாபம், பொய்சாட்சி போன்ற பாவங்கள் விலகுவதோடு புண்ணியமும் சேரும். சிவராத்திரியன்று காசி விஸ்வநாதர் தரிசனம், மாசி மகத்தன்று திரிவேணி சங்கமத்தில் நீராடுதல், அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற தலங்களுக்கு யாத்திரை செய்த புண்ணியம் இந்த விரதம் மேற்கொண்டால் உண்டாகுமாம். கேட்டை நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஜேஷ்டா என்று பெயர். உலக நன்மைக்காக ஆனி கேட்டை நட்சத்திரத்தன்று கோவில்களில் நடத்தப்படும் அபிஷேகம் ஜேஷ்டாபிஷேகம். அன்று காலையில் பழனி முருகனுக்கு காலையில் ஜேஷ்டாபிஷேகமும், மதியம் உச்சி காலத்தில் அன்னாபிஷேகமும் நடக்கும். கேட்டை நட்சத்திரத்திற்கு உரிய தெய்வம் இந்திரன். இந்த நாளில் முருகனை வழிபட்டால் இந்திரன் போல ராஜயோகத்துடன் வாழும் பாக்கியம் கிடைக்குமாம். இசை நடனம் பயிலும் மாணவர்கள், கலைஞர்கள் ஆகியோர் தொழிலில் சிறக்கவும் புகழ் பெறவும் ஆனி உத்திர நட்சத்திரத்தன்று நடராஜரை வழிபட வேண்டும். இந்த நாளில் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆயிரம் கால் மண்டபத்தில் சுவாமிக்கு அதிகாலை 4 மணி முதல் ஆனி உத்திர அபிஷேகம் நடக்கும். மதியம் 1 மணிக்கு சிவகாமி அம்மனுடன் நடராஜர் ஆனந்த நடன கோலத்தில் காட்சியளிப்பார். சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, திருநெல்வேலி, குற்றாலம் ஆகிய பஞ்ச சபை ஸ்தலங்களில் ஆனி உத்திர வழிபாடு சிறப்பாக நடக்கும்.

இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள். முடிந்தவரை தானம் செய்யுங்கள். பணக்காரர் ஒருவர் தாராளமாக தானம் செய்து வந்தார். உறவினர்கள், ஏழை நண்பர்கள், ஆலய நிர்வாகிகள் அனாதை விடுதிகளுக்கு நன்கொடை கேட்டு வந்தனர். எல்லோருக்கும் சளைக்காமல் தந்தனர். கொஞ்ச காலம் சென்றது. இங்கு போனால் உதவி கிடைக்கும் என்று நினைத்து ஏராளமானோர் நேரம் காலம் தெரியாமல் குவிய ஆரம்பித்து விட்டனர். இது அந்த குடும்பத்தினருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. வந்தவர்கள் மீது கோபப்பட்டனர். திருப்பி அனுப்ப ஆரம்பித்து விட்டனர். ஒரு நாள் அந்த வீட்டு தலைவி ஜெபம் செய்து கொண்டு இருந்தார். மெதுவான குரலில் தேவன் பேசுவது போல கேட்டது. மகளே, பட்டுப்போன மரத்தை தேடி பறவைகள் செல்வதில்லை, காய்த்த மரங்களைத்தானே அவை நாடும். உன்னை கனிதரும் மரமாய் வைத்திருக்கிறேன். நீ மிகுதியான கனி கொடுப்பாயானால் இன்னும் உன்னை நான் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறேன் என்றது அக்குரல். இது அந்த பெண்மணியை சிந்திக்க வைத்தது. கண்ணீர் வடித்து தன் தவறுக்காக ஆண்டவனிடம் மன்னிப்பு கேட்டார். அந்த குடும்பத்தினர் மீண்டும் தானம் செய்ய துவங்கினர். நீங்களும் எப்பொழுதும் கனிதரும் செடியாய் இருங்கள். தானம் கேட்க வருபவர்களிடம் எரிச்சல் படாதீர்கள்.

ஓரிடத்தில் அன்னதானம் கொடுக்கப்பட்டால் இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இன்ன காரணத்திற்காக தரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும் போதுமானது. யார் கொடுக்கிறார்கள் என்பது தேவையற்றது. பைபிளில் நீயோ தர்மம் செய்யும் பொழுது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது என்று ஒரு வசனம் இருக்கிறது. இதை கடைபிடிப்பவரின் தர்மமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படும். சூரியன் ஒளி தருகிறது, மரங்கள் ருசியான கனிகள் தருகின்றன, பூக்கள் மணம் பரப்புகின்றன, உப்பு உணவோடு கலந்து ருசியை தருகிறது, மெழுகுவர்த்தி ஒளி தருகிறது. இவையெல்லாம் தங்களையே தியாகம் செய்து மக்களுக்கு உதவுகின்றன. இவையெல்லாம் தங்கள் சேவையை வெளிக்காட்டுவது இல்லை. இவற்றை எல்லாம் கடவுள் படைத்ததற்கு காரணமே ஆரவாரம் இன்றி தர்மம் செய்ய வேண்டும் என்பதை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டுமே என்பதற்காகத்தான்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். ரமலான் சிந்தனைகள். மனிதனுக்கு நல்ல எண்ணம் வேண்டும். பரிசுத்த எண்ணமில்லாத காரணத்தினால் எத்தனையோ பெரிய நன்மைகள் அற்ப காரியங்கள் ஆகிவிடுகின்றன என்கிறார் நபிகள் நாயகம். அதே நேரம் பரிசுத்த நினைவுடன் செய்யப்படும் சிறிய நன்மைகள் பெரிய நன்மைகளாக மாறிவிடுகின்றன. செயல்கள் எல்லாம் அதன் எண்ணத்தை பொறுத்தே நடைபெறுகின்றன. இன்னும் மனிதனுக்கு எண்ணியதே நடக்கும். உறுதியாக அல்லாஹ் உங்களின் உருவங்களையும் கோலங்களையும் உங்கள் சொத்து சுகங்களையும் பார்ப்பதே இல்லை. அவன் பார்ப்பது எல்லாம் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களின் செயல்களையும் பார்த்தே தீர்ப்பளிக்கிறான் என்றும் நபிகள் நாயகம் சொல்கிறார். சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை, நீங்கள் சுத்தமுடையவர்களாக இருங்கள், ஏனென்றால் சுத்தமுடையவனே சொர்க்கத்தில் நுழைவான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தையே விரும்புகிறான். அல்லாஹ் மனமுள்ளவன், நறுமணத்தை விரும்புகிறான். எனவே உங்கள் இல்லங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம். முழு மனதுடன் ஏற்போம். சொற்ப வருவாயில் நிம்மதியாக திருப்தியாக வாழ்கின்ற மனிதனை நான் வாழ்த்துகிறேன். அல்லாஹ் கொடுத்த சொற்ப வருவாயை ஒருவன் திருப்தியோடு ஏற்பானாயின் அவன் செய்த சொற்ப செயல்பாடுகளையும் அல்லாஹ் திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறான். ஒரு மனிதன் மீது விருப்பம் கொண்டால் அவன் பல வகைகளையும் அவனை சோதனை செய்வான். அவன் அதனை சகித்து திருப்தியோடு வாழ்ந்தால் அல்லாஹ் அவனை உண்மை முஸ்லீமாக தேர்ந்தெடுப்பான். குறைந்த வருவாயில் திருப்தியுடன் வாழ்ந்தாலும், அல்லாஹ் கொடுத்ததை திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டாலும், தீய காரியங்களை செய்யாமல் இருந்தாலும், கியாம நாளில் நரகம் அவரது கண்ணில் தென்படாது. நமக்கு இறைவனால் என்ன தரப்பட்டிருக்கிறதோ அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தகுதிக்கு தகுந்தாற்போல வாழ்க்கை திட்டத்தை வகுத்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள், பாடலை கேட்கலாம்.

கூட்டு பிரார்த்தனை மூலம் ஒற்றுமை வளர்கிறது என்பதால் நபிகள் நாயகம் கூட்டு தொழுகையை ஆதரிக்கிறார். ஒருவன் தனித்து நிறைவேற்றும் தொழுகையை விட மற்றவர்களுடன் சேர்ந்து நிறைவேற்றும் தொழுகை ரொம்ப ஏற்றமானது. ஒருவருடன் சேர்ந்து அவர் நிறைவேற்றும் பொழுது தொழுகையை விட இருவருடன் இணைந்து நிறைவேற்றும் தொழுகை சிறப்பானது. எந்த அளவு அதிக நபர்களுடன் மனிதர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றனரோ அது அல்லாவிடம் அதிக கூலியை பெற்று தரும். சிக்கலின்றி காரியங்களை செய்து முடித்து வெற்றி வாகை சூடுபவர்கள் மூன்று வகையினர் என்கிறார் நபிகள் நாயகம். யார் ஒருவர் இறைவனிடம் தனக்கு மட்டுமன்றி பிறருக்கும் நன்மை வேண்டுமென பிரார்த்தனை செய்து கொள்கிறாரோ அவர் எதிலும் ஏமாற்றம் அடைய மாட்டார். சுயநலத்துடன் காரியமாற்றுபவர்களை இறைவன் கைவிட்டு விடுவான். எவரேனும் முக்கியமான ஒரு பணியில் ஈடுபடும் முன்பு ஒன்றுக்கு நான்கு தடவை ஆலோசனை செய்கிறாரோ அவர் துன்பத்தில் சிக்கமாட்டார். சிலர் யோசிக்காமல் சில விஷயங்களில் கால் வைத்துவிட்டு அவஸ்தைப்படுவார்கள். வீட்டின் வரவு செலவை கவனிப்பவர்கள் அவஸ்தைப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் வரவுக்கு ஏற்ப செலவு அளிக்க வேண்டும். இப்படி இருந்தால் சேமிப்பு ஏற்பட்டு எதிர்காலத்தில் வரும் சிரமங்கள் தவிர்க்கப்படும். எவர் ஒருவர் நடுநிலையான போக்கை மேற்கொள்கிறாரோ அவர் வறுமையின் பிடியில் சிக்கி அவதிப்பட மாட்டார். இரண்டு குடும்பங்களுக்கிடையே அல்லது தம்பதிகளுக்கிடையே பிரச்சனை என்றால் ஒரு சார்பாக பேசுபவர் இறைவனின் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. ஏனெனில் அவர் ஒரு தரப்பாரின் சாபத்தை பெறுகிறார். இவர்களுக்கு வறுமை என்னும் கொடிய தண்டனை இறைவனால் தரப்படும்.

0: இளங்கும் அன்னை கதிஜாவின் கண்மணிய பாத்திமா, கல்பு கனிய பாத்திமா, உலகம் போற்றும் நபி மகளார் திலகம் பாத்திமா, மங்கையர் திலகம் பாத்திமா.
1: இது உலகத் தமிழர்களின் இணைய வானொலி, இனிய வானொலி, எம்டிஆர் எஃப்எம். நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம்மின் எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் நான், மதுரையில் இருந்து அனு சாத்தப்பன். முதலில் நமது சிந்தனைக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கோவில்களையும் வழிபாட்டு முறைகளையும் பெரியவர்கள் ஏற்படுத்தி வைத்தனர். உடம்பில் அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, உள்ளமும் தூய்மையோடு இருக்க வேண்டும். இதற்கு பக்தியில் ஈடுபட வேண்டும். காலையில் நீராடியதும் திருநீறு பூச வேண்டும். திருநீற்றால் மனமும் உடலும் பரிசுத்தம் ஆகிறது. வெளி உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாக மனிதன் தவறாக எண்ணுகிறான். தேனை மட்டுமே சேகரிக்கும் தேனீக்கள் போல எங்கு சென்றாலும் அங்கிருக்கும் நல்லதை மட்டுமே காணுங்கள். வாழ்வில் குறுக்கிடும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்குரிய படிக்கட்டு என்பதை மறந்துவிடாதீர்கள். கடவுளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் போதும், அவர் நம்மை நோக்கி 100 அடி முன்வர காத்திருக்கிறார். உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதே கடவுள் விரும்பும் சிறந்த நைவேத்தியம் ஆகும். உண்ணாமல் விரதம் இருப்பதை விட பசியுள்ள ஒருவனுக்கு உணவு கொடுப்பது நல்லது. சொல்லுவது யாவருக்கும் எளிதானது, ஆனால் சொல்லியபடி நடந்து காட்டுவது மிக அரிய செயல். 1000 அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட 1 அரிய செயலில் ஈடுபடுவது சிறப்பானது. சத்தியம் என்ற அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டுள்ள தர்மம் என்னும் மாளிகை என்றென்றும் நிலைத்து நிற்கும். தன்னம்பிக்கை ஒன்றே நமக்குள் இருக்கும் தெய்வீகத்தை வெளியே வரவைக்கும் ஆற்றல் கொண்டது. நல்லவர்களின் தியாகச் செயல்களால் ஒட்டுமொத்த மனித சமுதாயமே நன்மை பெறுகிறது. வீணான பொழுதுபோக்குகளில் ஈடுபடாதீர்கள். விளையாட்டு புத்தியால் மனதின் ஆற்றல் சிதறடிக்கப்பட்டுவிடும். தற்போது இருக்கும் நிலைக்கு நாமே முழு பொறுப்பாளி. ஆனால் பிறரை குறை சொல்வதிலேயே நாம் காலத்தை வீணாக்கிவிடுகின்றோம். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்ட நல்லவர்களை கடவுள் நிச்சயம் காப்பாற்றுவார். குதிரை சவாரி செய்பவன் அதை பராமரிப்பது போல மனிதனின் உடம்பை பராமரிக்க வேண்டும். பன்றி, நாய், பூனை என அனைத்து உயிர்களிலும் கடவுள் ஒருவரே உலாவிக் கொண்டு இருக்கிறார். உலக ஆசைகளை விட்டுவிட்டு கடவுளின் திருவடி மீது மனதை ஒருமுகப்படுத்தினால் அமைதி நிலைக்கும். எளிமையாக வாழ்வதில் திருப்தி கொள்ளுங்கள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். எல்லோரும் ஆசிரியரே, எல்லோரும் மாணவரே. இன்று ஆண்டுக்கு ஆண்டு, மாதத்துக்கு மாதம் புது புது விஷயங்கள் அறிமுகம் ஆகின்றன. அவற்றை உடனுக்குடன் கற்றுக்கொண்டால்தான் முன்னேற்றம். ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு புதிய விஷயங்களை வேகமாக கற்றுக்கொள்கிறாரோ அவ்வளவு வேகமாக அவர் வளரலாம். கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அப்படியே இருக்க வேண்டியதுதான். இந்த சூழ்நிலையில் எல்லாவற்றிற்கும் ஆசிரியரை எதிர்பார்த்து கொண்டிருப்பது இயலாது. அதே சமயம் ஆசிரியர் இல்லாமல் நாமே கற்றுக்கொள்வதும் சிரமம். இதற்கு என்ன செய்யலாம்? ரொம்ப சுலபம். ஆசிரியர் மாணவர் என்கிற வரையறையை மாற்றிவிடலாம். எல்லோரும் ஆசிரியரே, எல்லோரும் மாணவரே என்ற சூழ்நிலையை உருவாக்கலாம். அதன் மூலம் எல்லோரும் பலதும் எளிதில் கற்றுக்கொள்ளலாம். யோசித்து பாருங்கள், முதன் முறையாக ஸ்மார்ட் போன் பயன்படுத்திய போது உங்களுக்கு யார் அதை கற்றுத்தந்தனர்? ஸ்மார்ட் போன் ஆசிரியர் என்று ஒருவரிடம் சென்று வகுப்பறையில் உட்கார்ந்து பாடம் படித்தீர்களா என்ன? புதிதாக ஒரு தொலைக்காட்சியோ வாகனமோ வாங்கும் போது அதில் இருக்கும் கூடுதல் அம்சங்களை தெரிந்து கொள்ள ஒரு நிபுணரை எதிர்பார்த்தீர்களா, அல்லது நீங்களே படித்து பார்த்து அக்கம் பக்கத்தில் கேட்டு முயற்சி செய்து கற்றுக்கொண்டீர்களா? உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள். உங்கள் வீட்டிலேயே அந்த மொழி பேசுகிற ஒருவர் இருந்தால் அவரிடம் தினமும் 2 மணி நேரம் உட்கார்ந்து பாடம் படிப்பீர்களா, அல்லது ஆரம்பத்தில் ஓரிரு அடிப்படை விஷயங்களை கற்ற பின்னர் அவற்றை முயற்சி செய்து சந்தேகம் வரும்போது அவரிடம் ஆலோசனை பெற்று முன்னேறுவீர்களா? இப்படி அவரிடம் கற்றுக்கொள்ளும் போது பதிலுக்கு நீங்களும் அவருக்கு வேறு சில விஷயங்களை கற்றுத்தரலாம். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், நெட்வொர்க்கில் இதுபோல பல விஷயங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொள்வதன் மூலம்தான் எல்லோருக்கும் பலன். ஒருவரிடம் பாடம் படிப்பதை விட நீங்கள் ஒரு நெட்வொர்க்கின், அதாவது அமைப்பு குழுவின் பகுதியாக இருந்தால் நாமும் கற்றுக்கொள்ளலாம், பிறருக்கும் கற்றுத்தரலாம். இதன் மூலம் விரைவாக பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் வகுப்பறை, புத்தகம், ஆசிரியரை எதிர்பார்க்க வேண்டியது இல்லை. ஆனால் இது மேலோட்டமான பயிற்சி தானே, ஆழமாக கற்க இயலுமா? எல்லா நேரங்களிலும் ஆழமான கல்வி அவசியமில்லை. மேலோட்டமாக கற்றுக்கொள்ள வேண்டியதை மேலோட்டமாக கற்றுக்கொள்வோம். பின் தேவை இருக்கிறவர்கள் ஆழமாக செய்து முறைப்படி அதிகம் கற்றுக்கொள்ளலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது 70-20-10 என்ற விகிதத்தில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் 70%, எக்ஸ்போஷர் 20%, எஜுகேஷன் 10%. அதாவது EEE ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போஷர், எஜுகேஷன். ஒரு விஷயத்தை புத்தகங்களில் படித்து 10% தெரிந்து கொள்ளலாம். அதுதான் எஜுகேஷன் இங்கு சொல்லுகிறது. அனுபவத்தின் மூலம் 70% தெரிந்து கொள்ளலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 70%, எக்ஸ்போஷர்

லிட்ரேச்சர் 20%, எஜுகேஷன் 10%, EEE. மீதமிருக்கிற அந்த 20% பிறருடைய அனுபவங்களை கேட்பது, நிபுணர்களுடன் பழகுவது போன்றவற்றின் மூலம் ஏற்படும். இங்கேதான் நமது நெட்வொர்க் அவசியப்படுகிறது. ஆக நம்மால் இவ்வளவுதான் கற்றுக்கொள்ள இயலும் என்கிற மனோநிலையை மாற்றுங்கள். சரியான வழிகாட்டி நெட்வொர்க் அமைந்தால் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதன் பிறகு அதில் நமக்கு விருப்பமானவற்றை தேவையானவற்றை விரிவாக கற்றுக்கொள்ளலாம். அடுத்து நாம் கற்றுக்கொள்ள விரும்பும் விஷயங்களில் ஏற்கனவே நிபுணர்களாக இருக்கிறவர்களுடைய நெட்வொர்க்கில் கலந்து பழக தொடங்குங்கள். எனக்கு வகுப்பு எடுங்கள் என்று அவர்களுடைய நேரத்தை வீணாக்காமல் நீங்களே அதை முயற்சி செய்து குறிப்பிட்ட சந்தேகங்கள், உதவியை மட்டும் அவர்களிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள். பதிலுக்கு நீங்கள் கற்றதை புதிதாக வருபவர்களுக்கு சொல்லியும் தாருங்கள். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது MTR FM ஆரோக்கிய சமையல். ருசிக்க தூண்டும் கேழ்வரகு எள் அடை. கேழ்வரகு மற்றும் எள்ளில் உள்ள அதிக அளவு கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு போதிய வலுவை தருகிறது. மேலும் இதில் உள்ள இரும்பு சத்து உள்ளிட்ட சத்துக்கள் குடல் புண், நீரிழிவு, இரத்த சோகை உள்ளிட்ட நோய்களுக்கு தீர்வு அளிப்பதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது. கேழ்வரகில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை சரி செய்கிறது. மேலும் உடல் எடையை குறைக்கும் பண்பு கேழ்வரகிற்கு உண்டு என்பதால் டயட்டில் இருப்பவர்களுக்கு இந்த கேழ்வரகு எள் அடை ஏற்றது. இதற்கு என்னென்ன தேவை? கேழ்வரகு மாவு 1 கப், கருப்பு எள் 2 மேஜை கரண்டி, வெல்லம் 50 கிராம், நெய் தேவையான அளவு, ஏலக்காய் சிறிதளவு, சுக்குப்பொடி சிறிதளவு. தனித்தனி வாணலியில் கேழ்வரகு மாவு மற்றும் எள்ளை வறுத்து வைத்துக் கொள்ளவும். ஒரு கிண்ணத்தில் வெல்லத்தை கரைசலாக்கி வைக்கவும். பின் வறுத்து வைத்திருக்கும் கேழ்வரகு மாவு மற்றும் எள் ஒரு பாத்திரத்தில் கொட்டவும். அத்துடன் ஏலக்காய் சுக்குப்பொடியை கலந்து வெள்ள கரைசலை ஊற்றி பதம் வரும் வரை பிசையவும். இப்போது இந்த கலவையை தோசை கல்லில் ஊற்றி நெய்யிட்டு சுற்றி எடுத்தால் கேழ்வரகு எள் அடை ரெடி. உணவில் மாற்றங்கள். தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் கிழங்கு காய் வகைகளை புட்டு, பொரியல், துவரன், கூட்டு, வதக்கல், வறுவல் என வைப்பர். கால மாற்றத்தின் விளைவாக இன்று தமிழர்கள் உணவில் உருளைக்கிழங்கு புட்டு விடை பெற்றுவிட்டது. உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் தான் முன்னணியில் உள்ளது. அடிப்படையில் மிக நல்ல உணவான உருளைக்கிழங்கு தமிழர்களின் சமையலறையில் மசாலா மற்றும் எண்ணெய் அதிக அளவில் சேர்க்கப்பட்டு உடலுக்கு தீமை செய்யும் பொருளாக மாறுகின்றது. பருப்பை குக்கரில் வேக வைக்காமல் தனியாக வேக வைக்கும் போது பருப்பை அரை வேக்காட்டில் சிறிது எடுப்பர். இதனை காயை பொரியலாக செய்யும் பொழுது சிறிது சேர்ப்பர். இதுவே துவரன். பொரியலை விட துவரன் நல்லது. பொரியலில் தேங்காய் சேர்ப்பர். பொரியலில் சேர்க்கப்படும் தேங்காய் எண்ணெய் உடன் சேர்ந்து வேகும் போது உடலுக்கு தீமை செய்யும் கொழுப்பாக மாறிவிடுகிறது. பொரியலை இறக்கிய பின்பு தேங்காய் சேர்த்தால் அது உடலுக்கு தீமை செய்யும் கொழுப்பாக மாறுவது இல்லை. குளிர்காலத்தில் பழங்கள் அதிகமாக விளையும். வெயில் காலத்தில் அதிகமாக வரும் பழவகைகள் கொடுக்காய்புளி. மெக்சிகோவை தாயகமாக கொண்ட இது தமிழகத்தின் வறட்சி பகுதியில் முக்கிய பணப்பயிர். அக்காலத்தில் இதற்கு உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் அதிகமாக பயன்படுத்தாததாலோ என்னவோ இது இயற்கை மருத்துவத்தில் நேர்மறை உணவுகளின் பட்டியலில் வருகிறது. இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

சிறப்பான ஆயுள் தருபவர். திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் நவகிரக விக்கிரகங்களுக்கு பதிலாக 9 விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். இத்தலத்தில் 9 கிரகங்களும் ஒளி வடிவில் பெருமாளை வழிபடுவதாக ஐதீகம். இதே அமைப்பில் நவகிரக விளக்குகளை திருச்சி அருகிலுள்ள திருப்பைஞ்சீலி பைஞ்சலிநாதர் கோவிலிலும் தரிசிக்கலாம். நீதி தவறாத மனுநீதி சோழன் திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தான். ஒரு பசுவுக்கு தீங்கிழைத்த தன் மகன் வீதி விடங்கனை தேர்க்காலில் இட்டு கொன்றபொழுது தியாகேச பெருமாளே நேரில் வந்து வீதி விடங்கனை உயிர்ப்பித்தார். மற்ற சிவன் கோயில்களில் 15 நாட்களுக்கு ஒருமுறை பிரதோஷ விழா நடக்கும். ஆனால் திருவாரூரில் தினமும் மாலையில் இந்த பூஜை நடைபெறும். தியாகராஜருக்கு நடக்கும் சாயரட்சை தீபமும் விசேஷம். இக்கோவிலில் உள்ள நெல்லிக்கனி விநாயகர் மிகவும் பிரசித்தமானவர். இவருக்கு நெல்லிக்கனி மாலை சாத்தி வழிபடுவர். இந்த வழிபாட்டை செய்தால் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் என்பது ஐதீகம். கந்த சஷ்டி கவசத்தில் புதிரான சில வரிகள். சஷ்டி கவசம் பாடும் பொழுது ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும், உயொளி சவ்வும் உயிரையும் கிளியும், கிளியும் சவ்வும் கிளறொளியையும், நிலை பெற்று என் முன் நித்தமும் ஒளிரும் என்று வரிகள் வருகின்றன. இதன் பொருள் பலருக்கும் தெரியவில்லை. ஐயும் ஐம், கிளியும் கிளீம், சவும் சவும் ஆகியவை பீஜாட்சரங்கள் எனப்படும். இந்த பீஜம் பிளஸ் அக்ஷரம் என பிரிப்பர். பீஜம் என்றால் உயிர்ப்புள்ள விதை, அக்ஷரம் என்றால் எழுத்து. உயிர்ப்புள்ள எழுத்து விதைகள் ஒன்று சேர்ந்தால் அது மந்திரம் ஆகிறது. அந்த மந்திர விதைகள் நம் மனதில் தூவப்பட்டால் அது வளர்ந்து பக்தியின் உச்சத்தை எட்ட முடியும். பக்தியின் உச்சத்துக்கு செல்பவன் இறைவனின் காலடியை அடைவான். ஐம் கிளீம் என்ற மந்திர எழுத்துக்களும் உயிர்களை எல்லாம் உய்விக்கும் ஒளி பொருந்திய சௌ என்ற மந்திர எழுத்தும் எழுச்சி மிகுந்த ஒளிமயமான ஐயும் இப்படி பல்வேறு முறைகளில் ஓதப்பெறும் ஆறெழுத்து மந்திரத்தின், அதாவது சரவண பவ குமாராய நம, மூலாதார எழுத்துக்குரிய நாத தத்துவமாய் விளங்கும் ஆறுமுகனே என் மனக்கண் முன் தினமும் நிலையாக நின்று ஒளிர வேண்டும் என்பது இந்த வரியின் பொருள். முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரமான சரவணபவ உடன் ஓம் ஐம் சரவணபவாய நமக, ஓம் கிளீம் சிகாய வசிஷ்டாய நமக, ஓம் சௌம் சுப்பிரமணியாய நமக என்ற மந்திரங்களை சேர்த்து சொல்லும் பொழுது அதன் சக்தி மிக மிக அதிகமாகிறது. ஆனால் இதை எல்லோரும் சொல்லக்கூடாது. ஒரு குருவின் மூலம் உபதேசம் பெற்று தகுந்த நியம நிஷ்டைகள் இருந்தால் மட்டுமே சொல்ல முடியும். இது சாத்தியம் இல்லை என்பதால் கந்தர் சஷ்டி கவசம் எழுதிய தேவராய சுவாமிகள் தனது பாடலில் இந்த மந்திர சொற்களை சேர்த்துவிட்டார். இந்த வரிகளை சொன்னால் நாம் நியமத்துடன் மேற்கண்ட மந்திரங்களை சொன்னதாக அர்த்தமாகிறது. நமது முக்திக்காக நம் மகான்கள் செய்த நன்மைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

வணக்கத்தோடு காட்டலையில் உங்களோடு மீரா. பொதிகை தென்றலோடு இணைந்திருக்கலாம். இனிமையான பாடல்கள் உங்களை நாடி வருகிறது. தென்றலோடு சுமந்து வரும் பொதிகை தென்றலில் வரும் முதல் பாடல் இது.

பொதியை தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சுமந்து வரும் பாடல்கள் அனைத்தும் காற்றோடு கலந்து இதமாக உங்களை நாடி வருகிறது. வரும் பாடல் இது.

0: கொல்லப்படும்
1: இசைக்கு இசைந்திடும் மனங்களை எல்லாம் இசையோடு கலந்திட அள்ளி வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பொதிகை தென்றலில் தவழ்ந்து வரும் பாடல் இது.

புதிய தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள். இனிமையான பாடல் தன்னை கேட்டு மகிழ்ந்திட உங்களிடம் தேடி வரும் புதிகை தென்றல், தென்றலோடு தென்றலாக கலந்தே வருகிறது இனிய பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். மெல்லென தவழ்ந்து வரும் பொதிகை தன்றல், மனங்களை மெல்ல தழுவி இசையோடு கலக்க விடுகிறது. கலந்த இசை கனிவான எம் இதயத்தில் பதியாதா? தொடர்கிறது அடுத்த பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். பொதிகை தென்றல், மெல்லென தவழ்ந்து வரும் தென்றல் இது. தழுவிச் செல்லும் தென்றலில் கலந்து வருகிறது பாடல்.

வீசி வரும் தென்றல் இது, இனிமையான பாடல்களை சுமந்து வரும் தென்றல் இது. காற்றில் கலக்கும் இசை அனைத்தையும் கனிவாக எம்மிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல், இனிமையான பாடல் ஒன்று அடுத்து வரும்.

சின்ன சின்ன சுகங்களை மெல்லன உங்களிடம் அழைத்து வருகிறது பொதிகை தென்றல். இனிமையான பாடலோடு கலந்து வரும் பொதிகை தென்றல் காற்றலையோடே உங்கள் இல்லம் தன்னை நாடுகிறது. வருகிறது அடுத்த பாடல்.

இதம் கொண்டு சுகம் சேர்க்க சொல்லாமல் மெல்ல எங்களை தழுவி விடுகிறது பொதிகை தென்றல். சுகமான பாடல் தன்னை மெல்லன சுமந்து எங்களிடம் கொண்டு வரும் பொதிகை தென்றல்.

கண்மூடி சுகம் தேடும் மனிதர்களுக்கெல்லாம் இதமான பாடலோடு சுகம் சேர்க்க வருகிறது பொதிகை தென்றல். மெல்லென இனிய பாடல்தனை கலந்து கனிவோடு எடுத்து வரும் பொதிகை தென்றல்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு, இதய ராகங்களோடு வந்து பேச இருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து கருடாச்சேரி காளிதாஸ். இதோ முதல் பாடல்.

இதய ரகங்களில் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டீங்களா? ஆமாம், இந்த படம் பேருன்னு சொல்லாமே உங்களுக்கு குரல் கொடுத்தது யாரு? விஜய். ஆமாம், இளைய தளபதி என்று இளைஞர்களால் இன்று தமிழகத்தில், ஏன் உலகத்தில் உள்ள இளைஞர்களால் அழைக்கப்படும் ஒரு சினிமா ஸ்டார், இன்று வசூலிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் ஒரு நாயகன் விஜய். விஜய் அவருடைய பிறந்த நாள் June 22 நடக்கிறது. அவர் ரசிகர்கள் அவர் பாடலை வேதவாக்காக நினைக்கிறார்கள் அல்லவா? ஆகவே இந்த வாரம் விஜய் நடித்த படத்திலிருந்து பாடல்கள், பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் அவர் இசையமைத்து இசையில் பாடிய பாடல்களும் கலந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதோடு சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் குட்டி ஸ்டோரி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து, அதில் விஜயை குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்திரோடு. இசை அனிருத் ரவிச்சந்திர தான் அந்த படத்திற்கு. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஆளப்போறான் தமிழன். ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், விவேகா அவர்களுடைய வரிகளில்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளே, விஜய் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதய ராகத்தில். அடுத்து வரும் பாடலுக்கு முன் இப்பொழுது கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படம் ஆளப்போறான் தமிழன் பாடல். அந்த பாடல் ஒரு 145,000,000 பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு யூடியூப்பில் வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பல அரசியல்வாதிகள் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பயந்துதான் இருந்தார்கள். விஜய் கண்ணசைந்தால் அசைவதற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் போல இன்றும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் 1974 June 22 சென்னையில் பிறந்தார். தந்தையார் சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர். அவருடைய தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர், அவரும் பாடகர். அவர் அம்மாவும் பாடகர். ஆகவேதான் அவரும் பாடல் பாடி கலக்கியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் சச்சின் என்ற திரைப்படத்தில் வாவாயின் தலைவா தேவி பிரசாத் சங்கர் மகாதேவனுடைய குரலில் தேவி பிரசாத் இசையில்

எம்டிஆர்எஃப்மோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் விஜய் தன்னுடைய படத்தில் டைட்டில் சாங்காக வைத்திருக்கும் பாடல்களை தன்னுடைய ரசிகர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அறிவுரை சொல்வது போலவே இருந்திருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் அப்படித்தான். நாளை நாளை என்று இன்று இழக்கக்கூடாது என்று, இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் என்பதை நீ மறக்காதே போன்ற வரிகளை கொடுத்து நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தையும் விட்டுவிடாதே என்று பல விழிப்புணர்வு வார்த்தைகளை கொடுத்து ஒரு பாடல். இது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் எல்லா புகழும் என்ற பாடல்.

எம்டிஆர்எஃப் மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தமிழ் இசை உங்களோடு. அடுத்து விஜய் பாடல்களில் வருவது தில்லி என்ற திரைப்படத்தில் சூரத்தேங்காய் என்று தொடங்குகின்ற வித்யாசாகர் இசையில் அமைந்த பாடல்.

தளபதி விஜய் அவர்கள், இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுந்தரலிங்கம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் படம் நாளை தீர்ப்பு, அவரது தந்தையார் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படமாகும். அவர் பாடல்களில் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்திருப்பார், அனைத்து கவிஞர்களும் எழுதியிருப்பார். அடுத்து கூட ஒரு வைரமுத்து அவர்கள் எழுதிய பாடல், என்ன பாடல் என்று இந்நேரம் வகித்திருப்பீர்கள். விண்ணிலவை தேடி மேக வந்ததை வைரமுத்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். காதல் அறிவானதா சுகமானதா, காதல் அழகானதா சுமையானதா,

கேள்வி கேட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஆமாம், இது துள்ளாத மனமே துள்ளும் என்ற திரைப்படத்தில் மேகமாய் தூது போகிறேன் என்ற பாடல். இந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்களில் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதய ராகங்கள் பாடல் இப்பொழுது எம்டிஆர் மூலம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல் அவர் பாட

வந்தாலே அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு தீபாவளி தான். தீபாவளி என்றாலே வெடி, அந்த வெடி தயாராகும் சிவகாசி என்ற சிவகாசி என்ற திரைப்படத்தில் தான் அடுத்து வரும் பாடல். அதுக்கு இசை அமைத்திருப்பவர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் இந்த பாடல்

அளவுக்கு கட்டி போட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார். அவர் பாடலில் வருகின்ற அந்த டைட்டில் சாங் வேகம்தான், எல்லா பாடல்களிலும் அப்படி ஒரு சிறு கருத்தையும் வைத்திருப்பார். வாழ்ந்து பார்ப்போம், வாழ்ந்து பார்ப்போம், வாடா என்று தன் நண்பர்களை கூப்பிடுவது போல் தன் ரசிகர்களை கூப்பிடுகிறார். அப்பன் சொத்து தாத்தா சொத்து வேண்டாம், சொந்தக்காலில் வாழ்ந்து பார்ப்போம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறாள். அது மட்டுமல்ல, ஆயுளை பார்த்து வாழ வேண்டாம், ஆயுள் ரேகை தேய் வரை விளப்போம், ஆயுளை நீட்டிப்போம் என்று கூட அதில் தன்னம்பிக்கையான வரிகளை போட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக, அதிலுள்ள ஆட்டம் விஜய் போல கதாநாயகர்கள் இப்போ உள்ள கதாநாயகர்கள் ஆடுவது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் அவர் இயற்கையிலே ஒரு நாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஜயோடு ஆடுவதற்கு அனைத்து கதாநாயகிகளும் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் பயமாகவும் இருக்குமாம், ஏனென்றால் விஜயின் ஸ்டெப்புக்கு ஈடுகொடுத்து ஆடுவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கும் என்று கருத்து இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், ஆமாம், சுறுசுறுப்பான பாடல்தான். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிதான் என்ற ஒரு கருத்து கொடுத்த பாடல். திப்பு இசை, தினா அவர்கள் இசையில் திப்பு அவர்கள் பாடியது. திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நீ எந்த ஊர் என்ற பாடல்

0: நாம அண்ணன் தம்பிட.
1: ஆல் இஸ் வெல். ஆமாம், எதுவும் நன்மைக்கு என்று நாம் சொல்வது போல் மனதை தேற்றிக்கொள்ள ஆல் இஸ் வெல் இந்த வரியை பிரபலமாக்கிய படம் நண்பன். நண்பன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அது வெற்றுமொழி படத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டது என்றாலும் கூட அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கும் அவர் நடித்திருக்கும் காட்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஒரு மாணவனுக்கு அவன் பிடித்த கலையில் அவன் பிடித்த துறையில்தான் அவன் படிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அவர் அதில் கொடுத்திருப்பார். அப்பொழுதுதான் அவனை எண்ணங்களும் சிந்தனைகளும் வெற்றி பெறும் என்ற அந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் நண்பன் திரைப்படம். நண்பன் திரைப்படத்தில் அவருக்காக நண்பர்கள் பாடுவது போல அவரை நினைத்த பாடல் தான் இந்த பாடல். இது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் விவேகா அவர்களுடைய பாடல். ஹரிஷ் ஜெயராஜ், என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் நண்பன் படத்தில்.

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்னை ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பா பேசுனா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தா கூட விட மாட்டேன். என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டா மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?

நீங்கள் கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் தென்றல் வரும் என்று தொடங்குகிற பாடல். இது இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் அவர்களும் பவதாரிணியும் பாடிய பாடல். நல்லது அன்பவர்களே, இதுவரை இதே ராகங்கள் கேட்ட சித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் என்று கூறி உங்களுக்கு விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து கிருடா செரிக்காளிதாசு. வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவந்த மண் என்ற படத்திலிருந்து ஒரு நாளிலே உறவானதே கனவாயிரம் நினைவானதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், டி சுசீலா.

ஒரு சொல்பாளர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேஜர் சந்திரகாந்த் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை தேடி வருவேன் என்ற படத்திலிருந்து ஒரு நாளில் மலர்ந்தேனே மலர்ந்தேனே தேவனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, ரமேஷ்,

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் அடுத்ததாக பாக்கியலட்சுமி என்ற படத்திலிருந்து ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பணத்தோட்டம் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் இரவில் கண் உறக்கம் பிடிக்கவில்லை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

0: இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTREFM தமிழ் வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTREFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உறவாடும் நெஞ்சம் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினில் ஆட புதுமைகள் பாட என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: ஒரு நாள் உன்னோடு

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் தங்கம் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்சான் மேடையிலே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்யப்பட்ட

குண்டு விழி மண்டு மொழி செண்டு மொழி நண்டு நடை போட்டாம் பாரம்மா. கத்தி விழி முத்து மொழி சித்திரத்தில் உத்தரவை கேட்டாம் பாரம்மா. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்ய வச்சாம் மேடையிலே, மறுநாள் பார்க்கையில்

சொல்லி நெஞ்சோடு நின்றான். குச்சிதாரி மத்தியில கத்து வச்ச விஷயங்களை படிச்சாம்பாரம்மா, பொம்பளைய சொக்க வச்சு பக்கம் வந்து நிக்க வச்சு சிரிச்சாம்பாரம்மா, ஒரு நாய் கூத்துக்கு மீசையம்.

சொத்தை பொய்யாக்க வந்தான். கம்பு கண்டை பம்பு கண்டை கத்தி கண்டை குத்து கண்டை போட்டான் தனியாடு. பத்து பேரு மத்தியிலே ஒருத்தனாக சுத்தி வந்து ஜெயிச்சான் முடிவாக. ஒரு நாள் கூத்துக்கு மீசையப்பட்டான் மேடையிலே.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெள்ளி விழா என்ற படத்திலிருந்து ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி வாழ்ந்திருப்போம் அதை நம்பி நம்பி என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஜமான் என்ற படத்திலிருந்து ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருப்பு முனை என்ற படத்திலிருந்து ஒரு நாள் நினைவீதி பல நாள் கனவீதி நினைக்க நினைக்க மனம் இனிக்கிறதே என இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் மனோ சித்ரா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக இளமை ஊஞ்சலாடுகிறது என்ற படத்திலிருந்து ஒரே நாள் உன்னை நான் நிலாவில் பார்த்தது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம்.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. வணக்கம் உறவுகளே, என்று வானொலியில் வந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா அன்பு உறவுகளே என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் சூரசம்ஹாரம் திரைப்படுத்த பாடல் நான் என்பது நீ அல்லவா என்ற வரி கொண்ட பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள்மோகன் அனுப்பி வைத்திருக்கிறார்.

அவரை தொடர்ந்து பாடும் இனியதோர் பாடல் அன்பே வா அருகிலே என்று பாடுகின்றது கிளிப்பேச்சு கேட்கவா திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை அன்புடன் தருகின்றார் டிரான்சி, இளமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து.

அவரைத் தொடர்ந்து மீண்டும் ஏழுமணி திருநாடு கண்டியிலிருந்து மத்திய மாகாணம். விஜயராணி தரும் பாடலையும் கேட்போம். பைலட் பிரேம்நாத் திரைப்படத்து பாடல், மிகவும் இனிமையான இலங்கையின் இளங்குயில் என்று ஆரம்பிக்கும் பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா தனுஷன் மொன்றியாலில் இருந்து தருகின்றார். சின்ன குயிலே சின்ன குயிலே என்று பாடுகின்றது எனக்கே நீ என்ற திரைப்படத்திலிருந்து.

அடுத்து வரும் பாடலும் கனடா ஆல்பர்டா மாநிலத்து சாந்தினி தந்த பாடல். என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது உனக்கென்ன வேணும் சொல்லு என்ற பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கின்ற பாடல்களும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அனுப்பி வைத்த பாடல். களவாணி என்ற திரைப்படத்து பாடல் ஒரு முறை இருமுறை என்று வரி எடுத்து பாடும் இந்த வேளையிலே ஒலிக்கின்றது பாடல் செவிமடுப்போம். மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்து வசந்தியும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். இவனா யுவனா மதனா என்று கேட்கும் பாடலாக ஹொக்கி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடரும் இனிய பாடல்களை தருகின்றார்கள் வளமை போல ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல இன்றும் தந்த பாடல் வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படம் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து தான் கேட்கின்றார்கள். பார்த்த முதல் நாளே என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து கேதீஸ் வளமை போல எங்களோட இசைப்பயணம் செய்பவர் தரும் பாடல் பாரிஜாத பூவே என்று வரி எடுத்து என் ராசாவின் மனசிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடு எப்பொழுதும் இணைந்து வருவர் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்து ரமணி அவர்கள். ஆத்தங்கரை மரத்தடியல் என்ற ஒரு இனிமையான பாடல் அதிகம் காற்றலைக்கு வரவில்லை, கடலை என்ற திரைப்படத்திலிருந்து இன்று பாடுகின்றது.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து தினமும் போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

சிங்காரபூமி, சிங்கப்பூர். அன்பு மகாலிங்கம் இன்றும் தருகின்றார் ஒரு பாடலை. பொன்னொன்று கண்டேன் என்று வரியெடுத்து படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் வளமை போல என்றும் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் தருகின்றார். வாடா வாடா தோழா என்ற வரியை சிவகாசி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

ஐரோப்பிய மன்னன்றால் என்னவள் பாடலை நாங்கள் எதிர்பார்ப்போம். கண்கள் இரண்டும் என்ற பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து ஏழுமணி திருநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

ஒலித்த பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல வருகின்றது. கனடா கா வைசேனா ஆசான் அவர்களின் பாடல், காதல் என்னும் சோலையிலே என்ற அற்புதமான ஒரு பாடல். சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தீனான பாடல்களை திசையங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் செல்லும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து காற்றலை இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்று

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நேரத்துக்கான பாடல்களை கேட்போம். முதல் பாடலை மண்ணிலே மண்ணிலே என்று மழை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். இன்றும் அவர் கேட்கும் பாடலை அவரோடு இணைந்து செவிம் எடுக்கின்றார்கள் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா மற்றும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்கள்.

நாள் வணக்கத்தை அன்போடு கூறி விருப்பமான பாடலை கேட்டிருக்கின்றார். தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள், என்ன இந்த மாற்றமோ என்ற பாடல், கோரிப்பாளையம் திரைப்படத்தில் இருந்து. வளமை போல அவரோடு இணைந்து இன்றும் செவிம் எடுக்கின்றார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும்.

0: நாங்கள் கேட்கும் பாடல்களோடு என்னுடைய பாடலையும் தாருங்கள் என்று சக்கரவர்த்தி திருமகள் திரைப்படுத்து பாடல் ஒன்றை பாட வைக்கின்றார். தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அவர்களும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் ஆகியோரும் ஒலிக்கின்றது அவர்களுக்காக அந்த பாடல் அத்தானும் நான் தானே என்ற இனிமையான பாடல்.
1: நினைச்சதெல்லாம் போட்டுக்கவே
2: போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டேன்.

இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் ஷாதிக் அவர்களும் ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார். வல்லவனுக்கு வல்லவன் என்ற திரைப்படத்திலிருந்து ஓர் 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் என்ற பாடலை. வளமை போல இன்றும் அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு.

நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இனிமையான இந்த பாடல்களை தந்து மகள வைத்துக் கொண்டிருக்கும் வேளையிலேதான் வேலூர் மாவட்டம் பலம்பாக்கம் மஞ்சுளா அவர்களும் சிந்தனை தோன்றி அறிவு வளர்ந்தது என்ற ஒரு பாடல் தராசு என்ற திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்.

0: போல் ஏதோ வாழ்ந்தவர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல.
1: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம் பாடல்கள்.

பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹரன் அவர்களால் பாடப்பட்ட அலை பாயுதே என்ற திரைப்படத்து பாடல் பச்சை நிறமே பச்சை நிறமே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார்கள் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்தில் இருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்களும், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்களும்

0: அடுத்து வரும் பாடல் அந்தரங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அந்த பாடலை பாடியவர் பிரபல பின்னணி பாடகர் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள். பாடல் குதிரை குட்டி ஒரு கோழியை தின்றதாம் நம்புங்கள் நீங்கள் என்ற பல்லவி சரணங்களையும் தருகின்றது. உலக தமிழர்களோடு கேட்டு மகள விரும்புகிறேன் என்று எழுதி அனுப்பியிருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: Hey, you, and you, and you, believe me.

0: பாருங்கள் நீங்கள்.
1: சன்யோரீட்டா ஐ லவ் யூ என்ற ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது ஜானி என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையை சேப்பு விஜயராகவன் அவர்கள் அன்போடு கேட்டு எழுதிய வேளையில் நாங்களும் அனுப்பி வைக்கின்றோம். அவரும் நாங்களும் கேட்டு மகிழலாம்.

வேளையிலே தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் ஒரு பாடலை அனுப்பியிருக்கின்றார்கள். புதிய அடிமைகள் என்ற திரைப்படத்தில் இருந்து மகிழம் பூவே உன்னை பார்த்தேன் என்ற வரியை கொண்டு பாட வருகின்றது அந்த பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள். அந்த வேளையிலே தான் அன்புடன் தருகின்றார் ஒரு பாடலை எங்கள் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஜோஜ். ஆடு புலி என்ற திரைப்படத்து பாடல் உன்னை நினைத்ததுமே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் அன்புடன். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் அவர்கள் ஒரு மலையாள திரைப்படுத்த பாடலை மலையாள மொழியோடு பாடுகின்றது. அனுராகினி என்ற வரி எடுத்து பாடி வருகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: இனிமையான வணக்கத்தோடு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களின் சொற்பொழிவு.
1: சமய இலக்கியங்கள், வேத இலக்கியங்கள் இதெல்லாம் பேசிட்டு இருந்த என்ன, கவியரசு அவர்கள் பற்றி பேசுவதற்காக அண்ணன் எம்எஸ்வி அவர்கள் அழைத்திருக்கிறார்கள். நான் எந்த இடத்துல இசையை பாராட்டி எம்எஸ்வின்னு சொன்னாலும் அது ராமமூர்த்தியும் சேர்த்தது என்பதை சேர்த்து சொல்லுவேன். இப்ப எம்எஸ்வி அண்ணனை பார்த்து ஏதோ ராமாயணம் மகாபாரதம் லலிதா சஹஸ்ரநாமம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற ஆள்னா என்ன கண்ணதாசனம் பேசுன்னு சொல்லியிருக்கிறார். எனக்கு பாடம் தெரிஞ்சா என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ, ஏன் இந்த மேடையை கொடுத்தாயோ, நான் வேற என்ன சொல்ல முடியும். காலேஜில் படிச்சங்க, நிஜமாவே காலேஜுக்கு போயிட்டு வரல, படிச்சேன். படிச்ச காலத்துல காதல விழுந்த பாட்டு, எங்கெல்லாம் படாத பாடு படுத்தின பாட்டு கண்ணதாசனுடைய பாட்டு. லவ் லெட்டர்லாம் எழுதணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ வாழ்க்கை பற்றிய தத்துவம் எல்லாம் தெரியாது. எப்படி தெரியும், காலேஜ்லயும் ஸ்கூல்லயும் படிக்கும் போது வாழ்க்கையை பற்றிய தத்துவம் தெரியுமா? இப்ப கூடங்க நாம என்ன நினைக்கிறோம், நாம இந்த குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமான ஆளு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல இருப்போம் எல்லாருமே. நான் இல்லாட்டி இந்த குடும்பமே நடக்காது அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல இருப்போம். நாம ஒண்ணு இந்த குடும்பத்துக்கு தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 50 வருஷம் ஆயிடும். நாம ஒண்ணு இந்த வீட்டுக்கு ஒண்ணு பெரிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஒரு 50 வயசு ஆயிடும். அதுக்குள்ள வாழ்க்கையை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஆனா அதுக்குள்ளேயும் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருந்ததுதான் கண்ணதாசனுடைய தத்துவம் பாடல். எத்தனையோ உண்மைகள், புரிந்து கொள்ள முடியாத உண்மைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கே அவர்கள் சொன்ன மாதிரி மேடையிலையும் சரி எதிரிலையும் சரி எவ்வளவு பெரியவர்கள், இசையரசர், சொல்லரசர், பல்கலைக்கழக வேந்தர், செட்டிநாட்டு குமாரராணி, இப்படி எல்லாம் திரைத்துறை அரசர்கள் ஆட்சியை பத்தி ஒரு வார்த்தை சொன்னார்கள். கண்ணதாசன் அவர்களால், எஸ்பிஎம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணதாசன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் நம்முடைய மனோரம ஆட்சி அவர்கள். பாலச்சந்தர் ஒரு விழாவில் பேசும்போது சொல்றார், கண்ணதாசன் சொல்றார், பாலச்சந்தர் 10-20 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கார் நடிகர் நடிகைகளா, ஆனா நான் அறிமுகப்படுத்தியவர் ஆட்சி மனோரமான்னு சொல்றார் கண்ணதாசன். அதுக்கு பாலச்சந்தர் ஒரு ரிப்ளை சொல்றார், நான் அறிமுகப்படுத்திய 10-12 பேரும் சரி, ஆட்சி மனோரமா ஒருவரும் சரி. ஏன், அந்த 10-12 பேருக்கு இடையிடையில காலம்னு ஒண்ணு வந்துட்டு போகும், எல்லா காலங்களிலும் நீடித்துக் கொண்டிருக்கிற மார்க்கண்டேய நடிகை. எங்க அப்பா சுகி சுப்பிரமணியம் அவங்களுக்கும் இருக்கிற அந்த நட்பு என்னன்னு தெரியும், அவருடைய மகன் தான். ஆக எல்லா திறமையிலும் எல்லா காலத்திலும் திறமைகளை கொண்டாடிய மிகப்பெரியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவர்களுடைய இலக்கியம், எழுத்து, நல்ல ஜெயந்தா சொன்ன மாதிரி ஞான மாளிகா, புஷ்ப மாளிகா, அவருடைய சுயசரிதம், அர்த்தமுள்ள இந்து மதம், எல்லாவற்றிலும் மல்டி டைமென்ஷன். ஒரு கோணத்தில்தான் சில பேர் சிறப்பாக இருக்க முடியும், எல்லா கோணத்திலும் ஒளி வீசக்கூடியவராக இருப்பது என்பது கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு தனித்த சிறப்பு. அவரை பத்தி சரியா சொல்றது அப்படின்னு சொன்னா, அவர் ஒரு உண்மையான கவிஞனாக வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்றதை விட அவர் கவிதையாகவே வாழ்ந்தவர். என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, திறமசாலிகள் திறமையினால கவிஞனா இருக்கிறதுங்கிறது வேற. அதாவது எந்த வார்த்தையை எங்க போட்டா ஜெயிக்கலாம், எந்த இடத்துல எந்த சொல்ல போட்டா மக்கள் ஒத்துக்குவாங்க, எங்க கைதட்டல் கிடைக்கும், இப்படிலாம் கணக்கு பார்த்து கூட கவிதை செய்யலாம். இதெல்லாம் டெக்னிக், அது ஒரு யுக்தி, அதை கைவரப்பெற்றவர்கள் எவ்வளவு பேர் உலகத்துல உண்டு. ஆனா லாப நஷ்ட கணக்கு பார்க்க தெரியாதவர் கண்ணதாசன். ஆனா ஒரு கவிஞனுடைய லட்சணமே லாப நஷ்ட கணக்கு பார்த்துட்டா அவர் வணிகர், லாப நஷ்ட கணக்கு பார்க்கலன்னா தான் அவர் கவிஞர். நாம இத பேசுறமே இதுக்கு பின்விளைவு ஏதாவது ஒண்ணு வருமே அவர் யோசிச்சது கிடையாது. நம்ம யார பேசுறோம், எவ்வளவு பெரிய நிலையில இருக்கிறவர் டாக்டர் கலைஞரும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, சிவாஜி கணேசனும் சரி, பெருந்தலைவர் காமராஜரும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, ஐயா நீங்க தப்பா நினைக்கலன்னா எனக்கு நாங்களாம் இப்படி பயந்துதான் பேசுவோம். தப்பா நினைக்கல, நான் அப்படிலாம் பேசுவோம். கண்ணகசாலம் அவரேபட்டவர். வெண்ண வெட்டின்னு ஒருத்தர் திட்டத்துக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? யாராவது ஒருத்தர் வெண்ண வெட்டின்னு சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும்? இந்தியாவிலேயே பெரிய மனுஷனை பார்த்து வெண்ண வெட்டினார். யார் இந்தியாவிலேயே பெரிய மனுஷன்? பண்டித ஜவஹர்லால் நேருவை பார்த்து வெண்ண வெட்டி அப்படின்னு சொன்னவர் யாரு? கவியரசு கண்ணதாசன். ஆரம்பத்துல அவர் திராவிட இயக்கத்துல இருக்கிற போது நேரு வந்து ஈழ பிரச்சனையில ஒரு கருத்து சொல்றாரு. அது ஈழ பிரச்சனை, அவங்களோட நமக்கு உறவு இருக்குங்கிறது வேற தமிழர்களுக்கு, ஆனாலும் அது அந்த நாட்டு பிரச்சனை. அவர்களை எல்லாம் அடக்கி ஆளவோ இல்ல சட்டம் பிறப்பிக்கவோ ஈழத்து அரசுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நேரு ஒரு பேச்சு பேசுறாரு. அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, ஈழத்து தமிழர்களை பற்றி என்றும் இந்தியருக்கு அக்கறையே இல்லை. அன்னார் ஈழத்து குடியினரே, எந்த நாளும் இயற்கை வழி சிறு தொடர்பை முன்னிறுத்தி ஈழத்து நாயகரை தட்டி கேட்க இயலாது. நேரு பேசுறது இயலாது. முறை அன்று சட்டம் தீட்ட ஈழத்தார்க்கு அதிகாரம் மெத்த உண்டாம், அந்த அரசுக்கு அதிகாரம் உண்டு, ஈழத்தார்க்கு அதிகாரம் மெத்த உண்டாம் என்றுரைத்தார் திருவாளர் வெண்ணை வெட்டி. என்ன இது, எவ்வளவு பெரிய மனிதர் பண்டித ஜவஹர்லால் நேரு! அவரை வெண்ண வெட்டின்னு சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய, அவர் யோசிக்கும் இதோட பின்விளைவு என்ன வரும், அது பின்னால என்ன ஏற்படுத்தும். நான் மறுபடியும் சொல்றேன், பின்விளைவுகளை யோசிக்கிறவன் ஒரு கவிஞனாக இருக்க முடியாது, அவன் எச்சரிக்கையான தந்திரம் சூழ்ச்சியுடைய ஒரு மனிதனாக இருக்க முடியுமே ஒழிய, உள்ளது உள்ளபடி பொங்கி வருகிறவன் தான் சத்தியமான கவிஞனாக இருக்க முடியும். அந்த உணர்ச்சி வெள்ளம். ஆனால் அதே நேருவை, அதே பண்டித ஜவஹர்லால் நேருவை பின்னாலே ஏற்றுக்கொண்ட பிறகு பாடுகிறார், போது வர புத்தனவன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன மகான் பண்டிதனாய் திரும்பி வந்தான். போதி வர புத்தனவன் போய்விட்டான் என்றிருந்தோம், பாதி வழி போன மகான் பண்டிதனாய் திரும்பி வந்தான். அவர் இறந்த போது பாடுகிறார், தீயே உனக்கொரு நாள் தீ மூட்டி பாரோமோ, சாவியே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ. அவர் கோபப்பட்ட போதும் அவ்வளவு கடுமையாக நேர்வை திட்டுகிறார். அவர் மீது அன்பு காட்டிய போதும் ஒரு காதலியின் முத்தத்தை விட கனமான முத்தத்தை அவருக்கு தரக்கூடிய சக்தி அவர் கவிதைக்கு மட்டுமே இருக்கிறது. நேசிப்பதையும் உண்மையாக, நேசிப்பதையும் உண்மையாக, பகைப்பதையும் உண்மையாக வைத்திருக்கவன் தான் சிறந்த கவிஞனாக இருக்க முடியும். அந்த இரண்டிலும் அவருக்கு ஒளிவு மறைவே கிடையாது. தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற நூல், அதாவது அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார் இல்லையா, அதை பத்தி அவர் ஐயா வேந்தர் பேசுகிற போது சொன்னார், அதுல எத்தனை இடங்கள்ல மகா பெரியவருடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறார் தெரியுமா? மகா பெரியவர்கள் தெய்வத்தின் குரல் புத்தகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மகா பெரியவர்களுடைய அந்த புத்தகத்தை அப்படியே தெய்வத்தின் குரல் புத்தகத்தை மேற்கோளா போட்டு அர்த்தமுள்ள இந்து மதத்துல கவியரசு கண்ணதாசன் விளக்குவார். ஆனால் அவர் திராவிட இயக்கத்துல இருந்த போது எவ்வளவு கடுமையாக தாக்கி இருக்கிறார் பாருங்க. சங்கராச்சாரியார் தான் தலைவராம், உலக மாந்தர் பொங்கி ஆச்சாரி காலில் போய்விடல் தர்ம வாழ்வாம். அந்த கோபமா திட்டுற காலத்துல அறிவியல் வளர்ந்த பின்பும் அணுவையும் துளைத்த மேவும் பொறியியல் மிகுத்த பின்பும் புதுமைகள் நிறைந்த வீர நெறிபல கண்ட பின்பும் நிகரில்லா தலைவன் என்று துறவியை காட்டும் வீணர். ஒரு காலத்துல எப்படி திட்டிருக்கிறார், துறவியை காட்டும் வீணர் தொலைந்தனர் இளையே தமிழா, தமிழா இவர்கள்லாம் இன்னும் தொலையவில்லையேன்னு கோபமா பேசியிருக்கிறார். ஆனா பின்னாலே தெய்வத்தின் குரல்ல அந்த அர்த்தம் உள்ள இந்து மதத்துல தெய்வத்தின் குரல் புத்தகத்திலிருந்து நிறைய செய்திகளை மேற்கோள் காண்பித்து மகா பெரியவர்களுக்கு தன்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி பார்க்க முடியுமா? சரி, நீங்க அண்ணாவிடத்துல அவருக்கு அவ்வளவு மரியாதை. அந்த அண்ணாவை அப்போது பல பேர் கேலி பண்றாங்க, அதை அவர் சொல்லுகிறார். மக்கள் எப்படி பேசிக்கொண்டார்களா? சாஸ்திரி வாழ் தெரியுமோ, சூத்திரன் தான், தமிழிலே அழகாக பேசுகிறார் ஓய், தமிழிலே அழகாக பேசுகிறான் ஓய், நாஸ்திகம் தான் பேசுகிறான், நாஸ்திகம் தான் பேசுகிறான், என்றாலும் ஓய் நன்னாவே பேசுகிறான். என்ன காணும், ஆஸ்திகத்தை அவன் தாக்கும் முறையை பார்த்தால் ஆபத்து தான், ஆஸ்திகத்தை அவன் தாக்கும் முறையை பார்த்தால் ஆபத்து தான் காணும் எதிர்காலத்தில். வாஸ்தவத்தில் அவன் நல்ல மூளைக்காரன், நகதேவன் அவதாரம். கடைசி அவரே அவள் அண்ணாவும் அவதாரம் ஆகிட்டாங்களாம். இதுல என்ன ஒரு குறிப்புங்க, இப்படி அண்ணாவை பற்றி சமூகத்துல பேசுவதை படம் பிடிக்கிற போது ஒரு துளி கூட நாம இன்னைக்கு இதை எழுதிட்டோமே, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு நிலையை நம்ம மாற்றி எடுத்தா இது எத்தனை பெரிய சிக்கலை உண்டாக்கும், இதை பத்தியாவது அவர் யோசிச்சாரா? அதுல என்ன ஒரு அழகுன்னு கேட்டா, நான் எந்த சமூகத்தை விமர்சிக்கிறதா தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. அவன் இவன் என்று பொதுவாகவே ஒரு சமூகத்தை பேசுகிற இயல்பு ஒரு சமூகத்துக்கு மட்டும். அது எப்படி பெரிய ஆளா இருந்தாலும் அவன் அண்ணாதான் பேசுறான். 72 வயசு ஆட பார்த்து அவன் அண்ணாதான் பேசுறான். அவன் சொல்லுகிற பழக்கம் உண்டு. அது அப்படியே படம்பிடி, ஒரு கலைஞனுக்கு இயல்பு அந்த உண்மையை அப்படியே படம் பிடிப்பதே ஒழிய, இப்படி சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று பயப்பட்டால் அவன் நிஜமான கலைஞனாக இருக்க முடியாது. இந்த கவலை இல்லாத உள்ளம் கண்ணதாசனுடைய உள்ளம். ஆனால் அவரே பிற்காலத்திலே அண்ணாவிடத்திலே கோபித்துக் கொண்டு பாடி இருக்கிறார். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா என்ற மாதிரி அண்ணாவிடத்திலே தன்னுடைய கோபங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். பெரியாரை பற்றி ஒரு செய்தி சொல்கிறார். யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செய்தி பெரியாரை பற்றி படம் பிடித்து எழுதி காட்டுகிறார். ஒரு வழக்கு நடந்திருக்கிறது, நமக்கே தெரியாது. ஒரு வழக்கு நடந்திருக்கிறது, சென்னை மாகாண அரசு பெரியார் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்குக்கு பெரியாரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். நீங்கள் இதற்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். பெரியார் ஒரு அசாத்தியமான பெரிய மனிதர், விபரீதமான சிந்தனை அறிவு என்றாலும் அவருக்கு நிகராக ஒரு தைரியமுடைய மனிதனை பார்க்க முடியாது. அந்த நீதிமன்றத்திலே பெரியார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். எனக்கு தெரிந்து உலக வரலாற்றில் வேறு யாரும் அப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. நீதிபதியை பார்த்து பெரியார் சொல்லியிருக்கிறார், இன்றிங்கே வீட்டிற்கும் நீதிமானே. பெரியார் பேசுவதா கண்ணதாசன் எழுதுகிறார், இன்றிங்கே வீட்டிற்கும் நீதிமானே, எது வழக்கு ஆட நான் விரும்பவில்லை. நான் இங்க அனாவசியமா வழக்கெல்லாம் பதிலுக்கு நடத்திட்டு இருக்கிறதுக்கு விரும்பல. ஏன், அன்றாடம் அமைச்சர்களின் ஆணை தாங்கி அழகான நீதி தரும் அறமன்றம். எதிர்பார்த்தால் நெறிமுறைகள் உங்களுக்கு மறந்த ஒன்று. உனக்கு நெறிமுறையை பத்தி தெரியாது. யார் நீதிபதியை பார்த்து பெரியார் பேசிருக்க, அவர் எப்பேற்பட்டாலும் பாருங்க. நெறிமுறைகள் உங்களுக்கு மறந்த ஒன்று, அதை விட கொடுமை. நீதிபதியை பார்த்து நீ இன்ன ஜாதின்னு யாரும் பேசவே முடியாது. சாதியிலும் பார்ப்பனர் நீர், நிர்வாகத்தின் சக்கரத்தில் நீர் ஒருவர். ஆழ்வோர் சொல்லே வேதம் என கொள்வதுதான் உங்கள் போக்கு, வீணாக நேரத்தை கழிக்கல் வேண்டாம், நடக்கட்டும் தீர்ப்பினை நீர் சொல்லும் என்றார். ஏன், எதுக்கு அனாவசியமா வழக்கெல்லாம் நடத்திட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு தீர்ப்பு சொல்லிட்டு போங்க. நீதிபதியை பார்த்து பெரியார் சொன்னாராம். பெரியாருடைய அந்த அசாத்தியமான ஒரு துணிவை ஒரு கவிதையில் பதிவு பண்ண வேண்டும் என்ற எண்ணம், இல்லைன்னா வரலாறே தெரியாம போயிருக்கும். அதை பதிவு பண்ண வேண்டும் என்ற எண்ணம் கவியரசர் கண்ணதாசனுடைய ஒன். ஆனா பெரியாரை இவ்வளவு ஆதரித்து பேசிய அதே கவியரசு கண்ணதாசன் பிற்காலத்தில் ஆத்திகராக மாறுகிறார். ஆத்திகம் அவருடைய உள்ளத்தில இருந்து பொங்கி பெருகி வருகிறது. அப்போது அவர் வெளிப்படுத்துகிறார், நான் ஒரு இந்து என்பதை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேன். எந்த விதமான அந்த அவங்க நினைப்பாங்க, திராவிட கழகத்துல நம்ம என்ன விமர்சனம் பண்ணுவாங்க, அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் ஒரு இந்து என்பதை எப்போதும் நான் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று இவர் என்ன நினைப்பாரோ அவர் என்ன நினைவாரோ என்பதை பற்றிய கவலை இல்லாமல் முரண்பாடுகளை மொத்தமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வைத்திருந்தாலும் ஒவ்வொரு முரண்பாடும் அழகாக இருக்கிறது. எப்படிப்பட்ட முரண்பாடு தெரியும்.
0: நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் நீங்கள் சொல்வேந்தர் சுகி சிவன் அவர்களின் சொற்பொழிவு கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும் நேயர் நிறத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடலை தருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். ஞானசேகரன் எப்பொழுதும் பாடலை கேட்கும் பொழுது அவரோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைவார்கள். அனைவரும் விரும்பி கேட்கும் பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து என்ன பார்வை உந்தன் பார்வை என்று கேட்கும் அற்புதமான பாடல்.

0: அவர் தந்த வேளையில் இன்றைய நாள் வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவர் தரும் பாடலை அவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி மற்றும் வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், சுரேராம் இவர்களோடு சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைவார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் சொன்னா புரியாது என்ற பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.
1: என்னை தங்கமத்தில் தங்கமிடல் வாங்கிய நாங்கள்

ஒலிக்கின்ற பாடல்களோடு எனது பாடலையும் ஒலிக்க வையுங்கள் என்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா தந்திருக்கின்றார் ஒரு பாடல். அமைதி இல்லாததென் மனமே என்ற பாடல் பாதாள பைரவி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. வழமை போல இன்றும் அவரோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி நர்மகையாள் தமிழ் இனியாள் அவர்களும் ஒலிக்க கேட்கின்றார்கள். இந்த அவர்களும் இணைந்து செவி மடுக்கின்றார்கள் இந்த பாடலை.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கலந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

நேயர், நிறத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகளே மஞ்சுளா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாடுகின்ற பாடல் மலை மேல் அமர்ந்து என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது. அந்த பாடல் செவிமடுப்போம்.

மீண்டும் ஒரு பாடல். ராணி சம்யுக்த திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. இந்த பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும், பழமை போல முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள். ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் நெஞ்சிருக்கும் வரைக்கும் நினைவிருக்கும் என்ற பாடல்.

மீண்டும் ஒரு பாடல் கேட்டு மகள இருக்கும் இந்த வேளையிலே தான் ஈழமணி திரு நாட்டின் யாழ்ப்பாணம் அருள் அவர்கள் ஒரு பாடலை தந்திருக்கின்றார்கள். தன்னோடு இணைந்து திருக்கோவில் இடத்தைச் சேர்ந்த சீலன், வவனியாவை சேர்ந்த காந்தன் இவர்களும் கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கும் வேளையில், எங்கே அந்த வெண்ணிலா என்று வரியடுத்து 2022 ஆண்டு திரைக்கு வந்த வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படுத்து பாடலாக கேட்கின்றார், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ராமு திரைப்படத்து பாடல். இன்று ஒலிக்க இருக்கும் இந்த பாடலை அன்போடு கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன். திருமதி அனுமதி அனுஷ்யா கிருஷ்ணன் கேட்கும் அந்த பாடலை அனந்தராமன் அம்மா விஜயம் இணைந்து கேட்கும் வேளையில் அனைவரும் நாங்களும் கேட்டு மகிழ்வோம். ஒலிக்கின்றது அந்த பாடல், ஒலிக்கும் அந்த பாடல் பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி இரண்டு என்று பாடுகின்றது.
1: பச்சை மரம் ஒன்று இச்சைக்கிளி ரெண்டு.

ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணனும் ஒரு பாடலை தந்து தன்னோடு இணைத்து தங்கம் சரவணன் மற்றும் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் கேட்கும் பாடலாக மொட்டுவிட்ட சின்ன பூ என்ற பாடலை தந்திருக்கின்றார்கள். அந்த பாடல் பாடுகின்றது புதுசா படிக்கிறேன் பாட்டு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: மீண்டும் ஒரு முறை ராமு என்ற திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றோம். பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி இரண்டு என்ற வரியோடு இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை மணி பிபி ஸ்ரீனிவாச ஐயாவும் இணைந்து பாடுகிறார்கள் அந்த பாடலை. இந்த பாடலை மீண்டும் கேட்க விரும்புவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.
1: பச்சை மரம் ஒன்று, இச்சை கிளி ரெண்டு.

ஒலிக்கும் பாடல்கள் இனிமையாக ஒலிக்கும் வேளையிலே தொடர்ந்து ஒலிக்கும் பாடல்கள் அதிசயப்பிறவி பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து திருப்பூர் மாநிலம் காளிப்பாளையம் ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார். தான தந்தின கும்மி கொட்டி என்ற பாடல் அதிசயப்பிறவியிலிருந்து பாடுகின்றது.

ஒலிக்க இருக்கும் பாடல் புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டு ஒண்ணு என்று ஆரம்பிக்கும் பாடல். இந்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்தில் வந்த பாடல். நகைச்சுவையோடு நல்ல கருத்துக்களை தரும் இந்த பாடலை மீண்டும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில் இருந்து எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் நன்றியோடு கேட்டிருக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
0: கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே கக்க காக்கி கீ கூ கு வெரி குட் கக்க காக்கி கீ கூ கு கக்க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

அன்பு உறவுகளை, நாங்கள் கேட்கும் பாடலோடு இனிமையான இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து வெள்ளிமணி கிண்ணத்தில் நல்ல நல்ல சந்தனங்கள் என்ற பாடல் தான் அந்த பாடல். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்களும், ரிஷ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌவிக் இவர்களும் கேட்கின்றார்கள்.

நண்பர்கள் கேட்டு பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்குன்னு அந்த பாடலை தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்திருக்கின்றார். சந்தன்ராஜ் அவர்கள் தந்த இனிமையான அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது என்ப உறவுகளே. நிழல் தேடும் நெஞ்சங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து மங்கள வானம் குங்குமம் தீட்டும் என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். சந்தனராஜ், உங்கள் பாடலை நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களையும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை அன்போடு அனுப்பி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து அன்புடன் ரதீஸ். அவர் தந்த பாடல் மழலை சாரலை என்று கரிகாலன் திரைப்படத்து கலிங்கா திரைப்படத்து பாடலாக கேட்போம்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலுடன் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இந்த பாடல் வளைகுடாமன் ஜோஜ், நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஒலிக்க வைக்கின்றோம். பட்டியல் என்ற திரைப்படத்திலிருந்து ஏதேதோ எண்ணங்கள் என்று கூறி பாடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

பொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மலர்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் காதல் கடிதம் திரைப்படுத்து பாடல் கேட்போம். உயிருக்குள் ஊர் சுற்றும் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாடுகின்றது இந்த பாடல். ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன், நீங்கள் தந்த பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் ஒரு பாடல் நீதானா நிஜந்தானா என்று கேட்கும் நாள் எல்லாம் பௌர்ணமி திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி காத்து கொண்டிருக்கின்றார் கேட்பதற்காக ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். படையப்பா திரைப்படுத்து பாடலை விரும்புகிறார். ஒலிக்கின்றது அந்த பாடல் சுத்தி சுத்தி வந்தீக என்ற வரியோடு.

கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன் வளமை போல இன்றும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். ஒரு பாடல் அம்மாடி ஐயையோ என்ற ஒரு பாடல் வெளிவர இருக்கும் சிக்மா என்ற திரைப்படத்து பாடலாக.

இது மொன்றியல் தமிழ் வானொலி ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்பம். அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலம் சாந்தினி நீங்கள் தந்த பாடல். 1000 ரூபாய் என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் ஆனாக்கா அந்த மடம் என்று ஒரு பாடல் ஒலித்தது அல்லவா? இன்று அந்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார், காது கொடுப்போம்.

சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து தொடரும் பாடல்களுள் அடுத்து வரும் பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள், என்மேல் விழுந்த மலை துளியே என்ற பாடலை. இந்த பாடல் மே மாதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்ததல்லவா இப்பொழுது எங்கள் வானொலியில்.

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலை தருகின்றார். மேலும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து நீண்ட கால உறவு ரமணி. வெற்றி கொடி கட்டு என்ற பாடலை படையப்பா திரைப்படத்திலிருந்து தருகிறார். மீண்டும் ஒரு படையப்பா பாடலை நாங்கள் கேட்கின்றோம்.

தொடரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் நீண்டகால உறவு எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் நீங்கள் தந்த பாடல். சிகரம் திரைப்படுத்த பாடல் தான் இன்று நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் என்று எழுதியிருக்கின்றீர்கள். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இந்த வழியிலே கனடா வான்கூவர் மாநிலத்து வசந்தி தரும் பாடலை ஒரு தடவை கேட்போம். பூ என்ற திரைப்படுத்து பாடல் தான் வசந்தி, நீங்கள் தந்த பாடல். சூ சூ மாறி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

நீங்கள் வந்தவுடன் உங்களோடு இணைந்து கொண்டு வன்கோவரை சேர்ந்த இளவரசியும் வந்திருக்கின்றார். எட்டு முள வேட்டி கட்டி என்ற கார்மேகம் திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் இன்றும் மலர்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகிழும் இந்த வேளையிலே ஊரங்கும் தேடி ஒன்றாக கூடி கேட்டிடுவோம் பாடல்களை நாடி வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கும் விளை உங்களை நாடி ஓடி தேடி வருகின்றது. காற்றலையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலிருந்து நேயர் நேரத்துக்காக நீங்கள் தெரிந்து அனுப்பிய பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் சிங்காரப்பூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்த ஒரு அற்புதமான தத்துவ பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற பாடலை.

யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்த்த ஞானம் வந்ததடா.

எங்கே அடுத்த பாடல் யாராக இருக்கலாம்? சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரேஷன் தந்த பாடல். ஏரோப்ளேன் டர் என்ற ஒரு பாடலை பாறை என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். கேட்போமே.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுவது உண்டு உண்மை. என்னவள் இப்பொழுது இளமணி திருநாட்டில் ஓய்விலே இருக்கும் வேளையில் ஒரு பாடலை தருகின்றார். பாலும் பழமும் என்ற திரைப்படத்து பாடல். ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் என்ற அற்புதமான அந்த பாடலை

எத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் நேயர் நேரத்தை, சர்வதேச நேயர் நேரத்தை அலங்கரிக்கும் இனிய பாடல்களுக்குள் இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து இன்றும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க. வை. சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. அவர் விரும்பி கேட்ட பாடல் என்று சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்ற பிராப்தம் திரைப்படுத்து பாடல்.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலி தினமும் போல் இன்றும் மலர வைத்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இப்பொழுது இங்கே நேரம் சரியாக 1:17 இங்கே, அதாவது இரவு நேரம். நீங்கள் எல்லாம் 12 மணிக்கு மேலே விழித்திருந்த மாதிரி எப்பயாவது இருக்குதா? இல்லை இல்லை, அந்த டைமுக்கு போய் தூங்கிடுவீங்கல்ல. சரி, இங்கே இது வந்து 1:17, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:48. இன்றைய தேதி வந்து 4 June 2022. கதம்பம் நிகழ்ச்சி. கதம்பத்தில் நீங்கள் விரும்பிய, அதாவது கதை, கட்டுரை, கவிதை இவற்றையெல்லாம் எடுத்து வரலாம். இன்று உங்கள் விருப்ப பாடலும் ஒரு நாளும் தான் கிடைக்குது, இல்லை என்றில்லாமலே அள்ளி கொடுக்குறோம். அந்த பாட்டு கேட்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் வேறு ஒன்றுலேயும் இல்லை, உங்களுக்கு மட்டுமில்லை எனக்கும் அப்படித்தான். வானலைகளில் பாட்டு கேட்பது என்றது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம்தான், இல்லையா? நாங்கள் போய் பேசி பாடலை கேட்பது. இன்று வந்து நாங்கள் ஒரு விடயத்தை பேசலாம், நகைச்சுவையாகவும் உண்மையாகவும். உண்மையாக உங்களுக்கு எது என்ன என்பதை பேசலாம். அதுக்கு முன்பாக ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருகிறேன் நான், அதைத் தொடர்ந்து நாங்கள் கதம்பத்துக்குள் செல்லலாம்.

எல்லாம் எல்லாம் நானே பயந்து போனேன். இப்ப வந்த பாட்டுக்கு நானே பயந்து போனேன். நீங்கள் எல்லாம் பயந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திடீரென்று வந்துச்சா பாருங்க, அந்த எப்படி எல்லாம் பாட்டு வருதுன்ட்டு ரசிச்சு கொண்டு இருக்க இடையில அப்படி வந்துருச்சா. சரி, கதம்பத்தில் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அதாவது இன்றைய கதம்பத்தில் நான் என்னத்தை பற்றி உங்களை வந்து பேச சொல்லுகிறேன் என்றால், உள்ளாந்திரமாக நீங்கள் உண்மையும் சொல்லலாம், அல்லாவிட்டால் யதார்த்தமாக பார்த்ததுகளையும் நீங்கள் சொல்லலாம். அதாவது உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதை உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணுமென்று நினைக்கிறீங்க, எதை வேண்டாமென்று தள்ளி வைக்க நினைக்கிறீர்கள், இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த வாழ்க்கையிலே உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க எதை விரும்புகிறீர்கள், எது உங்களுக்கு வேண்டாமென்று தள்ளி வைக்க விரும்புகிறீர்கள் என்றதுதான் இன்றைய கேள்வி. என்ற நீங்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சில விடயங்களை நாங்கள் எங்களோடையே வைத்திருக்க வேண்டும் அடம் பிடிப்போம். நாங்கள் நான் அந்த அடம் என்று சொல்லிக்க பார்த்தீங்களா, என்ற சிலர் அப்படித்தான் என்னோடு வேண்டும் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் சில நேரம் குழந்தை பிள்ளைகள் எல்லாம் அம்மா அப்பா பக்கத்திலேயே வேண்டும் என்று அடம் பிடிக்கும். அது எங்களுக்கு எப்பவும் வேணும் வேண்டியோ ஒன்று. அதே போல் அன்பானவர்கள் பக்கத்தில் வேணுமென்று அடம் பிடிப்போம். அதுலேருந்து தான் சண்டையை தொடங்கும். வேணாம், ஐயையோ இவ்வளவு கரைச்சல் தர வேண்டாம் என்று சொல்லி சண்டை, அந்த பிடிக்கும் அந்த வேணும் வேணுமென்று பிடிக்கும் அடத்திலிருந்து சொல்லுவார்கள், ஐயையோ இது என்னடா கரைச்சல், என்ன எல்லாம் டோர்ச்சர் பண்ணுறீங்கண்டா, அப்படி விடயங்கள் இருக்கிறது. பொருட்கள், ஏன்னா எல்லாத்தையும் இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன், மனிதரை மட்டும் இல்லை பொருட்கள் ஆசையான வெட்டை. எந்த நேரமும் கையிலேயே ஒன்று கொண்டு திரிவோம் நாங்கள், எங்களுக்கு பிடிச்சமான ஒன்றை இது வச்சுருந்தால் எங்களோட வச்சுருந்தால் நல்லா இருக்கும் என்று. அதுக்காண்டி பிடிச்சவர்களை இடுப்பில் தூக்கி வச்சு கொண்டு போகலாம்னு வச்சு கொண்டே இருக்கலாம்னு நினைக்காதீங்க, அவ்வளவு நேரத்துக்கு வச்சுருக்கலாம் இல்லை, அதனால தான் சொன்னேன். பார்க்கலாம், நீங்கள் காற்றலையில் வந்து பேசலாம். அன்பு உறவுகள் தயவு செய்து உன்னிப்பாக இதை கேட்டு நகைச்சுவையாகவும் பேசலாம். உண்மையாக உங்களோட மனதில் இருப்பதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணுமென்றில்ல, இன்னொரு தடவை சாட்டி சொல்கிறது தானே, நானெல்லாம் அப்படி தான் சொல்கிறது, இன்னொரு தடவை சாட்டி தான் எதையும் வெளிப்படையாக சொல்லுவேன். இது உங்களுக்கு நான் சொல்லித்தரும் ஒரு கையாளல் முறை. எங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வேணும் போல் இருக்கும், அதை இன்னொருவரை வச்சு இன்னொரு சாட்டி சொல்லுவது இப்படி உங்களுக்கு, அதாவது சிலரிடமிருந்து சிலர் வெளியிடாமல் இருப்பார்கள் மனசுகளை வச்சுக்கொண்டு. அப்போ உடனே அவர்களிடமிருந்து அந்த பேச்சை எடுப்பதுக்கு இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா தான் நீங்கள் பேச ஆரம்பிப்பீர்கள். அதுக்கு தான் சொல்லுகிறேன், அதுக்காண்டு இன்னும் அப்படி நினைச்சிடாதீங்க. எங்கே பார்க்கலாம், ஒரு பாடல் நான் கேட்கலாம், எனக்கு பிடித்தமான பாடல், சரியா? அதான் நான் சொன்ன கொடுத்தது என்ன, எங்களோடு பக்கத்திலேயே வச்சிருக்க, உங்களோடு பக்கத்தில் வச்சிருக்க, என்னோடையே இருக்க வேணுமென்று விரும்பி வச்சிருக்க கூடியது எது, எனக்கு வேணாமென்று தள்ளி வைப்பது எது, அது நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பக்கத்தில் இதை என்னோடு வச்சிருந்தால் எனக்கு விருப்பம், எப்பவும் எனக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று எண்ணுவது எது, எனக்கு வேண்டாமப்பா இதை தள்ளியே வைப்போம் என்று சொல்லி சற்று வெறுப்பாக தள்ளி வைப்பது எது, எதையெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்லாதீங்க, கணக்கு இருக்குது. இவ்வளவு காலம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அல்லவா, அந்த வாழ்க்கையிலேயே நாங்கள் எத்தனைகளை கண்டு வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி வைத்தது எத்தனையோ இருக்கும். வேணுமென்று இன்னும் வேணும் வேணும் கிட்ட வேணுமென்று கேட்டு ஏங்குவது கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இருந்தாலும் எனக்கு கிட்ட இருந்தால் என்ன, கிட்ட இருந்தால் என்ன, இது எனக்கு கிடைக்காதான்னு ஏங்குவது என்ன. நல்லா சொல்லிட்டேன்னு நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லி தந்திருக்கிறேன், அதுவும் இன்னொரு முறையும் சொல்லி தந்திருக்கிறேன். மனசில் இருக்கிற சொல்ல பொண்ணியாட்டி யாரையாவது சுட்டி காட்டி சொல்லுங்கோ, சரியா என்று சொல்லிட்டு எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை எடுத்து வருகிறேன்.

என்னுடைய பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக அந்த கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஆனால் குறைவாகத்தான் வருவார்கள், ஒரு தடவைத்தான் இப்போ மெல்ல மெல்ல வருவார்கள். ஆக சந்தனராஜ் மாமா ஒரு ஆள் தான் கையை எப்படி காட்டி கொண்டு வந்திருக்கிறார். 4 ரோசாப்பூ, 5 கை, 5 அதாவது சூப்பர் ரெண்டு காட்டுற கை, 1, 2, 3, 4, 5, 6 எத்தனை 7 கும்பிடுற கை போட்டிருக்கேன். இதையும் சொன்னால் தான் இனிச்சாரி நீங்கள் என்னென்ன போடுறீங்கன்னு. மற்ற யாரையுமே காணையில் பார்க்கலாம். பரவாயில்லை, என்னுடைய விருப்ப பாடல்.

நேரம் சரியாக 11 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:30 நிமிடம். எனக்கு கண்ணுக்கு இப்போ இதெல்லாம் கூட கூட தெரியுது.

நேரம் சரியாக 11:04 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். கனடிய நேரம் சரியாக 1:33. என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க? யா என்னத்தை சொல்கிறது பக்கத்தில் வச்சுருக்கிறதுங்க விருப்பம் பண்ணு, என்னத்தை தள்ளி வைக்கிறேன்னு சொல்கிறதுன்னு ஒரு திண்டாட்டத்தோடு இருக்கிறீங்களா? இல்லாட்டி யார் முதல்ல பூனைக்கு மணி கட்டுறதுன்னு யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? சரி, இங்கே பார்க்கலாம். அடுத்தது யார் எங்களுடைய தளத்திலே வந்திருக்கிறார்கள்? வணக்கம் லெனின், ஒரு வணக்கம் உங்களுக்கு. லெனினும் வந்திருக்கிறார். வடலூர் ஆனந்தன் உங்களுக்கு வணக்கம். எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கீங்க, வந்து யாராவது ஆரம்பித்தாதான் இது சரியாக இருக்கும். ஆனால் நான் கடைசியில் தானே சொல்லுவேன் எதை நான் பக்கத்தில் வச்சிருக்க ஆசைப்படுறேன் இல்லையா? அதையும் யாரையாவது சாட்டி தான் சொல்லணும். இப்போ நான் உங்களோட கதையெல்லாம் கேட்டால் தான் நான் சாட்டி சொல்லலாம். சரியா? சரி, இங்கே இல்லை, அழைப்புக்கு வாருங்கள், வந்தால்தான் நாங்கள் பேசலாம். பயப்படாமல் வாருங்கள். என்ன இது, இதில் என்ன இருக்கிறது? நீங்கள் எத்தனை விடயம் இருக்கிறது பக்கத்தில் வச்சிருப்பதற்கு? ஆனால் தாய் தந்தையரை நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லா குழந்தைகளுக்கும் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுருக்கோன்னு தான் ஆசை எங்களுக்கு. இல்லாத போதும் இருப்பார்கள், எங்களோடு இருக்கிறார்கள். ஆண்டு நானெல்லாம் அப்படித்தான் சுற்றி சுற்றி பார்ப்பேன், சுற்றி சுற்றி பார்ப்பேன். என்னுடைய தாயாரை இழந்த பின்பு அந்த எத்தனையோ வருடங்களுக்கு இப்போவும் தான் சில வேளைகளில் அவர் இருந்த வாழ்ந்த அந்த அறையினுள்தான் இப்பொழுது கலையகம் இருக்கிறது. இந்த கலையகத்துக்குள்ளே நான் வந்த உடனே என் அம்மா இதில் இருந்தா இருப்பாவா, சில நேரத்துக்கு பின்னால் இருக்கிறாவா, அப்படியெல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அது உண்மையாகவும் அப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமே என்று அவருடைய ஒவ்வொரு பொருளையும் பார்ப்பேன். இதில் எங்கேயும் வந்திருப்பாரா, தொட்டிருப்பாரா, அப்படியெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த சிந்தனைகள் எங்களுக்கு இருக்குது, எங்களோடய வச்சிருக்கு. ஆனால் சிலவற்றை எங்களோடு வச்சிருக்க முடியாமல் இருக்கும். சிலது வந்து எங்களுக்கு கிட்ட கிடைக்காது, வேணும் வேணும் என்று நாங்கள் வறந்தி அழுவோம். அது எங்கேயோ தூரத்தில் இருக்கும். தூரத்தில் இருப்பதை கிட்ட தந்தா என்ன என்று சாமி கும்பிடும் போதும் மற்றது நாங்கள் என்ன நினைக்கும் போதெல்லாம் நினைச்சு கொண்டே இருப்போம். என்ன செய்வது, கிடைக்காதது தூரத்தில் இருந்தாலும் அந்த நினைவோடைய வாழ்வதே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு காலத்தில் எங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கும். அப்படி பல இருக்கிறது. இங்கே பார்க்கலாம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று. சில விடயம் எங்களுக்கு சலித்திருக்கும், அந்த தள்ளி வைப்பதுமென்று சொல்லுவோம் இல்லை, வேண்டாம்ட்டு. முதல்ல எனக்கு நான் இப்போ உண்மையிலேயே தள்ளி வைக்க விரும்புவது என்னத்தை என்றால், இப்போ சொல்லலாமா, இந்த வைத்தியசாலை என்றது, நோய் என்ற ஒன்றையும் இந்த வைத்தியசாலை என்ற ஒன்றையும் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை. அதை தள்ளியே வைக்க வேணும். அது ஒன்றா, அதனால் தேவையான ஒன்று இருந்தாலும் மனம் வெறுக்கிறது, உண்மையிலேயே முழுசாக வெறுக்கிறது. அங்கே பார்க்கலாம், ஒரு பாடலுக்கு செல்லலாம். அப்போ நானே இந்த கதையை சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் யாருமே வரமாட்டீங்க. நீங்கள் காற்றலைக்கு வந்தால் தான் பேச விருப்பம்ண்டா, ஓடி வாருங்கள். எல்லோரும் என்ன சிந்திச்சு கொண்டிருக்கிறீங்களே தெரியவில்லை. அங்கே பார்க்கலாம், இன்னொரு பாடலை கேட்போமா?

எல்லாரும் சிந்திச்சு கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பட் கேட்டால் சொல்ல போகிறீங்க நெட்ஒர்க் வேலை செய்யலையான்ட்டு. பாப்போம் யார் துணிஞ்சு முதல்ல வர்றீங்கன்னு பார்ப்போம். நீங்கள் என்னென்னா இதில் யார் முதல் வந்து இதை எப்படி பேசுகிறார்கள் அதன் பின்பு பேசலாமென்று இருக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஆழமாக நீங்கள் எடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே பார்க்கலாம். அல்லது நெட்ஒர்க் எங்களுடைய தொலைபேசி அழைப்புக்கு வருவதற்கு வேலை செய்யவில்லையா? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. யாராவது ஒரு ஆள் அழைச்சி பார்த்தா தான் தெரியும். இப்படி சொன்னால் தான் அழைப்பீங்க. கப்பண்டுட என்ன பிடிச்சிடலாம் இல்லை சொல்லுவோம் இல்லை. இப்போ ஒரு எப்படியடா ஒன்று எப்படி பார்த்தது கூடுதலாக பார்த்தால் என்ன விடயமாக இருந்தாலும் எப்படி வரவழைக்கலாம்னுட்டு ஏதோ ஒன்று சொன்னோன்னு தெரியாமல் ஒருத்தர் வந்து மாட்டுப்படுவார். உடனே பிடிச்சிருவோம் நாங்கள் இல்லையா? அப்பா வாழ்ந்துட்டீங்கப்பா அப்படி தான் இருக்குது. இப்போ எங்கே பார்க்கலாம், அழைப்புக்கு வாங்க பார்க்கலாம், யார் எங்களுடைய தொலைபேசி எங்கள் வேலை செய்கிறதாண்டு பார்ப்போம். அழைப்புக்கு வாருங்கள். அடம் பிடிச்சி கொண்டு இருக்க வேண்டாம். நானும் கொஞ்சம் நேரம் பேசி பார்ப்பேன். நானும் அப்படித்தான் நிகழ்ச்சி ஒரு மணி நேரத்துக்கு எடுத்து ரெண்டு மணி நேரத்துக்கு எடுத்து வரவன் மட்டும் சிந்திக்க மாட்டேன். உடனே இன்னொரு நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பை போட்டு விட்டு நான் போய் விடுவேன். எங்கே அழைப்புக்கு வாருங்கள். ஆனால் எங்களுடைய இலங்கையில் இருக்கும் அன்பு உறவுகள் பேச வருபவர்களுக்கு கொஞ்சம் தடங்கள் அவர்களுக்கு. ஏனென்றால் அவர்களுடைய இணையதளம் மட்டுமில்லை, சில நேரத்தில் தொலைபேசியெல்லாம் கோளாறு கொடுக்கறது. அதனால்தான் அவர்களுக்கு

0: வணக்கம் மாமா. மாமா தொலைபேசி வேலை செய்தாண்டு பாப்பம் இருக்க வாங்க
1: இல்ல
0: வேலை செய்யறதான். மாமா எப்படி இருக்கீங்க நீங்க? மாமா
1: எப்படி
0: ராணியம்மா இருக்கிறாவா? ராணியம்மா
1: ராணியம்மா இருக்கேங்க.
0: அப்ப ராணியம்மாட்ட நான் கதைக்கு பேசட்டா? அவக்கு உடனே ஒரு பாட்டு கொடுத்துடலாம் இல்ல இன்னைக்கு பாட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பாட்டாண்டே கேட்டுருங்க, சுட சுட உங்களுக்கு பாட்டு கிடைக்கும். சரியா, முதல்ல பாட்டை சொல்லுங்க, நீங்க பேசும் போதே நான் எடுத்துடுறேன். எங்க
2: பாட்டு
0: விருப்ப பாட்டு என்ன உங்களுக்கு?
2: எங்க அக்கா பாட்டு ஒண்ணு போட்டு விடுங்க.
0: அது என்னங்க? நதியா பாட்டா?
2: ஆமா
0: சொல்லுங்க, நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க. நீங்க என்ன பாட்டுன்றது? நதியா பாட்டு எத்தனையோ இருக்கு, அழைச்சா உடனே நாங்கள எடுத்து வரலாம். என்றாலும் சொல்லுங்க. உங்களுடைய இருக்கணும் எனக்கு வேணும்னு சொல்லி வச்சிருக்கிறது என்ன என்ன என்றத நீங்க இப்ப ஒரு பட்டியல் போடணும்.
2: உயிருள்ள பொருளா உயிரற்ற பொருளா
0: எல்லாத்தையும் சொல்லுங்க. உயிரற்றதையும் சொல்லுங்க, உயிர் உள்ளதையும் சொல்லுங்க.
2: உயிர் உள்ள எல்லாம் சொல்லலன்னா உங்க மாமா மட்டும்தான்.
0: அங்க சின்ன குழந்தைகளும் கூட பிள்ளைங்கள். ஆமா, அம்மா அப்பாவை சொல்ல வேணாம், அவங்க தேவை. பிள்ளைங்கள் இருக்கிறாங்க. சரி மாமா கிட்ட காரி
2: எல்லாரும் மாமா கிட்ட இருந்தாங்கன்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி,
0: எல்லாரும் இருக்கிற மாதிரி தான். நான் மாமா எல்லாரையும் வச்சிருப்பேன். உண்மைதான், மாமா இருக்கிற இடம் செந்திலிப்பாகவும் இருக்கும். இதுகால வரையும் ராணி அம்மா மாமாவிடம் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பான வார்த்தையிலையும் யாரை பற்றியும் வரவே இல்லை. ஒரு உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட குணம் கொண்ட ஒரு
2: மாமனிதர்.
0: மாமனிதர்,
2: மாறுபட்ட மாமனிதர்,
0: மாமனிதர் உண்மையா தான் அம்மா? எந்த ஒரு பார்த்தை யாரையும் குறை சொன்னது இல்லை. நான் கேட்கல இத்தனை வருஷம். அது எங்களோட அப்பாவும் சொல்லுவ பேசிக்கொள்ளுவோம். அது எப்படி மாமாவால் முடிகிறது என்ற என்ன நான் கூட குறை சொல்லிக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க.
2: எங்க ஃபேமிலில
0: பாத்தீங்கன்னா
2: என்ன வந்து கல்யாணம் நான் தான் பொண்ணு, பொண்ணுக்கு தான் எல்லா ஃபேமிலியிலும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா மருமகனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மருமகன் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க, என்னைய வந்து கணக்கிலே சேர்க்க மாட்டாங்க.
0: சேர்க்க மாட்டாங்க.
2: அதுல எனக்கு ஒரு சந்தோஷம்
0: ராணியம்மா.
2: என்ன இருந்தாலும் நம்ம
0: நானும் சொல்லிடுறேன், நானும் மாமா தான், மாமாவை தான் சொல்றேன்.
2: விழுந்தாலும்
0: மீசையில மண் ஒட்டில, உங்களுக்கு மீசை இல்ல இருந்தாலும் மூக்குல மண் ஒட்டில. சரி சொல்லுங்க மாமா, அடுத்து என்ன உங்களுக்கு பக்கத்துல வச்சிருக்க போறீங்க விருப்பம்?
2: அப்புறம் எல்லா சொந்தக்காரங்களும் கிட்ட இருக்கணும்,
0: எல்லா இருக்கணும். அடுத்து சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து என்னோட தையல் மிஷின் எங்க கூட இருக்கணும.
0: இருக்கணும், சூப்பர். வேற சொல்லுங்க.
2: அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு வந்து இருக்கணும்.
0: ஒரு புக்,
2: நான் இந்த கருத்து உள்ள புக்கா இருக்கணும்.
0: நீங்க வாசிக்க கூடிய, நீங்க விரும்பக்கூடிய என்ன என்ன என்னவா இருந்தாலும் நீங்க ரசிக்க கூடிய யதார்த்தமான வற்றை எழுதி இருக்கிற புத்தகங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கணும்.
2: தொட்டுக்கு எல்லாமே சோறு சாப்பிட்டுருவேன்.
0: ஓ அடையப்பா, சோறு வருமான குடுக்கலாம் உங்களுக்கு ஒரு புக்கை
2: வச்சுட்டு. இது இப்ப வீட்டுல தொட்டுக்கு இல்ல அப்படின்னா புக்கை விரிச்சு வச்சுட்டு அதை பார்த்து படிச்சுட்டே சாப்பிட்டு முடிச்சிருவேன்.
0: ஓஹோ, அதாவது மனோரமா அந்த கோழி படத்தை கட்டி தூக்கிட்டு சோறு
2: தின்னு பாக்கல.
0: அதற்க பாருங்க, எஸ் வி சேகர்
2: எப்பயோ
0: வந்த படமா?
2: மாட்டு கேக்குறத விட சரி மீராக்கா.
0: ஏன் படம் பார்க்கலாம்?
2: யாரு
0: உங்களுக்கு படம் பார்க்க டைம் இல்லையம்மா? எனக்கு
2: டைமும் கிடையாது. பாட்டு கேக்குறதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து படம் பாக்குறதுல
0: வராது.
2: படம் பார்த்தா விஜய் படம், நதியா படம், அப்படி ஒரு குறிப்பிட்ட படம் தான் பார்ப்போம். எல்லா படமும் பார்க்க மாட்டேன்.
0: ஒரு
2: பென்சிலும் ஒரு ஒயிட் பேப்பரும் இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும்
0: பிடிக்கும்
2: அப்படியே தோன்றத வந்து வரைஞ்சிட்டே இருப்பேன் அதனால ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க நல்லா வரவீங்களா? நீங்க அதான் இந்த கோலத்துல பாத்தனே அங்க என்ன விருப்பம் பென்னும் பேப்பர் பென்சிலும் இதுவும்
2: பேசுவீங்க
0: சரி, அது அது நிறைவேற நான் என் கண்ணனை வேண்டேன், அந்த ஆசையை நிறைவேறவன உங்களுக்கு. சரி, வேற வேற சொல்லுங்க. வேற
2: என்ன மீரக்கா?
0: சரி,
2: அப்போ நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு
0: வைங்களா,
2: அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா எல்லாரையும் அதுல மீட் பண்ணலாம்.
0: பண்ணலாம், அது உண்மை. சரி, இப்ப சொல்லுங்க.
2: அதுல கலந்து
0: இப்ப சொல்லுங்க, நீங்க எது வேணாமண்டு தள்ளி வச்சிருக்கீங்க, எதை தள்ளி வைக்க நினைக்கிறீங்க? எனக்கு வேணாமண்டு,
2: எனக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமை படுறது சுத்தமா பிடிக்காது.
0: பிடிக்காது.
2: அதவும் மாட்டேன்.
0: அத தள்ளி வைக்கிறீங்க. வேற
2: அதுக்கு அப்புறம் மாத்திர மருந்து வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது.
0: அப்ப நீங்க எண்ட் லைனுக்கு வந்துட்டீங்க. சூப்பர்.
2: அதுக்கு அப்புறம்
0: நாங்க தள்ளி வச்சாலும் அது எங்களுக்கு கிட்ட ஒட்டி ஒட்டி வருதம்மா, அது உண்மையிலேயே. அதை தள்ளி வச்சு
2: ரெண்டு
0: இல்ல, நான் ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி வச்சு பாத்துருக்கேன், எழும்பி நடக்க முடியாம தலை சுத்தி பிரஷர் ஹை ஆகுது அந்த டேப்லெட் போடாட்டி, அதனால திருப்பி எங்களை நாங்களே எடுத்து கையில வச்சுக்கிறோம். சொல்லுங்க, அடுத்த வேற என்ன? மாத்திர வேண்டாம். வேற
2: அப்புறம் நமக்கு பிடிச்சவங்க நம்மள்ட்ட பேசலன்னா அது வருத்தமா இருக்கும். ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது.
0: ஓ, அது நடக்க கூடாது, அது சத்தியமா நடக்க கூடாது. அது உங்களோட பக்கத்துலதான் நான், அது வாழ்க்கையிலேயே வரக்கூடாது அப்படி ஒரு நிலைமை. அது வந்தால் எல்லோருடைய ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம். உண்மையா? ஒரு நல்ல அன்பு வச்ச உறவு பேசாமல் விட்டு விட்டால் அது ஒரு மனிதன் செத்ததுக்கு சமானம், அதாவது இறந்ததுக்கு சமானம். சரி, அடுத்த சொல்லுங்க.
2: அப்புறம்
0: அவ்வளோந்தானா? அடடா, நான் ஏதோ நிறைய பட்டியல் போட போறீங்களா? இப்போ சாப்பாட்டு வகையில் எது உங்களுக்கு பிடிக்கல? உங்களுக்கு
2: சாப்பாட்டு வகையிலயா மீராக்கா? வீட்டுல என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவோம் மீராக்கா. இதுதான் வேணும், அதுதான் வேண்டாம்னு சொல்ல
0: மாட்டேன். அந்த பிடிக்காத சாப்பாடு ஒண்ணும் இல்ல, அப்படித்தானே?
2: பிடிக்காத சாப்பாடுனா இட்லி தோசை தான் பிடிக்காது. அது தெரியல, பழைய கஞ்சையும் இட்லியும் வச்சுட்டு எது உனக்கு வேணும்னு கேட்டா பழைய கஞ்சி பக்கம் சொல்லுவேன்.
0: ஓ,
2: அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன்.
0: ஓ ஓ, இட்லி தோசை உங்களுக்கு வெறுத்துட்டுது இல்ல?
2: அன்புக்கு
0: முக்கியத்துவம் கொடுக்கறீங்க.
2: நமக்காக செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுக்காக சாப்பிடுவேன். வேண்டாம் சொல்ல மாட்டேன், நல்லா இல்லன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காத பொருள் கேட்டீங்கன்னா அதை சொல்லலாம். வேற அவ்வளவுதான் மீராக்கா. உங்க மாமா பேசணுமா?
0: சரி, மாமாட்ட கூட இருக்கு. மாமாவுக்கு என்னன்னு பாப்பா. வணக்கம் மாமா.
1: வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன் மாமா, சந்தோஷமா இருக்கேன். என்ன கவலையாண்டா, அந்த பிடிச்சது பிடிக்காத சொல்லாம இருக்கிறாங்க மாமா எல்லாரும். தள்ளி போய் கடைசியா இல்ல என்ன என்ன தள்ளி வச்சிட்டாங்களோ யாருக்கு வராம அந்த சந்தேகம் வந்துடுதுமாமா, தெரியாம கொண்டு வந்துட்டேனப்பா, என்னத்தான் தள்ளி வச்சிட்டாங்க போல இருக்குது, பிடிக்கல அம்மாண்டுட்டு. சரி அம்மாமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன, பக்கத்துல வச்சிருக்க விரும்புறது என்ன?
1: பக்கத்துல வச்சிருக்க போது வானொலி பெட்டி தான்.
0: ஐயோ ராணியம்மா விட வானொலி பெட்டிய சொல்லிட்டேன், ராணியம்மா இது வேணும். ஐயோ
1: முதல்ல வச்சிருக்கிறதான் வச்சிருக்கோம்ல, முதல்ல இருந்து அதான வச்சிருக்கோம்.
0: ஆமா ஆமா மாமா, எனக்கு ஒரு நிமிஷம் தாரீங்களா? அவருக்கா என்ன ஒரு நிமிஷம் தாங்க மாமா, ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்

0: மன்னிச்சு கொள்ளுங்க மாமா, ஒரு ஒரு சின்ன வேலை என்ன, எனக்கு பிடிச்ச ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பொருளை சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கொண்டு வந்து உங்களை நீ பாட்டி அதனால டைம் போயிடுச்சு, மனுஷ கொள்ளுங்க மாமா. இதெல்லாம் கேட்டா யாருக்கும் கோவம் பருப்பு, அவ சாக்லேட் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுட்டு போனா வேண்டேன் பாருங்க மாமா. சரி என்ன செய்யற, நீங்க சொல்லுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்சது வானொலி பெட்டி முதலாவது.
1: ஆமாமா. ரெண்டாவது என்னன்னாக்க, எப்படி சொல்றது, நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைதான் விருப்பம்.
0: வேலை அது உண்மை, அது தேவையானது ஒன்று தானே மாமா, உங்களோட கடையும் வேலையும் அது தேவையான ஒன்று. அடுத்து
1: அதான் நம்மளுடைய வாழ்வாதாரமா இருக்கு இல்லையா,
0: இல்லாம முக்கியம்.
1: தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறது வந்து சோம்பல், அதுதான் அதிகமா இருக்கு.
0: ஓ
1: சோம்பேறி தான் அதிகமா இருக்கு.
0: மாமா சோம்பேறித்தனம் இருக்கா மாமா, இல்லையே
1: அதிகமா இருக்கு,
0: அதிகமா இருக்குதா, அது என்னென்ன மாமா? நீங்க காலையில எழும்புறீங்க இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு சில நேரத்துல ஒரு நாள் இருந்தாலும் லீவு கிடைக்கும் இல்லையா, ஆனா உங்களுக்கு இல்லையே மாமா, எப்பவும் நீங்க இந்த கடையை திறந்து நீங்க உங்களோட வேலையில இருக்கவே வேண்டும் இல்லையா, இருந்துட்டு ஏதோ சில லீவுகள் வரும்போது ஒருக்கா போட்டுவீங்க. நானே அறிஞ்சு இந்த வருஷத்துல நான் நேக்கல ஒருக்கா தான் நீங்க பூட்டிருப்பீங்க, ஒருக்கா ஒரு லீவ் ஒன்று
1: எடுத்துக்கோங்க.
0: அப்ப அப்ப உங்களுக்கு அந்த சோம்பல்ன்றது இருக்குதா, ஐயோ எனக்கு லீவு கிடைச்சா என்ன அப்படின்ற ஒரு இது இருக்குதான். ஆனா இருந்தாலும் அதை சந்தோஷமா எடுத்துக்கொள்ளணும், அது வேலைன்றது அது குடும்பம் எங்களுக்கு தேவையான ஒன்று இல்லையா மாமா. சோம்பலை நாங்கள் அடிச்சு திருத்துவோம், அடிச்சு திருத்துவோம். அந்த ஒரு மாமா சோம்பல் விரட்டுறதுக்கு ஒரு பானம் இருக்குது, சோம்பல்
1: சோம்பல்
0: சோமவான் சோமவானம் இருக்குது,
1: அது கூட கொஞ்சம்
0: சோம்பலும் இல்ல ஆளும் இல்ல. சரி அப்ப உங்களுக்கு இப்ப சோம்பல் மட்டும் தான் நீங்க தள்ளி வைக்கிறீங்க அப்படித்தானே மாமா?
1: ஆமா முக்கியமா அதான் தள்ளி வைக்கணும்.
0: ஏதோ சாப்பாட்டு பொருட்கள்ல வேண்டாமன்ற இருக்கிறதா உங்களுக்கு?
1: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, சாப்பாடு பொருள்லாம் எல்லாமே சாப்பிடுவோம்,
0: எல்லாம் சாப்பிடுவீங்க,
1: இதுதான் கணக்கு இல்ல. ஆமா
0: சரி, அப்ப என்ன வேணும் பாட்டு மாமாக்கு, பிடிச்ச பாட்டு?
1: பாட்டு என்ன போடலாம்,
0: நல்ல ஒரு பாட்டு. என்ன பாட்டு?
1: நல்ல ஒரு பாட்டு தேடுற மாதிரி பாடல் கொடுக்குமா?
0: அது கலைச்செல்வி அம்மா, நான் சொல்றேன் மாமா, கலைச்செல்வி அம்மா வேற யாரோ பாட்டு கொண்டு வருவாங்க, தேடவே வேணும். அவங்கள கண்டாலே லெனின் லெனின் அவங்கள கண்டாலே பயம் எனக்கு உண்மையிலேயே, ஐயோ வந்துட்டாங்கப்பா என்ன பாட்டு கேக்குறாங்களோன்னு.
1: சரிங்கம்மா நீங்க இது போடுங்கம்மா, பணம் பகை பாசம் ஒரு படம் இருக்கு இல்லையா, பணம் பெண் பாசம் நினைக்கிறேன். எனக்கு பிடித்த ரோஜா பூவே, ஏன்னா அட்வான்ஸாவே நாங்க வாழ்த்துக்களையும் சொல்லிடுறோம்.
0: இந்த முறை எனக்கு வாணியம்மாட்ட இருந்து ஏதாவது ஒன்று வரணும் வாட்ஸ்அப்ல என்றாலும் சொல்லிட்டு
1: கண்டிப்பா வரும்.
0: சரியா என்ன வரும், என்ன வரும்,
2: என்ன
0: பாட்டு சொல்லுங்க?
2: எனக்கு படம் தெரியல, அத்தைக்கு பிறந்தவள் மெத்தைக்கு வளர்ந்தவள்.
0: ஓ அத்தைக்கு பிறந்தவள் பிறந்தவள், மாமா
2: ஐடியா பட்டன் போடுங்க வரும்.
0: என்ன என்னண்டு, அத்தைக்கு பிறந்தவள் என்றாலே வந்துடும் இல்ல, அன்பு உறவுகள் அழைத்த வண்ணம் இருந்தீர்கள், அலையுங்கள் காற்றலைகள் எங்கே பார்க்கலாம். இப்பொழுது நான் மாமாவுடைய பாடல்ல என்னுடைய பாடலை எடுத்த ஒரு பாடல் அளவாசியில நிக்கிறது அல்லவா, உன் என்ன அருகே நீ இருந்தால் அதை எடுத்து வரலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம். நான் சொன்னது பலர் அழைத்திருந்தீங்கள். எங்களுடைய கே.எஸ். கிருஷ்ணா நீங்கள் அழைச்சிருந்தீங்க, காட்டிலைக்கு வரலாம். எங்களுடைய சுகைதா நீங்களும் அழைச்சிருக்கிறீங்க, காட்டிலைக்கு வரலாம் என்று சொல்லிக்கொண்டு, கிருஷ்ணா நீங்கள் முதல் தடவையாக இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் நினைக்கிறேன், நீங்கள் காற்றலைக்கு வாருங்கள் என்றால் இன்றைய நாள் உங்களுடைய நல்ல நாளாக இருக்கட்டும். காற்றலையில் இணைவதற்கு பார்க்கலாம். உங்களை காற்றலையை நான் எடுத்து வருகிறேன். அழைப்பை அழைத்து விட்டு பயந்து போயிருக்கிறீங்க போல இருக்குது, பார்க்கலாம். அத்தைக்கு பிறந்தவளை தேடுகிறேன். எங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவு, வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா எப்படி இருக்கீங்க நீங்க கிருஷ்ணா? முதல் முதல் முதல்ல இணையறீங்க, அப்பாட்ட இணைஞ்சிருக்கீங்களா நீங்க?
1: இல்ல இல்ல,
0: இன்றுதானே இந்த இந்தியா நாள் எழுதி வச்சிருங்க. இந்த வானொலியில முதல் முதல் நீங்கள் பேசினது
1: கிடைக்காது. அது அப்புறம் சரி, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு அது ஒதுக்கியது. அதுக்கப்புறம் அது பத்தி நினைச்சதே இல்ல
0: போறதுன்னு.
1: ஆனா இந்த வானொலியில ஒரு மாசமா போன் நம்பருக்காக வெயிட்டி.
0: ஓ, இது எங்கட வானொலி இல்லையா? எங்கட வானொலியா?
1: ஆமா ஆமா,
0: அது கிடைக்கவில்லையா?
1: சொல்லுவாங்க போன் நம்பர், சொல்ல ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லும் போது அந்த போன் நம்பர் பதிவு பண்றது 4 நம்பர் தான் மனசுல பதிவாகும்.
0: ஓ, அதாவது
1: மத்த நம்பர் இதாயிடும்.
0: நாங்க விடுற ஒரு பிள்ளை எங்களுடைய போன் நம்பரை நாங்கள் அடிக்கடி சொல்லுவதில்லை. அது உண்மையிலேயே ஒரு நாங்க இனி அடிக்கடி நாங்க சொல்லுறோம். நாங்கள் இப்ப நீங்க
1: பொண்ணுகிட்ட சொல்லி மகிட்ட சொல்லியிருந்தேன், ரெக்கார்ட் பண்ணி நேத்துதான் போன் பண்ணி கட்டணம் இல்லாத தொலைபேசி போடலாமா, கனடா வானொலி தமிழ் வானொலி கேட்க அருமையா இருக்குன்னு சொன்னேன். சரிப்பா பதிவு பண்ணி தர்றேன்னா பொண்ணுதான் பதிவு பண்ணி கொடுத்தேன்.
0: உங்களோட பொண்ணுடைய பேர் என்ன உங்களுக்கு?
1: தேவி, கங்கா தேவி.
0: கங்கா தேவி, நல்ல பேர், நல்ல பேர். நீங்க வந்து இருக்கிறது தஞ்சை இல்ல என்ன? தஞ்சை
1: மாவட்டம் திருபுவனம்.
0: திருபுவனம்,
1: கும்பகோணம் பக்கம் தான் நமக்கு எல்லாம்.
0: நல்ல,
1: நமக்கு வந்து நெசவு தொழில், அதாவது கைத்தறி புடவை,
0: கைத்தறி
1: பட்டு புடவை.
0: நல்ல, நெசவு
1: காஞ்சிபுரத்துல பட்டு புடவைங்கிற மாதிரி திருபுவனத்துல தீக்கோ சில்க்னு நல்ல பேர், உலக பேர் வாய்ந்தது. பட்டு புடவைக்காக நம்ம ஊருக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பட்டு புடவை வாங்கிக்குவாங்க.
0: உங்களை மாதிரி அன்பான தொழிலாளர்கள் இல்லாவிட்டால் எங்களோட மான வங்கியோ கப்பலுகிற இருக்கும். முதல் மனிதன் வாழ்வதற்கு மூன்றே வாழ்வாதாரங்கள் தேவை. ஒன்று உடை, உணவு, உடை, உறையுள். அதுல உடை என்பது மிக முக்கியமான ஒன்று, உண்மையிலேயே முக்கியமான ஒன்று. உறையில் இல்லாவிட்டால் மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஒட்டி கொண்டு வாழலாம் நாங்க எங்கேயாவது. உணவு இல்லாவிட்டாலும் எங்கேயும் காட்டுல அப்படி, உடை இல்லாவிட்டால் வாழ்வது ரொம்ப எங்களுடைய ரொம்ப கவலைக்கிடமான இடம் தான். அது முக்கியமான ஒரு இதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்த்தி அன்பை தெரிவிச்சு
1: கொள்றேன்.
0: முதல்ல வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க கிருஷ்ணா? நீங்க நல்ல பேர், உங்களோட பேர் எனக்கு பிடிச்ச பேர் கிருஷ்ணா.
1: ரொம்ப அன்னை நானின் படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்த 10 மாதம் சுமந்து, அந்த பாட்டு நல்லா இருக்கும் கேட்க. முதல் பாடலாங்கிறத அன்னைய நினைச்சு கேக்குறேன்.
0: கேக்குறீங்க,
1: எங்க அம்மாவை நினைச்சு.
0: உங்களுக்கு பாட்டு வருமா, பாடுறதுக்கு வருமா, பாட முடியுமா?
1: இல்ல இல்ல,
0: கொஞ்சம் போல பாடுங்க. எங்க அந்த பாட்ட? அன்னை போல ஒரு தெய்வம் இல்லை,
1: தெய்வம் இல்லை அவள்,
0: அடிதொட மறுப்பவர் மனிதர் இல்லை, மண்ணில்
1: மனிதரில்லை, அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அடுத்த முறை வரும்போது கண்டிப்பா
0: நிச்சயமா பாடுங்க. நல்லா நல்லா பாடுறீங்க, நல்ல குரல் வளம் இருக்குது, நல்லா பாடுறீங்க. நாளைக்கு பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி கிருஷ்ணா. முழுமையான ஒரு பாடல், நீங்க முழுமையாக உங்களுடைய இனிய குரல்ல நீங்க பாடலாம். சரியா?
1: ஒரு
0: உங்களோட வீட்டை சுத்தி வைரவர் நிறைய நிக்கிறாங்க போல இருக்கு. இல்ல, நாய் குளிக்குது எங்கால எனக்கு கேக்குது. அவரை தான் சொல்றேன், வைரவர் என்று. வைரவருக்கு வாகனம் நாய்தானே இல்லையா? சரி, உங்களுக்கு அந்த பாடலை எடுத்தேன். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது உங்களோட அருகாமையிலேயே வச்சிருக்க விரும்புவது எது என்று சொல்லுங்க.
1: சுருக்கமா சொன்னா வானொலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: வானொலி தான் பிடிக்கும்.
1: கேக்கதான் பிடிக்கும் எனக்கு, எதுவா இருந்தாலும் கேக்கதான் பிடிக்கும்.
0: கேட்டுக்கொண்டிருக்க
1: அது நிகழ்ச்சிக்கு எந்த தொல்லையும் இல்லாம பாட்டை போட்டுட்டு என் பாட்டை என் வேலை பார்த்துட்டு
0: இருக்கேன். உண்மையிலேயே நெசவு தொழில் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் இந்த வானொலி பிடிக்கும். அதை கேட்டுக்கொண்டே அவர்களுடைய நெசவுல அந்த தொழில் நகை வேலை, நெசவு வேலை, இதெல்லாம் செய்யறவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அந்த வானொலி. நான் பார்த்திருக்கிறேன்.
1: கண்ணுக்கு கெடுதல் கிடையாது, கேட்கறதோட சரி.
0: சரி, நிச்சயம்
1: வானொலின்னா அவ்வளவு எனக்கு ரொம்ப விருப்பம்.
0: மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் நீங்கள் எதுவும் பேசலாம் இந்த வானொலியில. எவ்வளவு நேரமும் பேசலாம், எவ்வளவு நேரமும் பேசலாம். மனிதனுடைய மனித நேயத்தோடு அவனுடைய உணர்வுகளோடு கொண்டு செல்லக்கூடிய வானொலி தான் இது. நாங்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். வாய்விட்டு பேசணும். எனக்கு இருக்கிற கவலையை உங்கள்கிட்டையும், உங்கள்கிட்ட இருக்கிற கவலை உங்களுக்கு வேணுமானவற்றை சொன்னால்தான் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதோ ஒரு வழி. நாங்கள் பேசுறதால இன்னொரு தருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா என்றுதான் நாங்கள் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு தரோட பேசுவோம். அதுதான் சரி. அப்ப சரி, உங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பது எது?
1: வேண்டாம் என்று ஒதுக்குறது உணவு வகையில் தான்.
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன உணவு எல்லாம் வேண்டாம்னு ஒதுக்குவீங்கன்னு?
1: பொதுவா அசைவம் அவ்வளவுதான் பிடிக்காது.
0: பிடிக்காது,
1: பிடிக்காது. கட்டாயத்துல சிலது சிக்கன் மட்டனு அதுதான் கம்பல்ல தான் சாப்பிடுறதுண்டு.
0: அது என்னடா, அது உடம்புக்கு நல்ல தேவைப்படும்
1: சாப்பிடுறது. இந்த ஆரம்பத்துல சாப்பிடுவேன், இப்ப பிடிக்கிறதே இல்ல அதெல்லாம். அதனால அதையும் ஒதுக்கியாச்சு.
0: ஒதுக்கியாச்சு.
1: உண்மையா பேசுறது ரொம்ப பிடிக்கும், போய் சொன்னா பிடிக்காது.
0: பிடிக்காது, அது எல்லாருக்கும் அப்படித்தானா? சொல்லுங்க. ஆனா எல்லாருக்கும் இப்ப போய் சொல்றாங்களே, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க அழகா இருக்கிறீங்க,
1: எனக்கு பிடிக்க, அவங்களோட நான் பேச மாட்டேன்.
0: அப்ப நீங்க இப்ப அப்படி என்ன ஒருத்தரோடையுமே பேசலாம், எல்லாரும் இப்படிதான் போய் சொல்றாங்க. நீங்க ஒரு பக்கத்தால
1: இல்ல இல்ல, அது மாதிரி உள்ளவங்கள்ட்ட அதிகமா பேச மாட்டேன்.
0: அதுதான் அப்படியா, நான் தமாசுக்கு சொன்னேன். சரி,
1: இல்ல இல்ல, உண்மையிலேயே அது மாதிரிதான் போய் சொல்றாங்க. என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்களோட அதிகமா
0: பேச மாட்டீங்க.
1: கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நம்பாட்டா வந்துருவேன்.
0: ஆனா சந்தோஷமா இருக்கிறது கிருஷ்ணா, நீங்க இன்றைக்கு இணைஞ்சு பேசி இருக்கிறீங்க.
1: நான்
0: ஒன்று பார்க்க ஒன்றை எனது சற்று விளக்கம் ஒன்று இருக்கிறது என்னவென்றால், நான் நீங்கள் என்னை விட வயதுக்கு மூத்தவர் போல் இருக்கிறீர்கள். அது நீங்க
1: பேசுறது கிடையாது, கிடையாது.
0: ஓ, அப்ப என்ன, இப்ப நான் உங்களை விட வயசு கூட நீங்க சொல்லிட்டீங்களா?
1: ஆமா,
0: சரி, அது நல்லதுதான். அப்படி சிந்திக்கிறது நல்ல சந்தோஷம்.
1: எனக்கு பையன் ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு.
0: பொண்ணு, நல்ல.
1: எனக்கு மொத்தம் மூணு பேத்தி இருக்காங்க.
0: ஓ, பேத்தியும் வந்துட்டாங்களா?
1: பேத்தியும் இருக்கு, எனக்கு மூணு பேத்தி இருக்காங்க.
0: சரி, அப்ப தாத்தா நீங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க, ஆமா.
0: நல்ல சந்தோஷம்.
1: அந்த விஷயத்துல மூத்த வேணா அப்படித்தான் சொல்லணும், தாத்தா இல்ல.
0: தாத்தா அப்படி இல்ல, இப்ப வந்து சின்ன வயசுக்காரருக்கும் பேத்தி எல்லாம் வந்துருது. டக்கு டக்குன்னு பிள்ளைங்க திருமணம் ஆகி கட்டிடுறாங்க. அப்ப 35-40
1: வயசுலதான் கல்யாணம் ஆயிடுச்சு.
0: அதுதான்,
1: எங்க அம்மா இறந்து, எங்க அப்பா அம்மா என்ன, நான் சின்ன வயசுல இருக்கும்போது இதாயிட்டாங்க. நானே எல்லா வேலையும் பார்த்து செய்யற மாதிரி ஆயிடுச்சு.
0: நீங்க ஒரு பிள்ளை தானா அப்பா அம்மாக்கு?
1: எனக்கு தம்பி தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க.
0: அவங்க எல்லாரும்
1: பேச்சுவார்த்தை கிடையாது, எல்லாம் அவங்க தனித்தனியா இருக்காங்க. தங்கச்சி வந்து தாராசுரத்துல இருக்காங்க.
0: உங்களோட பிறப்பு இடமே தஞ்சாவூர் தான் இல்ல?
1: பிறந்து வளர்ந்த ஊரே திருபுவனம் தான்.
0: திருபுவனம்,
1: திருபுவனம்,
0: திருபுவனம்,
1: ஆமா. இங்க சரவசர் கோயில் தான் பேமஸ். கம்பிகேசர் கோயில் சரவருக்கு இந்த ராகு காலத்துல பூஜை நடக்கும், நாலராறு ஞாயிற்றுக்கிழமை. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க கோயிலுக்கு. எங்களுடைய ஊரு சிறப்பு
0: சொல்றேன். நிச்சயமா சொல்லத்தான் வேணும், நாங்களும் கேட்டு அறிஞ்சுக்கோம். அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்கள் ஒவ்வொரு அன்பு உறவுகளிடமும் கேட்க கேட்கத்தான் ஒவ்வொரு உறவு ஒரு ஒவ்வொரு ஊர்களிட பெருமையும் எங்களுக்கு தெரிகிறது, ஆசையா இருக்கிறது.

0: அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராம்மா.
0: வணக்கம் சாந்தி அம்மா. அதைத்தான் உங்களை பற்றி தான் பெருமையா சொல்றேன். அஞ்சாறு நாளா வேட்டைக்கு போனவ காட்டுல அந்த திகில் பூண்டன் இருக்கல, உங்களுக்கு தெரியுமா அந்த கதை?
1: நீங்க அப்ப போன ஒழுங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் என்ன போட்டிருந்தேன் பேசும் உறவுகள்ல?
0: கும்பாபிஷேகம்
1: அதுக்குதான் போயிட்டு வந்தேன். டெய்லி போயிட்டு வந்தேன். நாலு கால யாக பூஜை
0: நடந்தது. அவர் மனைவிய தானே சாமியா கும்பிடுறாரு, எப்படி அவர் கோயிலுக்கு வருவா? நீங்க ஒரு என்ன, நீங்க அப்படி
1: வந்திருப்பாரு, அவங்க அக்கா கூப்பிட்டுருப்பாங்க, வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: நீங்க சிரிச்சு எனக்கு அடி வாங்கி தரக்கூடாது. நான் சொன்னது உண்மையை நான் அறிஞ்சதை சொன்னேன். மனைவியத்தான் சாமியா கடவுள்
1: நல்லது தானே, அது அந்த சாமி தான் எப்பவும் சோறு போடும்.
0: இப்படி சொல்லி விடுங்க. அவரை யாருக்கேன் இப்ப காட்டிலைக்கு வராம நிக்க போறேன். அம்மா என்னம்மா நீங்க
1: இப்ப கேட்டுட்டு ஓடி வருவாரு
0: பாக்கல. அவரு துணி விருந்தா வர்றாரான்னு பாப்போம். உண்மையிலேயே இப்ப நீங்க நல்லா இருக்கிறேன் அம்மா. நான் நல்ல நலமா இருக்கிறேன். நேற்று கொஞ்சம் எனக்கு உடல் நலம், நேற்று இல்ல இன்றைக்கும் பகல், எங்களுக்கு பகல் உங்களுக்கு இரவு, கொஞ்சம் உடல் நலங்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் உண்டு வந்தது. அது என்ன உண்டு எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த ஹை பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தம் இருந்தால் அப்படி இருக்கும் என்று ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. அதுக்கு கொஞ்சம் எப்படி, அதாவது தூக்கம் வராமலே இருந்த எனக்கு தூக்கமாக அப்படியே உரண்டியா எனக்கு ஒன்றுமே தெரியாம போட்டுருச்சு. அடிக்கடி அடிக்கடி இருக்கு அப்படியே தூக்கமாகவே போட்டுருச்சு. அது என்னன்னு தெரியலை. ஏதோ ஒரு மாற்றம் வந்தது. சரி, நீங்க நீங்க சொல்லுங்க என்ன பாட்டுன்றத சொல்லுங்க. சாந்தி அம்மா முதல் அண்ணா நலமா இருக்கிறாருல்ல வீட்டில்?
2: மறு ஒளிபரப்பு
0: நினைச்சேன்.
2: அக்கா கூப்பிட்டா, அந்த அக்கா கூப்பிட்டா என்னமா, அவங்க ஊர்ல ஒரு விசேஷம். இப்ப அந்த அக்கா கூப்பிடத்தான முறை, இப்ப எங்க ஊர்ல எங்க ஏரியால விசேஷம்னா கூப்பிட மாட்டேன். அந்த அக்கா கூப்பிடுவேன்னா எங்க அக்கா கூப்பிடுவாங்கன்னு இந்த அக்கா விட்டாங்களா? நியாயமான கேளுமா,
0: எனக்கும்
2: நீங்களும் வாங்க, உங்களுக்கு
0: கடாய் விட்டுறது எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கும். எனக்கு கூழ் ஊத்துனா நல்லா இருக்கு ஐயா. கூழுக்குல என்ன இருக்குது? அந்த அங்க குடுக்கற கூழுக்குல என்ன போட்டிருப்பா?
2: ஆரியம். இது உங்களுக்கு ராகி, ராகி ராகி
1: சோளம் அரிசி எல்லாம் கலந்து.
0: இனிக்குமா? இனிக்குமா? அது
1: இல்ல உப்பு.
0: ஓ அப்படியா? பரவாயில்லை, பரவாயில்ல. கடாய அதுக்கு முன்னால வெட்டிட்டு உடனே சமைச்சா அது
2: கடாய வெட்டினாக்க சாப்பிட்டு சாப்பிடறதா, சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடறதா? அது மட்டும் சொல்லிடுங்க,
0: அவ்வளவுதான். என்னண்டு கேளுங்க, நீங்களே கேள்வி கேளுங்க, எனக்கே புரியல. என்ன சொல்லுங்க?
2: சாப்பிட்டு சாப்பிடறதா, சாப்பிடறதுக்கு முன்னாடி
0: சாப்பிடறது? என்னத்த கடாயா? சாந்தி அம்மா கடாய் வட்டி சாப்பிடாம இருந்து போய் சாப்பிடறேன்.
2: ஒரு வாரம் பட்டினி இருக்கிறேன்.
0: ஒரு வாரம் இருக்கிறீங்களா?

0: ஆமாமா, அப்பதான் அங்க ஒரு கடை விட்டு கூப்பிடுவாங்க அவங்க ஏரியாவுக்கு. போய் மூணு வேளை விருந்து வேணும் இல்ல.
1: நீங்க வரீங்களா, எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லுங்க, நான் உண்மையில போய் கடை வெட்டிடுறேன். நான் வெட்டினதே இல்ல.
0: அப்படியா?
2: ஐயோ,
0: அப்ப நான் நேயர் உறவுகள் எல்லாத்தையும் கூப்பிட வேண்டியதான். ஒரு வண்டி வச்சு ஏமா எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் இறக்கிட
1: வேண்டியதான்.
2: போனாலும் பரவாயில்ல, திரும்பி வர மாட்டாங்க. அந்த புயல், அந்த தீயில் பூண்டன் ஒன்று இருக்கு, அதை மிதிச்சிட்டு போனாவாம். அந்த போன பாதையை மறந்துடுவாங்களாம், வர முடியாதாம். அதனால கவனமா இருப்பாங்க. அத போல சாத்தியமா இப்ப நீங்க கடா கட்டுட்டீங்கல்ல, திகில் பூண்டுதான்.
0: அதனாலதான் வயசு பசங்க வந்து அது மெரிச்சிட்டு போய் தான் மறந்துடுறாங்கல்ல குடும்பத்தை.
2: ஐயோ, அது வீட்டு வாசல்ல இருக்கு, வீட்டு வாசல்ல இருக்காங்க அந்த பூண்டு. அப்படியா?
0: அப்படி இருக்கலாம். அந்த பெண்ணோட வாசல்ல இருக்கும்.
2: இல்ல, அப்படி இல்ல, அந்த பெண்ணோட குணத்துல இருக்குதுங்க அந்த பூண்டு. அவ பேசுற பேச்சுலதான் அவங்க மறந்து போய் விட்டுட்டு போறாங்க. நீங்க அதை ஞாபகம் வச்சிருங்க. பெண்களிடம் தான் இருக்குது தவறு. அன்பு பாசம், சாந்தியம்மா மாதிரி அன்பு பாசமா வச்சு. அண்ணா பாருங்க, காலை சுத்தி கொண்டே நிக்கிறேன். சாந்தி சாந்தி சாந்தி.
0: ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா காஃபி போட்டு குடுத்துட்டு வராங்க, டீ போட்டு ஜூஸ் போட்டு குடுத்துட்டு வராங்க. சாரு வந்து ஒரு ஜூஸ் குடுத்துட்டு வராங்க.
2: அண்ணா சாப்பிடும் போதெல்லாம் பக்கத்துல நின்று அவன் ஃபேன் வேலை செய்தாலும் விசிறி வச்சு விசிறான். இவன் சாப்பிடுங்க,
0: விசிறி கடிக்கெல்லாம் முந்தானையில
2: விசிறாங்க. விசிறையும் இல்ல, மயில் தோகை. அடடா, ஒரு உயிரை கொண்டு தோகை செய்திருக்கா பாருங்க. இது தேவையா உங்களுக்கு?
0: எங்க ஊருக்காரங்க அவ்வளவு பாசங்க, வீட்டுக்காரங்க எல்லாம்
2: பாருங்க. அடடா, இது எப்படி இருக்கு? சரி,
0: விஷயம் தெரியாம போச்சு. அந்த அக்கா கிட்ட சொல்ல
1: சொல்லுங்க.
2: அழைப்பு விட தெரியாத உங்களுக்கு. திருமணத்துக்கு முதல் அழைப்பு குடுக்காம முதலிரவு
0: கலைப்பு. மொத்தத்துல ஏதோ ஒரு ஜோடன் யார் வாங்கிக்கலாம்?
2: இல்ல, அவளை லேட்டா குடுக்கறீங்கன்னு சொல்றேன் நானு.
1: விளம்பரம்
2: செய்து
0: போடுறேன். வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேருந்து நிலையத்திலிருந்தா, ரயில்வே நிலையத்திலிருந்தா, நம்மளோட இதுக்கோசரம், நம்ம நேர் உறவுக்கோசரம் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அந்த வாசகம் சேர்த்து சொல்லணும்.
2: ஆனா நீ உங்களுடைய வருகை கண்டுதான் நாங்கள் ஆடு வெட்டுவோம்.
0: நாளைக்கு சந்தை ஞாயிற்றுக்கிழமை, சீக்கிரம் சொல்லிடுங்க. ஏமா கேளுமா, சாந்தியம்மா சொல்லிடுமா.
2: ஐயோ, இப்ப ஒரு ஒரு விஷயம், ஒரு இதை கேட்டுருவோம் ராஜ்குமார். அடுத்தது நீங்கள் தான், முதல்ல அவங்க கேட்டுடலாம். சாந்தியம்மா சொல்லுங்க, உங்களோட அருகிலே வச்சிருக்க எதை விரும்புவீங்க நீங்க? வேணும் வேணும் என்ன என்ன? எனக்கு சாக்லேட் நடுக வேணும். எப்பவும் ஏதோ எனக்கு சோர்ந்து விழுகிற மாதிரி இருக்கும். ஏதாவது அதை உண்டு கண்ணில் கண்டு கொஞ்சம் உண்டான சாப்பிட்டாத்தான் எனக்கு அதில் திருப்தி. அப்போ அதை தான் சொல்கிறேன். நன்றி, சொல்லுங்கள்.
1: அண்ணா
2: பாவமா போனாரே, அண்ணாவை சொல்லி லீவு,
1: அண்ணா கிட்ட சண்டை போடுவோம், கோச்சுப்போம், வானொலி கிட்ட எதுவும் பண்ண முடியாது.
2: ஆனா மீரா அம்மா எவ்வளவு பேசினாலும் மீரா அம்மா ரெண்டு கொண்டு வரீங்களே, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பவும் சாந்தி அம்மாவ எப்பவும் என் மனசுல இருந்து நீக்க முடியாது சாந்தி அம்மா உங்களை. என்னடா அவ்வளவு தூரம் நான் அதை உங்களை கணிச்சு
1: வச்சுட்டேன்.
2: இல்லாம எந்த நேரம் அதே அந்த சிந்தனையே இருந்தேன், பார்த்தன இல்ல பெரிய ஒரு பராகிராஃபே இன்னும் எல்லாம் போட்டு பணங்களையும் போட்டு பெண்களையும் போட்டு அதையும் உத்து பார்த்து பார்த்து பார்த்து நித்திர வருது ஒரு பக்கம் இல்லாம அது என்ன போட்டிருக்கான்னு தன்னை காட்டே இல்லை. ஆனா அதுல அப்படியே எடுத்துருக்கீங்க, நல்லா இருந்தது பாக்க எனக்கு, நல்ல கவனமா எடுத்திருக்கிறீங்க நீங்க, கிரேட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி, பிடிக்காதது என்ன சாந்தி அம்மா உங்களுக்கு பிடிக்காதது? தள்ளி வைக்கணும், ஐயோ வேணாம் அப்பான்னு சொல்லி தள்ளி வைக்கிறத இத விரும்புறீங்க? என்ன சாப்பாட சொல்லலாம், ஏதாவது யாரையாவது சொல்லலாம் நீங்க தள்ளி வைக்கிறது?
0: தைரியமா சொல்லுங்க.
2: தைரியமா சொல்ல நாங்க இருக்கோம்.
1: தள்ளி வைக்கிறது எதுன்னு சொல்லவே தெரியல மீராம்மா எனக்கு.
2: ஏன் ஒண்ணுமே இல்லையா தள்ளி வைக்கிறதுக்கு?
0: எல்லாத்தையும் அணைச்சு பிடிக்கிறாங்க.
2: அதானே
0: ஒரு மாவட்டத்தின் பண்பு.
2: பண்பு அதுதான்.
1: எல்லாரோடையும் வளைஞ்சு கொடுத்து போற டைப்.
2: அது சரி, எல்லாத்துக்கும் வளைஞ்சா நல்லா தான் இருக்கு. ராஜ்குமார்
0: அவங்க டாக்டர் வந்து ஒரு வளையம் வச்சிருக்கிறாரு, டெய்லி அதுல உள்ள போயிட்டு வெளில சொல்றாங்க.
2: அப்படி மட்டும் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கோபத்துல வெளியில போக கூடாது, முதல்ல அதெல்லாம் கூட
0: கரெக்ட்டா கூட்டாண்டே அந்த போகி நிக்குது, பொட்டி நிக்குது.
2: இப்ப ஆண்களுக்கு, இப்ப ஆண்களுக்கு ராஜ்குமார் சொல்கிறார்கள், மனைவி மேல சண்டை பிடிக்க ஆரம்பிச்ச உடனே வீட்டில இருக்காம கொஞ்சம் நான் வெளியில போயிட்டு வரேன்ட்டு அமைதியா வெளியில போய் ஒரு கொஞ்சம் காட்டாட போயிட்டு வர எல்லாம் அடங்கிடும். வீட்டுக்கு இருந்தா தான் சண்டை கூட வரும். இப்போ வந்து அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் உண்மையிலேயே. அது இருக்காம
0: ஒரே நிமிஷம் எங்க வீட்டுல நான் சிசிடிவி கேமரா வைக்கல, ஏதாச்சும் கனெக்ஷன் எடுத்துட்டீங்களா? உண்மை
1: தெரிஞ்சாவணும்.
2: தர வந்திருக்கிறாருங்க, சரியான செல்ல புள்ள. இவர் தான் அந்த பொட்டு பொட்டா வச்சு எடுத்து சொல்லுவாரு, புட்டு புட்டு வைப்பாரு எல்லாத்தையும். வாங்கலேனே, வாங்க, எப்படி இருக்கிறீங்க?
3: வணக்கம், நலமா
0: இருக்கீங்களா? வணக்கம், வாங்கலேனே, நீயா வாங்கய்யா.
3: வணக்கம், நான் வெள்ளை ராஜ்குமார். வணக்கம்.
0: எனக்கு
2: போடுங்க, உப்புட்டு நான் சொல்றேன் யார்
1: வெள்ளையண்டு.
2: அவர் வந்து வெள்ளையண்டு போடல, சிவப்பு விஜயராகவன் என்று தான் சொல்லுகிறார். என்று அவர் அவ்வளவு பிங்க் கலர்ல இருப்பார். என்ன பாக்காத அன்றைக்கு ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் வீடியோ போட்டுட்டேன் அவ்வளவுதான். அதோட ஆலையும் காலையில பேச்சும்
0: அதிர்ச்சியாயி
2: உண்மையதான் சொல்றேனுங்க, காணவண்டு கூட சொல்லல, போன போக்கு தான். இப்ப இதுவரையும் கால் வரையில ஒண்ணும் செய்ய முடியாது.
0: அவருக்கு பேச்சு அதிர்ச்சியில பேச்சு அப்படியே நின்னு இருக்கும்.
2: அதுக்கு முதல் நான் எங்க ஊர்ல நடந்தது சொன்னேன், அந்த ஐயர் ஒரு ஆள் அந்த கோயில்ல அஞ்சு தல பாம்போட இருக்கிற அந்த கோயில்ல பூசை பண்ணி கொண்டு வருவார். அவரை அதை பார்க்கணும், நாராயணா உன்னை நான் அப்படியே எனக்கு முன்னால காட்சி தர மாட்டியான். அப்பயே அவர் கனவுல வந்து சொன்னாராம், நான் காட்சி தந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாயன். ஆனா ஒரு முறை வந்து அவர் கதவு திறந்து உள்ளுக்கு வரும்போது அந்த பாம்பும் அவரும் இவரும் சயனத்தில் அப்படியே இருந்தவனா பாம்பு அசைந்து தான். உடனே அதுலேயே மார்படைப்பு வந்து அவர் விழுந்துட்டார் பார்த்தோடனே. அப்ப அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன், அந்த காட்ட முதல் இந்த கதையை சொன்னேன் நாலஞ்சு தரம் இந்த கதையை வடிவாக்கல சரியா.
0: ஏற்படும் பாதிப்புக்கு எம்டிஆர் நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு வேற அடுத்த சொல்லிருப்பீங்க.
2: இன்னும் ஆளை காணவே இல்லை. இப்ப இனி ஒண்ணுமா தெரியல, தூரம் பண்ண வடிவா தூரத்துல இருக்கிற வடிவா நாங்களால கண்டுபிடிக்க முடியல. இனி சுற்றாடல ஒன்றும் யாரையும் தெரியாது பாவம். இது வாழவும் அவங்க தான் பேசி கொண்டிருந்தாங்க. இப்போ போன எப்படி எப்படி ராஜ்குமார் நான் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்க முடியாது. இனி அவர் வந்து பேசினா தான் அதிர்ச்சியில எங்கேயாவது கிடக்குறாங்களா இல்லையா?
0: அவரு
2: பாருங்க லெனினுக்கு லெனினுக்கு பூரிப்பா சிரிக்கிறார் லெனின் பாருங்க.
0: கொஞ்ச நாள் அவர் வந்து செல்லும் பார்க்க மாட்டாரு, வீடியோ கால் பார்க்க மாட்டாரு.
2: அப்படி இல்ல செல்ல தூக்கி எரிஞ்சிட்டாரு தெரியா அன்னைக்கு. ஐயோ
0: ஆமா நான் இல்ல நான் இல்லன்னு சொல்லினே இருப்பாருக்கும்.
2: ஐயோ ஐயோ சாந்தியம்மா, அப்ப சாந்தியம்மா உங்களோட பாட்டை சொல்லுங்க. இப்ப இந்த ரெண்டு பேரையும் நாங்க இப்ப கணக்குகள் இருக்கு எனக்கு. சாந்தியம்மா பாட்டை சொல்லுங்க. காலமெல்லாம் அந்த பாட்டா?
1: இல்ல படம் படம்
2: படம் காலமெல்லாம் காத்திருப்பேன்.
1: நில்லடி என்றது உள் மனது,
2: அது எனக்கு பிடித்தமான பாட்டு. சூப்பர்.
0: என்ன புது படமா பழைய படமா?
2: நில்லடி என்றது என் மனது, சொல்லடி
1: மனது,
2: சொல்லடி என்றது உள் மனது. அப்படியா அப்படியா?
1: நில்லடி என்றது உள் மனது, சொல்லடி என்றது பெண் மனது.
2: பெண் மனது இல்ல இல்ல பாக்கலாம்.
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
2: அதுக்காண்டி உடனே இப்ப போடையலாது பாக்கலாம். போடுங்க பாப்பா கண்ணன்டா அப்படிதான் சொல்லுவேன். இப்ப ஓடி வரப்பங்க பாட்டேன். நல்ல ஒரு பாடல், அருமையான பாடல் ராஜ்குமார். அது சூப்பர் பாடல். எனக்கு பிடிச்சது
1: ராஜ்குமாருக்கு தெரியுமே
2: விஜய்
1: படம்
0: பாட்டெல்லாம்.
1: இது
0: புதுசு இல்ல,
2: ஆனா இது இது வந்து உங்களோட வயசு பாடல், எங்கட வயசு பாடல், எங்கட வயசு பாடலாம் இப்பதான் வந்திருக்கு கொஞ்சம்.
1: பத்தல பத்தல விரமா
2: உங்களோட பாட்டு சொல்லுங்க லேனின்.
3: என்னோட பாட்டு வந்து திரைப்படம் பெயர் வந்து பாலூட்டி வளர்த்த கிளி.
2: பாலூட்டி வளர்த்தவளே.
3: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை.
2: நான் பேச வந்தேன் சொல்லத்தான் வார்த்தை இல்லை. அந்த பாட்டா
3: அப்படியே பாடிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபுல்லாவே நான் கட் பண்ணிப்பேன்.
2: இது அவரோட பாக்க கேட்டா ஆள் இல்ல.
0: எனக்கு ஒரு சந்தேகம், லெனின் ஐயா வந்து உண்மையான வயசு எவ்வளவு? 60-ஆ 70-ஆ?
2: இல்ல இல்ல, இது வந்து இடைக்கால பாடல். இது இடைக்கால, சில நேரம் கேட்பார் பழைய பாட்டு.
3: அம்மா இது இடைக்கால பாடல் அம்மா, இது 75 அந்த வருஷத்துல அந்த படம். அது
2: பிளாக் அண்ட் ஒயிட் பாட்டா? அது
3: பாட்டு. ஆமா பிளாக் அண்ட் ஒயிட் தான்.
2: ஓ அப்ப நீங்க சரி, இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல அப்படியே பாட சொல்லி, ஒருத்தர் பார்த்தவரையே ஆளை காணே, நீ பாட சொல்லி நீங்க எல்லாம் போறது எனக்கு விருப்பம். எங்க ராஜ்குமார்
1: இல்ல, அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரு இனிமேனி எல்லாம் எவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க.
0: ரகுமான் கிட்டயும் இளையராஜா கிட்டயும் சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி
2: கொடுக்கறேன். முதலுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தாங்க தமிழ்நாட்டுல. நான் கேக்குறதா
0: இல்ல, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல இல்லமா, அட்லீஸ்ட் எங்க ஊர்ல மாரிமன் மண்டிக்கு ஆர்கெஸ்ட்ரா போடுவாங்க, அதுலயாச்சும் உங்களுக்கு சான்ஸ் வாங்கி
1: போடலாம்.
2: புதன்கிழமை வாங்க, அதுக்கடையில வாங்க கூப்பிட்டீங்க. சரி இப்ப ராஜ்குமார் சொல்லுங்க, இனி அடுத்த கேள்வி எனக்கு இருக்குது. ராஜ்குமார் உங்களோட பாட்டை சொல்லுங்க.
0: பாட்டை வந்து ஆத்தங்கர மரமே அரச மரமே.
2: இந்த பாட்டுக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் காதல் பாட்டா கேளுங்க. என்ன நீங்க
0: அந்த பாட்டு தான் காதல் பாட்டு தான் இது?
2: காதல் பாட்டு ஆத்தமர ஆத்தங்கர மரமே அத.
0: ஆமா ஆமாமா,
3: டூயட் மா,
0: காதல் டூயட் பாட்டு.
2: எனக்கு ஏதோ எனக்கு இந்த பாட்டு
0: அதாவது ரொம்ப நாள் கழிச்சு, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு காதலன் வரான், காதலி கிட்ட வந்து இந்த பாடல் மூலமா ஒரு நிலவு சாரிக்கிறாரு.
2: ஓ அப்படி கேக்குறான், ஆத்தங்கர மரமே.
0: நினைக்கிறேன்
2: நீங்க சொல்லுங்க.
3: சொல்லுங்கம்மா.
2: நீங்க எதை பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புவீங்க சொல்லுங்க.
3: ஒரு கூலிங் பீர்.
2: ஐயோ கடவுளே நாராயணன்.
0: கங்கிராஜுலேஷன், சேம் சேம் பப்பி சேம்.
2: அது அடுத்து அடுத்து சொல்லுங்க.
3: கொஞ்சம் சைடு யூஸ் ஏதாச்சும்
2: சொல்லுங்க.
0: அதாவது அவர் வந்து வெயில் காலத்துக்கு ஒரு மணிக்கு கேக்குறாரு. இங்க டைம் ஏறக்குறைய 12 ஆயிடுச்சு.
2: அதையும் வச்சிருங்க, வேற என்ன வச்சிருக்க போறீங்க? அதாவது ராஜ்குமார் வச்சிருக்கிறார், அப்ப இனி வச்சிருக்க விரும்பல, அவ்வளவுதான். அப்படித்தானே? நீங்க ஏற்கனவே வச்சிருக்கீங்க தானே பக்கத்துல? எனக்கு வேணாண்டு
3: தள்ளி வைக்கணும் தான் நினைக்கிறேன், தள்ளி வைக்க முடிய மாட்டேது.
2: ஏது மனைவி என்று சொல்ல
3: போறீங்க?
2: ஓ அதையோ, அதை தள்ளி வைக்கணும் உண்மையா, நீங்க சுத்தமா தள்ளி வைக்கணும், அதான் எங்கட ஆசை.
3: அந்த இனிப்பான டீ ஸ்வீட் அதெல்லாம்,
2: ஓ அதுகள் சுத்தமா நீங்க தள்ளி, உடம்புக்கு கூடாதுன்றா அதை தள்ளி வைக்க தானே வேணும் உண்மையிலேயே. பக்கத்துல இருந்து உங்களுக்கு சமைச்சு போட்டு பாக்கணும் இல்ல, அது சரி
3: நல்லா.
2: ராஜ்குமார் சொல்லுங்க, ஏதோ தள்ளி வைக்க போறீங்க நீங்க?
0: தள்ளி வைக்கிறது சோம்பேறித்தனம். அதாவது இங்கிருந்து அங்க போனாலும் வண்டி எடுத்துட்டு போறேன், அதை விட்டுட்டு நடக்கணும்.
2: மாமாவும் சொன்னேன் சோம்பேறித்தனத்தை தள்ளி வைக்கணும்.
0: சோம்பேறித்தனம் ஏன்னா எங்க திடீர்னு போனாலும் வண்டி எடுக்கணும்னு தோணுது. இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் போனா கூட வண்டி எடுக்க தோணுது, நடக்கணும். சோம்பேறி ஆயிடுச்சு உடம்பு, பேசுறோம் உட்காந்து ரெண்டு மணி நேரம் பேசுறமா தவிர ஒரு இடத்துக்கு போகணும்னா வண்டி தான் எதிர்பார்க்குது, அவ்வளவு சுகம்.
3: சோம்பேறித்தனம் வயசாயிட்டு
0: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல வயசானா அது வேற விஷயம். வயசானா இங்க இருந்து ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கிக்குவாங்க. போய் நான் ஒரு கஸ்டமரை பாக்குறேன்னா கூட பக்கம்தான் இருப்பாங்க, நான் போய் பாக்குறேன்னா கூட டூ வீலர் தான் எடுத்துட்டு
2: போவேன். போவீங்க,
0: அதுதான் ரொம்ப மோசம்.
2: நடந்து போகணும் நீங்க.
0: அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னாக்க, கத்திரி வயல தள்ளி வைக்கணும், முடியல.
2: ஓ அந்த வெப்பம்
0: போட்டு கொள்ளுது
2: எல்லாருக்கும். வெப்பம்
0: பயங்கரமான வெப்பம். நேத்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒன்னும் டாலரேட் பண்ண முடியல.
2: உண்மையிலேயே நாங்களே நினைக்கிறேன் நாங்கெல்லாம் வந்தா மயங்கி விழுந்துருவேன்.
0: ஐயா நீங்களாம் அவ்வளவுதான்.
2: அவங்க எல்லாத்தையும், அவங்க எதுக்குமே பயம் இல்ல சாந்தியம்மாக்கு, அவ சொல்லிட்டா எல்லாத்தையும் சமாளிக்கலாம் சொல்லிட்டேன். உண்மையிலே சந்தோஷமா இருக்குது மூன்று பேருக்கும். நான் நன்றி சொல்லி விடப்பட்டு உங்களை பாடல்லே எடுத்து வரேன்.
0: நன்றிமா, நன்றிமா,
2: டெனினுக்கு நன்றி,
3: நன்றி,
2: நன்றி சாந்தியம்மா, உங்களுக்கு நன்றி சாந்தியம்மா. அவங்க முதலே போயிட்டாங்க போல இருக்குது சாந்தியம்மா. சரி, எங்கே முதல் பாடல் எங்களுடைய ராணியம்மா உங்களுடைய பாடல் காட்சி அளிக்க வருகிறது.

இடை நிறுத்தி எங்கே காற்றலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். எங்களுடைய கடைக்குட்டி சிங்கம் ஓடி வந்தார். எங்களுடைய ஜேவர் சாதிக்கண்ணா, நீங்களும் வந்தது போல இருக்கிறது. எங்கே காற்றலைக்கு வாங்கும் கடைக்குட்டி சிங்கம், நீங்கள் மீண்டும் அழைப்புக்கு வாருங்கள்.

0: வணக்கம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னண்டு என்னடா ராணி அம்மா சொன்ன அத்தைக்கு பிறந்தவளை என்ற பாட்டு, அது பார்த்தா அதுல அந்த முதல் வரிகள் வருது, பார்த்தா ஆத்தமரம் என்ன ஆத்தங்கர மரமே என்று தொடங்குது. இதைத்தானே எங்கட ராஜ்குமார் கேட்டாரு பொழுது? அதான் எனக்கு ஒன்றுமா புரியும். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு பாட்டு, சேம் பாட்டாக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து. சோமா போச்சு, எனக்கு ஒரு ஒரு இடம் லீவ் ஆச்சுல்ல. எப்படி இருக்கிறீங்க? பாருங்க நீங்க எப்படி இருக்கிறீங்க? கடை குட்டிச்சிங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
0: எங்கட ஊர், உங்களோட ஊர் எப்படி இருக்கு?
1: ஊர் சூடா இருக்கு.
0: மனம் எப்படி இருக்கு உங்களோட?
1: மனம் வெப்பமா இருக்கு.
0: வெப்பமா? கவலையா இருக்கா? இல்ல என்ன, ஜாலியா இருக்கல்ல? ஜாலி. என்ன பாட்டு என்ன சொல்லுங்க முதல்ல.
1: பத்தல பத்தல.
0: பத்தல பத்தலையா? என்ன
1: படம்? விக்ரம். குட்டியும் பத்தல, குட்டியும் பத்தல.
0: பத்தல பத்தலையாண்டா வருமா?
1: ஓ, பத்தல பத்தல, குட்டியும் பத்தல, குட்டியும்.
0: இது படம் வந்து விக்ரம் படமா?
1: விக்ரம் புதிய நேத்து ரிலீஸ் ஆன.
0: புதிய விக்ரமா?
1: நேத்துதான் ரிலீஸ் ஆயிருக்கு.
0: ரிலீஸ் ஆயிருக்கு. நல்ல நல்ல. பத்தல பத்தலன்னு ஆரம்பிக்கும் அப்படிதானே? சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களோட வச்சிருக்கிற வேணுமெண்டு நீங்க ஏங்குறது என்ன? எது
1: சின்ன வீடு?
0: சின்ன வீடா வரட்டுமா?
1: அடிக்க
0: வர போறாங்க, இதான் நீங்க பழகுறீங்க? என்னையா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அன்பா பேசினா கொண்டு மாட்டி விடுறீங்க நீங்க. இவ்வளவு அன்பா சொல்றேன், அன்பா அன்பா பேசி என் செல்ல பிள்ளை என்று சொல்றேன், நீங்க சொல்லுங்க. அம்மா நீங்க தானம்மா பழக்கி வச்சீங்க.
1: என்னண்டு
0: சின்ன வீடு வச்சிருக்கலாம்?
1: சின்ன வீடு வீடு
0: நீங்க சின்ன யாராவது யாராவது என்ன காப்பாற்ற வாங்கப்பா இவர்கிட்ட இருந்து, இந்த சின்ன பையன் இருந்து காப்பாற்ற வாங்கப்பா. நான் சொன்னேன் வரைக்கல முந்தி ஃபாருக்கு உங்களுக்கு நீங்க ஞாபகம் இந்த பின்னால ஒருக்க அப்படியே பின்னால ஓடி போய் முந்தி ஆரம்பத்தை ஒருக்கா சிந்திச்சு பாருங்க. ஃபாரூக், ஃபாரூக் ஐயா பேசுங்க ஐயா. சொல்லுங்கம்மா. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கம்மா. ஏன்னா வாய் திறந்து பேசுங்க ஐயா. சொல்றேன்னம்மா. இப்ப பார்த்தா நான் சின்ன வீடு வச்சுக்கணுமான்னு வாரீங்க. இது தேவையா? நல்ல ஓலையில ஓலையில கட்டி, அதாவது எப்படி இருக்க வேண்டாம், பச்சை பசையல் என்ற வயல் வழியா இருக்க வேணும். நடுவுல ஒரு பெரிய மரம், ஆலமரமோ என்ன மரம் வந்தாலும் பரவாயில்ல, பெரிய அடர்ந்த மரம், அதுக்கு கீழே ஒரு ஓலையில ஒரு அழகான வீடு இருக்கணும் இல்லையா?
1: சின்ன
0: வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகா இருக்கணுமா? சின்ன வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு சின்ன அழகா இருக்கணுமா? அதையும் சொல்லிருங்க. இப்ப வீடு சும்மா இருக்க கூடாது, அதை கூட்டி கழுவி நல்ல எல்லாம் கிளீனா சமைச்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொண்ணு தேவைதான் இல்ல? அது நல்லா. அந்த பொண்ணு பொண்ணோட அவரோட அந்த பொண்ணோட கணவனும் இருக்கலாம் இல்ல அந்த வீட்டுல?
1: பெரியவிட
0: ஐயோ ராஜ்குமார், நீங்க இல்லாம போயிட்டீங்களே இந்த ஃபாரூக்கோட கதைக்கு. இதுக்கெல்லாம் யாராவது ஒரு பதில் வந்து சொல்ல முடியுங்க. வாங்கப்பா, என்ன மீட்டு எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு ஒரு முடிவு தர்றேன் தாங்க, எனக்கு ஒரு ஓய்வு தாங்க. இந்த பிள்ளைய உன பேச இல்லாது தெரியாம
1: பெரிய வீட்டுல இருந்து போராட்டு.
0: ஓ, பெரிய வீட்டை பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன சின்ன வீட்டை வச்சிருக்க போறீங்க. இது சுலபமான இதான் போச்சு போங்க. இப்படி எத்தனை பேர் இனி வந்து சொல்ல போறாங்களோ தெரியாது. சரி, உங்களோட பாடல் எடுத்து வர வேற யாரும் வந்து கேட்டா அதுக்கு முழக்க நீங்க வாங்க. சரியா, சொல்லுங்க.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, எங்கே முதல்ல நாங்கள் எங்களுடைய யாருடைய பாடல், அத்தைக்கு பிறந்தவளே என்ற பாடல் நான் எடுத்த பாடல். இது ராஜ்குமாரோடையது. எங்களுடைய ராணியம்மா கேட்ட பாடல் காட்சியடைக்கு வருகிறது, கேட்கலாம். அந்த பாடலை எடுத்து வருகிறேன்.

0: நேரம்
1: ஒரு நிமிஷம் பாடலை இடை நிறுத்தி. வணக்கம் ராஜ்குமார், என்ன இப்பதான் நான் காப்பாற்ற வாரீங்க அந்த பையன் இருந்து?
2: அவன் போயிட்டாருமா? அவர் போயிட்டாரா தலைவர்?
1: இல்ல, நீங்க ரெண்டு கேள்வி கேக்குறீங்களா? நீங்க அவர்கிட்ட ஒருக்கா
2: கட்டாயம் கேக்குறேன்.
1: என்ன பாருங்க,
2: குடும்பமா நானும் ரொம்ப நாளா கேக்கணும்னு குடும்பமா
1: இருக்கட்டும். நான் இணைச்சு விடுறேன் கேளுங்க பாருங்க. எவ்வளவு தூரம் நானும் கும்பிட்டு கேக்குறேன் ராசா, அம்மாவிட்ட எப்படி பேசக்கூடாது இல்லைன்னு சொல்லி அடம்
2: பிடிக்கலாமா? கொடுங்க, நான் பேசிக்கிறேன்.
1: அடம் பிடிக்கிறேன். வாங்க ஃபாரு, வாங்க ஃபாரு.
2: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் தலைவர்.
2: ஐயா அம்மா சொல்ற மாதிரி ஆலமரத்து அடியில இருந்தா எனக்கு சேர்த்து ஒரு வீடு பாருங்க. அத வடிவேல ஒரு படத்துல சொல்லுவேன், அந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு. அது மாதிரி எனக்கு அத அந்த கான்செப்ட் பிடிச்சிருக்குது. அதனால தயவு செய்து பார்க்கும் போது எனக்கு அடுத்த எனக்கு
1: அவர் வந்து பெரிய வீட்டு தள்ளி வைக்கிறார், நீங்க சொல்லி இல்லையா? அப்படி
2: பெரிய வீடு தள்ளி வச்சா அப்புறம் யார் சாப்பாடு போறது?
1: அதுதானே, சின்ன அப்ப சின்ன வீடு சாப்பாடு
3: போடாதான்.
2: சின்ன வீடு நாம தான் சமையல் பண்ணி போனோம், நீங்க வேற.
1: அதுதானே,
2: நாம தான் சமையல் பண்ணி போனோம்.
1: பெரிய வீடு
2: பேச்சுதான் ஒன்னும் அனுபவம் இல்ல நினைக்கிறேன்.
1: இவருக்கு அனுபவம் இல்ல. பாருங்க பாருங்க அவட்ட என்ன பாரு.
3: இல்ல பெரிய வீட்டுக்கு அவர்தான் சமையல் பண்ணி போட்டு.
1: சமையல் எல்லாம் அவங்க தான் செய்த அது பரவாயில்ல தானே.
2: அதனா இல்லைங்க, அது மட்டுமா? யாரு மித்ததெல்லாம் துவைக்கிறது?
1: அவங்க மேல இருக்கிற கோபத்தை அடிச்சு தானே துவைக்கிற. இன்னியா நீ சொல்ற பொருள் வாரன்னு அடிக்கிறேன் இல்ல கிழிஞ்சிராது. எனக்கு ஒரு பகுதியை பாருங்க. அப்ப உங்களை நம்பி என்ன,
2: ரொம்ப ஆர்வமா இருந்த நமக்கு சேர்த்து அவர் ஒரு கேள்வி கேக்குறேன்னு சொன்னா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். அந்த
1: கேள்விதான் அவ நல்லது. ராஜ்குமார் நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி
1: நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி. எங்களுடைய ராணியம்மா மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடல் காட்சியை எடுத்து வர்றேன். நல்ல ஒரு பாடல் நான் பாத்தீங்களா, நான் மாறி என்ன செய்யறது, ஒரு வருஷம் கூட கூட எல்லாம் மறந்து போகுது. பார்க்கலாம்.

சரியே, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். சற்று தடுமாற்றம் பார்க்கலாம். ஒரு பாடலை எடுத்து வந்து நான் உங்களுடைய பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன்.

நேரம் சரியாக 12:25. எங்களுடைய இந்திய இலங்கை நேரம் அது, கனடிய நேரம் சரியாக 2:55. எங்கே எங்களுடைய ராணியம்மா ஏதோ உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 12:30 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:59. இந்த பாடலை அனுப்பி வைச்சதுக்கு மாமா உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்தது வந்து பாடல், மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. எனக்கு பிடித்த ரோஜா பூவை பாடல் காற்றலையில்.

நேரம் சரியாக 12:35. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:04. அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பலர் சோஹிதா நீங்களும் அழைத்திருக்கிறீர்கள். நீங்கள் முனைப்புக்கு வரலாம். வந்து உங்களுடைய பாடலையும் சொல்லி, எதை வைத்திருக்கலாம், எதை தள்ளி வைக்கலாம் என்றதையும் சொல்லிவிட்டு செல்லலாம். அழைப்புக்கு வாருங்கள்னு சொல்லி அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம்.

0: காற்றிடை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க ரதீஷ்?
1: வணக்கம், நலமாக இருக்கின்றது. நல்ல ஒரு பாடல் இப்ப கேட்டு விட்டது. நல்ல ஒரு சோக பாடலா இருந்தாலும் நல்லா இருக்கு.
0: அது நல்ல ஒரு பாடல். அன்னையே போல
1: அர்த்தம் இருக்குது.
0: நிச்சயம். அம்மா, உங்களோட அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மா நலமாக இருக்கு.
0: நலமா இருக்கிறாங்களா? சரி சரி. எப்படி உங்களோட காலநிலை அங்க எப்படி இருக்கிறது திருச்சூர்ல? ரெண்டும் சேர்ந்து வருகிறது. நல்லது. நீங்க மதிய சாப்பாடு
1: இன்னைக்கு கொஞ்சம் வெயில், ஒரு 4 மணிக்கால வெயில் இருந்தா 5 மணிக்கால மழை
0: இருக்கும். மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா?
1: மதிய சாப்பாடு இப்போ அடுப்பில் இருக்குது.
0: சூப்பர். நல்ல நல்ல. வேலைக்கு வந்துட்டீங்களா?
1: ஆமா, வேலைக்கு வந்து.
0: சரி சரி. உங்களோட விருப்ப பாட்டு சொல்லுங்க முதல்ல.
1: கேளாமல் கையிலே வந்தாயே.
0: அந்த பாட்டு நல்ல ஒரு பாடலா இருக்குது. நான்
1: விஜய்.
0: ஆஹா, சரி. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு வேணும் என்று பக்கத்திலேயே வச்சிருக்க விரும்புறது என்னத்த?
1: அது வந்து இந்த மியூசிக். இசை
0: இசை இசை இசை.
1: அது எனக்கு எப்பவும் பிடிக்கிற ஒரு வாழ்க்கையில பொழுதுபோக்கு.
0: பொழுதுபோக்கு. சரி, வேற என்ன?
1: அது இசைதான்.
0: வேற என்னத்தை வச்சிருக்க விரும்புவீங்க?
1: வேற இப்ப மொபைல் எப்பவும் கையில இருக்கும்.
0: அதுக்கு மேல வேற என்ன? அது நிச்சயமா எல்லாருக்கும் தேவைப்படுது. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அது இல்லாம யாருக்குமே சோறு இறங்குது இல்ல, சாப்பாடு
1: பிடிக்கலதானே.
0: அதனால அது நிச்சயமா முக்கியமா தேவையில்லை. சரி, வேற என்ன?
1: வேற இசை. ஓகே, இசை ஓகே. அடுத்தது என்ன?
0: அடுத்தது என்ன?
1: அடுத்தது வந்து இப்ப என்ன சொல்றது? திடீர்னு நீங்க சொன்ன
0: போது எல்லாருக்கும் நான் கடைசியில தான் ஒரு ஸ்பீச் கொடுக்க போறேன். இந்த வந்து சொல்ற ஆண்கள் எல்லாருக்கும் வாங்க சொல்லுங்க.
1: அது ஒரு தடவை கூட
0: என்னண்டே
1: மறுபடி ஒரு தடவை கூட கேளுங்க. அந்த எப்படி
0: உங்களுக்கு பிடிச்சு பக்கத்திலேயே வச்சிருக்க வேணும்னு விரும்புறவற்றை சொல்ல சொன்னேன் முதல்ல.
1: அது என்னது? அப்படி அதெல்லாம் இல்ல. க்ளூவெல்லாம் இல்ல.
0: எது எது
1: ஏதாவது க்ளூ இருக்குதா?
0: இல்ல இல்ல இல்ல, இது உண்மையாவே உங்களோட மனசுல பட்டதை சொல்ல சொல்றேன். உங்களுக்கு என்ன என்ன? நீங்க வானொலி இசை கேட்க விருப்பம் என்று சொன்னீங்க இல்ல?

0: சொல்ல முடியல, அது அப்படி சொல்லுங்க வழியில.
1: அது சொல்ல தெரியல
0: தெரியல இல்ல கூடாது. சரி சரி, உங்களுக்கு பிடிக்காதது எது தள்ளி வைக்கிறதுக்கு?
1: பிடிக்காதது வந்து எனக்கு வந்து ஒருத்தரையும் வந்து மோசமாய் நம்ம நான் சொல்லி இருக்கு நான் சொல்லக்கூடாது, அதே மாதிரி யாரு கூட சண்டை போடக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது. அதுதான் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்.
0: பிடிக்காத ஒரு விஷயம், யாரும் சண்டை பிடிக்க கூடாது, பேசக்கூடாது இல்லையா, திட்டக்கூடாது, முகத்தை உம்மண்டு வச்சிருக்க கூடாது, சிரிச்சு கொண்டு இருக்கணும், ஜாலியா இருக்கணும். சூப்பர். கொஞ்சம் இருந்தாலும் உங்களை எல்லாருக்கும் ஒரு கள்ளத்தனம் இருக்குது, சொல்ல முடியாததால் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் தடங்கி தடங்கி சொல்றீங்க. ஆ சரி பரவாயில்ல. நினைச்சு பாத்துட்டு எனக்கு எங்கிருந்து கிடைக்கிறது, உங்களை எல்லாம் இருந்து கற்பனை பண்ணி பாக்குறது, இவங்களுக்கு எப்படி இருப்பாங்க, இவங்க இவங்களுக்கு எது பிடிக்கும்
1: சொன்னா, இல்ல இல்ல தெரியாத சொன்னா, இப்போ நம்ம ஒரு ஒண்ணு எப்படி தமிழ்ல சொல்றது, எதுலயும் வந்து நம்ம அடிக்டா இருக்க கூடாது,
0: அடிக்டா இருக்க கூடாது,
1: எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு அளவா இருக்கும்.
0: இப்ப என்ன சொல்றேன், அப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு, உங்களுக்கு இப்ப ஒருவர் மேல சரியான அன்பு, அப்ப அவர் மேல நீங்க அடிக்டா இருக்க கூடாது, அந்த அன்பு தேவை என்று நீங்க
1: அடிக்டா. அதை பத்தி சொல்றேன், அதாவது இப்ப எனக்கு ஒருத்தர ஒரு பொண்ணு மேல ஆணு மேல நல்ல அன்பு இருந்தாலும் அது நம்ம ஒரு அளவுக்குதான் அவரு அவர்கிட்ட காட்டணும், இல்லாட்டி அதிகமா காட்டி இருந்தா நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு
0: சாப்பாட்டு
1: சாப்பிடுற மாதிரிதான், அதிகம் சாப்பிட்டா உடம்பு அதிகம் வரும், பிரச்சனையாகும், டாக்டர் பார்க்கணும்.
0: அப்ப அன்பையும் அப்படி அளவோட வச்சிருக்கணும் பண்றீங்க என்ன? கொஞ்சமா போட்டு
1: சத்தியமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் அன்பு மட்டும் இல்ல, எல்லாமே அளவா இருந்தா நல்லது,
0: நல்ல சந்தோஷம். சரி, அது உண்மையா உங்களோட அறிவுரையை எல்லாரும் அதை ஏற்றுக்கிறான்.
1: அனுபவம் சொல்லுது, அனுபவத்தையும் இருக்குது நிறைய,
0: கூட எதிர்பார்க்க கூடாது இல்ல எதையும்,
1: உண்மை உண்மை உண்மை
0: எதிர்பார்க்க கூடாது.
1: அதே மாதிரி அதிகமா நம்ம வந்து ஒண்ணுக்கும் ஆசைப்படவும் கூடாது,
0: ஆசைப்படக்கூடாதுன்றது அது வேற. இப்ப நாங்க எதையுமே கூட ஆசைப்படக்கூடாது, அப்ப அன்பு நிறைஞ்சவங்க. இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப எப்படி சொல்றது, உங்களோட மனைவி உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கணும்ன்ற ஆசை இருக்காதா?
1: அப்படி எப்போ இருக்கணும் என்று யாருக்கும் ஆசை இருக்காது நான் நினைக்கிறேன், சும்மா சொல்லும். இல்ல இல்ல நான் கரெக்டா இப்ப நான் கரெக்டா தான் சரியாகதான் சொல்லிட்டு இருக்கு, எல்லாரும் சும்மா மனைவிக்கு முன்னாடி சொல்லும், எனக்கு மனைவி பக்கத்துல மனைவி இல்லாத எந்த கேள்வி யாராவது கேட்டா, இல்ல மனைவி இருந்தா ஒரு பிரச்சனை தான், எப்போ இருக்க வேண்டாம், எவ்வளவு இருந்தா போதும் அப்படி சொல்லும். ஆனா உண்மையா சொன்னா நம்ம எப்போ நம்ம கிட்ட எப்போ மனைவி இருக்க மாட்டா, இந்த தொந்தரவு தாங்க முடியல மனைவி சொல்லும்,
0: எப்படி எல்லாம் உலகம் மாறி போச்சுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. என்ன செய்யற
1: நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மனைவியும்
0: இப்ப பாருங்க, அடுத்த அடுத்த கால் வந்துருச்சு உங்களுக்கு, நேரம் சரியா 12:40. எங்க இருக்கிறீங்க அச்சன்? அச்சன் எங்க இருக்கிற நீ, என்ன சாப்பிட்டியா, என்ன அடுத்த போன்ல இருக்கிற அச்சன் வந்துருச்சு உடனே ஹலோ விட்டுட்டு கட் பண்ணிட்டு. சரி, அவள் அப்படிதான் இருக்கணு, அவக்கு அன்பு இருக்கு, நீங்க தான் தள்ளி வைக்க நிக்கிறீங்க போல இருக்கு. சரி, இதெல்லாம் நான் தமாஷுக்கு சொல்றது
1: இல்ல, எல்லாருக்கும் எல்லாரும் ஒரு அளவோடு இருந்தா, எல்லாத்துலயும் ஒரு அளவோடு இருந்தா எல்லாருக்கும்
0: பேசி பேசியே உண்மையிலே

நான் களைச்சி போனேன். யாரை கேட்டாலும் ஏதோ அப்படி இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்ன்ட்டு அன்பையும் கொஞ்சம் தள்ளி வைக்கவே இருக்கிறார்கள். அது என்னன்னு தான் எனக்கு தெரியலை. பார்க்கலாம், பாடலை எடுத்து வரலாம். அடுத்த பாடல் எங்களுடைய சாந்தி அம்மா தர்மபுரியிலிருந்து ஒரு நல்ல பாட்டை கேட்டிருக்கிறீங்க, அருமையான பாடல். காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எத்தனை தடவை நாங்கள் கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். எனக்கு பிடிச்ச பாடல்ன்றதால் நான் அப்படி சொல்லுகிறேன் இல்லை. பாடலின் இசை, அந்த காட்சி அமைப்பு, அது மட்டும் இல்லை அந்த பாடல் வரிகள் நல்ல ஒரு வரி. ஒரு பெண்ணின் மனது எப்படி பாடுபடும் என்றதை, எதுவாக இருந்தால் அந்த சோகத்தை நான் சொல்லவில்லை, இன்பமான ஒரு விடயத்தில், தனக்கு பிடித்த ஒரு விடயத்தில் அந்த மனம் எவ்வளவு தத்தளித்து எப்படி சொல்லுகிறது என்றதை இந்த பாடல் இருக்கிறது கேட்கலாம்.

அருமையான பாடல், இனிமையான பாடல், உண்மையிலேயே கேட்க கேட்க தவிட்டாத பாடல் சில இருக்கும். அதில் இதுவும் ஒன்று சொல்லிக்கொண்டு நேரம் சரியாக 12:54 இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 3:23. பலர் அழைத்து விட்டு நீங்கள் ஒருக்கா ரெண்டு தரம் அழைச்சிட்டு இணைப்பு கிடைக்காது என்று விட்டு நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள். முயற்சி செய்யுங்கள். அந்த உறவுகள் பேசி கொண்டிருக்கும் போது நீங்கள் அழைத்தால் எங்களுக்கு வராது, நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கும். பின்பு இப்படி பேசும்போது அல்ல பாடல் முடியும் போதெல்லாம் நீங்கள் அழைப்புக்கு வந்தால் கிடைக்காது என்று ஒன்று எதுவுமே இல்லை, முயற்சி செய்தால் கிடைக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. அடுத்த பாடல் லெனின் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

நீங்கள் விரும்பிய பாடல் காட்டலை ஒழித்தது. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது எங்களுடைய ஃபாரூக். நீங்கள் கேட்ட பாடல், அதுக்கு முன்பாக எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: சமரையிலையே ஆலமர கிளையே அதில் உறங்கும்
1: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். அப்பா இங்க பாக்கலாம், ரெண்டு மூணு நாளா காணவே இல்லை. வணக்கம் லோகிதா.
2: வணக்கம் அக்கா, இப்பவும் சரியா கஷ்டப்பட்டு தான் லைனை பிடிச்சு எடுத்தேன்.
1: நீங்க போனை மாத்துங்க,
2: சிரமப்பட்டு
1: போனை மாத்துங்க.
2: ஓமாக்கா,
1: தலைய சுத்தி என்ன சொல்ற மாதிரி செய்யுங்க, அந்த போன் உடனே வேலை செய்யும்.
2: சரியான இது அன்றைக்கு நடந்த கதி தான், உங்களை செந்தமுருகன் நாய்க்கு நடந்த அதே பேர்ல தான் எனக்கு நடந்து.
1: இப்ப நான் ஒரு என்ன கீழே போட்டுட்டீங்களா போனை?
2: ஓமாக்கா, ஓ தவறி கையில இருந்து கீழே விழுந்தபடியே.
1: அது இப்ப நீங்க அந்த போனுக்கு போனுக்கு வந்து கவர் இல்லையா, அந்த சுத்தி வேற இதழ எல்லாம் போட்டோம் இல்லையா? கவர் இருக்கும்,
2: அது இருந்ததக்கா. போன் காரணம் திருத்த கொடுத்தது, கவர் அந்த எடுத்து க்ளோஸ் பண்ணி விட்டுத்தான் தேடி எடுத்து தரேன் எடுத்து தரேன்னு சொல்லி அப்படியே ஏமாத்தினா, அதனால எனக்கு இவ்வளவு லாஸ்ட் ஆயினது.
1: இப்ப நீங்க உங்களோட போனை இப்படி உடைச்சிட்டா எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட் இருந்து அழ போறாங்களா? ஐயோ என்ன லூகிதாவோட பேசல, அவ
2: இருந்தா
1: உண்மை, அவ இல்ல போல வீட்டுல உண்மைன்னு சொல்லி.
2: நீங்களும் தீர்க்க தரிசிதான் இல்ல?
1: இல்ல இல்ல, அவ இருந்திருந்தா அக்கா என்னக்கா இது என்னக்கா கதைக்கிறீங்களாக்கா, நீங்க இப்படி செய்யலாமாக்கா, அப்படி எல்லாம் யாரும் எனக்கு இல்லையிலன்னு சொல்லி பாவம் இல்ல. என்ன உண்மையக்கா, உண்மையக்கா, உண்மையக்கா பாருங்க எப்படி இருக்கேன்னு
2: இல்ல. எத்தனை நாளைக்கு அக்கா நாங்களும் இப்படி இல்ல இல்லன்னு மறந்து கொண்டு தெரிகிறது?
1: சரி, இல்லாத நேரம் பண்ணாலும் ஓமெண்ட் சொல்லுவோம் என்ன இல்லையா?
2: அதுதான் அதுதான் அதுதான் இல்லன்னு சொல்ல இல்லாத என்னண்டா இல்லன்னு சொல்லி சொன்னா இன்னும் இன்னும் கிளறி கொண்டு இருப்பாங்க. இருக்கேன்னு சொன்னா அப்ப இருக்கொண்டு
1: இல்ல இன்னும் உண்டு, இன்னும் இன்னும் உண்டு இல்ல. உங்களுக்கு நிம்மதி இல்ல, அதை சொல்லிட்டா சொல்லாம அடக்கி அடக்கி வச்சுக்கொண்டு சீச்சி அப்படி ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல சொல்ல மனம் பாரமா இருக்கும். இதுண்டான ஒரு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஓமாக்கா உண்மைதானக்கா
2: சொல்லிட்டோம்னு அப்பா
1: இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் தேட மாட லோகிதா லோகிதா அட பாட்டை கேட்டுருவோம் லோகிதாட. என்னண்டா இல்ல இப்படித்தான் உங்களோட உங்களோட பக்கம் எல்லாமே அப்படித்தான் கனெக்ஷன். லோகிதா
2: இல்ல நல்லா தெரியுது, நான் கட்டி எடுக்க கூடாது தெரியும்.
1: லோகிதா லோகிதா
2: கஷ்டம் எடுக்காதான லூசுகள்.
1: பாருங்க என்னண்டு
2: என்ன தலைப்பை கொண்டு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் செய்வீங்க?
1: அதாவது உங்களுக்கு பிடித்தது எதை என்னோடையே வச்சிருக்கோணும், இது எனக்கு கிட்ட கிடைக்காதா, என்னோட நான் விடக்கூடாது, எனக்கு தேவை என்று சொல்லி வச்சிருக்க விரும்பி வச்சிருக்கிறது எது எதுன்னு சொல்லுங்க. ஒன்றல்ல நிறைய இருக்கும், அதை சொல்லுங்க. அடுத்தது வந்து ஐயோ வேணாம்ப்பா நான் தள்ளி வைக்க விரும்புகிறேன் என்று சொல்றதுகள் எது, அதுதான் இப்போ ரெண்டு ரெண்டு இதை கொடுத்துருக்கேன். ஒரு எங்களோட ஃபாரக் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? சோட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு ஒண்ணுமே சொல்லல, பெரிய வீட்டை தள்ளி வச்சுட்டு சின்ன வீட்டை வச்சிருக்கேன். எனக்கு இதை நினைச்சு தலை உரைக்குது, உண்மையா தான் தலை ரத்தோட்டம் இல்லாம எல்லாம் உரைச்சு பிளாக் அவுட் ஆகுது. சொல்லுங்க,
2: வீட்டுக்கார அம்மனுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா?
1: அது அவர் சவுதியில இருக்கிறார், அதனால அவருக்கு பயம் இல்ல. அது நீ நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் வீட்டை வருவார், அந்த நேரம் சொன்னது மறந்துடுவா என்னவ இதெல்லாம் மற்ற வானொலி கேக்குறது.
2: வானொலி
1: அந்த துணி அதனால உங்களுக்கு அப்படி இல்லையே, வீட்டு பக்கத்துலயே வச்சிருக்கீங்களே நீங்க. எத்தனை பேர் நண்பர்களுக்கே எவ்வளோ இது அனுக்கிறீங்களா? கொஞ்சம் அரைக்கினி இல்லைங்க பாப்போம், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அரைக்கினி இல்லைங்க. உங்களோட வீட்டுக்கு முதல்ல குளம் இருக்கா? குளம் லோகிதா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல குளம் இருக்குதா? குளம் கொஞ்சம் லோகிதா நீ கொஞ்சம் அரைக்கினு அரைக்கினு கொஞ்சம் அரைக்கினு இல்லைங்க
2: இப்படி அண்ணன் அது எங்களோட வைஃபோட அண்ணன் கல்யாணம் கிட்டக்கு கேமராமேன் என்ன செய்தான்னு சொன்னா கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் இறக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொண்டு இறக்கி இறக்கி இறக்கி இறக்கி அவன் போய் கேக்குக்கு மேல
1: இருந்துட்டான்.
2: அவங்க விட்டு இருந்த கேக்குக்கு மேல அதை கவனிக்கல இவன் அறக்குங்க இறக்குங்க அவன் மெல்ல மெல்ல அரைக்கி இறக்கி இறக்கி இறக்கி ஐசிங் பண்ணி இருந்த அந்த வெட்டிங் கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
1: ஐயோ
2: கேக்குக்கு மேல அவன் குந்திட்டான்.
1: என்ன செய்ய அவர் குந்தின கேக்குதான் விட்டான். சொல்லுங்க
2: ஒன்றும் செய்யல அது அம்போகதிதான். இப்ப நீங்க கொஞ்சம் அறக்குங்க கொஞ்சம் அறக்குங்க எனக்கு உடனே அந்த ஞாபகம் தான் ஓடி வந்தது.
1: சரி உங்களோட பாட்டை சொல்லுங்க முதல்ல பாட்டை சொல்லிட்டு எனக்கு பேசுவான். அப்ப நின்றாலும் பாட்டு எடுத்து வரலாம். சொல்லுங்க.
2: கண்மணி நில்லு காரணம் சொல்லு ஊமை விழிகள் திரைப்படம்
1: கண்மணி காரணம் சொல்லு காதல் கிளியே கோபமா அந்த பாட்டு இல்லையா?
2: ஓ எஸ் என் சுரேந்தரம் நான் நினைக்கிறேன் சுனந்தாவா அல்லது பி எஸ் சசிரேகா அந்த ஊமை
1: ஒரு அரவணத்தியான எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடு. இதெல்லாம் இந்த அரவணத்தியத்துக்கு கதைக்கிற இவ்வளவும் நான் பொய்யுக்கு தான் கதைப்பேன். அதை நீ பிள்ளையா எடுத்துடாத என்று கேட்டுட்டு தான் வரீங்க. நீங்க நான் எத்தனை பேரை நான் பார்த்து படிச்சுட்டேன் என்ன உண்மையா? இவ்வளவு நேரம் நீங்க என்ன செய்தீங்க? காலை பிடிச்சு கைய பிடிச்சு அம்மா ரசாத்தி பிளீஸ் ஒரு அரைமணத்தியான அக்கா பாவம் மீராக்கா அதுல போய் நான் அரைமணத்தியான சும்மா அவக்கு ஏத்த மாதிரி பேசுவேன். அதுல ஒன்றுமே உள்குத்து இல்ல. அதனால அதுக்கு மட்டும் எனக்கு விடு. அரைமணத்தியாதுக்கு மேல பேச மாட்டேன். இவ்வளவுதான் சொல்லிட்டு வந்திருப்பீங்க.
2: நேற்று துணிவா பேசினாக்கா அடுத்தவங்க வீட்டுல போய் மொட்டை மாடிக்கு மேல இருந்து
1: பேசினாரு அரைமணத்தியான நீங்க சொல்லுங்க. அரைமணத்தியான கதைக்கிற அவ்வளவும் அது ஒரு சும்மா டிராமான்னு சொல்லுங்க நீங்க. ஓகே வச்சுக்கொண்டே இருக்க ஆசைப்படுறீங்க உங்களுக்கு?
2: என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னுடைய அதாவது என்னுடைய என்னால உருவாக்கப்பட்ட உறவு என் பிள்ளைகள் அவ்வளவு பேரும் என்னோடய இருக்கணும் என்ற உணர்வு கொண்டிருக்கிறேன். விட்டு போயிடக்கூடாது. என் குடும்பம் என்னோடயே என் குடும்பம் என்னோட போய் வரணும். என்ன நான் ஒரு தடவை மரணத்தை எற்ற நிலையில வந்திருந்தேனாக்க படுக்கையில கிடந்துட்டேன். ஒவ்வொரு இரவும் கனவு கண்டுகொள்றது. அப்ப எனக்கு அப்ப ரெண்டு பிள்ளைகள் தான் இருந்தவங்க. மூன்றாவது மகன் கிடைக்கல. அப்ப எனக்கு அந்த பிள்ளைகள எதிர்காலம் ஆற கையில போகுது. எந்த பிள்ளைகளை யார் காப்பாத்துவாங்க? எந்த பிள்ளைகள் அந்த அந்த ஒரு உணர்வு என்னோட என்ற பிள்ளையை போப்போ என்ன நான் பிள்ளையில விட்டுட்டு நான் போப்பறணும் போப்பறணும்ன்ற உணர்வுல இருந்தேன்னா ஆண்டவண்ட கிருவை நான் அதுல இருந்து மீண்டு தப்பி வந்துட்டேன். அதனால என்னை விட்டு நான் போயிடக்கூடாது. அந்த குடும்பம் என்னோடையே போய் கொண்டிருக்கணும்ன்ற ஆத்மாத்மான உள்மா உள்ளாண்ட ரீதியில விசுவாசத்தோட அந்த விஷயத்த சொல்றேன்க்கா.
1: என்ன
2: விட்டு இனிமேல் அந்த என்னை விட்டு இனி அந்த உறவுகள் இனி எனக்கு வேணாம். அதாவது நீங்க இனிமேல் வேணாமப்பான்னு சொன்னீங்களே உண்டு.
1: ஆமா அது எது?
2: அது என்ன? நான் நீ உயிருக்கு உயிரா நேசிச்ச உறவு என்ன நிறைய உறவுகள் என்ன விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உறவுகள் இனி எக்காலத்திலையும் எனக்கு வேண்டாம்.
1: ஓ அடடா
2: என்ன? ஏதாவது நான் சொன்னேன் நான் இறந்துட்டேன் என்ற ஒரு செய்தி கேட்டு எனக்கு என்ன ஒரு பிடி மண் கூட எனக்கு போடக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோட இருக்க நிறைய உறவுகள், அதாவது என்ன இரத்த உறவுகள்.
1: சரி, ஏன்னா அப்படி எல்லாம் இறந்துட்டு அந்த இதை சொல்லக்கூடாது. சரி,
2: இல்லை அது அக்கா இல்ல இல்ல கேட்ட விஷயத்துக்கு என்ன என்ன நீங்க கேட்டீங்க என்ன, அது இந்த மனசோத்தொட்டு சொல்ற ஒரு விஷயம் தானே. கேரண்டா நேசிச்ச உறவுகள் என்னோட உயிருக்குயிரா நேசிக்கிறேன் இந்த உறவுகள் எல்லாம், அதாவது இந்த ரத்த பந்தங்கள், ரத்த பந்தங்கள் இந்த அன்பு, அதாவது காதல் விஷயத்துக்குள்ள அவங்க வர மாட்டாங்க, ரத்த பந்தங்கள் உணர்வுறப்புகள். அப்ப அவங்க எல்லாமே ஒதுக்கி தலை என்னோட ஒரு கட்டத்துல நான் ஒரு அது இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் என்ன சாரி உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் முன்னே மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் என்ற நிலைக்கு ஆளாகினது பிரயண்ட உறவு விட்டுட்டு போயிட்டுகள். அதனாலதான் அந்த உறவுகளை நீ ஏற்றுக்கொள்றது, ஏன் கடவுள் வந்து சொன்னாலே ஏற்றுக்கொள்ற மன இல்லை இல்லையாக்கா,
1: நீங்க இல்ல
2: அதுதான்.
1: சரி, நல்லமையா அப்படியா, அவை வேண்டாம். இது இப்ப நீங்க உங்களோட பிள்ளைகள் எல்லாரோட உறவுகள் உங்களோட வேணுமென்றீங்க இல்ல லோகிதா? லோகிதா
2: தண்ணி இருக்கிறது.
1: நீங்க சொன்னதுகள் கொஞ்சம் மனதை அழுத்தியது என்று சொல்லலாம், எனது மனதை அழுத்தியது என்று சொல்லலாம். லோகிதா இருக்கிறீங்களா? முதல்ல உங்களோட ஃபோனை ஏதாவது செய்யுங்க முதல்ல, அப்போ தான் சரி. உங்களோட ஃபோனுக்கு ஒரு வழி பாருங்க ஐயா முதல்ல.
2: இல்லை கலைச்செல்லிய கடைக்கில் கோல் வந்து ப்ரெஸ் பண்ணி கொண்டு இருக்கிறா.
1: அப்போ அவ இணைச்சு கொள்ளவா? அவக்கும் அந்த வேலை செய்யான்னு சொன்னாவே.
2: அவ எனக்கு வாட்ஸ்அப்புக்கு வரல, பர்சனல் கோலுக்கு வந்தா.
1: பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில் போட்டு பார்ப்போம், அவ போட்டு பார்ப்போம். அதனால அந்த குழந்தை அப்பாட நிகழ்ச்சிக்கு வரவில்லை, அந்த செல்ல குழந்தை பேந்து அவட அங்க அந்த இடத்துல கவரேஜ் இல்ல, வேலை செய்யலன்னு சொல்லி இருந்தா பாவம். அங்க உங்களோட மட்டக்களப்புல தான் அக்கறை பெற்ற எங்க எங்க இருக்குது அங்கேயோட விடாமட்ட சொல்லி இருந்தா அவ. அழைக்கிறா போல் இருக்கிறது. அப்ப நல்லது லோகிதா, உண்மையா உங்களுடைய பாடல் எடுத்து வர்றேன். சரியா, போன சரி செய்யுங்க போன லோகிதா.
2: இன்றைக்கு கொஞ்சம் நான் ரேடியோ கேட்கல, அதனால என்ன நிலையில இருக்கேன் தெரியாது.
1: அது பரவாயில்ல, நான் தான் இப்ப சொல்லிட்டேனே. இப்ப நீங்க டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. என்ன உங்களோட மனைவிட்டோட தான் கேட்டா என்ன சொல்லுவான்றது ஒரு சின்ன ஒரு இது வந்ததுதான் அந்த போனோட பேச முடியாது. அவ இனிமையா பேசுறவ அது நிக்க நின்று நின்று வரும்.
2: இல்ல அவட்ட கேட்கலாம் கேட்கலாமாக்கா, உங்களோட கலந்து கொள்ளுவாங்க.
1: கொடுங்க கொடுங்க வணக்கம். வணக்கம், என்ன பேர்? உங்க பேரை சொல்லிருங்க, அப்ப எல்லாருக்கும் தெரியும். கேக்கணும் இல்ல நந்தகுமாரி? நல்ல பேர், நல்ல பேர், நல்ல பேர். நந்தகுமாரி, அருமையான பேர், எனக்கு பிடிச்ச பேர். குமாரி லோகிதர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. விரைவா விரைவா சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. நந்தகுமாரி லோகிதர் ராஜா சொல்லுங்க, ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க முதல்ல.
3: அம்மா என்று அழைக்காத அந்த பாட்டு தான் பிடிக்கும்.
1: அம்மா என்று அழைக்காத, சரி நீங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க நந்தகுமாரி பாடுங்க, நல்லா பாடுங்க. நாளைக்கு வந்து பாடுங்க, பாடுவர் பாடலாம்ல. நல்லா பாருங்க. சரி சொல்லுங்க, எதை உங்களோட வச்சிருக்க விரும்புவீங்க, எதை வேணாம்னு தள்ளி வைப்பீங்க, அது சொல்லுங்க.
3: பொருளா
1: எதுவா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், அது உயிர் உள்ள பொருளாக, உயிர் உள்ளதாக இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம்.
3: என்னோட வச்சு கொள்ள விரும்புறது பிள்ளைகள், உறவுகள், குடும்பங்கள், சகோதரங்கள்.
1: வேற
3: அப்படி
1: என்ன பேர்ல நந்தகுமாரி லோகித ராஜான்னு சொல்றீங்களா? நான் இதை சொன்னதுக்குலாம் அவற்ற பேர் வரையில நந்தகுமாரி லோகிந்தர் ராஜான்னு சொல்றீங்க, ஆனா அந்த சொன்னதுக்குள்ள அவற்ற பேர் வரையிலே. நானும்
3: குடும்பம் கொண்டு வரக்குள்ள குடும்ப தலைவர் சேர்த்து தானே வருவாரு.
1: அது வருவார். அந்த பிள்ளைகளை எல்லாம் சொன்னீங்க, கணவன் அந்த வாயார சொல்லிங்களா? பாவம், அவரை ஏங்கி கொண்டு நிக்கிறாரு இல்ல பக்கத்துல. என்ன சொல்லுங்க பிடிக்காதது? எதையும் சொல்லாதா? எது பிடிக்காதது உங்களுக்கு? ஏதாவது சாப்பாடுல ஏதும் பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஒரு சாப்பாடுகள் ஏதோ சந்தோஷம். உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன். நந்தகுமாரி அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். நல்ல குரல். அவர் தான் மட்டும் வந்து எல்லாம் பழுத்து கட்டுறாரு, உங்களை பேச விடுறாருல்ல, அதுதான் என்னை கூப்பிட்டேன் நான். நந்தகுமாரி நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அருமை உமேலி அழகாக பேசினார். உமேலிய கணவன்மார், நீங்கள் எல்லாரும் அவங்க பெண்களையும் பேச விட வேண்டும், அப்போதான் நல்லா இருக்கும். சரி, அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. அழைப்பவர்கள் அலையுங்கோ, உங்களுக்கு அழைத்தவர்கள் கிடைக்க இடம் கிடைக்கவில்லை என்று இருப்பவர்கள் அலையுங்கோ, இனி புதுசாக அழைப்பவர்களும் அலையுங்கோ. பாடல் எல்லாம் கொடுத்து முடியும் பட்சத்தில் நான் நிறைவுக்கு கொண்டு வந்து விடுவேன். எங்களுடைய ஃபாருக், உங்களுடைய பாடல் காத்தடிக்கு வருகிறது. ஃபாருக்குடைய பாடல் அல்ல, ராஜ்குமாருடைய பாடல்.

0: நாட்டிலே இணைந்து கொள்ளும் ராஜாதி ராஜா ராஜமா தாண்டா எங்களுடைய ராஜா. வாங்க, எப்படி இருக்கிறீங்க ராஜா? நீங்க
1: கொழும்புக்கு
0: நீங்க தான் ராஜா. எப்படி இருக்குது காலநிலை? எப்படி இருக்குது
1: கொழும்புக்கு? உண்மை சொன்னா வீட்டுக்கு என்னால ராஜா வாங்க முடியல, நீங்க தான் கொழும்புக்கு வாழ்வோம்.
0: வீட்டுக்கு ஆக முடியல, அப்ப சரி நாட்டுக்கு என்றாலும் ஆக முடியுதா உங்களுக்கு?
1: பேரளவில் சரி ராஜாவா இருப்போம்.
0: இருப்பான். ஒரு நிமிஷம் தாங்க ராஜா, ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு
1: நிமிஷம்.
0: வணக்கம் தமிழ்வாணன். வணக்கம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் தமிழ்வாணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கமா? நல்லா இருக்கும்.
0: உங்களோட பாட்டை முதல்ல சொல்லுங்க தமிழ்வாணன். அதுவும் அப்படி ஒரு பாட்டு தான். இஞ்சி இடுப்புக்கு தோதாத்தான் எடுத்திருக்கீங்க அந்த காலத்து பாட்டு. ஒருவர் மீது ஒருவர் சாயம். சரி நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தமிழ்வாணன், உங்களுக்கு பிடித்ததன்று சொல்லி எதை வச்சிருக்க போறீங்க? எதை வச்சிருக்க
2: விருப்பம்?
0: முதல் பிடிச்சத சொல்லுங்க, அதுக்கப்புறம் பிடிக்காத பாக்கலாம். எதை என்னோட வச்சிருக்கோணுமென்று துடிப்போட பிடி வச்சிருக்க வேண்டியது எது உங்களுக்கு விருப்பம்?
2: ஆமா வந்து நான் வந்து உண்மையை சொல்லிட்டுவாமா பொய் சொல்லிட்டுவாமா?
0: நீங்க உண்மையை சொல்லுங்க முதல்ல.
2: சரி சரிமா சரிமா. வந்துமா எனக்கு வந்து இப்ப வர 17 வந்துருச்சுனாக்கா 62 வயது ஆரம்பம் ஆகுது.
0: ஓ 62.
2: ஆமா ஆமா.
0: அப்ப தமிழ்வாணன், தமிழ்வாணன் நான் உங்களை அண்ணாண்டு கூப்பிடணும். சரி என்ன
2: சரிமா பரவாயில்ல.
0: சரி சொல்லுங்க.
2: வந்துமா அந்த இதுல நான் கத்துக்கிட்ட சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள பெரிய பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு இலங்கையில இருந்து இப்ப ஒரு நண்பர் பேசுறாரு இல்லைங்களா?
0: அவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க தமிழ்வாணன்.
2: வணக்கம் வணக்கம்.
0: அது லோயிதன் ராஜா பேசினது. இப்ப இப்ப இவருந்து ராஜாவும் அங்கேயும் தான் பேசுகிறாரு.
2: அவர் பேசினது வந்து 100% உண்மைமா. அவங்க அவங்களுடைய வார்த்தைகள் வந்து அது நம்ம சமயத்துல வந்து மனசு அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்குமே தவிர அவங்க மனசு எவ்வளவு வலிச்சிருந்தா இந்த அளவுக்கு சொல்லி இருந்திருப்பாங்க. அதுதான்
0: லோயிந்தர் ராஜா சொன்னது அப்படிதானே?
2: அதுல எனக்கு அந்த அவருடைய வார்த்தையிலும் அவருடைய சொல்லும் என் சொல்லும் ஒத்து போனதுக்கு ஒரு சின்ன விஷயமா
0: ஒத்து போற.
2: எனக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என் மாப்பிள்ள, இந்த ரவுண்ட தவிர எனக்கு பிடித்தவர்கள் அதாவது என் மேல் பாசம் உள்ளவர்கள் இருப்பதாக எனக்கு
0: தெரியவில்லை. நாங்க இருக்கிறோம், எங்களை நீங்க
2: இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் தூரமா இருக்கீங்க,
0: தூரமா இருக்கிறோம்.
2: இதுல இன்னொன்னு என்னன்னு சொன்னாமா நம்ம வந்து ரெண்டு உறவுகள் நமக்கு கிடைக்குதுமா. ஒண்ணு நம்ம பிறந்ததுல இருந்து நம்மளுடைய தாய் தந்தை உறவு, சகோதரர் உறவு, அந்த உறவு ஒண்ணு. அதாவது தந்தையின் வழி உறவுகள் நிறைய கிடைச்சிருக்கு, தாயின் வழி உறவு நிறைய
0: கிடைச்சிருக்கு.
2: ஆனா ஒரு 20-30 வயசுக்கு மேல நம்ம திருமணம் ஆன பிறகு நமக்கு மனைவி உறவு கிடைக்குது, மனைவி வழி உறவுகள் கிடைக்குது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து ஓரளவு கூட்டி கழிச்சு பார்த்ததுல நம்ம வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன பண்ண போறோங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மனைவி உறவுகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு வந்து ஆசைப்படுற மாதிரியும் அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் வழி உறவு இருக்குல்ல அது மட்டும்தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு ஆசைப்படுற மாதிரி எனக்கு தெரியுது.
0: தெரிகிறது. அது ரெண்டையும் தான் நீங்க வச்சிருக்க நினைக்கிறீங்க இல்லையா?
2: ஆமா. மத்த உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு இதுக்காக நம்மள்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு, நம்மளுடைய நம்மள்கிட்ட ஏதாச்சும் ஆகணும்னாலும் அல்லது அவங்களுடைய நிலைகள் அப்படி இருக்கலாம், அதுல தப்பு இல்ல. இந்த ஒரு இதுல நம்ம சில விஷயங்கள் பேச்சு, சில விஷயங்கள் நம்மளுடைய சகோதரர்கள் இப்ப மத்த இதெல்லாம் பார்க்கும் போதுமா நான் ஒரு 2 ஐடியா வச்சிருக்கிறோமா எனக்கும் என் மனைவிக்கும். எனக்கு 4 பொன் குழந்தம்மா, 4 பிள்ளைங்க கட்டி கொடுத்துட்டேன், நல்லா இருக்கு, நான் ஒரு கடை வச்சிருக்கேன், அப்படியே போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கும். என்னுடைய இறுதி காலத்துல நான் வந்து பக்கத்துல ஒரு மருத்துவ கல்லூரிக்கு நாங்க என்னுடைய உடலை வந்து
0: தானம் பண்ணணும்.
2: அதுல வந்து என்னுடைய உறுப்புகள் வந்து உருண்டோன்னு யார் யாருக்கு என்னென்ன யூஸ் ஆகும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த உறுப்பை வந்து ரிசர்ச்சுக்காக மருத்துவ கல்லூரி படிக்கிறவங்களுக்கு எடுத்துட்டு போயிடலாம். அதனால அத மாதிரி எடுத்து வச்சிருக்கோமா. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இது வந்து ஒரு விஷயம் வந்து நான் வந்து உடல்நிலை ஒரு தடவை சரியில்லாம இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்ப எனக்கு மலேசியாவில இருந்து ஒரு டாக்டர் வந்து சிதம்பரம் யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சி அவரு தான் என் உள்ளே காப்பாத்தினார். அதனால அந்த ஒரு இதுல வந்து யூனிவர்சிட்டிக்கு நம்ம அதை கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இருந்தாலும் உறவுகள் வழியில பாத்தீங்கன்னாக்கா அந்த உதவிக்காக வராங்கல்ல, அண்ணமுள்ள தம்பி புள்ளன்னு வந்து நமக்காக வந்து பேசுறாங்க, இது பண்றாங்க இல்ல ஹெல்ப் பண்றாங்கல்ல, அந்த இறுதி காலம் செய்யறாங்கல்ல, அவங்க வந்து ஏதோ நமக்கு வந்து போனா போனா செய்யற மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலை இல்லாம இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி இது கொடுத்துட்டோம்னாக்கா அவங்களுடைய நிலைகள் நம்ம ஏத்துக்கணும். அவங்களுடைய அந்த இதெல்லாம் நம்ம ஏத்துக்க வேண்டாம்ல.
0: வேணாம், அவங்களை எல்லாம் வேணாம் சொல்றீங்க, மனைவி பிள்ளைகளை வேணும்னு சொல்றீங்க. நல்லது, நன்றி நன்றி தமிழ்வாணன் உங்களுக்கு நன்றி. அருமை அருமையான, நீங்களும் லோகேந்தர் ராஜாவோட சேர்ந்துட்டீங்க, அதுதான் இப்ப எனக்கு கவலையா போச்சு. நல்லது, நன்றி. உண்மை உண்மை
2: அந்த அளவுக்கு நம்ம வந்து அதாவது
0: அவ்வளவு வறுக்குறீங்க இல்லையா,
2: உங்களோட வயசுல நம்ம ஒரு விஷயம் பேசுறோம்னாக்கா அது ஏதோ ஒரு வருத்தத்துல அப்படி இப்படி புரியாம கூட பேசுறதா இருக்கலாம். இந்த வயசுல பேசுறோம்னா எவ்வளவு நம்ம வந்து சலிச்சு எவ்வளவு எல்லாம் எடுத்திருப்போம், எப்படி எல்லாம் எடுத்திருப்போம், என்னென்ன பண்ணிருப்போம்ல, அதை வச்சு சொல்ல.
0: நன்றி நன்றி நன்றி தமிழ்வாணன், நன்றி நன்றி நன்றி. எங்க ராஜா, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா, இல்லையா ராஜா? கூப்பிடுறா, கூப்பிட்டுட்டு அப்படியே காக்க வைக்கிறா இவன்.
3: இல்ல இல்ல, அந்த தமிழ்வாணன் வந்து சொன்ன கருத்துக்கள் நல்லது. பயோ சயின்ஸ் சார் அப்படிதான் சொல்லுவார், அவர் அந்த உண்மையில அந்த புரிஞ்சுகிட்டு பேசுறாரு, அந்த அனுபவத்துல சொல்றாரு. அவர் வந்து அந்த
0: அவர்மன்
3: காலத்துல
0: அவர் மட்டுமில்ல லோயிதாவும் அப்படிதான் சொன்னார். அவர்தான் இவர்
3: பின்னாடி
0: ஒரே ஒரே
3: அந்த கடைசி காலத்துல இந்த வேண்டா வெறுப்புல இவங்களை செய்யணுமே ஒரு கடமைக்கு செய்வாங்க. இப்ப இந்த மாதிரி நம்ம மருத்துவ கல்லூரிக்கு அங்கேயும் நம்ம உடல அப்படி முழுக்கதான் எழுதி வச்சுட்டா அவங்க வந்து அழகா ரெஸ்பெக்ட் பண்ண, ஒரு நாள் வீட்டுல வைக்கிறீங்களா வச்சிருக்கான், யார் அழுகிறது யார் சிரிக்கிறது எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க அழகா மரியாதையா நம்ம உடலை கொண்டு போயிட்டு பத்திரமா பேணி பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இது நம்ம உடலுக்கு இறந்த பிறகும் ஒரு கௌரவமாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு முடிவுகள் நல்ல விஷயம். இது ஏன் ஹைலைட் பண்றேன்னு சொன்னா, இது நாலு பேருக்கு போகணும். இந்த மாதிரி நம்ம உடலை தானம் செய்யறது, உறுப்புகளை தானம் செய்யறதுலாம் நல்ல விஷயம். இதையும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும். லோகிதா பேசியிருந்தா அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி, அதே போல நம்ம தமிழ்வாணனுக்கும் ஒரு நன்றி வாழ்த்துக்கள்.
0: உங்களோட
3: எண்ணங்கள் நல்லா இருக்குது, நல்ல வாழ்த்து நல்ல.
0: இப்ப நீங்க இப்ப எழுதி வைக்கிறீங்க எங்களுக்கு?
3: நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். எழுதி வச்சாச்சு.
0: எங்க எங்க?
3: மருத்துவ கல்லூரி கேம்பஸ்க்கு
0: பேராதன். இங்க வந்து மெடிக்கல் கார்டு கொடுக்கும் போது எங்கள்கிட்ட ஒரு இது ஒன்று ஃபார்ம் ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க, என்ன தானம் பண்ணுறதுக்குரியது, அதுல நாங்கள் டிக் பண்ணி எடுத்து கொடுத்து கொடுக்கலாம், நாங்க எல்லாம் கொடுத்துருப்போம். இருந்தாலும் அந்த கடைசி காலத்திலயும் அவங்க சொந்தங்கள்ட்ட கேட்பாங்க, எதுக்கும் அப்படி கொடுத்திருந்தாலும் கூட சொந்தங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, கேட்காம எடுக்க மாட்டாங்க. இங்க அப்படித்தான்.
3: இருந்தாலும்
0: இங்க வந்து சொந்தங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்து கேட்பாங்க, அப்படி நாங்க இப்படி எழுதி இருக்கிறார் நாங்க எடுக்கவா அப்படி கேட்டுதான் செய்வாங்க,
3: அதை வந்து நிறைவேற்றுவாங்க. அதுவும் ஒரு பண்பு,
0: அது பண்புதான். அது பண்பிலும் பண்பு அவங்க இவங்களுக்கு. சரி ராஜா, நீங்க சொல்லுங்க ராஜா, முதல்ல உங்களோட பாட்டு சொல்லுங்க, நல்ல பாட்டு ஒன்றுங்க. முதல்ல நலமா இருக்கிறீங்க தானே நீங்க?
3: நலமாக இருக்கிறோம். என்ன
0: சொல்லுங்க என்ன? ஓ உங்களுக்கு
3: என்ன விடயத்தோட பொருத்தமான பாட்டு கேக்குறீங்க?
0: உங்களோட விடயத்தோடு பொருத்தமான பாட்டு கேக்குறேன் நாங்க. இப்ப முதல்ல சரி இதுக்கு பதில்
3: சொல்லுவோம், சரி சரி
0: எப்படி பதில் சொல்ல, இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எதை விரும்பி. இப்ப நான் கேட்ட கேள்வி இதுதான், எனக்கு வேணும் இது வேணும், இது என்னோடய இருக்கணும், எனக்கு என்ன விட்டு போக கூடாது, எந்த நேரம் என்னோட இருந்தா சந்தோஷமா இருக்கும், இருக்கவே வேணும் என்று அடம் பிடிச்சு வச்சிருக்க கூடிய ஒன்று உங்களுக்கு எது என்று
1: சொல்லுங்க.
0: ஒன்றை கேக்கல, பல பல பல பல, சரியா?
1: நிம்மதி, நிம்மதி ஒண்ணு மட்டும் ஒண்ணு ஒண்ணே ஒண்ணுதான் சொல்ல முடியுமே, நான் நிம்மதி.
0: அதுக்குள்ள
1: எல்லாம் அடுத்து நீங்க பல கேக்கக்குள்ள, ஓ அடுத்து நீங்க ரெண்டாவது கேக்கக்குள்ள, இன்னும் பல சொல்லக்குள்ள, நான் குடும்பம்னு சொன்னா, பிள்ளைகள்னு சொன்னா, அது இப்போதைக்கு நிம்மதி இருக்கும், பிறகு அதே துன்பமாகிறோம்.
0: துன்பமாகிறோம்
1: ஒரு நிலை அடையும் பொழுது இப்ப விரும்புறது, அப்புறம் அதனாலயே நிறைய பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சின்ன பிள்ளைகளுக்கு முட்டாய் ரொம்ப பிடிக்கும், அந்த முட்டாயே அது பெரிய வயசுல நம்மளுக்கு எதிரி ஆகிரும், நஞ்சாகும், ஏன்னா அந்த சுகர் வர்ற அந்த மாதிரி உறவுகளும் அப்படித்தான். ஆரம்பத்துல இனித்தாலும் கூட பிள்ளையோ மனைவியோ எதுவோ, பிறகு போக்குள்ள அது நம்மளுக்கு வேதனையை கொடுக்கும். ஆகவே ஒன்றே ஒன்று எப்பயும் இருக்கணும்னு சொன்னா அது நிம்மதி மட்டுமா தான்.
0: வேணாம்னு தள்ளி வைக்கிறது இது, யோ வேணாம் அப்பா எனக்கு, நான் தள்ளி எனக்கு வேண்டாம் என்று சொல்லி,
1: அதான் போலியோ நடிக்கிறவங்க, பொய் பாசம் வைக்கிறவங்க, அது வேண்டான்னு தான்
0: அர்த்தம். ஏன்னா
1: அவங்களுக்கு அவங்கள இருந்து நம்மளுக்கு எப்போது நன்மை இருக்காது, எப்போதும் நம்மளுக்கு தீமை தான் இருக்குது. அதனால அவங்க வேண்டானு தள்ளி வைக்கிறது
0: தான்
1: நான் விரும்புறது. ஆனா தள்ளி வைக்க முடியாட்டியும் கூட நம்மளோட இருப்பாங்க, இருந்தாலும் உள்ளூர்ல மனசுல வேண்டதுதான் எப்பயும் தள்ளி இருந்தா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்குன்னு கேக்குறது, ஆனா அவங்களுக்கு சொல்ல மாட்டீங்க, ஹாய் போடுவீங்க,
1: சில தவிர்க்க முடியாது. ஆமாமா, தவிர்க்க முடியாது, சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது. உறவுகளா இருந்தாலும்
0: போமான்னு
1: சொல்ல முடியாது, ஆனா நம்மளோட இருக்க வேண்டிய ஒரு கடமை கட்டாயம்.
0: நிச்சயம் அது வேணாண்டு வெறுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் ஒரு ஒரு ஒரு வணக்கம் போடும், ஒரு ஹாய் போடும், ஒரு ஸ்டிக்கர் போடுவோம்ட்டு போடுறோம் இல்ல ராஜா? ஓ உங்களுக்கு
1: பாட்டு கேட்டீங்க, ஞாபகம் வந்துருது.
0: சொல்லுங்க என்ன பாட்டு?
1: அந்த ராசாத்தி உசுறு என்னதில்ல, நீ போனாய உசுறு மண்ணுக்குள்ள, ராவோடு கதை பேசிட்டு போற. அந்த பாட்டு இந்த அந்த ஒரு தமிழ்வாணன் லோகித ராஜாவுக்கு எல்லாம் சேர்த்து போட்ட பாட்டு கடைசியா வருது, உசுறு என்னது இல்ல ராசாத்தி உசுறு என்னது இல்ல, மருத்துவ ஃபேக்டரிக்கு அனுப்பி விட்டுருங்க.
0: ராசாத்தி என் உசுறு என்னது இல்லையா, என்ன எப்படி வருது அந்த
1: வார்த்தை? சாகுளமை சாகுளம், ராசாத்தி என் உசுறு என்னது இல்ல, நீ போனாய உசுறு மண்ணுக்குள்ள. சாகுளமை படிக்கிற பாட்டு, என்ன படம்னு தெரியாது.
0: சரி அடுத்து வரலாம். அது நீங்க நல்லா தாளாட்டு பாடுவீங்க, தாளாட்டு பாடுவீங்களா தூங்குறவங்களுக்கு, கேக்குறதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். சரியா? சரியா? அதிகமா சொல்லக்கூடாது, ஆனா நான் கேக்குறதுக்கு மட்டும் சொல்லணும். நீங்க நல்லா தாளா என்ன பாப்ப விதத்துல கேக்குறேன் ராஜா, தூங்குறதுக்கு நல்லா தாளாட்டு பாடுவீங்க.
1: இல்ல இப்படி ரெண்டு பதில் இருக்குது. இப்ப ஒரு ஆள் என்னோட பாடல் கேட்டு தூங்குறவங்களும் இருக்கிறாங்க, தூங்கினவங்க அரண்டு எழும்பினவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இதுல என்ன தொப்பி சரியா உள்ளவங்க போட்டுக்கலாம். இந்த
0: யாருக்கு தொப்பி அளவா இருக்கோ அவங்க எடுத்து போட வேண்டியதான் இல்ல.
1: ஹலோ,
0: யாருக்கு தொப்பி அளவோ அவங்க எடுத்து போட்டுக்க வேண்டியதான் இல்ல,
1: போட்டுக்கறலாம். ஆமா
0: இல்ல, நீங்க பாடின விதத்துல அந்த பாடினீங்கல்ல, இப்ப அந்த தாளாட்டு பாடுற மாதிரி, அதான் கேட்டேன். நீங்க தாளாட்டு பாடுவீங்களா தூங்குறதுக்கு என்றுதான்
1: கேட்டிருந்தேன்.
0: சரி, நீங்க
1: சின்ன அவசரம் பண்ணு.
0: சரி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, நல்லது, உண்மையிலேயே அருமையாக பேசி செல்லுகிறார். சரி, அந்த இல்லை என்று சொல்லி, அதாவது சில மனிதர்களுக்கு ஒரு சின்ன விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் இதில், அந்த அந்த மறக்காம எவ்வளவு தான் தாங்கள் ஒரு ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, சில மனிதர்களுக்கு ஒரு சாதாரணமாக மற்றவர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்குற தன்மை இருக்கும், தான் என்ற தலைக்கணம் இல்லாமல் இருக்கிற தன்மை இருக்கும், மற்றவர்கள் மனதும் நோகடிக்காமல் தானும் வந்து இதில் பேசிட்டு போகிறேன். அவர் உண்மையிலே ஒரு கலைத்துறையிலே ஒரு பெரியவர் என்று சொல்லலாம். அப்படி இருந்தும் அந்த இந்த வானொலியை கேட்டு கூப்பிட்ட குரலுக்கு சரியா நாங்களும் ஒருக்கா போய் பேசிட்டு போகலாம் என்ற அந்த தலைக்கணம் இல்லாத அந்த தன்மை எனக்கு மிக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி பலர் இருக்கிறார்கள் உண்மையிலேயே, இப்படியானவர்களை பார்ப்பது அரிது. சாதாரணமாக சும்மா ஒருக்கா அறிவிப்பு பழக்கி எடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அறிவிப்பு செய்தவர்களே காற்றிலையில் பேச மாட்டேன்ட்டு அடம் பிடிக்கிறவர்கள் பலர் இருக்கிறார். நான் வந்து உங்களோட வானொலியில் பேச மாட்டேன்னு சொல்லுவார்கள். அல்லது அறிவிப்பாளர் என்ற ஒரு பெருந்தன்மையோட ஒரு ஒரு கர்வத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் இப்படியான ஒரு நல்லவர்களும் இருக்கிறார்கள். அதாவது இதுதான் நல்லது. ஏனென்றால் மனிதன் என்பவன் ஒரு ரெண்டு வகை. இப்போ நான் என்னுடைய தளத்தில் இப்போ நான் இதில் இருக்கைக்கு மட்டும்தான் உங்களுக்கு அறிவிப்பாளர். நான் இதிலிருந்து இறங்கி தள்ளி போயிட்டேன்னு சொன்னால் நான் சாதாரண ஒரு மனுஷி தான், சாதாரண ஒரு பெண் தான். எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும், எனக்கும் நேர்கள் போல பேச வேணும் என்ற இது இருக்கும். அந்த தலைக்கண்ணம் என்றும் இருக்கக்கூடாது. என்னட்டு பழகின ஒரு அன்பு உறவு இப்போ அவர் அனௌன்சராக இல்லை, ஆனால் நல்ல சுத்தமாக அனௌன்சிங் செய்யவே தெரியவில்லை. ரெண்டோ நாலு நிகழ்ச்சி தந்திருப்பார். அவர் கொஞ்சம் நிறுத்தி விட்டு பேர்ந்து எடுத்து கேட்டிருந்தார், அம்மா நான் இன்னொரு வானொலியில் அறிவிப்பு தாங்கன்னு கேட்டு போகலாமான். அப்போ நான் என்னதான் சொல்கிறது என்று கேட்டேன்டா, ஏற்கனவே அவருடைய அறிவிப்பு சரியாக இன்னும் பழகவில்லை. எங்கட வானொலி தான் எல்லாருக்கும் பழக்கி எடுத்து சொல்லி கொண்டு இருக்குதே மெல்ல மெல்ல சுதந்திரம். பட் அப்போ என்ன சொல்கிறது இவருக்கு, ஓம் நீ போய் கேளுன்னு சொல்லி அந்த போகிற வானொலியில் என்ன இது என்ன இது நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்ற அவரை தரைக்குறைவா ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டா எங்கட வானொலிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமே. இங்கே தான் நான் அனௌன்ஸ் பண்ணணுன்னு சொல்லி அவர் தந்ததே மூன்றோ நாலு நிகழ்ச்சி, அதுவும் இன்னும் சரியாக அவர் தந்த அந்த வாய்ஸை வச்சு நாங்கள் கொஞ்சம் அதை சரி செய்து அந்த நிகழ்ச்சியை தரமாக கொண்டு வந்திருந்தோம். பேசுகிற அந்த தன்மையும் சொல்லி கொடுத்து கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன், ஆனால் இருந்தாலும் அது சரியான அளவுக்கு வரவில்லை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னுடா, அப்படி தாங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்த உடனேயே தான் ஒரு அறிவிப்பாளர் என்ற ஒரு தன்மைக்கு வந்து இன்னொரு அறிவிப்பு ஒரு வானொலியில் அறிவிக்கு போகவா என்று கேட்கும்போது நான் என்ன சொல்லலாம் என்று சிந்தித்தேன். ஏன்னா இவர் அங்கே போய் இந்த அறிவிப்பு செய்ய போகிறார், அவர்கள் சொல்ல போகிறார் எங்கேயப்பா பழகுனா இந்த அறிவிப்புன்னு கேட்க போகிறார்கள். இது என்ன இது நீ அறிவிக்கிற அறிவிப்பா என்று சொல்லி அவரை ஒரு மனக்கசப்பை அல்ல அவரை துன்புறுத்தினார். அது எங்கட வானொலிக்கும் எனக்கும் தான் அந்த துன்பம். அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட, நீங்கள் நாலு மூன்று நிகழ்ச்சி தான் தந்திருக்கிறீங்க, அதுவும் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் கஷ்டப்பட்டு என்னுடைய வேலைகளை விட்டு உங்களுக்கு நான் தொலைபேசி ஊடாக ஒன்றையும் சொல்லி தந்து அந்த நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் நல்லாக இன்னும் பயில்றதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் இதை இங்கே அறிவித்தது நான் ஒன்றிய தமிழ் வானொலியில் நான் அறிவிப்பு செய்த நான் சொல்லி அந்த வானொலியில் சொல்லி நீங்கள் அறிவிப்பு கேட்க வேண்டாம். இதைத்தான் சொன்னேன், இது என்ன இல்லை தவறில்லை. இனி நீங்கள் அங்கே அறிவிப்பு கேட்க ஆசைப்பட்டால் இந்த வானொலியில் நான் ஒரு அறிவிப்பாளராக இருந்தேன் என்ற அந்த வார்த்தையை பாவிக்காமல் நீங்கள் போய் கேட்க வேணும். ஏன் நான் அதை நீங்கள் குறைநீக்க கூடாது ஏன் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் இன்னும் வளர இடம் இருக்கிறது, இன்னும் நீங்கள் இன்னும் பயிற்சி காணாது. நீங்கள் அதில் போய் கேட்டுட்டு அவர்களை அறிவிக்க சொல்லி அவர்கள் தரக்குறைவாக ஏதாவது பேசினால் உங்களுக்கு மட்டுமல்ல அவமானம், எங்களுடைய வானொலிக்கும் எங்களுடைய இந்த அன்பு நாங்கள் உங்களை தரப்படுத்தி கொண்டு வரும் இந்த தன்மைக்கும் எனக்கு நான் ரொம்ப கவலைப்படுவேன்னு சொன்னேன். அதோடு நான் அவருடைய அவர் அதுக்கு பிறகு என்ன சிந்திச்சாரோ செய்ய சரியம்மா சரியம்மான்னு போனவர் தான் வரையில். அது என்னடா அதைத்தான் சொல்கிறேன், தான் என்ற அகம்பாவம் தலைக்கணம், நான் இங்கே வேலை செய்கிறேன்ன்ற அந்த தலைக்கணம். ஆனால் ஒரு இன்னொரு சட்டம் இருக்கிறது, முன்பெல்லாம் ஒரு வானொலியில் கடமையாற்றும் அறிவிப்பாளர் இன்னொரு வானொலியில் பேச முடியாது, வேலை செய்ய முடியாது, சுதந்திரம் இல்லை. ஆனால் இப்போ சுதந்திரப்படுத்தி விட்டார்கள், எல்லாரும் எங்கேயும் போகலாம், அந்த கட்டுப்பாடுகளே இல்லை. சுதந்திரப்படுத்தி கொண்டு வருகிறார்கள், இருந்தாலும் எங்கட சில வானொலிகள் வந்து அதுக்கு சுதந்திரம் கொடுக்காமலே கட்டுப்படுத்துகிறார்கள். வானொலிகளுக்கு போக வேண்டாம், பேச வேண்டாம், நேராக போக வேண்டாம், அதெல்லாம் தவறு. ஒரு மனிதனை கட்டி வச்சு தனக்குள்ளே கட்டி வச்சு ஒரு கிணத்துக்கு வச்சிருப்பது போல முன்னேற விடாமல் வச்சிருப்பது போல என்பது தான் அதன் அர்த்தம். இது என்னத்துக்கு எதுக்கு சொன்னான்னு யாருக்காவது புரிந்தால் அவர்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு, தனக்கிடம் என்ற ஒன்று வேண்டவே வேண்டாம், இன்று இருப்போர் நாளைக்கு நாங்கள் இல்லை, சந்தோஷமாக பேசி செல்லலாம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய ராஜ்குமாருடைய பாடல் காட்சிலைக்கு வருகிறது.

0: கேட்ட பாடல் எங்களுடைய ராஜ்குமார். உங்கள் விருப்ப பாடல் இப்பொழுது காற்றில் இணைந்து இருக்கும் எங்களுடைய பூவாலிங்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கும்மா. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். உங்களோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போங்க.
1: கொஞ்சம் பிஸியா இருக்கு, கொஞ்சம் வேலை அதிகம் ஆயிருச்சுங்க. கொஞ்சம் என்னால உங்க இது வானொலி கேட்டு இருப்பேன். ஆனா வந்து கலந்து கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப இதா இருந்தது. வேலைப்பாடு அதிகமா இருந்ததுனால வர முடியல. இப்ப ஒரு சின்ன கேப்லதான்
0: இந்த பண்ணணும். சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? என்ன பாடல் வேணும் போவாளிங்க உங்களுக்கு?
1: எந்த முத்து படத்துல இருந்துமா? முத்து.
0: முத்து சொல்லுங்க.
1: ரஜினி படம். அந்த படத்துல இருந்து இந்த பாடல அந்த
0: என்னது
1: அது அந்த ஒருவன் ஒருவன் முதலாளி
0: ஒருவன் வேற ஏதோ ஒரு பாட்டை கேட்க எடுத்துட்டு நீங்க ஒருவனுக்கு வந்துட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன். அதுல தத்துவ பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஒருவன் ஒருவன்
1: மறக்க முடியாத ஒரு எங்க ஊர்ல ஒரு திருவிழா.

0: ஒன்று கேட்குறேன்.
1: அதாவது
0: உங்களுக்கு வேணும், என்னோடய வச்சிருக்க வேணும், எனக்கு பக்கத்தில் இருக்கணும் என்று நினைக்கிற எண்ணத்தை நீங்கள் அப்படி நினைப்பீங்க உங்களோட லைஃப்ல?
1: அன்பு கொண்டவர்கள் பக்கத்துல வேணும்.
0: அப்படியா?
1: அன்பா இருக்கிற அன்பா எனக்கு எப்ப யாரு பேசினாலும் எனக்கு எனக்கு பிடிக்கிற மாதிரி பேசினாங்கன்னா அவங்க அவங்களை மறக்கவே மாட்டேன், அவங்க என் கூடவே இருக்கும்னு
0: நினைப்பேன். ஒரு சில விஷயங்களை
1: ஆறுதலா சொல்லுவாங்க, விடுப்பா பாத்துக்கலாம், நல்லா அதெல்லாம் விடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஈர்ப்பு வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எல்லா ஒரு துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து அது கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அது வந்து கிடைக்கும் மேல அளவு கடந்தமா அவங்க மேல ரொம்ப பாசமா இருப்போம், அவங்க எல்லாம் பக்கத்திலே இருக்கணும், அவங்கள நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்கணும் அப்படின்னு
0: நினைப்பேன்.
1: அந்த மாதிரி எனக்கு ஒரு
0: சரி இப்ப வேணான்னு தள்ளி வைக்கிறது இது எனக்கு வேணாம், இனி அப்பா வேணாம் அப்பா என்னட்டு தள்ளி வைக்க விரும்புறது இது, அதை சொல்லுங்க.
1: வேணான்றது வந்து இந்த விரோதியா பேசுவாங்க ஒவ்வொருத்தவங்க, விரோதினா ஒரு மாதிரியா ஒண்ணு ஒரு சூழ்ச்சி வச்சுக்கிட்டு ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு நம்மள வந்துட்டு ஒண்ணு பேசுவாங்க, அந்த மாதிரி உங்களைதான் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் அவங்களே என்ட வந்து அன்பா பேசினாலும் நம்புற மாதிரி பேசினா கூட நான் நம்பித்தான் ஆற மாதிரி நான் அந்த சூழ்நிலையில தான் இருப்பேன். இருந்தாலும் ஒரு சில நேரம் நம்மள அத ஏமாத்துவாங்க, ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அந்த நம்மள வந்து பேச்சிலே தெளிவா பேசி நம்மள வந்து அந்த ஏமாத்துறதுன்னு ஒண்ணு இருக்கும், அது அதுதான் தள்ளி வைக்கணும்னு
0: நினைக்கிறேன். நீங்க இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு வாரீங்களே, உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில எல்லாம் பிடிச்சிருக்கா போவாளிங்க? இந்த நிகழ்ச்சி
1: எல்லாமே பிடிச்சிருக்குமா, நீங்க மகளிர் பண்றது மகளிர் அவங்ககிட்ட நல்லா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம நம்ம அப்பா இருக்காங்க,
0: அப்பா
1: என்னுடைய அப்பா தான், எனக்கு சித்தப்பா மாதிரி அவங்க, எங்க அப்பாவுக்கு தம்பி மாதிரி தம்பி மாதிரி நான் அந்த ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்ல மேல அவர்கிட்ட பேசுமே இந்த வார்த்தையை சொல்லலாம் இருப்பேன். இந்த எனக்கு வந்து நீங்க வந்து எல்லாரும் உங்களை அப்பான்றாங்க, நான் வந்து உங்க மயமாதான் இருக்கிறேன், ஆனா நீங்க வந்து எனக்கு சித்தப்பா தான் வேணும் அப்படின்னு
0: சொல்லலாம்,
1: சின்னப்பா சின்னப்பா சின்னப்பா அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு.
0: இரவு நேரம் 8 மணிக்கு நேர் விருப்பம் எடுத்து வருவார், அப்ப நீங்க வந்து அப்பாட்ட பேசி பாட்டு கேட்டுட்டு போகலாம்.
1: முடிஞ்ச அளவுக்கு
0: அப்பா இல்ல உங்களோட சித்தப்பாட்ட, உங்களோட சித்தப்பாட்ட சின்னப்பாட்ட
1: அவங்கிட்ட ஒரு ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசும் போது மனசு அவ்வளவு பூரிப்பா இருக்கும். அந்த அவங்ககிட்ட பேசும் போது எவ்வளவு கவலையில இருந்தாலும் அது மறந்துட வேண்டிய சூழ்நிலை வந்து ரெண்டு வார்த்தை அவங்க சொல்ற சொல்லு வந்து அப்படியே நம்மளுக்கு அப்படியே ஐஸ் கட்டி வச்ச மாதிரி இதயத்துல அந்த அளவுக்கு குளுமையா இருக்கும். அன்பா பேசுவாங்க, ஒரு ஒரு நோய் அட்டாக் ஆனா கூட அந்த அது அட்டாக் ஆகாது, அந்த அளவுக்கு
0: அவங்ககிட்ட ஈர்ப்பு சக்தி,
1: அந்த பேச்சினுடைய காந்தம் வந்து அவங்ககிட்ட இருக்கு. அவங்ககிட்ட அன்பா நல்லா பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அத நானு உங்க மூலமா இந்த வானொலியில நானு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கிறேன்.
0: நல்லது போவாளிங்க, உங்களுடைய இந்த அன்புக்கு நாங்க உண்மையிலேயே சந்தோஷம், நன்றி. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க சரியா? அருமையாக பேசுகிறார், உண்மையாக அவர் அடிக்கடி அவர் வாகனம் ஓட்டும் போது எங்களுடைய நிகழ்ச்சிகளை ஒன்று விடாம கேட்டுக்கொண்டே போகிறார், அதுதான் அவருடைய பொழுதுபோக்கு, எப்பவும் அதை நிறுத்தினதில்லை. மிகவும்

நிறைய நேரம் அதுங்களோட வானொலியே செவி மடுக்கிறார் என்றது மட்டும் தெரிகிறது. அடுத்த பாடல் காட்சியிலைக்கு வருகிறது ஃபாரூக் உங்களுடைய பாடல் காட்சியிலைக்கு வருகிறது. ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்கு ஃபாரூக், சும் சக்குன்னு தொடங்கிடுச்சு.

0: ஆண்டவரே.
1: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்து போட்டு பாடலை எடுத்து வரேன். சும் சக்கவை என்னென்று பார்க்கலாம். வணக்கம் சாந்தியம்மா. வணக்கம்.
2: வணக்கம் மீராம்மா.
1: என்ன சும் சக்கவோட வந்துட்டீங்க என்னன்னு சொல்லுங்க.
2: இல்ல இல்ல, எல்லாரும் பேசுறதுக்கு நான் தான் வந்து நீங்க பொருள் கேட்டீங்கன்னு அப்படி சொல்லிட்டு போயிட்டேன்.
1: சொல்லுங்க.
2: ஆமா, தள்ளி வைக்க வேண்டியதெல்லாம் நிறையவே இருக்கு மீராம்மா.
1: இருக்கு. ஐயோ, எனக்கு தெரியும் கூட. நீங்களே
2: நீங்க ஒண்ணுதான் சொல்லணும், ஒண்ணுதான் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு வேற போன் வந்துட்டு போயிட்டேன்.
1: அப்படி சொல்லல சந்தியம்மா, நான் சொன்னேன் உங்களுக்கு எது எது சொல்லணுமோ சொல்லு சொன்னேன்.
2: அப்ப சொல்லலாம், நிறைய சொல்லலாம்.
1: அப்ப என்ன,
2: நம்ம செய்தன்றிய மறந்தவங்களை தள்ளிதான் மீனாமா வைக்கணும்.
1: வைக்கணும், அது உண்மை. நான் உங்களோட பக்கம். அடுத்து
2: நம்மள வாழ்க்கையில நல்ல பயன்படுத்திக்கிட்டு அப்புறம் கருவேப்பிள்ள மாதிரி எடுத்து வச்சிருவாங்க. அவங்கள எல்லாம் தள்ளி தள்ளி வைக்கணும்,
1: வச்சிருவோம் அவங்கள. வேற யார வைக்கணும்? வேற யார?
2: அப்புறம் நம்ம குணத்துல வந்து நம்மளோட நம்ம கிட்ட இருக்க குணத்துல வந்து பொறாமைய தள்ளி வைக்கணும்.
1: வைக்கணும், வச்சிருவோம் அதையும். அடுத்து சொல்லுங்க சொல்லுங்க. அடுத்தது
2: அப்புறம் இருக்க வேண்டியது சிரிப்பு. சிரிப்பு வந்து நம்மளோடய இருக்கணும.
1: இருக்கணும், அது சூப்பர். இதுக்கு அதுக்கு நானும் கை உயர்த்திட்டேன் உங்கள்ட்ட. எவ்வளவுதான் சோகம் இருந்தாலும் அந்த சிரிப்பண்ட இப்ப எல்லாம் இந்த மனம் உண்மையா உள்ளுக்குள்ள அழுது கொண்டிருக்கு. தெரியுமா சாந்தியமாக, சில சில விடயங்களை நினைச்ச வண்ணம் இந்த மனம் உள்ளுக்குள்ள அழுது கொண்டே இருக்கு. உண்மையை தான் சொல்றேன். இருந்தாலும் உங்க அன்பு உறவுகளோட வந்து பேசும்போது கொஞ்ச நேரம் மறக்கிறேன், இருந்தாலும் திரும்ப திரும்ப அந்த நினைவுகள் வரும். எனக்கு மனம் வேதனைப்படுகிறது, ஆனா என்னை அறியாமலே வாய்விட்டு சிரிக்கிறேன். ஆனா இந்த இந்த வாய்விட்டு சிரிக்கிற இந்த சுகம் எனக்கு சுகமாக இருக்கிறது. அந்த கொஞ்சம் அந்த வேதனையும் ஆற்றுகிறது என்று தான் சொல்லலாம். அதனால யாருக்கும் தெரியாது. இவருக்கு என்ன கரைச்சல் இல்லை, இவ எப்படி இருக்கிறான், நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லுவார்கள். பாரமும் துக்கமும் எல்லாம் எங்களுக்குள்ளேயே புதைந்து கிடக்கிறது என்று தான் சொல்லலாம். சோகங்கள் சரி என்னவோ, அது எங்களோட எங்களுக்கு எழுதப்பட்ட ஒன்று.
2: இறக்கி வச்சிருங்க, யாருக்கிட்டையாவது இறக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா ரத்த அழுத்தம் தான்.
1: அப்படித்தான் அண்டையில இருந்தே நீங்க கதை விட்டு கதை விட்டு பாக்குறீங்க. மீராமா சொல்லுங்க, மீராமா மீராமா
2: சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டாம், நீங்க
1: இல்ல இல்ல
2: விருப்பமான
1: இல்ல இல்ல அதாவது
2: விருப்பமானவர்கிட்ட நீங்க உங்களுக்கு கொஞ்சம் பாரம் குறையும். அப்படிதான் விருப்பமானவங்கிட்ட நான் சொல்லுவோம்.
1: எனக்கு விருப்பமானவங்கடா நீங்க தான். என்னடா எந்த நேரம் பார்த்தாலும் மீராமா எதுக்கு கொஞ்சம் நான் என்னடா, அப்பதான் நான் அந்த தேநீரை வாயில இப்படி முழுங்கி போட்டு பேசியிருப்பேன். சாந்தியம்மா ஏண்டா என்ன சோகமா இருக்கிறீங்க, உங்கள்ட்ட இருக்கிறத இறக்கி வைங்க. அந்த என்ன பார்த்து யாருமே அப்படி கேட்டது இல்ல சாந்தியம்மா. நீங்க ஒரு ஆள் தான் கேக்குறீங்க, என்ன பார்த்து யாருமே கேட்டது இல்ல. அன்பா பழகிறவங்க யாருமே உன்னுடைய வேதனை என்ன என்னன்னு சொல்லுங்க. ஏன்டா நான் எந்த நேரம் அவரோட சிரிச்சு தானே பேசுறேன், எந்த நேரம் கலகலன்னு தான் பேசுறேன் அவர்களோட. அப்ப அவர்களுக்கு அது புரிய,
2: நான் அந்த மாதிரி நினைப்பேன், நான் அந்த மாதிரி நினைப்பேன். நம்ம கிட்ட யாராவது அந்த மாதிரி பேசி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிடுவோம், நான் சொல்லிடுவேன்.
1: நீங்க
2: கேட்டாங்கன்னு சொல்லிடுவேன்.
1: நிச்சயமா எல்லாரும் கேட்டுக்கோங்கம்மா.
2: மனசுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா வேதனையா இருக்கும். நான் உடனே ஓடி போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். எந்த இதுனாலும் இப்ப அம்மா இருக்கனால அம்மா கிட்ட ஓடி போய் சொல்லிடுவேன்.
1: அந்த காலம் கடந்து போச்சு எனக்கு. எனக்கும் அந்த ஒரு காலம் இருந்தது. தாய் மடியில இருந்து எனக்கு ஏதோ சோகம் வந்தாலும் வந்து அம்மாட மடியில படுத்து இருந்து அப்பவே அம்மாக்கு புரியும். அவகிட்ட மெல்ல மெல்ல சொல்லுவேன், சொல்லி முடிப்பேன்னு தீர்ந்துடும். அப்பவே எல்லாம் ரிலாக்ஸா அதுலேயே தூக்கம் போட்டுருவேன். நான் அந்த காலம் எல்லாம் விட்டு போச்சு, அந்த காலம் எல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன, இறைவன் எடுத்து கொண்டான் தாயை. இப்ப இருந்தாலும் நாங்கள் அப்படித்தான் இருப்போம். அப்ப கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும், மனம் கொஞ்சம் திரும்ப துவண்டு வருகிற நான் மீண்டும் மான்குட்டி போல துள்ளி ஓடி என்னுடைய விடயங்களை செய்வேன். அப்ப உண்மைதான், ஒரு தளர்வு இருக்காது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ சில விடயங்கள் இப்போ அப்பாட்ட சொல்லக்கூடிய விடயங்களை மட்டும்தான் சொல்லலாம், ஆனால் தாயிட்ட எல்லாத்தையுமே சொல்லலாம். அம்மாட்ட, எங்களோட அம்மாட்ட, அப்பாட்ட, இந்த அப்பாட்ட கூட நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும்தான் சொல்லலாம். என்ன அவ இன்னும் ஒன்று சொன்னாலும் எங்க அவருக்கு வர நோய் வந்துருமோ அதை நேச்சு கொண்டிருப்பாரோ என்று அந்த சோகம்காண்டி சொல்ல மாட்டோம் நாங்கள். நல்ல புத்திமதிகள் எல்லாம் என்னுடைய தாயார் சொல்லுவா, ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லுவா, சொல்லும் போது அழகிருக்கும், கேட்கும், அதை கேட்டால் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும், அப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிற தன்மை வரும். இப்போ எல்லாம் அதெல்லாம் விழுந்துட்டோம்ன்ற போது ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு வேதனை தான். அப்படியொரு மனம் அப்படி ஒன்று தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், எங்களுக்கு கிடைக்காது, கடைசி மட்டும் கிடைக்காது. அப்போ நீங்கள் யார்கிட்ட சொல்ல சொல்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரியல. எதுக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு நாளைக்கு
0: நீங்கள் உங்கள் இறங்கிய தோழிக்கிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா உங்கள் அக்கா கிட்ட சொல்லுங்கள், அது மாதிரி சொல்லி இறங்கிடணும்.
1: தாய்க்கு பின் அக்கா தான், எனக்கு எல்லாம் எந்த அம்மாவுக்கு பின் அக்கா தான் இருந்தான், அவவும் தான் என்னை விட்டு சென்று விட்டாவே என்னும்போது போன வருஷத்தோடு சரி அவட்ட நான் ஓடி போவேன் செய்வேன், அவவும் சென்று விட்டான். இனி யார்கிட்ட சொல்ல என்றது தெரியாது. அதுக்காக இனி வருந்தியும் என்ன செய்வது, சரி சிரிப்போட போகலாம் நாங்கள் இல்லையா. முகத்துக்கு பூச்சி
0: இல்லையா, சாமிக்கு முன்னாடி போய் முன்னாடி போய் ஒரு அந்த மாதிரி அதுகிட்ட பேசுற மாதிரி அதுகிட்ட இறக்கி வச்சிருங்க.
1: சாமிகிட்ட தானே எல்லாமே கொட்டி தள்ளிட்டமே. நிச்சயமாக கடவுளுக்கு முன்னால நான் கூடுதலாக அந்த கெருட பத்து படிக்கிறது வழக்கம் இருக்கிறது. சோகங்கள் நிறைய வந்தா அது படிக்கும் போது கொட்டி தள்ளிடுவோம். இருந்தாலும் பாவம் அவர் என்ன செய்வார், அவர் எத்தனை சுகத்தை தள்ளி வைக்கிறது. என்னடா இவள் வர்ற நேரம் எல்லாம் அதைத்தானே சொல்றாள், கொஞ்சம் உண்டாலும் ஒரு சந்தோஷமான இதை சொல்றாள் இல்லையேண்டில கேட்பார். அதனால அவரை நிம்மதியா விட்டு இருக்குது. இனி இப்ப வேற எங்க சொல்லி சொல்லுங்க நீங்க, நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லி கொண்டு வரேன். சொல்லுங்க, கடைசியா சொல்ல போறீங்க ஏன் மீராமா நானே இருக்கிறேன்.
0: பிடிச்சது எது பக்கத்துல வச்சுக்கணும்னா, எனக்கு பிடிச்சது எங்க வீட்டு
1: உண்மையா சாந்தி அம்மா, அதுக்கு நான் ஒரு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பாராட்டு. என்ன தெரியுமா உங்களுக்கு, நாய் நன்றி உள்ளது.
0: சொல்லுங்க,
1: நாய் நன்றி உள்ளது சரியா, அது உண்மையிலேயே பாசம் வச்சு அதுட்ட நாங்க பேசினாலே அது சுத்தி சுத்தி வரும். பாருங்க எத்தனை நாய்களை பாருங்களேன். அதனால நீங்க அத பக்கத்துல வச்சுங்க. நானும் ஒரு நாய் ஒண்ணு வச்சிருக்க போறேன். உண்மையா நாய் என்று சொல்லாங்க, எப்படி சொல்றா அப்படி ஒண்ணு
0: நாயின் இல்ல, நீங்க எது வேணா வச்சுக்கலாம், ஒரு பறவை வச்சுக்கலாம், ஒரு பூனை வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம்.
1: நீங்க அழகிய வச்சிருக்கீங்க, நான் ஒரு அழகன்
0: தெரிய உள்ளது,
1: நான் எங்கேயாவது ஒரு அழகன் எடுத்து வளர்க்கலான் இருக்கேன். கொஞ்சம் இல்ல, ஒரு கொஞ்சம் இல்ல, நீங்க ஒன்று ரெண்டு நினைக்காயங்க. எங்கள்கிட்ட ஒரு பெரிய கூடு நிறைய வாங்கினது ஒரு ஆறு மூன்று சோடி தான். அந்த மூன்று சோடியும் அப்பா பெருகிச்சே, அதனுடைய தான் என்னுடைய காலம் சென்றது. உண்மையிலேயே எந்த நேரம் அந்த கூட்டுக்கு முன்னால இருப்பேன், அவர்களை கிளீன் பண்ண சின்னங்களை எல்லாம் எடுத்து அந்த கிளீன் பண்ணி விடுவேன். அதுகளையே பிடிச்சி பிடிச்சி பார்க்கறது, அதுகளோட எல்லா வேலையும் செய்து கொண்டு அதுலேயே தான் பொழுது போச்சு. ஆனால் சில காலங்களுக்குல நிறைய பெருகணும்னு எல்லார்டையும் வேணுமான வீட்டை சோடி சோடியாக கொடுத்தோம். எது சோடி சோடி அன்னைக்கு தான் அதில் கொடுத்தோம். ஆனால் இடையிடையே அந்த அன்பு வச்சிருக்கிற அந்த பறவைகள் செத்து போகுது பாருங்க இடையில. அப்பா என்ன கூடுதலா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வச்சிருந்தார், அது ரெண்டும் நின்று நின்றுட்டு ஒன்று ஒன்று செத்து போகும், மற்றதும் செத்துருச்சு. அப்ப அதோட நான் நினைச்சிட்டேன், இந்த கவலை எனக்கு வேணாம் என்று நினைச்சிட்டேன். அதுகளையே பார்த்து அதுகளோடயே இருந்து பழகின பழக்கம் அது தாங்க முடியாமல் இருக்கிறது. இனி அந்த வேதனையும் வேணான்னு விட்டுட்டேன். அந்த கூடு அப்படியே தான் இருக்கிறது உண்மையிலேயே, அது அவ்வளவு பெருகிடுது நிறைய, நல்ல அழகா இருக்கும். சரி, அதனால எதை வளர்த்தாலும் வேதனை தான் என்றது மட்டும் தெரியுது, எதை விரும்பினாலும் வேதனை தான் என்பதும் தெரிகிறது. அட கிடைக்கலையே என்று ஏங்கும் போது எங்களுக்கு கிடைச்சா நல்லது என்று நினைப்போம், கிடைச்ச பின்பு அது தடுக்கிற வேதனை மனசிற்கு இனி இப்போ பேர்ந்து எங்களால் தாங்க முடியாம இருக்கும். அதுதான் சொல்றது, கிடைத்தாலும் வேதனை, கிடைக்காவிட்டாலும் வேதனை. நான் ஒரு அழகன் தேட போறேன், உங்களோட அழகி மாதிரி நான் ஒரு எனக்கு பக்கத்துல வச்சிருக்கிறதுக்கு. சரி, நல்லது சாந்தி அம்மா, நல்லா சொன்னீங்க, நன்றி. விடைபெறுவோமா?
2: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் வந்து பேசும்போது சிலவற்றை நாங்கள் வெளியில் கொட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுங்க. கொற்று என்று சொன்னால் நீங்கள் அதை இதான் நேச்சராக என்ன வெள்ளத்தையும் அள்ளி கொட்டிட்டேன் அப்படி இல்லை. மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இறக்கி வைக்கும் பாரங்களிலும் கூட இறக்க முடியாமல் சில பாரம் உங்களிடம் பாரமாகவே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, யாருடைய பாடல்? ஓ, இவர் கேட்டாரில்ல எங்கள் ஃபாரூக், உங்களுடைய பாடல். உண்மையில் அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே நல்லா இருக்கும் ஃபாரூக். ஏதோ ஒன்று பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்துடுறீங்க புதுசு புதுசாக.
3: Chuck 'em, chuck

0: ஆண்டவரே, நீ ஏத்து சாடு.
1: தம்பாரே
2: புத்திர பொம்மா புத்துல பொம்மா பத்த புள்ள நீ செத்துருவடானே, நீ உத்தார் உண்டாதே.
1: Hey,
3: what language is this? What are you talking about, man?

0: பாட்டுண்டா இதுதான் பாட்டு. ம், சூப்பர் பாட்டு. வாங்க ஆனந்தன், நீங்க வாங்க.
1: வெயில் போட்டு கொளுத்தி எடுக்குது, வெளியில தலைய காட்ட முடியல.
0: காட்ட முடியல. ஆனா உங்களோட கடையில ஏசி இருக்கு இல்ல?
1: என்ன விட்டு போகாதே படத்துல இருந்து வாலாட்டும் ஊர்க்குருவி, அந்த படத்தை பத்தி.
0: என்ன வாலாட்டும் ஊர்க்குருவியா?
1: வாலாட்டும் ஊர்க்குருவி,
0: ஊர்க்குருவி எல்லாம் ஊர்க்குருவியும் வாலாட்டும்.
1: ஒரு கேப்போம்.
0: என்னை விட்டு போகாதே.
1: என்னை விட்டு போகாதே.
0: போகாதே. சரி, நாங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி உங்களோடய வச்சிருக்க விரும்புவது என்ன?
1: அடுத்தது
0: ஐயோ மனைவி எல்லாம் சொல்ல மறந்துட்டாரு, பரவாயில்ல. சரி
1: உள்வன்று வைத்து புறம் ஒன்று பேச உறவு கலாவாமை வேண்டும்னு சொல்லியிருக்கிறாரு வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. அந்த பேச்சுக்கும் செயலுக்கும் மாற்றம் வந்து அது அவங்கள நமக்கு சரி வராதுங்க. அது
0: இவ்வளவு பேர் நீங்க வந்து சொல்றீங்க, ஃபாருக் சொன்னதுதான் ஒன் வேர்ட் சொல்ல முடிச்சிட்டாருங்க. இவ்வளவு கணக்க பேசல, அவர் பேசல. அம்மா அவர் சொன்ன, அம்மா எனக்கு நிறைய பேசுறது பிடிக்காது, அதனால நீங்க கேட்கல போல இருக்கு வானொலியே இல்லையா? அத
1: துணிவு
0: பாருங்க அவருக்கு, முதல்ல துணிவு. உண்மையிலேயே இப்படி ஒரு துணிவு யாருக்கு இல்ல, யாருக்கும் இல்ல. உண்மையா கஷ்டம்,
1: மகிழ்ச்சியா இருக்கட்டும்,
0: மகிழ்ச்சியா இருக்கட்டும். வேற ஒன்றுமே சொல்லல. என்ன சாப்பாடு பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், ஒன்றும் சொல்லல. அம்மா நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல போறேன், கணக்கு பேச விரும்பலன்னு சொல்லிட்டார். இதுக்கு மேல என்னத்தை சொல்ல? அதான் சொல்லுவந்த சேர்ந்த கடைசி பிள்ளைகளுக்கு செல்லம் கூடுனா அவர்கள் அந்த சொல்வழி கேட்க மாட்டார்கள், தாங்கலன்ட்டுதான். அப்படித்தான் அவர் சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு கேட்டா யாரப்பா இப்படி பழக்கினதுன்னு கேட்டா, அம்மா நீங்க தான்றாரு. என்ன அதுக்கு என்ன செய்யலாம்? நீங்க தானம்மா சொன்னீங்க, நீங்க தானம்மா சொன்னீங்க. ஏண்டா என்ன சொல்றது? சரி சரி சரி ஆனந்தன், உங்களுக்கும் இப்படி துணியை வரட்டும். வைக்கட்டும் விடை வருவோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடலை எடுத்து வரலாம் என்றால், அடுத்த பாடல் யாருடைய பாடல்? எங்களுடைய எங்களுடைய ரதீஷுடைய பாடல் காட்சிக்கு வரும். ரதீஷ், நீங்கள் கேட்ட பாடல்?

நேரம் சரியாக 2:13 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:42. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிற லோகேந்திர ராஜா உங்களுடைய பாடல் காற்றலையில். கண்மணி நில்லு, காரணம் சொல்லு.

அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய திருமதி நந்தகுமாரி லோகேந்தர் ராஜா உடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. நந்தகுமாரி, உங்கள் பாடல் காற்றலை.

0: நந்தகுமாரி கேட்ட பாடல், மட்டக்கிளப்பிலிருந்து நந்தகுமாரியுடைய பாடல் காற்றலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய தமிழ் வாணன் உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துண்டு தான் இந்த பாடல் நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இதில் டைப் பண்ணி பார்க்கும்போது இருவர் சாய்ந்துண்டு கிடைக்க அதான் எது சரி என்று இப்போ எனக்கே திண்டாட்டமாக இருக்குது. பாடல் ஒளிபரப்பாகும்போது தான் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதில் இப்போ இதில் நாங்கள் எடுக்கிற இடத்துல எழுதியிருக்குது ஒருவர் மீது இருவர் சாய்ஞ்சுண்டு. உண்மையாக நான் போய் சொல்லேன்னு உடம்புண்டா நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. அப்படி தான் எழுதியிருக்குதுல பார்ப்போம். எனக்குண்டா அந்த ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துண்டு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. தமிழ்வாணன் கேட்போம். நேரம் சரியாக இப்பொழுது 2:23, அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 4:53. இந்த பாடலை கேட்க நிச்சயமாக கேட்கணும் போல இருக்கிறது. என்னண்டா அதில் அரைஞ்சு கொள்ள வேணும் இல்லை ஒருவராயிருவரான்ட்டு.
1: ஒருவர் மீது

கேட்ட பாடல் எங்களுடைய தமிழ் வாணனுடைய பாடல் காற்றடிக்க வந்தது. அடுத்த பாடல் எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா உங்களுடைய பாடல் காற்றடிக்க வருகிறது. ராசாத்தி என் உசுறு போகுதுன்னு பாடியிருக்கிறீங்க, கேட்டிருக்கிறீங்க. சரி, உசுறு எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். பாட்டை கேட்போமா? ஓ, உசுறு ஒரு விதமாக தான் போகிறதுன்னு இல்லைங்க, கேட்போம். நேரம் சரியாக 4:59 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 2:29

0: பாடலை கேட்டவர் எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா அவர்கள் கேட்ட பாடல் இப்பொழுது ஒழித்தது. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது எங்களுடைய பூவாலிங்கம், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையில்.
1: ஆண்டவா, எல்லாரும் எப்போ மனநிம்மதி

ஆனந்தன் உங்கள் விருப்ப பாடல் இப்பொழுது ஒழித்தது. இப்போ ஆனந்தனுடைய பாடலுக்கு பிறகு யாருடைய பாடலும் இல்லை, என்னுடைய பாடல் வரப்போகிறது. இவ்வளவு நேரமும் அன்பு உறவுகள் பலர் இணைந்து பாடல்களை எடுத்து வந்தீர்கள். உண்மையாக சந்தோஷமாக இருந்தது. ஏனென்றால் நான் கேட்டதுக்கெல்லாம் எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் சில பேர் அது அழுத்தியே சொல்லியிருந்தார்கள், சிலர் மேலோட்டமாக சொல்லியிருந்தார்கள். என்னை பொறுத்த மட்டும் எது என்னோட வேண்டும் என்று நான் நினைக்கிறது என்னத்து என்றால், யார் யாரெல்லாம் அதாவது அன்பு உண்டு என்ற ஒன்றியை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் எதிர்பார்க்குறேன், நாங்கள் என்று சொல்லக்கூடாது, நான் என்னுடைய ஒப்பீனியன் தானே சொல்லணும். நான் எதிர்பார்க்குறேன் அந்த அன்பு, நான் எதிர்பார்க்குற அன்பு எங்கே கிடைக்குதோ அவர்கள் எல்லாம் என்னோடனே இருக்க வேண்டும், எப்பொழுதும் எனக்காகவே இருக்க வேண்டும். அது சின்ன வயதுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. என் மேலே அன்பாக இருக்கிறவர்கள் வேறு யாரோடையும் பேசக்கூடாது, இதெல்லாம் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. என்னோடய இருக்கணும், எப்பவும் அவர்கள் எனக்கு கிட்டவே இருக்க மாட்டார்களா அந்த ஏக்கம் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். அதே போல் யாரெல்லாம் உண்மையான அன்போடு நான் விரும்புகிற அன்பை எனக்கு அள்ளி தருகிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னோடு இருக்க வேண்டும். இது நான் ஒரே வார்த்தையில் தான் சொல்லுகிறேன். அது ஏனென்றால் இதுதான் என்னுடைய மனம் நாடிக்கொண்டே இருக்கிறது. அதுக்காக நான் எல்லாம் செய்வேன். அந்த அன்புக்காக என்னோட யார் இருக்க, அந்த நான் எதிர்பார்க்குற அன்பு எனக்கு அள்ளித்தந்து யார் என்னோட இருக்கிறார்களோ அவர்களுக்காக என் உயிரையும் கொடுக்க தயார். அதுதான் நான் எதிர்பார்க்குற, நான் விரும்புகிற உண்டு, நான் விரும்பாததுண்டு. யார் என்னிடம் அந்த அன்பு இல்லாதவர்கள், போலியாக பழகிறவர்கள், ஆனால் அவர்களை துன்புறுத்த மாட்டேன், வேண்டாமென்னும் சொல்ல மாட்டேன். அந்த மனதில் படும் எனக்கு வேதனையாக இருக்கும், ஆனால் அவர்களை தண்டிக்க வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு. இருந்தாலும் அவர்கள் எல்லாம் என்னிடம் நெருங்க வேண்டாமே என்று கடவுளிடம் கேட்டுக்கொள்வேன். இப்படியானவர்கள் என் பக்கத்திலேயே வர வேண்டாம், என்னோடு பேச வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் போலியாக பேசும்போதெல்லாம் நான் கூட அன்பு வச்சிடுறேன். உண்மையான ஒரு கருத்து அது. அன்பு, அன்பை நான் வைக்கிறது மட்டுமில்லை, நம்பிக்கையையும் வைத்து விடுகிறேன். அவர்கள் மேல் உண்மையிலேயே பாசம் வைத்து விடுகிறேன். அது போலி என்று தெரிந்தவுடனே நான் படுகிற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த அன்பு ஒன்றாலேயே எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று நினைப்பவள் நான். நினைக்கிறது மட்டுமில்லை, சாதித்தும் பார்த்துருக்கேன். சாதி அந்த சா அதை நான் அனுபவித்தும் இருக்கிறேன். அந்த அன்பு ஒன்றாலேயே எல்லாம் வரும் போகும். இது வந்தால், உண்மையான அன்பு வந்தால் கடைசி வரையும் போகாது. அது உயிர் போகும்போது தான் போகும். அதைத்தான் எதிர்பார்க்குறேன். போலியான அன்பு உள்ளவர்கள் என்கிட்ட நெருங்கவே வேண்டாமே இறைவா, இதுதான் என்னுடைய வேண்டாம் என்று நான் தள்ளி ஓடுவது. இதுதான் வேணும் என்று கேட்பது. நான் விரும்பும் அந்த அன்பை அள்ளி கொடுப்பவர்கள் என்னை சுற்றி என்னோடனேயே இருக்க வேண்டும், என்னை விட்டு விலகக்கூடாது. இதற்காக எனது உயிரையும் கொடுக்க தயார். இதுதான் என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு ஒரு பாடல் கேட்போமா?

நேரம் சரியாக 2:53 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். சரியா 4 மணிக்கு நேர் விருப்பம் புலனத்தில் எழுதிய பாடல்கள் காற்றலைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்த உறவுகள் எல்லோருக்கும் அன்பையின் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, யார் யார் வருவீர்கள் என்று எதிர்பார்த்து இருந்தேனோ எதிர்பார்த்தும் வராதவர்களுக்காக ஒரு பாடல் வச்சிருக்கிறேன், இப்போ படுத்து வர போகிறேன். அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. அழைத்தும் உங்களுக்கு அழைப்பு கிடைக்காமல் இருந்த எல்லோருக்கும் அன்பை தெரிவித்து கொண்டு, நீங்கள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அழைக்க வேண்டும் என்றால், இப்போ நீங்கள் உங்களுக்கு உணவு பசிக்கிறது, முக்கியமாக தேவை பசிக்கிறது, ஒரு கடைக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் வாங்குறதுக்கு நிற்கிறீங்க, நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்காங்க, அதனால் பசிக்கு அந்த அதுக்காக கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போய் படுத்துருவீங்களா? சாப்பிடாமல் பசியை தாங்கி கொண்டு இருந்துருவீங்க? இல்லை தானே, நின்று எப்படியாவது உணவை வாங்கி கொண்டு தானே போக போகிறீங்க, அந்த பொறுமை வேண்டுமல்ல. அதனால் தயவு செய்து யார் அழைத்தாலும் அதை மீண்டும் அழைக்க பாருங்கள். நீங்கள் ஒரு அதாவது விருப்பத்தோடு தனக்கு தேவை என்று நினைக்கிறவன் அதை அடைந்தே தீருவான். எது எங்களுக்கு விருப்பமோ அதை எப்படியோ நாங்கள் செய்யத்தான் நிற்போம். விருப்பம் இல்லை, ஒரு சும்மா கண் காட்டுக்கு நாங்கள் செய்துட்டு போகலாம், ஒரு அழைச்சிட்டு விடலாம். நான் அழைத்தேன், நீங்கள் எடுக்கல. இதையெல்லாம் இந்த காட்டிலையில் அதையெல்லாம் வாய்க்காது. அப்படி ஒரு வார்த்தைக்கும் இடம் இல்லை. என்ன, நீங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் இருக்கிறது. நான் ஒரு முறை நான் சோயினமிட்டு 1 மாத காலமாக காற்றலைக்கு வராமல் தூங்கி ஏனாமல் படுத்திருந்த எனக்கு ஒரு அன்பு உறவு நெடுக மறு ஒளிபரப்பு போகும் போதெல்லாம் அவர் தான் ஒரு பாடலை எழுதி கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்தில் கிடைக்குமா? இந்த நேரத்தில் 7வதோடு நான் எழுந்து வந்து அது நேரகாலம் தெரியாமல் அவருடைய பெயரை சொல்லி கேட்க சொல்லி அந்த பாடலை அந்த இடையிலே ஒளிபரப்பியிருந்தேன். ஏனென்றால் என்னடா நெடுக ஒரு அன்பு உறவு எழுதி கொண்டிருக்கிறாரே என்று. அப்போ அதனால் எல்லோருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும் தன்மையாகத்தான் மொன்றியல் தமிழ் வானொலி இருக்கிறது. அதே போல தான் எல்லாரும் இருக்க வேணும். இதை ஒரு அன்புக்கு ஒரு தளமாக வைத்திருக்கிறோம் நாங்கள். அதை புண்படுத்தவோ அல்லது அதை இது என்ன என்று சுயநலமாக பாவிப்பதற்கோ தயவு செய்து எண்ண வேண்டாம் யாரும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். அன்பையே எதிர்பார்த்து இது உங்களுடைய தளம், உங்களுடைய வீடு போல வாருங்கள். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வராதீர்கள், அன்பை எதிர்பார்த்து வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த காற்றலையோடு இணையலாம், பேசலாம் தாராளமாக. அன்று தொடக்கம் நான் சொல்லுகிறேன், இந்த காற்றலையை விரும்பும் ஒரு ரசிகன் அல்லது ஒரு ரசிகை போதும், ஒரு ஆள் போதும் இந்த காற்றலை நடந்து கொண்டு போகிறதுக்கு. அதனால் தயவு செய்து அன்பையே குறிக்கோள் கொண்டு நீங்கள் வர வேணுமென்று சொல்லிக்கொண்டு, வராதவர்களுக்கு எல்லாம் கிடைக்காது, நான் எதிர்பார்த்தும் வராதவர்களுக்காக ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்பம். அடுத்து நாங்கள் புலனத்தில் எழுதிய நேர் விருப்பம் சிந்தனை செல்வன் அப்பா அவர்களுடைய பதவிகள் வருகிறது. நீங்கள் அதை கேட்டு மகளெல்லாம், அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் எடுத்து வர நேற்றையான் கதம்ப நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும் மறுஒளிபரப்பு, அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வரும் என்று சொல்லிக்கொண்டு என்றும் உங்களை அன்பை நாடி நிற்கும் உங்கள் மீரா. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உறவுகளும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து இனிதே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம் என் அன்பு உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேயர் நேரத்துக்கான முதல் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வளமை போல இன்றும் தந்திருக்கின்றார். நான் வரைந்த ஓவியமே என்ற பாடலை, எல்லாம் அவளே என்ற திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் படிக்கும் வேளையிலே இவரோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை, பாண்டியன், காந்திமதி இவர்களும் செமியமெடுக்கின்றார்கள்.

இவர்களை தொடர்ந்துதான் அடுத்து ஒரு பாடல். இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி அன்போடு கேட்டிருப்பவர் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல இன்றும் கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேபதி வெங்கடேஷ் சுதா கருணா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர் முனைகின்றார்கள். கையில காசு வாயில தோசை என்ற இந்த பாடல்தான் அவர்கள் கேட்ட பாடல். இது ஒலிக்கின்றது.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா அனுப்பி வைத்த பாடலாக கேட்க இருக்கின்றோம். அவர் கேட்க வந்த பாடலை இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் மற்றும் நற்பவி நரமுகையால் தமிழினியால் இவர்களும் கேட்கும் வகையில் ஒலிக்கின்றது அந்த பாடல். மேகம் கருக்குது மலை வர பாக்குது, ஆனந்தராகம் திரைப்படம் என்று கூறினேன். கேட்போம் அந்த பாடலை. அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் ராதா ராதா நீ எங்கே, கண்ணன் நான் நீ எங்கே என்ற பாடல். இருவரும் கேட்டும் பாடலாக ஒலிக்கின்றது. நீண்ட கால உறவு, நாகப்பட்டினம், நாகூர். முகமது ராபிக் அவர்கள் தந்த பாடல். ரிஷ்வான் நாசர், நஜீமா ஜமான், தௌபிக் இவர்களும் அவரோடு இணைகின்றார்கள். இந்த பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று

0: இருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

தொடர்கின்றன நேயர் நேரத்துக்கான இனிய பாடல்கள். அடுத்து வரும் பாடலை தருகின்றார் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜகபர் சாதிக் அவர்களும், முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, சுகானா, பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் உலக தமிழர்களோடு. அவர்கள் தந்த அந்த பாடல், கவலைகள் கிடக்கட்டும் மறந்துவிடு, காரியம் நடக்கட்டும் துணிந்துவிடு, அற்புதமான வரி கொண்ட பாடல், மனத்துணிவுக்கான பாடல். இந்த பாடல் பந்த பாசம் என்ற திரைப்படத்தில் ஒலித்திருந்தது. இப்பொழுது மூன்றில் தமிழ் வானொலியில் ஒலிக்கின்றன.

தொடரும் பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படுத்த பாடல். தர்மபுரி சாந்தினி அவர்கள் தகடூரில் இருந்து தருகின்றார். ஜெய்ஸ்ரீ நாராயணன் சந்துரு இவர்களை இணைத்து நிர்மலம்மாவை இணைக்கின்றார். எல்லோரும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் அங்கு நன்றாக மழை பொழிஞ்சு இருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிக்கும் வண்ணம் இடி இடித்து மழை பொழிஞ்சு என்ற பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்தில் இருந்தது.

நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியை அலங்கரித்து வரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் வை ராஜா வை என்ற திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். யுவன் சங்கர ராஜா அவர்கள் பாடிய பச்சை வண்ண பூவே செழித்து போனாய் என்ற வரியை தரும் பாடலாக. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து கே அனுசியா கிருஷ்ணன் அவர்கள், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயமும் நண்பர்களும் உறவினர்களும் கேட்கும் வண்ணம் ஒலிக்கச் செய்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடல்களோடு தான் அடுத்து வரும் பாடமும் உடனே ஒலிக்க இருக்கின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் K.S. கிருஷ்ணன் அவர்கள் தரும் பாடலாக உலகத்தமிழ் மக்களோடு தான் கேட்டு மகள வேண்டும் என்று கேட்ட பாடல். அமைதிக்கு பெயர்தான் சாந்தி என்ற வரியெடுத்து பல்லவியோடு சரணங்களையும் பாட வருகின்றது இசையரசரின் குரலே. ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்து

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல், பட்டண பிரவேசம் திரைப்படத்து பாடல், வா நிலா நிலா என்ற பாடல். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்த பாடலாக கேட்போம்.

லண்டன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது யாரோ ஒருத்தி என்றவளை என்ற முதல் வரியை கொண்டு கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் கேட்கும் பாடலாக

அடுத்து வரும் பாடலை கேட்க விரும்பும் ஜோஜ் குவைத் நாடு வளைகுடா மண் உங்களுக்காக ஒலிக்கும் பாடல் லேசா லேசா திரைப்படத்து பாடல் உலக அழகியே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

இவர்களோடு இணைந்து நாங்களை பாடல்களை கேட்டு மகளும் வேணையிலே இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகே சிலுபை சந்தனராஜ் அவர்கள். சாட்சி என்ற திரைப்படத்து பாடல் மலர் மஞ்சங்கள் என்று முதல் வரி கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் பகிர்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போமா? முதலில் கேட்போம் வாடா போடா நண்பர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். என் நெஞ்சில் நெஞ்சில் என்ற வரி எடுத்து பாடுவதை. இந்த பாடலை ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்முகன் தந்திருக்கின்றார்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கதம்பம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் கதம்பம் ஆரம்பிப்பதற்கு ஓடி வந்த நான் இப்பொழுது 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் நகர்ந்து கொண்ட நாட்கள் விரைந்து ஓடி செல்லும் வேளையிலே 23வது நாளுக்கு வந்துவிட்டோம். அந்த 23வது நாளிலும் பகலை முடித்து இரவுக்கு நீங்கள் கால் வைத்து இப்பொழுது உங்களுக்கு 9:05 என்று காட்டுகின்றது. எங்களுக்கு இப்பொழுதுதான் முற்பகல் 11:35. எங்களை விட 9:30 முந்தி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், பூமியின் சுழற்சி. சூரியனின் ஒளி படுவதற்கு பூமியின் சுழற்சியிலே எப்பொழுது படுகின்றது என்பதை வைத்துத்தான் காலத்தை கணிக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு உங்களை விட காலம் தாமதித்துத்தான் விடுகின்றது என்று கூற வேண்டும் என்பவர்களே, முன்னில் தமிழ் வானொலியில் நான் வந்து இணையும் இந்த வேளையிலே சரியாக 16 பாகை செல்சியஸை கண்டுகொண்டிருக்கிறோம். ஆனால் இரவு வேளையிலே 4 பாகை செல்சியஸுக்கு இறங்கி குளிர்நிலையிலே இருந்தோம். இப்பொழுது அது உயர்ந்து கொண்டு வருகின்றது. மேலும் அது 20 பாகையை தொடும் என்று கூறியிருக்கின்றார்கள். மீண்டும் இது இரவு நேரத்திற்கு 3 பாகையாக குறைந்துவிடும். கூடுவதும் குறைவதுமாக இருக்கும் இந்த வேளையிலே உணர்வு குளிராகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது 16 பாகையாக இருக்கின்றது. நான் இங்கே கலையரத்துக்கு வருவதற்கு முன்பு வெளியே சென்றபோது குளிர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த குளிர் நல்ல குளிர் என்று எல்லோரும் கூறுவார்கள். எந்த தடையும் இல்லை எங்கள் கடமைகளை நாங்கள் புரிவதற்கு என்று எண்ணும் வேளையிலே இரவு வேளையிலே தான் குளிர்மையாக இருக்கும். நீங்களும் வாருங்கள். உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது, மழையா வெயிலா என்பதை கூற வேண்டும். சூரியனின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. பூமியின் சுழற்சியிலே எங்களுக்கு இன்று எங்கள் பூமி தாய்க்கு கிடைக்கின்றது 12:07 வரையும் தான் பகல் வேளை. படிப்படியாக நேற்றுக்கு முன்றைக்கும் 8 நிமிடங்கள் அடிக்கடி குறைகின்றது பார்த்தீர்களா? நாளாந்தம் குறைந்து கொண்டு சென்று 8 மணி பகலோடு தான் வாழப்போகின்றோம். நாங்கள் அதற்கு ஆயத்தமாகிவிட்டோம். குளிர்காலத்தை எதிர்நோக்கி அவருக்கு ஏற்ற வகையில் உபகரணங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கின்றோம். வெயில் நன்றாக இருக்கின்ற சூரியன் நன்ற பழியை சென்று ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் அவற்ற வெப்பத்தை எங்களால் உணராத குளிர் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றிலே 90% ஈரப்பதம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். சிறப்பான ஒரு காலநிலை என்றால் இந்த காலநிலையில் எல்லோரும் மகிழ்வார்கள். ஏனென்றால் எப்பொழுதும் இப்படி வருவதில்லை தானே. நல்லதுறவுகளை நாங்கள் இன்று முன்றில் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் போது வருவதற்கு முன்பே இங்கு அன்பு நாகப்பன் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று சைகைகள் எல்லாம் போட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து சரியான நேரம் பார்த்து எங்களுடைய நாகப்பன் மகாலிங்கத்தோடு இணைந்து நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் பொக்கிஷம் நிகழ்வை உணர்த்தி ஒரு அழகான படம் வரைந்து அனுப்பியிருக்கின்றார். அதைவிட என் அன்பு மகள் துள்ளி துள்ளி அப்பா வந்தாச்சு என்று சொல்லி ஷியாமலா துடித்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கும் இந்த வேளையில் ஏனையவரும் இணைந்திருக்கின்றார்கள். உலகளாக இருந்து எதிர்பார்க்கும் நிகழ்வு எதுவாக இருக்கும் என்றால் இதுதானே கண்டுபிடி என்ற இசை எழுப்பி எங்களை பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தும் வேளையில் நாங்கள் பொக்கிஷத்திலே இணைந்து கொள்வோம். இன்றைய பொக்கிஷத்துக்காக நீங்கள் வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற வளமையான எண் தான். நானும் ஓடிச்சென்று உங்களை நம்பி 25 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு 50 புள்ளிகள் இங்கே புதைந்திருக்கின்றன. எங்கே யார் முதலில் வந்து எத்தனை பெட்டிகளை திறக்கப் போகின்றீர்கள், எத்தனை புள்ளிகளை யார் சேர்க்கப் போகின்றீர்கள் என்ற போட்டியிலே தான் நாங்கள் இன்று இருக்கப் போகின்றோம். அதனால் எங்கள் அன்னை தமிழின் அற்புதமான மொழிகளையெல்லாம் அங்கே தள்ளி வைத்துவிட்டு வேறு மொழிகள் வந்து எங்கள் நாவில் உட்கார்ந்து ஆட்சி செலுத்தும் போலே ஏன் நாங்கள் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும்? அந்த சகோதர மொழிகளுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. எங்கள் மொழிக்கு நாங்கள் உரிமை உள்ளவர்கள். எங்கள் மொழியை நாங்கள் உபயோகிக்காமல் வேறு யார் உபயோகிக்கப் போகின்றார்கள்? எங்களால் முடிந்த அளவு சிறுதொண்டு தமிழுக்கு, அன்னை தமிழுக்கு நாங்கள் அளந்து விடுவோம் எங்கள் அளப்பெரிய நேரத்தை. அந்த வகையில் வாருங்கள், இணையங்கள் பொக்கிஷமாக புதைந்திருக்கும் தெரிந்த தெரியாத பதங்கள் கூட இருக்கலாம், நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ஒரு அந்நிய உறவு எழுதியிருக்கின்றார். இந்த வார்த்தையை அதை உங்களுக்கு பிரயோகித்தேன். நன்றி. எங்கே வாருங்கள், முதலில் இணைந்து விட்டார் அன்புடன் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் மகாலிங்கம், வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். சரி, மீண்டும் அழையுங்கள். அழைக்கின்றார், வந்துவிட்டார். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே. அப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நாங்கள் பொக்கிஷத்தில் இணைந்து விட்டோம் தானே, அதனால் மகிழ்வு. அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
1: மிதமான வெயில் தான்யா, மாலையில ஒன்றும் அவ்வளோ இல்லை, அப்படியே இருக்கியா, ஒன்றும் குளிரும் இல்லை வெப்பமும் இல்லாமல் இருக்கியா.
0: குளிர் நல்ல காலநிலை தானே?
1: ஆமாய்யா, குளிரூட்டி இல்லாமல் படுக்கறையில் இருக்க முடியுதுயா?
0: முடியுது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நிதானமாக தானே இருக்கிறீர்கள். ஒரு சிரிப்பு, ஒரு சிரிப்பு. அற்புதம், அற்புதம். சரி, நாங்கள் இப்பொழுது பொக்கிஷத்தில் 25 பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதில் உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் என்று கூறுங்கள், உடனடியாக திறந்து வியாபாரத்தை ஆரம்பிப்போம்.
1: 5.
0: ஆஹா, 5 வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். இது எங்களுடைய கிருஷ்ணன் வந்தால் 5 தான் வைப்பார். நீங்கள் எடுத்து கடந்த வாரம் போல், இந்த முறை நீங்கள் தான் எடுத்திருக்கீர்கள் கடந்த வாரம் போலே. சரி, இந்த 5 எழுத்துக்கள், 5 எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து வைத்துவிட்டேன் மகாலிங்கம், உங்கள் பெயரில். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கடவுச்சீட்டை கூறிவிட்டால் உடனடியாக திறந்துவிடும் பெட்டி. பார்ப்போம், கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபூகாகசம் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது அடுத்த பரீட்சை நீங்கள் ஊகிக்க வேண்டும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று காணப்படுகிறது என்று.
1: நீங்களே வாய் விட்டு உளறி விட்டீங்க, 5. அதுதான் 5 தான் ஐயா.
0: ஐயா, அது நான் சும்மா 5 என்று சொன்னேன் இலக்க. அது நீங்கள் சொன்ன எண்ணெய்த்தான் 5 என்று சொன்னேன் ஐயா. சச்ச சச்ச சச்ச, நம்ப கூடாது ஐயா, ஒருவரை நம்ப கூடாது ஐயா. 8 எழுத்துல இருக்கின்றது, 8 எழுத்துல கொட்டி குறைஞ்சு சூட்டமாக கண்டுபிடித்து பிடித்து விட்டார். வாய் தருமாறி சொல்லிவிட்டார் தானே என்று. சரி, 8 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எங்களுக்கு மிகவும் ஒரு புனிதமான பதமாக இருக்கின்றது. நாங்கள் நீங்கள் திருமணம் புரிந்தவர்கள், எத்தனை பேருடைய திருமண வைபவங்களை முன்னர் நடத்தியிருப்பீர்கள். இந்த திருமண வைபவத்திலே அந்த புதிய தம்பதிகள் செய்யும் கர்மங்களிலே ஒரு கர்ம, ஒரு ஒரு ஒரு கடமை. இது மிகவும் புனிதமான கடமை. வாழ்க்கை நெறிமுறையை எடுத்து காட்டுவதென்று கூறப்படுகிற ஒரு கடமை. அது எந்த கடமை? 8 எழுத்துக்களால் கொண்டது. புரிகிறதா நான் சொன்னது? திருமணமானவுடன் மங்கள நான் கழுத்தில் ஏறிய பின்பு அவர்கள் செய்யும் கடமைகள் உண்டல்லவா, ஒரு சில கடமைகள். எதிர்காலத்தை ஒன்று மூத்தோர்கள் முன்னோர்கள் எங்களுடைய ஆகமங்கள் விதிக்கப்பட்ட முறையின்படி ஒரு விடயம் செய்வார்கள், 2-3 விடயங்கள் செய்வார்கள். அதிலே ஒரு விடயம் இந்த விடயம். அது என்ன விடயம்?
1: சாந்தி முகூர்த்தம்.
0: இது என்ன ஐயா? இது ஐயா, இது என்ன ஐயா? அது அவசரப்பட்டு விட்டீர்கள். மங்கள நான் ஏற்றின உடனே அங்கே சடங்குகள் நடைபெற்றுனா அங்கே சாந்தி முகூர்த்தம் நடத்தி விடுவார்களா? இது என்ன ஐயா? ஒரு இல்லாத இது, இது ஆபாசம் கூட விட்டு
1: இல்லையா? திருமணம் முடிந்த சடங்குகளை இது ஒரு சடங்குன்ற மாதிரி நினைச்சேன்.
0: அதான் இது மாதிரி சடங்கு தான் நான் சொல்றதும் தான், நான் சொல்வது ஒரு சடங்குகளுக்குள்ள உள்ள ஒரு ஒரு விதிமுறை தான். நம் முன்னோர்கள் காட்டி வைத்தபடி, நம்ம ஆன்மீகங்கள் காட்டி வைத்தபடி, எங்கள் ஆன்மீக முறைப்படி செய்வார்கள்.
1: ஓ,
0: ம், 8 எழுத்துக்களை கொண்டது.
1: ஓஹோ,
0: இன்னையா முதல் திறமை, முதல் திறமை சாந்தி முகூர்த்தத்துக்கு அவசரப்பட்டு விட்டீர்கள்.
1: இன்னொரு குழு ஏதாவது இருந்தால் கொடுங்கய்யா.
0: அவர் அவர் சாந்தி மங்கள நான் தரித்தவுடன் கணவனும் மனைவியும், அதாவது கணவன் மனைவி ஆகிவிடுவார்கள். அந்த தம்பதிகள் செய்கின்ற கடமைகள் அங்கே உண்டு. அதிலே ஒரு கடமை இந்த கடமை.
1: அதாவது
0: சாந்தி முகூர்த்தத்துவார்கள், அன்றே செய்வார்கள், நன்றே செய்வார்கள்.
1: பாத பூஜை,
0: பாத பூஜை யாருக்கு யார் செய்கிறது ஐயா?
1: தாய் தந்தருக்கு, பெரியோர்.
0: பாத பூஜை அது நான் கழுத்து தானே கண்ணா? 8 எழுத்துல இல்ல இருக்கின்றது. சரி, என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு ஐயா
0: வான் நிலா, நிலா அல்ல நீ என் நிலா தானே? முதலில் வந்தபடியே இன்னும் ஒரு தடவை இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க, அங்க நடக்கிற சம்பவங்களே உண்டு.
1: அங்க நடக்கிறதுல கல்யாணம் முடிந்த பிறகு தானேயா?
0: அதான் அப்பதானே தம்பதி ஆகணும், அதுக்கு முந்தைய மாப்பிள்ளை பொம்பளை தானே, அதன் பின்பு தம்பதி. காலம் தாமதமாகிறது, சிந்தித்து வாருங்கள் மீண்டும். சரியா? நன்றி நன்றி. இல்ல குழப்பம் பண்ண, சிந்தித்தால் உங்களுக்கு உடனே கண்டுபிடிச்சு விடுவீர்கள். நன்றி மாலிங்க அவர்களே, நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த உறவு வந்துவிட்டார், அவர் தான் அந்த பெட்டி உரிமையாளர் போல் இருக்கின்றதை பார்ப்போம். வருகின்றார், அவரை கேட்டு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்கேயோ வணக்கம் கிருஷ்ணா, நீங்கள் இணைந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும், உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், கண்டுபிடி கண்டுபிடி.

0: முதலாவது நேராக வந்திணைந்து எங்களுடைய அன்பு மகாலிங்கம் அவர்கள் நகைச்சுவையாக பேசிவிட்டு பதிலை கூறுவதற்கு முயற்சித்தால் பொருத்தப்படவில்லை, அவர் மீண்டும் வந்து கூறுவார் என்று எண்ணுகின்றேன். ஐந்தாவது எண் பெட்டி திறக்கப்பட்டது. அங்கு எட்டு எழுத்துக்களிலே காணப்படும் பதத்தை கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது உத்தியோகபூர்வமாக வருகின்றார் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கிறீர்களா கிருஷ்ணா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: ஓ, மகிழ்வாக இருக்கின்றீர்கள். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் தான் ஐயா.
0: வெயில் என்று சலித்து விட்டீர்களோ, அவ்வளவு பரதூரமான வெயிலா? ஆனா இந்த வெயில் அவ்வளவு தூரம் கோடையிலே அடித்த வெயில் போல் இருக்காது. இருப்பினும் வெயில் வெப்பம் தான் நல்லது. நீங்கள் வளமையாக வந்து இங்கே பெட்டியை திறப்பது ஆயத்தப்படுத்துவீர்கள். அங்கே ஐந்தாவது தான் கேட்பீர்கள். அதை வந்து இன்று எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் திறந்தார், ஆனால் அவரால் கூற முடியவில்லை. உங்களால் முடிந்தால் கூறுங்கள். கேட்டீர்களா? என்ன தரவுகளை கேட்டீர்களா?
1: தானே
0: வருகிறது, எட்டு எழுத்துல இருக்குது ஐயா. ஓ ஓ, உங்களுக்கும் சரக்கி விட்டதா? இன்னொரு தலை முயற்சி செய்யுங்கள்.
1: தீபம்
0: ஏற்றுவது. அடே, எட்டெழுத்து தான், ஆனால் அது அல்லவே என்னிடம் இருக்கின்றது. அதனால் நீங்கள் வேறுபட்டிக்கு போக வேண்டும். வேறுபட்டிக்கு வாருங்கள்.
1: சரி,
0: இது அவருடைய பட்டி, யாராவது கூறுவார்கள் என்று பார்ப்போம். இப்பொழுது எந்த எண் நீங்கள் திறக்கப் போகின்றீர்கள்?
1: ஆறு.
0: ஆறு, ஆறாவது பட்டி. எங்கே உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள் கிருஷ்ணன்.
1: அண்டகாகசம் அபூகா குகும் இறந்துவிடு சீசே.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் ஐயா?
1: மூன்று ஐயா.
0: ஐயா, உங்களோட என்ன, உங்களோட அதிர்ஷ்டம் ஐந்து தானே? இது ஐந்திலே இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது.
1: ஆறாம் பெட்டி பாதி குறைத்து மூன்று சொல்லு.
0: அது நாங்களா அவங்கள கொடுக்கின்றது ஐயா? சரி, அதற்குள்ளே இருக்கிற பதம் ஐயா ஒரு திரைப்படத்தின் பெயர். திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இந்த தமிழ்நாட்டில் உள்ள நிலங்களின் மண்களை எல்லாம் எடுத்து பொம்மை செய்யப்பட்டது என்ற கருத்தோடு வருகிற ஒரு பாடல். அது என்ன திரைப்படம்? இந்த பாடலை அன்று எங்களுடைய மகள் அனுஷியா கேட்டிருந்தார் ஒரு தடவை இந்த பாடலை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பெட்டிக்குள்ளே உங்களோட பையனுக்குள்ளே இரண்டு புள்ளிகள் சேருகின்றது, கை விசேஷம். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: ஏழு.
0: ஏழு. சார், ஏழாவது என் பெட்டியை உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டேன். இப்பொழுது அது கடவுச்சொல்லை கேட்கின்றது, கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபூகாக்குகும் திறந்துவிடு சீசே.
0: சபாஸ். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுங்கள். இப்பொழுது சரியாக கூறுங்கள், எத்தனை எழுத்து இருக்கலாம்?
1: ஐந்து.
0: ஐந்து. ஆனால் ஐந்து எனக்கு உங்களுக்கு பொருந்தவில்லை, மேலும் எட்டு எழுத்துக்களே வந்திருக்கின்றது. அடேங்க அப்பா, வாச்சிருக்குது துவச்சு. எட்டு எழுத்து தானே, உடனே கூறலாம். என்ன அமைதியாக இது ஒரு கௌரவத்துக்குரிய, நாங்கள் அன்று தொட்டு இன்று வரையும் ஆன்மீக துறையிலே போற்றப்படுகிற ஒரு ஒரு பெண்ணினுடைய பெயர். இவர் திருமணம் ஆனவர், ஆனால் அவர்கள் அண்ணன் தங்கையாகத்தான் வாழ்க்கை நடத்தினார்கள். அவருடைய பெயர், அந்த பெண்ணினுடைய பெயர். சகோதரம், ஆன்மீகத்திலே மிகவும் உயர்ந்தவர்கள்.
1: எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் எனக்கு தெரியும்.
0: அவர் தான், அவர் அவருக்கு அவரை தெரிஞ்சு அவர் நான் இது அவர் ஆம்பளை இல்லவா? இது பெண்ணின் பேர் கேக்குது. அவருடைய பெண்ணின் பெயர் என்னவா இருக்கலாம் அப்படியோ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கின்றீர்கள். அவருடைய மனைவியாரின் பெயர் அதிகமாக இல்லை, ஒரு பாவிப்பதில்லை, சாரதா அம்மையார் என்று கூறுகிறது. சரியா? அப்ப இரண்டு புள்ளியிலே நான் ஒரு புள்ளியை எனக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு புள்ளியை
1: தருகிறேன்.
0: உங்களுக்கான இரண்டு புள்ளிகளும் உங்கள் பெட்டியிலே போடுகிறேன். நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் அந்த பெயர் உங்களுக்கு உடனே ஞாபகம். அதான் பொக்கிஷம், சாரதா அம்மையார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா அம்மையார். வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பதிலை தந்திருக்கின்றீர்கள். நல்லதொரு தமிழ் பதத்தை கண்டுபிடித்தோம், தெரியாத ஒன்றை தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்களோடு இப்போ நீங்கள் இரண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளை பெற்றபடியால் உங்களுக்கு ஒரு பாடல் கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு படம் ஒருவர் வாழும் ஆலயம்.
0: ரெண்டு பேர் வாழ இல்லாத வாங்க.
1: இல்லையே, இது ஒருவர் வாழும் ஆலயம்.
0: ஒருவர் வாழும் ஆலயம், என்ன பாடல்?
1: உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே, கோயில் தீபம் நீதானே. அந்த பாடல்
0: ஏனையா? ஒரு உயிர் உருகிறது,
1: உருகத்தான் செய்யும் ஐயா. உள்ளம் உருகும் போது உயிரும் உருகும்.
0: இல்ல இல்ல, உயிரே உயிரே உருகாது என்றா நீங்க உருக வைத்து விட்டீர்கள். அதான் சரியா? நன்றி நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். அடுத்து மகள் இருக்கின்றாரா அனுஷ்யா?
1: இருக்காங்க ஐயா.
0: அவர் தான் போட்டியில வெட்டிக்காரு, கடந்த வாரம் வந்து அவை முதலாவதுக்கு. வாழ்த்துக்கள் மகளே. வணக்கம். வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நான் நலமா இருக்கிறேன்மா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன்ப்பா.
0: நலமாக இருக்க வேண்டும். என்ன உங்களுடைய அவர் கம்ப்ளைன் பண்றார், முறைப்பாடு செய்யறார், சரியான வெப்பம் உண்டு, உண்மைதானா? வெப்பமா இருக்குதா? அப்ப வெப்பம் என்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி, கோலம் அழியாமல் இருக்கும் என்ன போட்ட கோலம். வெப்பமா இருக்கு என்னம்மா? ஆனா இரவுல வெப்பம் இல்லை தானே மகளே?
2: அது இல்லப்பா.
0: பகல் இல்ல தானே? இவர் சும்மா சொல்றாரு என்னம்மா? இவர் பிடிச்ச உயிரே உயிரே உருகாதே என்னவர் வந்துருண்டு அவர் விளையாட்டு வச்சு விளையாட்டு. நான்கு நீங்கள் கேட்ட பாட்டுன்ற உடனே அதை பிடிச்சு விட்டார் பொற்காலம் அண்டு. சரி, இப்பொழுது மகளுக்கு எந்த பெட்டி வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஒன்றுதான் மகள் கேட்பாள். வந்துவிட்டது ஒன்று உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்ப மந்திரத்தை என்ன மாதிரி யார் கூறுவா? அது உங்களுக்கு அவர் கூறுவா, நான் கூறுவா?
2: நீங்களே சொல்லுங்க.
0: அப்பா அப்பாதான் கூற வேண்டும். சரி. அண்ட காகம் அபு காகம் பிறந்தது சிசு. அவர் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன், திறந்து விட்டது பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் மகளே? மூன்று எழுத்து. கெட்டிக்காரை மூன்று எழுத்துலயே ஒன்றை கழித்து மூன்று எழுத்து கிட்டத்தட்ட. சரி, இரண்டு எழுத்துலயே தருகின்றேன். சரியா? இதுவும் இந்த எழுத்திலே காணப்படுகிற பதமும் ஒரு பெண்ணின் பெயர். இந்த பெண் காலம் காலமாக கண்ணனுக்காக காத்திருந்தாள், கிருஷ்ணனுக்காக காத்திருந்தவள். அந்த பெண்ணின் பெயர் என்ன? பெயர் அந்த பெண்ணின் பெயர் அந்த பெண்ணின் பெயரும் உங்கள் வானொலி முன்னிலை தமிழ் வானொலி அதிபரும் பெயரும் ஒன்றுதான்.
2: ராதை.
0: உங்களுக்கு வானொலி அதிபருக்கு பேர் ராதையா? மீரா.
2: அம்மா பேர்.
0: அம்மா பேர்.
2: அப்பா பேர்.
0: அம்மா பேர் மீரா. மீரா என்றவர் தான் இறுதி வரை அவருக்காக ஒரு படம் இருக்கும் பார்க்க இல்லையா, மொட்டாக்கு போட்டுக்கொண்டு ஒரு ஒரு வீணாய் ஒரு அந்த தம்புராவை வச்சு கொண்டே காத்து கொண்டிருந்தவள் மீரா என்ற பெயர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: இரண்டாவது பெட்டிப்பா.
0: இரண்டாவது பெட்டிக்கு வருகின்றோம். எங்கே மந்திரத்தை அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சிசு, திறந்து விட்டது பெட்டி. எத்தனை எழுத்துக்கள் காணப்படுகின்றது?
2: நான்கு எழுத்து.
0: ஏன்னம்மா அப்படி அதிகமாக போறோம்? அதுல பாதிய குருவம் மீண்டும் இரண்டு எழுத்துல தான் வந்திருக்கின்றது.
2: சரிங்கப்பா.
0: சரி, இந்த இரண்டு எழுத்துல கூறுவது எதுவென்றால், இந்த ஆண்களுக்குள்ளே உயர்ந்தவர்கள், மதிப்புக்குரியவள், மரியாதைக்குரியவர்களை நாங்கள் அழைக்கும் பொழுது இந்த இரண்டு எழுத்து பதத்தை முன்னே வைத்து அழைப்போம். எப்படி அழைப்போம்? எடுத்தவர்கள் பெயரை கூற மாட்டேன். பெயருக்கு முன்னே இந்த பதத்தை, இந்த ஒரு பதத்தை வைத்துத்தான் கூறுவோம். மரியாதைக்குரிய பதம் அது.
3: திரு, வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. அடிச்சு அச்சொட்டு ரெண்டு, உடனே அடுத்த ரெண்டு புள்ளியையும் பெற்றுக் கொண்டிருக்கிற விடமாட்டாளே கெட்டிக்காரி கெட்டிக்காரி. சரி, அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடல் தரத்தான். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? என்ன பாடல் விருப்பம்?
2: சந்தன காத்தே அந்த பாட்டுப்பா.
3: ஓ, சந்தன காத்தே செந்தமிழ் ஊற்றே. வாழ்த்துக்கள் வாழ்த்து. செந்தமிழ் உருவுதானே மகளிடத்துல கெட்டிக்காரி. சந்தன காற்று என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? அந்த பாடல் ஒளிபரப்புகிறேன். இப்பொழுது ஓய்வெடுத்து செல்லுங்கள், சென்று வாருங்கள் மீண்டும். நன்றி நன்றி நன்றி. அன்பு மகாலிங்கம் வந்து திறந்து கை விசேஷமாக வந்தவர், அடுத்தவர்கள் வந்து எடுத்து விட்டார். அவருக்கு நான் அதிகமாக உதவி செய்யவில்லை தான். ஏனென்றால் அது ஒரு சாதாரண சொல் என்றபடியால் தான் அதிகமாக உதவி செய்யல. ஆனால் அவருக்கு தெரியும், அவர் எடுத்த எடுப்பிலே முதலிடவை கூறிவிட்டாரே. சாந்தி முகூர்த்தம். வாழ்த்துக்கள். இப்பொழுது யார்? தேவா, நீங்கள் எட்டி பார்க்கின்றீர்கள், வாருங்களேன். உள்ளுக்கு வந்து விட்டார் நாகப்பன். வந்தவர் வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
3: நான் ஒரு வணக்கம் கூறி, ரெண்டு வணக்கம் கூறி, மூன்று வணக்கத்தை நீங்கள் கூறிவிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம் வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக, வளமாக, மகிழ்வாக,
3: நல்லவனாக, வளவனாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகிறேன். என்னுடைய பகல் வணக்கத்தை தந்து, உங்களுடைய இரவு வணக்கத்தை நான் தந்து, இருவரும் இணைந்து இந்த பொக்கிஷத்தை அலங்கரிப்போம். அங்கே கோவை மாநகரத்தில் மழை வீழ்ச்சி நின்று விட்டதா?
4: ஓ, மழை இன்னைக்கு இல்லையா? இன்னைக்கு மழை இல்ல,
3: மழை இல்லையா?
4: வெயில் தான் இருக்கு. அது என்னன்னா, மீதி ரெண்டையும் நீங்க சொல்லணுங்கிறக்காகத்தான் விடுறது.
3: எல்லாத்துக்கும் விட்டால் அது சரி. நன்றி. நீங்கள் விடுவீர்கள் விட்டு விட்டீர்கள் தெரிந்தா நான் அதை தொட்டு விட்டேன். சரியா? நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் அன்போடு. சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இங்கே ஒரு பதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை கூறின மாலிங்க அவர்கள் தொட்டப்பட்டி. உங்களுக்கு புரிந்ததா அது எது?
4: தெரியலையே, நான் இப்பதான் வந்து போட்டேன். பேசினாங்க இல்லையா
3: அனுஷியா? அப்ப வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க.
4: அப்பதான் அப்பதான் நானே வர்றேன்.
3: சரி, மகள் அனுஷியா வருவதற்கு முந்தைய அவருடைய பாரியர், அவருடைய கணவர் வந்து சென்றார். அதற்கு முதல்ல எங்களுடைய மகாலிங்க அவர்கள் ஆரம்பித்து வைத்தவர். ஆரம்பிக்கும் பொழுது ஐந்தாவது எண் பெட்டியை திறந்தவர். அதற்கு எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருந்தது. அந்த பதத்துக்கு ரெண்டு மூணு தகவல் கொடுத்தேன். அவர் எங்களை எல்லாம் நகைக்க வச்சு சிரிக்க வைத்து விட்டு போய்விட்டார். அது வந்து என்னவென்றால், ஒரு திருமண வைபவத்திலே மாப்பிள்ளை பெண்பிள்ளை அமர்ந்து மங்கள தாலி மங்கள நான் ஏறிய பின்பு அவர்களுக்கு பல கடமைகள் இருக்கும், பல விடயங்கள் செய்ய வேண்டும். அந்த நல்ல விடயங்கள் எல்லாம் பல இருக்குன்னா, முன்னோர்கள் ஐதீகங்கள் எல்லாம் கூறுவது போன்று அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள். அதிலே ஒரு விடயம் எட்டு எழுத்துக்களை கொண்ட விடயம், அதையும் செய்வார்கள். அது என்ன?
4: அம்மி மிதித்தல்.
3: சாத்தியா சொல்லி அச்சொட்ட. நீங்கள் மிதிச்சிருக்கிறீர்கள் வாடிவா? நீங்களும் அவங்க மனைவியா மிதித்தது அம்மியை?
4: யாரு மிதிச்சாங்கன்னு தெரியல.
3: அம்மி மிதித்தல் தான், நீங்களா மிதிக்க வைத்திருப்பீர்கள். அம்மி மிதித்தல் என்ற பதம் சரியான பதத்தை குறிப்பிட்டீர்கள். சரியான இடத்தை கூறிவிடும். அம்மி மிதித்தல். நான் கேட்ட உடனே எங்கள் மகாலிங் உடனே சொன்னார், சாந்தி முகூர்த்தம். எங்களுடைய இவர் வந்து கூறினார், எங்களுடைய கிருஷ்ணா கூறினார், பாலும் பழமும். அம்மி மிதித்தல், அதை மிதித்து விட்டு அடுத்தது என்ன செய்வார்கள்? ஒண்ணுமே தெரியாத முகட்டை பார்த்து அருந்தது தெரியுது என்று காட்டுவார்கள் இல்லையா? மண்டபத்துக்குள்ளே. சரி, அம்மி மிதித்தல் என்ற சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளி உங்களுக்கு. அவருடைய பட்டி என்றபடியா ஆரம்பத்தில் ஒரு அப்படியா? சரி, மோதிரம் எடுத்தல், கணையாளி எடுத்தல், எத்தனை எழுத்து?
4: கணையாளி ஒன்பது எழுத்து ஐயா.
3: பார்த்துட்டு அப்ப எட்டு எழுத்துன்னு கண்டுபிடிச்சு கெட்டிக்காரன். அப்படி அதுக்குள்ள பல கடமைகள் இருக்கும், அதெல்லாம் முடிந்துதானே ஐயா?
4: எல்லாரையும் பார்த்தல்னா பத்து எழுத்து வரும்.
3: ஆமா, எல்லாரையும் தூங்க வைத்து விட்டு தானே ஐயா சாந்தி முகூர்த்தத்துக்கு போவார்கள் இல்லையா? இவர் எடுத்தோன்னே சிரிப்பு, அவர் நகை எங்களை சிரிக்க பண்ணுவதற்கு அவருடைய அவருடைய நகைச்சுவை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவருடைய விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது மகாலிங்கம், நீங்கள் இனி எந்த நேரமும் வரலாம் வாருங்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு எந்த எண் பட்டி வேண்டும்? இங்கே சென்ற பட்டியல் 1, 5, 6, 7 இவ்வளவும் சென்று விட்டன. 1, 2, 5, 6, 7
4: நம்ம நம்பர் 9.
3: ஆமாம், வந்து விட்டது. எங்கே மந்திரம்?
4: அந்த அகசம் அவு காக்குகம் திறந்து விசீசே.
3: ஓ, திறந்து விட்டது. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் எண்ணுகிறீர்கள்?
4: 5 எழுத்து.
3: 5 எழுத்து, அடேங்க அப்பா, கிட்டத்தட்ட சரி. 4 எழுத்துல இருக்கின்றது. இங்கே நீங்கள் வருவதற்கு 7 எழுத்து 8 எழுத்துல போய்விட்டது. பெரிய தலையடி அவர்களுக்கு கூறிவிட்டார்கள். சரி, இப்பொழுது உங்களுடைய 4 எழுத்தை கொண்ட பதம் கூறுவது, இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஒன்று, எல்லை இல்லாத ஒன்று. அதை யாரும் இதுவரை அதனுடைய எல்லையை கண்டுபிடிக்கவில்லை இல்லை. அதுக்கு ஒரு பல பெயர்கள் இருக்கு. அதிலே 4 எழுத்திலே கொண்ட ஒரு பெயர் என்னிடம் இருக்கின்றது. அது எதுவா இருக்கலாம்?
4: எல்லையே இல்லாதது.
3: ஆ, 4 எழுத்துல
4: ஆகாயமா இருக்கலாம்.
3: அதுதான் ஆகாயம். சரியான பதம் அச்சோட்டா குறிப்பிட்டீர்கள். சுளையாக 2 புள்ளிகளை உங்கள் பட்டியலே சேர்க்கின்றேன் நான். வாழ்த்து, அத்தோடு வாழ்த்துக்கள். கட்டிக்காரன் ஆகாயம் 4 எழுத்து. வானம் என்றெல்லாம் கூறுவார்கள், விண் என்று கூறுவார. 2, 3 எழுத்துக்கள் இருக்கின்றது. இது 4 எழுத்திலே ஆகாயம்.
4: நீங்க எத்தனை எழுத்து சொல்றீங்களோ அத்தனை எழுத்துக்கு நாங்கள் மாத்திக்குவோம்.
3: டக்குன்னு மாத்திடுவோம். நீங்க கட்டிக்காரங்க, மாத்துறதுல கட்டி. விசும்பு என்று ஒரு பதம் இருக்கு தெரியுமா? மந்திரத்தை கூறுங்கள். கிட்டத்தட்ட சரியும் இல்லை. அதனால் 3 எழுத்துக்களை கொண்டு இது வந்து ஒரு அணிகலன். அணிகலன்னா இந்த ஆபரணங்கள், நாங்கள் காப்புச்சங்கல் ஆபரணம். இந்த ஆபரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது. ஆனால் அது திருமணமாவதற்கு முன்பு ஆண்கள் அணிய மாட்டார்கள், திருமணத்தின் பின்பு அணிவார்கள். ஆனால் அதை சாதாரண நாங்கள் எல்லாம் அணிவதில்லை, ஆண் அணியவில்லை. ஆனால் அது நிச்சயமாக அது ஆணுக்குரியது. ஆண் தான் அணிய வேண்டும் திருமணத்தின் பின்பு.
4: திருமணத்துக்கு பின்பு?
3: ஆமாம், திருமணத்துக்கு முன்பு அணிய முடியாது, திருமணத்தின் பின்பு வேறு அணியலாம். அணிய வேண்டும், ஆனால் அணிவதில்லை நாங்கள். நாங்கள் அணியறே இல்லை, கள்ளர் தானே நாங்கள் எல்லாரும். கண்டுபிடிச்சிட்டு வாங்க.
4: ஆனால் கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும் அணிஞ்சுக்கலாம்.
3: அது அது கல்யாணம் வந்தா எத்தனை எத்தனை ஆப்பு சங்கிலி பூட்டு சங்கிலி திறப்பு எல்லாம் போடுவாங்களா நீ ஐயா?
4: அது மெத்தியா இருக்கலாம்.
3: நீங்க போட்டீங்களா?
4: கல்யாணத்தை போட்டு விட்டுவாங்க ஐயா காலில்.
3: அவ்வளோ அமர்த்தி பிடிச்சி போடுவாங்க, சிரிக்க சிரிக்க போடுவாங்க, போனா போனா போடுவாங்க. மெட்டி என்ற சரியான பதவியை கொடுத்து மேலும் 2 புள்ளிகளை.
4: கல்யாணம் முடிஞ்சவனே கழட்டி விட்டுருவாங்க ஐயா. கல்யாணம் முடிஞ்சவனுக்கே கழட்டிடுவாங்க, அவங்களே கழட்டிடுவாங்க.
3: என்ன நாங்கள் நாங்களே கலட்ட விருப்பம் இருந்தால் அடுத்தவங்க பார்த்து அடுத்த பொண்ணுகள் பார்த்து இவர் கல்யாணம் பண்ணணும்னு எண்ணி விடுவா ஆளுகள் அல்லவா? ஆண் திருமணம் புரிந்த செய்தவர் என்பதை தெரிவதற்காக போடுபார்கள் மெட்டி. பெண் தலை குனிந்து நடந்து வரும்பொழுது அவருடைய காலை பார்த்தால் மெட்டி இருக்கும், அவனை அவள் பாரிக்க மாட்டாள். அது எங்கள்
4: இப்ப இருக்கிறது அப்படியே மாறி இருக்கு ஐயா பழக்கம்.
3: இப்ப பொம்பளே கட்டிரவ கட்டாத எல்லாரும் போடுவோம் நம்ம ஐயா. அது இப்ப அதைத்தான் கொள்ளணும். பெண்கள் தான் இப்போ ரெண்டு பேருக்கும் உரிய ஒரு ஆபரணம். ஆனால் ஆண்களுக்கு கட்டாயம் திருமணத்தின் பின் அணிய வேண்டும், நாங்கள் அணிவதில்லை. பெண்கள் அதை காலம் முழுக்க அணிந்து கொண்டிருப்பார்கள். 1க்கு 2க்கு 3 போடுவார்கள் இல்லையா?
4: அதனால தான் மெட்டின்னு சொன்னேன்.
3: மெட்டி ஒரு திரைப்படம் வந்தது, நாடகம் வந்தது. வாழ்த்துக்கள். மெட்டி ஒலி என்று வந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது உங்களுக்காக பாடல் காத்து கொண்டிருக்கிறது. என்ன பாடல் வேண்டும்
4: ஐயா? நேத்து மாதிரி இன்னைக்கே கொடுத்துருவீங்களா இல்லை நாளைக்கு தான் தருவீங்களா?
3: சில சமயம், ஏனென்றால் நான் இன்று விரைவாக முடித்துவிட்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது பார்க்கின்றேன். குறைந்த உறவுகள் வந்திருந்தால் உடனே அதே நேரத்தில் கொடுப்பேன். ஒரு 6 பேருக்கு மேலே என்றால் உடனே கொடுக்க முடியாது. 3-4 நாள் கொடுக்கலாம். ஆனால் வியாபாரம் விரைவாக முடிந்தால் எல்லாரும் கொடுக்கலாம். பாடலை தாருங்கள், கேட்போம். என்ன பாடல் வேண்டும்?
4: இன்னைக்கு மகாபிரபு திரைப்படத்துல இருந்து கடலைன்னா கடலை.
3: கடலைன்னா கடலை என்ற பாடல் இன்னைக்கு தர்றேன்னா இந்த பாடல் வேண்டுமோ?
4: ஆமா.
3: அப்ப
4: நாளைக்கு கொடுத்தாலும் சரி.
3: ஆச்சாரி, கடலைன்னா கடலை.
4: பல மாதிரி கேட்பேன், 1 மணிக்கு வருது எங்களுக்கு.
3: என்ன திரைப்படம் ஐயா?
4: மகாபிரபு.
3: ஓ, மகாபிரபு திரைப்படத்து பாடல. மகாபிரபு,
4: சரத்குமார் சுகந்தா.
3: ஆமா ஆமா ஆமா, மகாபிரபு. கடலைன்னா கடலை. நேத்து யாரோ ஒருத்தர் கடலை திரைப்படத்தில் ஒரு பாடல், கடலை என்ற திரைப்படத்திலே வேறு ஒரு பாடல் கேட்டிருந்தார். கடலை என்ற திரைப்படத்திலே அது அது சர்வதேச வாழ்த்துக்கள். கடலைன்னா கடலை, நாங்களும் அடுத்த சுற்று
4: பாருங்கள்.
3: நன்றி. வந்து விட்டார் எங்களுடைய மல்லிய மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், வாருங்கள். எங்கே காணவில்லை மகாலிங்கம், மறைந்து விட்டீர்கள். இப்பொழுது வருவது யாராக இருக்கலாம்? எங்கே அடுத்த உறவு? இது முன்கள் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருக்கும்போதே மகாலிங்கம் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம், வணக்கம். இணைத்து விட்டேன். வணக்கம் மகாலிங்கம், நீங்கள் அவசரப்பட்டு இங்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு சென்றீர்கள். அது அம்மி மிதித்தல் ஐயா, சரியா?
5: ஆமாயா. அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடு சீசே.
3: சிறப்பு, சிறப்பு, அற்புதமான ஒரு மந்திரம். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்க மாட்டேன், நீங்களும் எண்ணுகிறீர்கள்?
5: என்னுடைய எண் வந்து 5 தான் ஐயா.
3: கிட்டத்தட்ட கடிகாரம் 4 எழுத்து இருக்கின்றது. 4 எழுத்து. இந்த 4 எழுத்து கூறுவது ஒரு ஆணின் பெயரை கூறுகின்றது ஐயா. இந்த ஆண் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியவர் ஆரவர்.
5: இளங்கோவன்.
3: வாழ்த்துக்கள். இளங்கோ, வன் இல்லை, இளங்கோ. இளங்கோ சரியான பதத்தை தந்திருக்கிறீர்கள். கெட்டிக்காரன், 2 புள்ளிகள் சுளையாக கிடைக்கும். இந்த அம்மியே மிதிச்சிருந்தால் 2 புள்ளி கிடைக்கும். அதுக்கிடையில் சாந்தி முகூர்த்தத்து அவர் வந்து பாலும் பழமும் கொடுக்க போயிட்டார் அவர். அடுத்தவர், அடுத்த எந்த பெட்டி வேண்டும் உங்களுக்கு?
5: அடுத்தது வந்து 13.
3: 13க்கு செய்கிறீர்கள். 11-13 தாவுகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று நான் விரைவாக கொண்டு செல்கின்றேன், ஏன்னா எனக்கு ஒரு பணி இருக்கின்றது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஓடி செல்ல வேண்டும். அங்கே இது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
5: அதே 5 தான்.
3: அதே 5 நானும் அதே 2 குறைத்து 3.3 எழுத்திலே தருகின்றேன். இது வந்து ஒரு பிராணி. இந்த பிராணியை நம் முன்னோர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள். இப்பொழுதும் அதை வழிபடுகின்றார்கள். 3 எழுத்துக்களை கொண்டது ஒரு பிராணி.
5: பிராணிய தெய்வமாக,
3: தெய்வமாக வழிபட்டவர்கள். அதுக்கண்டு ஒரு குலமே இருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது அந்த குலம். திருவருட்செல்வரிலே இதுக்கு ஒரு பாடலே இருக்கின்றது. கழுத்திலே இருப்பார்
5: பாம்பு.
3: அதான் நாகம். நாகம் என்றா பாம்பு தான். நாகம், அதை அதை வழிபட்டு நாகர்கள் என்று இருந்தார்கள் தான் நம் முன்னோர்கள். இன்றும் இருக்கின்றார்கள் நாகர்கள். நாகம்,
5: நாகர்கள்.
3: ஆமாம், நாகம் என்றது சரியான பதம். 2 புள்ளிகளை நான் நஞ்சு இருக்க வேண்டும் சொன்னால் உடனே சொல்லியிருப்பீர்கள். சுத்தி வளைத்து கூறினேன். நான் முதலில் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, கடுமையாக உதவி செய்யலைன்னா அது ஒரு நகைச்சுவையானது என்றதோடைய தான் நீங்கள் எங்களை சிரிக்க வைத்து விட்டீர்கள் அல்லவா? இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லியிருந்தால் நீங்கள் சொல்லி

0: பாருங்கள். நன்றி நன்றி மகாலிங்கம். மீண்டும் பாலம்பழமும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் பாலம்பழமும். வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, எப்படி அம்மா இருக்கிறீர்கள்? சரி, நலம் மகளே, நலம் மகளே. பாலம்பழம் ஒன்று பேர் வைத்து விட்டேன். சரி, இப்பொழுது 3, 4, 8, 12 அங்கே மிச்சம் மீதி எல்லாம் இருக்கிறது. எந்த பெட்டி வேண்டும் உங்களுக்கு? எதம்மா?
1: மூன்றாவது
0: எண் கொண்டு வந்து வைத்து விட்டேன் பெட்டியை மகளின் பெயரில். சரி, அண்ட காகசம் அபு காகசம் திறந்துடு சீசு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெட்டி திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? ஒரு திரைப்படமும் இதிலே வந்தது. இந்த ஒரு ஆணின் பெயர். ஆண் என்றால் இது பெயர் அல்ல, அவருடைய கெட்டித்தனத்தை, அவருடைய அவர் மிகவும் சிறந்தவர், வல்லவர், எது கேட்டாலும் உடனே பதில் கூறக்கூடிய புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக அதிவிவேகமாக செய்யும் ஒருவரை பார்த்து நாங்கள் கூறுவது. அவரை கூறும் பெயர் இது. அவர் செய்யதெல்லாம் எல்லாரையும் விட சிறப்பாக செய்யக்கூடியவர். அவ்வளவு பெரிய வித்தைகள் எல்லாம் காட்டக்கூடியவர். அதுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் இது. இலகுவாக, விரைவாக, உடனடியாக, சரியாக எல்லாம் சொல்லிவிடுவார். கேட்டாலும் செய்வதையும் அப்படி செய்து கொள்வார். அவர் யார்? ஒரு திரைப்படமும் வந்தது. இப்ப வித்தகன் என்று கூறுகிறோம், சாணக்கியன் என்று கூறுகிறோம். அதே போல இப்படி இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. 5 எழுத்து 1, 2, 3, 4, 5 எழுத்திலே இருக்கின்றது.
1: படமும்
0: இருக்கு அதுல. ஆமா, ஒரு
1: திரைப்படம்
0: இருக்கிறது. அந்த படம் அவ்வளவு திரைப்படம் பெரிய பெரிய அளவில் எல்லோராலும் பேசப்படவில்லை. இருக்கின்றது. புத்தி புத்தி கூர்மை உள்ளவர். அறிவாளி அறிவாளி 4 எழுத்து தானே மகளே. அவர் பிள்ளையா சொல்லி கொடுக்கிறாரு. என்னம்மா? அவர் பாலம்பழவும் காரணம்.
1: எனக்கு வரமாட்டேங்குதுப்பா.
0: அப்ப கொஞ்சம் சிந்தியுங்கள். அவர் அவர் சொல்லுகிறாரு ஒன்று பார்ப்போம். அவர் பேசும் பொழுது பேசும் நீங்கள் அதே நேரம் உங்களுக்கு என்னம்மா என்னம்மா
1: பழைய படமா புதிய
0: இப்ப அண்மையிலே வந்த திரைப்படங்களுக்கு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது தெரியாது, யார் நடிச்சாருன்னு எனக்கு தெரியாது. கேள்விகள் ஒரு 2-3 தானே கேட்கலாம். அடுத்த பல கேள்விகள் கேட்கிறீர்கள் போல்
1: தெரியும்.
0: சரியா சொல்லி இவர் குழம்பி விட்டார் அறிவாளி என்னம்மா. சரி, இப்பொழுது கிருஷ்ணா நீங்கள் வரங்கள். அவர் சிந்தி கடன் கிருஷ்ணன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுமா? முடியாது. 9 போய்விட்டது ஐயா. ஆகாயம் ஆனா 7 அடுத்து 8 இருக்குண்ணா. 8 தரவா?
2: 8 தாருங்களே.
0: சரி, 8 எண் பெட்டியை கொண்டு வந்து உங்களுக்காக வைத்து விட்டேன் கிருஷ்ணா. நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்.
2: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: 4.
0: கெட்டிக்காரன் சரியாச்சு. பாத்துட்டீங்களோ கெட்டிக்காரன். சரி, இப்பொழுது இதிலே காணப்படுகிறது ஒரு ஆணின் பெயர். இவர் வந்து மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே ஒருவராக இருந்த கர்ணன். தெரியும் தானே?
2: தெரியும்.
0: அவருடைய அப்பாவின் பெயர் என்ன? தந்தையின் பெயர் என்ன?

0: Ah, falo inglês. Não, falo inglês.
1: கடினமாக தான் இருக்கிறதோ.
0: இல்லையே.
1: நம்ம கர்ணன் ஐயா, நம்ம கர்ணன் அப்பா
0: சூரிய பகவான்.
1: வாழ்த்துக்க, சரியான பதம் சரியா? சூரியன், சூரியன். ஏன் அதை ஐமிச்சமா ஒரு சந்தேகமா கூறுகிறீர்கள்? குந்தி தேவி, குந்தி தேவிக்கு முனிவர் கொடுத்த, குந்தாதேவிக்கு முனிவர் கொடுத்த சாபத்தின்படி அவர் குமர 14 வயதோ 15 வயதில் இருக்கும் பொழுது பருவமடைந்திருப்பன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. இந்த மந்திரத்தை சொன்னால் வருவார்கள்னு சொன்னாரே, ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் என்றவுடன் சூரிய பகவான் மந்திரத்தை உச்சரித்தார், வந்து விட்டார், குழந்தை கிடைத்து விட்டது. சரியா? சுருக்கமாக சொன்னார். அதில் சூரிய பகவான் சரியான பதில். கிட்டிக்காரன், 2 புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்து கொண்டேன். இப்பொழுது நீங்கள் அடுத்தபடி போக வேண்டும். 13 தானே நாகம், எங்களுடைய மகாலிங்கம் குறிப்பிட்ட நாகம் என்று. ஆனால் இடையில 12 இருக்கின்றது.
0: 12 தாருங்கள்.
1: சரி, தந்து விட்டேன். கேட்டதே நான் வேணாம் பண்ண மாட்டேன். என்னுடைய முயற்சி வியாபாரத்தை முடிக்க வேண்டியதானே. இங்கே 4 சொல்லாமல் தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது 13-க்கு 12 வந்து விட்டோம். நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள்.
0: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விடு சீசி.
1: சிறப்பு. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
0: 6 எழுத்து.
1: கெட்டிக்காரன் என்னால் சொல்ல முடியாது, ஏனென்றால் இங்கே 4 எழுத்திலே தான் இருக்கின்றது. இந்த இந்த பதம் கூறுவதையா விவசாயத்துறையை பற்றி கூறுகிறோம். விவசாயத்துக்குள்ளே நீர்ப்பாசனங்கள் செய்வதற்கு பல இடங்கள் இருக்கின்றது. சில இடங்களிலே நீர்ப்பாசனம் செய்ய முடியாத, நீரை வரவழைப்பார்கள் குழாய் மூலம். ஆனால் குழாய் மூலமும் இல்லை, வேறு வழி இல்லை, மழையை நம்பித்தான் செய்கின்ற பூமி. அந்த செய்கையை செய்கிற இடத்தை எப்படி சொல்வது? மழையை நம்பி செய்யும் விவசாயத்தை எப்படி கூறுவார்கள்?
0: விவசாயத்தை நம்பி
1: இல்ல, விவசாயத்தை நம்பி இல்ல, மழையை நம்பி விவசாயம் செய்வார்கள். அங்க வேறு நீர்ப்பாசனம், விவசாயத்துக்கு நீர் வேண்டும். நீரை பல வழிகளால் பெறலாம், நதிகள், ஆறுகள், குழாய்கள் போன்றவற்றால். ஆனால் இது அப்படி ஒன்றும் கிடைக்காத நிலம். மழையை நம்பித்தான் அங்கே விவசாயத்தை செய்வார்கள். அந்த மழையை நம்பி செய்யும் விவசாயத்துக்கு ஒரு பெயர் உண்டு.
0: ஆனால்
1: நான்கழுத்திலே வர வேண்டும். நஞ்சை, புஞ்சை போன்ற மாதிரி இது இந்த மழையை நம்பி செய்கிற நிலத்துக்கு, அந்த விவசாயத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அவர்கள் மழையை நம்பித்தான் விவசாயம் செய்கிறார்கள். அந்த செய்கையை எப்படி சொல்வார்கள்? முடிந்தால் சொல்லுங்கள், முடியாவிட்டால் செல்லுங்கள். முடிந்தால் சொல்லுங்கள், முடியாவிட்டால் செல்லுங்கள்.
0: வரமாட்டேங்க.
1: அப்ப சென்று காபி அருந்து விட்டு மட்டும் பாருங்கள்.
0: ரெண்டு
1: பதம் இருக்கின்ற, ரெண்டும் சொல்லவில்லை, இருவரும் விட்டு விட்டீர்கள். பார்ப்போம், பார்ப்போம், பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன், வணக்கம். எங்கே இங்கே 2 பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற வருமனையாக. ஒன்று,
2: மீண்டும் வணக்கம் ஐயா.
1: மீண்டும் வணக்கம். அனுஷியா கேட்ட மூன்றாவது இலக்கம்
2: ஐயா, அதுல ஒரு புள்ளி வந்து நிச்சயமா எடுக்க முடியும். கடைசியா சொன்னது மானாவாரி.
1: மானாவாரி செய்கை என்று கூறுவார்கள். கிருஷ்ணன் புரிந்து கொண்டீர்களா? மானாவாரி செய்கை என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு ஒரு புள்ளி சேர்க்கப்படுகின்றது. இப்பொழுது அந்த
2: மூன்றாவது வித்துவான்,
1: அதை விட இன்னும் ஒரு பதம் இருக்கிறது. வித்துவானே, வித்துவான் வந்து படித்து அப்படியே வர்றது. வித்துவான் கெட்டித்தனம் உள்ளவன். இது
2: ஆமா,
1: இது புத்திசாலித்தனம். விரைவாக எதையும் மிகவும் சிறப்பாக சுருக்கணி செய்து விடுவார்கள், கண்டுபிடித்து விடுவார்கள். பதில்களை நாம் சொல்லிவிடுவார்.
2: ஐந்து எழுத்துல.
1: ஆமா ஆமா ஆமா. வித்வான் திரைப்படம் வந்ததா? இல்ல வரவில்லை.
2: வந்ததா? வித்தகன்.
1: அது வித்தகன் என்று வந்தது. இது அது அல்ல.
2: நமக்கு தேவையில்லாத
1: தலையிடப்படாது. இப்பொழுது இங்கே இந்த நாலாவது கண் ஒன்று தனித்து நிற்கின்றது. இவ்வளவு அதுக்கு 13 வரையும் தொடர்ந்து வந்து விட்டதான். அது கூட நாலாவது கண் சும்மா இருக்குது.
2: அதை எதுக்கு உடனே அதையும் பிடிச்சிருவோம்.
1: எழுத்து பார்ப்போம். அவர்கள் இங்க மந்திரத்தை கொண்டு வாருங்கள்.
2: அந்த கசம் அவ காக்கும் சிறந்த விசேஷே.
1: சிறப்பு சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஐயா?
2: நாலு எழுத்து.
1: ஒரு மூணு செய்து ஏழா இருந்த அப்படி கூட சந்தோஷம் தானே. பெரிய சூழண்டாது. ஏழு எழுத்துக்களை கொண்டது.
2: சமயத்துல ஏழு எழுத்து தடுமாறுது ஐயா.
1: இல்ல இல்ல, இது உங்களுக்கு மிகவும் சுலபமா. இது வந்து எங்கள் நாட்டிலே மிகவும் பிரபல்யமான ஒரு பதம். எல்லா இல்லங்களிலேயும் சொல்லுவார்கள். இளைஞர்கள், யுவதிகள் போன்றவர்கள், இல்லை பெரியவர்கள் சரி, திருமணமானவர்களும் சரி, ஒரு வேலை வட்டியும் இல்லாமல் வீட்டோடையே இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. ஒன்றுமே பண்ண ஒன்றுக்கு உதவாத மாட்டாங்க. அவங்களை பார்த்து ஒரு அழகான பதம் உபயோகிப்பார்கள் நம்மவர்கள் பேச்சு வழக்கில். என்ன அது?
2: ஏழு எழுத்தா?
1: ஆமாம். ஆறலையும் பெரும் அழிலையும் பெரும். சேர்த்து சொன்னால் எழுத்து எழுத்தாயிரும்.
2: எழுத்துல தான் வருது.
1: அதை சொல்லுங்கள்.
2: தண்டச்சோறு.
1: அந்த இச்சன்னா சேர்த்தா எழுதான பேரும் தண்டச்சோறு இல்லையா? ஆறா? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. ஆமாம், ஆறு எழுத்துல தான் இருக்குன்னு நான் தான் ஏழு ரெண்டு மாறிச்சு குறிப்பிட்டேன். பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுத்தருள வேண்டும்.
2: சரி, நல்ல வேலை. ரெண்டு புள்ளி போவது
1: போகாது, போகாது. கடைசி வரைக்கும் போகாது. உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள். தண்டச்சோறு என்று அழகாக கூறுவார்கள். என்ன தண்டச்சோறு என்று சொல்வார்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உத்தியோகபூர்வமாக 13 வரைக்கும் சென்று விட்டோம். மிகுதி பட்டியல் இருக்கின்றது.
2: ஐயா, நீங்க அந்த சாக்குல என்னை ஒன்னும் திட்டலையே.
1: இல்லை இல்லை இல்லை ஐயா, உங்களே எப்படி சொல்ல முடியுமா? தண்டச்சோறன் இல்லை இல்லை, எங்கள்ல யாரும் தண்டச்சோறு இல்லை ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. ஆனா எங்கள் நாட்டிலே அப்படி கூறுவதில்லை. தண்டச்சோறன் அப்படி கூறுவதில்லை.
2: எல்லாரும் சொல்றாங்க ஐயா.
1: ஆனா அது அது கூறுவதால தான் அது அப்படி சொல்லி உரைக்காமல் இருக்குது சிலதுகள் இல்லையா, தண்டச்சோற. சரி, இப்பொழுது 14, 15 போவோம். இங்கே எந்த எண் பெட்டி வேண்டும்?
2: 14, 15
1: இல்ல இல்ல, 16, 16, 17, 18, 19 எல்லாம் இருக்கு. 14 25 வரையும் இருக்கின்றது.
2: 25 வரைக்கும் இருக்குது.
1: ஆமா, மண்டை விரைவாக போகலாம். இல்ல, மக்கள் கூட
2: இன்னொரு சுற்று வரலாம். இன்னொரு சுற்று வரலாம். அப்ப 14 எடுத்துக்கலாம்.
1: 14 எடுத்துக்கொள்வோம். இந்த 14 எடுத்துக்கொண்டால் அதுக்கு மந்திரத்தை கேட்கின்றது.
2: அண்டகாகசம் அவு காக்கும் திறந்து டிசீசே.
1: திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
2: ஐந்து எழுத்து.
1: வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்னுடைய பட்டியலை இல்லையா?
2: இல்லை. ஒன்று நாலு ஐந்து. அதனால
1: அப்ப கெட்டிக்காரன் கெட்டிக்க அப்படி வந்தீர்களோ அப்படிங்க அப்பா. எப்படி எப்படி எல்லாம் பெறாங்க, புத்திசாலிகள் தான் எல்லோரும். இது வந்து ஒரு பெண்ணின் பெயர். இவ எங்களுடைய அம்மை, அதாவது வந்து ஆழ்வார்கள் அடியார்களுக்குள்ள உள்ள ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு பெண். இவங்க ஒரு வரலாறு இருக்கின்றது. இறைவன் எடுத்து மாங்கனியை சாப்பிட்டு கணவனுக்கு மறைத்து வைத்து மீண்டும் அதை கொடுத்து விட்டு இறைவனால் ஆட்சி ஆசி செய்யப்பட்டவர்கள் பெற்ற ஒரு பெண். அவன் பெயர் இயற்பெயர்
2: நாயன்மார் இல்ல அவங்க.
1: ஆமா ஆமா, அம்மையார் தான். அம்மையார் நாயன்மார்களே ஒருவராக இருந்தார்.
2: நாயன்மார்ல ஒருவர் புனிதவதி அம்மையார்.
1: வாழ்த்துக்கள். புனிதவதி என்பது அவனுடைய இயற்பெயர். அப்ப அவருடைய மற்ற பெயர் என்ன?
2: காரைக்கால் அம்மையார்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரெண்டு பேர் புனிதவதி என்பது அவருடைய இயற்பெயர். கட்டிக்காரன் உங்களுக்கு மேலும் 2 அச்சாவா சேர்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
2: அந்த ஒரு பெட்டி விட்டது வந்து பண்டிதரா இருக்குமோ?
1: அல்ல அல்ல, பொருந்தவில்லை. பார்ப்போம் யார் வந்து கூறப்போகின்ற.
2: பண்டிதர் இதெல்லாம் ஐந்து எழுத்துல வரக்கூடியது. சரி ஐயா,
1: இன்னும் ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது. கட்டிக்காரனா சொல்லுங்க. அடுத்த முறை வந்து சொல்லுங்கள். எடுத்து கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? விரைவாக வர வேண்டும். எங்கே பெட்டிகளை விரைவாக முடிக்க வேண்டும். வியாபாரத்தை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஓடி வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிசம் பொக்கிசம்.

ஒவ்வொரு சுற்றுக்கும் இரண்டு பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். இரண்டு பெட்டிக்கும் மொத்தம் நான்கு புள்ளிகள் கிடைக்கும். ஓடி வாருங்கள். எங்கேயும் கூறாமல் ஒரு பெட்டி இருக்கின்றது, அதை கூறினாலும் உங்களுக்கு புள்ளி உண்டு. அடுத்த பெட்டிகளும் காத்து கொண்டிருக்கின்றது. 15 25 வரை இன்னும் இருக்கின்றன. நான் விரைவில் வியாபாரத்தை முடிக்க வேண்டும். ஓடி வாருங்கள், இல்லையென்றால் பாதியிலே நான் நிறுத்தி விடுவேன். எங்கே புள்ளிகள் வேண்டியவர்கள் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். ஓடி வாருங்கள், வந்து உங்கள் புத்திசாலித்தனமான பதிலை தந்து கட்டித்தனமாக விளையாடுங்கள்.

0: கிருஷ்ணன் உங்களுடைய தடை நீக்கப்பட்டு விட்டதுதானே, உங்கள் பெட்டிக்குரிய பதில் மானாவாரி என்று சொல்லி நாகப்பனவர்கள் கூறினார் தானே, நீங்கள் வந்து பெட்டியத்திருக்கா வந்து விட்டால் மகள் மஞ்சு அனுஷியா இல்லை இப்பொழுது சியாமலா வணக்கம் மகளே சியாமலா, எப்படி
1: ஆளை
0: காணவில்லை, எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்ப்பா.
0: அங்க மழை பெய்யவில்லையா?
1: இல்லப்பா.
0: உடல் நலம் அப்படியம்மா, நல்லா இருக்கீங்களா? நீண்ட நேற்று
1: மழையில
0: வந்த
1: சோர்வா இருக்கப்பா, கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல வேலைன்றதால கொஞ்சம் சோர்வா இருக்கும்.
0: மழை மழையும் அதோட மழையிலும் வந்தீர்கள், சோர்வா இருக்கும்.
1: அண்ணன் கூட தங்கச்சி அப்பா வந்தாச்சு போட்டு இருந்தாங்க ஜெகபுரம்னு, இப்பதான் வந்துகிட்டு இருக்கேன்
0: அப்படின்னு. ஞானசேகரன் வளைத்தளம் சரியில்லை என்று எழுதியிருந்தார்கள், காரியமில்லை, எனக்கு தெரியும் தானே சரியாக இருந்தவர்கள். உடல் சோறு
1: இருந்தால்
0: உணவுகளை அருந்திக் கொள்ளுங்கள், உற்சாகமாக ஆரோக்கியமாக இருங்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெட்டி ஒன்று, மூன்றாவது எண் பெட்டி அனுஷியா அவர்கள் திறந்துவிட்டு இப்பொழுது அவர் தடையிலே இருக்கின்றார் சொல்லாமல், அது வந்து அதி புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் எது எடுத்தாலும் உடனடியாக சொல்லிவிடுவார்கள், செய்து விடுவார்கள். விரைவாக செய்யக்கூடிய ஒருவரை நாங்கள் பார்த்து சொல்லுவோம், நாங்களே சில பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லுவோம் இந்த வார்த்தை. புத்திசாலி சிறந்த கெட்டித்தனம் உள்ளவர்களை கூறும் ஒரு வார்த்தை, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. முடிந்தால் தாருங்கள், இல்லை என்றால் நீங்கள் பெட்டியை
1: திறந்து
0: முயற்சி பண்ணி பாருங்களேன்.
1: இல்ல அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவி போன் பண்ணா அதனால பேசி
0: கூட வந்து இவர்கள் எல்லாம் கூறினார்கள், பலவ கருத்து வித்துவான் பண்டிதர் என்றெல்லாம் கூறினார்கள். அல்ல அல்ல என்று கூறினேன், நீங்கள் கூறுங்களே பார்ப்போம்.
1: புத்திசாலிகளை சொல்றதாப்பா,
0: நல்ல புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் எதை எடுத்தாலும் உடனடியாக பதில் கூறி விடுவார்கள், எதை செய்ய சொன்னாலும் உடனடியாக செய்து விடுவார்கள். மிகவும் கட்டித்தனம் உள்ள அதி விவேகம் உள்ளவர்கள்.
1: இது வரலப்பா,
0: இப்பொழுது 15 உங்களுக்கு 25 வரையும் பெட்டிகள் உண்டு.
1: 15
0: திறப்போன்றீர்கள். சரி, எண் 15 கொண்டு வந்து சியாமலாவின் பேரில் வைத்து விட்டேன். இப்பொழுது சியாமலா மந்திரத்தை கூறப்போகின்றார்.
1: அந்த காகசம் அபு காகக்கும் திறந்தது சிசி.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது. அடுத்த பரீட்சை, அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள்? அல்ல அல்ல, நீங்க கிட்டவும் வரையில்லை, கெட்டிக்காரைக்கு 9 எழுத்துலேயே வந்திருக்கின்றது. 9 எழுத்துல இருக்கின்றது. பயந்துட்டீர்களோ?
1: சொல்லிடுறப்பா, அது முன்னாடி இவங்க அனுஷியா விட்டது சமயோஜித புத்தியாப்பா, அது
0: சமயோஜித 5 எழுத்து இல்லடா.
1: கெட்டிக்காரை
0: துடிக்கின்றது அந்த எண்ணம் இருக்கின்றது உங்களுக்கு. சரி, இது வந்து 9 எழுத்துலேயே இருக்கின்றது மகளே. இது ஒரு திரைப்படத்தின் பெயர், ஒரு திரைப்படத்தின் பெயர் சரியா?
1: 9
0: என்ன என்ற உங்களுக்கு ஒரு தரவு தருகிற, அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது. அந்த பாடல் ஆண்டவனுடைய நியதிகள் விதிகள் எல்லாம் கூறப்பட்டு ஒரு 6 கட்டளைகளை அதிலே பாட்டிலே கூறப்படுகிறது அந்த பாட்டில். அது என்ன திரைப்படம்?
1: வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படிமா சாப்பிடாம.
0: வாழ்த்துக்கள், ஆண்டவன் கட்டளை என்று சரியான பதமாக வந்து விட்டது. கெட்டிக்காரி என்ற பெயரையும் பெற்றுக்கணும், ஆண்டவன் கட்டளை.
1: இல்ல 6 கட்டளை சொல்லும் போது கட்டளை சொல்லும் போதே தெரிஞ்சுட்டு கட்டளை.
0: இது யூகத்துக்காக கொடுக்கப்படுகின்றது எங்களுடைய கெட்டிக்காரி என்ற பெயரோடு. 2
1: பட்டி
0: அடுத்து எந்த பட்டிக்கு செல்வோம்?
1: 16.
0: இது வந்து வளமையாக எங்களுடைய சரவணனுடைய வெட்டி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே எங்கே மந்திரம்?
1: அந்த காகசம் அபு காகக்கும் திறந்தது சிசி.
0: சபாஸ், திறந்து விட்டது, திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணீர்கள்?
1: ஆறுப்பா.
0: இரண்டு எழுத்துக்களை கூடி எட்டுல இதற்கு கட்டிக்காரங்கள் போய் தான் பெரிய பெரிய எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறீர்கள். எட்டு எழுத்துக்களை கொண்டது. இந்த எட்டு எழுத்துக்களையும் கொண்டது என்னவென்றால், இந்த எங்களுடைய ஐதீகத்திலே சைவ மதத்திலே இந்து மதத்திலே முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று திருச்செந்தூரில் நடைபெறும், சூரசம்ஹாரம், தெரியும்தானே? அது முடிந்தவுடன் வெற்றி கொண்ட பின்பு அவர் எப்படி வெற்றியை கொண்டாடுவதற்கு எதனை எடுத்துக்கொண்டார்? அவர் வெற்றிக்காக அந்த அந்த சூரசம்ஹாரத்தின் வெற்றியை கூறும் வகையிலே அவர் வாகனமாக பெற்றுக்கொண்டார் ரெண்டு உயிரினங்களை. அது எது? இரண்டு சேர்ந்தா தான் எட்டு எழுத்து பேரு. இரண்டு உயிரினங்கள்,
1: மயில் ஒண்ணு சேவல் ஒண்ணு.
0: சேவலும் மயிலும், சரியான பதம். சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி, புரிகிறதா? இதுக்கு ஒரு பெரிய பெரிய நகைச்சுவை உண்டு. நான் சிறு வயதில் படிக்கும் பொழுது திருப்பூரில் இந்த தேவாரங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். நித்திரை தூக்கத்திலே இருப்பேன். சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றினா நான் திருக்கை வால் போற்றி போற்றி என்று பாடிவிட்டேன். ஐயோ, சைவ சமயத்தில் திருக்கை வால் கூறினா இது ஒரு மாறாத நகைச்சுவையின் வாழ்க்கையில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பாடல் மகளுக்கு வேண்டும்? இப்பொழுது வராது விட்டால் மீண்டும் வந்து கூறுங்கள். இறுதி முயற்சி அந்த பதம், அந்த மூன்றாவது பெட்டி பதம் கடிகாரம் சொல்றதுக்கு. இந்த விளையாட்டுல இருக்கிறீர்கள், அந்த பதத்துக்குரியவர்கள் நீங்கள் எல்லோரும். சரி, பார்ப்போம் பார்ப்போம்
1: பார்ப்போம்.
0: ஐந்து எழுத்து தான். ஒரு திரைப்படம் வந்த அந்த பேர்ல
1: அறிவாளி நாலு எழுத்துறப்ப வருது.
0: நானும் அப்படிதான் அவரும் சொன்னார். நாலு அவரும் சொல்லிக் கொடுத்த, மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த. சரி அம்மா, பாருங்கள். நன்றி. இப்பொழுது அடுத்த உறவுடன் போகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த உறவு நாகப்பன்னவர்களே வணக்கம். அடுத்த சுற்றுக்கு வந்து விட்டார் நாகப்பன்னவர்கள். வணக்கம், இணைந்து விட்டேன். வணக்கம்,
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கத்தை நானும் தருகின்றேன். 17 25 வரையும் இருக்கின்றது.
2: சாணக்கியன்
0: சொல்ல பாக்குறீங்க, அது வராது. சாணக்கியன் தந்திரமாகத்தான் கூடக்கூடிய, அது அல்ல.
2: திரைப்படம் இருக்குங்களா?
0: ஆமா ஆமா, இது மந்த ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. இப்படி ஒரு திரைப்படம். சரி பார்ப்போம்.
2: வாழ்த்துக்கள்.
0: எங்கே மந்திரம்?
2: அந்த காகசம் அப்பு காக்கும் திறந்துடு சீசே.
0: சரி, எத்தனை எழுத்துக்கள்?
2: ஒரு 15 எழுத்துக்கள்.
0: கெட்டி காரணம்னு சொல்லவே நான் முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, அவ்வளவுக்கு பெருந்தன்மையான மனிதனாக வந்து விட்டீர்கள். ஆதலால் உங்களுக்கு இரண்டே இரண்டு எழுத்திலே கூறுகின்றேன். சரியா? இது வந்து எங்களுடைய சமையல்களே வருகின்றது இந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுகளே. அதாவது வந்து இந்த சமையல்களை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம், உணவுகளை எல்லாம் செய்கின்றோம், எத்தனையோ விதமான உணவுகளை செய்கின்றோம். நாங்கள் எங்களவர்கள் ஆசிய நாட்டு எங்கள் ஆசிய மக்களுக்கு பிரதானமான உணவு எங்களுடைய உணவு சோறு தானே, அன்னம் தானே. அந்த சோறு என்பதை செய்துவிட்டு அதை தனியாக நாங்கள் உண்ண முடியாது என்பதற்காக வேறு உணவுகளெல்லாம் சமைப்போம். அது மாமிசமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம். அவற்றுக்கு ஒரு பேர், பொது பெயர் உண்டு. அதெல்லாம் செய்து முடித்தால் அது எப்படி அழைப்போம்? ரெண்டு இடத்துலயே அழைப்போம். சாதம் இருக்கின்றது, சாதம். சாதத்தோடு சேர்த்து உண்பதற்காக பலவிதமான உணவுகளை சமைக்கின்றோம். அது சைவ உணவாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம். அந்த சமைத்த பின்பு அவற்றுக்கும் ஒரு பெயர் வைப்போம். அந்த பெயரோடு சேர்த்து ரெண்டு எழுத்தை சேர்த்துக் கொள்வோம். அது எது? அது வந்தால் தான் அதை சமைத்து முடித்தது என்பதுக்கு அர்த்தமாக இருக்கும். இப்போ கத்தரிக்காய் இருக்கின்றது, சும்மா வைத்திருந்தா கத்தரிக்காய், அதுக்கு சமைத்து முடிந்த பின்பு ஒரு பெயர் இருக்கின்றது அதுக்கு. வாழ்த்துக்கள். சரியான பதம் கறி. ஆனால் உங்கள் நாட்டிலே கறி என்றால் அசைவத்தையும் குறிப்பார்கள், நாங்கள் அப்படி கூறுவதில்லை. கத்தரிக்காய் கறி, வெண்டிக்காய் கறி, கோவா கறி, புடலங்காய் கறி, பூசணிக்காய் கறி என்றது கறி என்றதை வைத்துக் கொள்ளும், ஆட்டுக்கறி, கோழி கறி. அப்ப அந்த சமைத்த பின்பு அந்த கறி என்ற பதத்தை அங்கே சேர்த்து, கறி என்றால் சமைத்து முடித்த உணவு. சரியான பதம் கறி என்று சொல்லி மேலும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள் உங்கள் பெட்டியிலே. இப்பொழுது இன்னும் ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு.
2: 17
0: 17 வந்து விட்டோம். இடையிலே இருக்கின்றதுடைய 17 போவோம். மந்திரம்
2: அந்த காகசம் அபு காக்ககம் திறந்து விசீசே,
0: திறந்து விட்டது, விரைவாக விரைவாக திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் நாகப்பன்?
2: 5
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன், 4 இருக்கின்றது. சரியா, கிட்டத்தட்ட. இப்பொழுது 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பெட்டி உங்கள் சமையல் அறையிலே அஞ்சரப்பட்டியோடு சேர்ந்து இருக்கும், சமையலுக்கு உபயோகிக்கப்படுகிற ஒரு பொருள். ஆனால் மற்ற பொருட்களை விட இதற்கு அதிக மதிப்பும் மரியாதையும் புனிதத்துவமும் உண்டு. 4 எழுத்து சமையலுக்கு மட்டுமல்லாமல் வேறு விடயங்களுக்கும் இது உபயோகிக்கப்படுகின்றது. வாழ்வில், சாவில், எல்லாவற்றுக்கும் உபயோகப்படும். இது ஒரு செடியில் இருந்து எடுக்கப்படுகின்றது.
2: அது வந்து ஒரு நிறத்தையும் குறிக்கக்கூடிய. மஞ்சள்.
0: வாழ்த்துக்கள். பாருங்கள், எங்கள் சமையல் அறைக்கு இருக்க எத்தனையோ இருக்கின்றது, இதுக்கு மட்டும் புனிதத்துவம். அந்த புனிதத்துவம் என்று கூறுவதற்கு எல்லாத்தையும் விட மேலான புனிதத்துவம், மங்களமாக மணமடையிலே தாலிக்கயிறிலே இந்த மஞ்சள் தான் இருக்கும் இல்லையா? அதிக புனிதம் வாய்ந்தது மஞ்சள் என்பது. சரியான பதத்தை கூறி மேலும் 2 புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்து கட்டாய ஓய்வுக்கு ஆளாகி விட்டுவீர்கள் நீங்கள். சரியா, மீண்டும் சரியான பதம் மஞ்சள் இல்லையா? என்ன ஒரு பதம். வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் பெறப்போகின்றீர்கள்? மீண்டும் பெற வேண்டும். 19, 20, 21, 22, 23, 24, 25 பெட்டிகள் இருக்கின்றன. வருபவர்கள் வந்து திறந்து கொள்ளும். நாகப்பன், நீங்கள் இணைந்து இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. 2 பெட்டிகளும் திறந்து பெட்டிகள் அல்லவா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கறியும் சொல்லி மஞ்சளும் சொல்லிவிட்டு போகின்றார். அழைக்கின்றீர்களா? இல்லை இல்லை. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் அனுஷியாவின் பெட்டி இன்னும் திறப்படவில்லை. இவ்வளவு திறக்கின்றீர்களா? மகள் அனுஷியா, நீங்கள் தான் வந்திருக்கிறீர்கள். கூற முடியுமா, கூறுங்கள் பதத்தை, பொருளை.
3: தந்திரம்.
0: இல்லையடா, தந்திரம் என்பது புத்திசாலித்தனம் இல்லையா? அது வந்து மற்ற வழியாக தந்திரமாக அது பொருந்தவில்லை மகளே.
3: சரிங்கப்பா.
0: சரி, வந்து விட்டீர்கள். அடுத்த பெட்டிக்கு போங்கள். நீங்கள் பொம்பளை பிள்ளை வந்து விட்டீர்கள், முயற்சி பண்ணி விட்டீர்கள். அதை ஒரு பக்கம் வைத்து விட்டு அடுத்ததுக்கு போவோம். இப்போ 19 20 21 22 இருக்கின்றது. எது வேண்டும் உங்களுக்கு? 19 கொண்டு போடுவோம். சரி, மந்திரத்தை கூறுகிறேன். அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சீசு, திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது அரிசியாவுக்காக அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் பதம் இருக்கும் எண்ணுகிறீர்கள்?
3: 4
0: எழுத்துக்கு எட்டிக்காரை என்று சொல்ல முடியவில்லை. ஏன்னா அதுக்கு இன்னும் 2 எழுத்து கூடி 6 எழுத்துலேயே இருக்கின்றது. சரியா?
3: சரிங்கப்பா.
0: அது வந்தம்மா, இந்த அநேகமாக இது பெண்களுக்குரிய ஒரு தொழில். இந்த கூட்டல் கழித்தல் போன்ற கணக்கியல்லே வருகின்ற ஒரு பதம் நீங்கள் எந்த நாளும் செய்வீர்கள் உங்கள் வீட்டிலே, அது எது? இந்த கணக்கு சொல்லுவார், கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் என்றெல்லாம் சொல்லுவார் அல்லவா? இதில் ஒரு விடயத்தை, ஒரு விடயத்தை வீட்டிலே நீங்கள் எந்த நாளும் செய்வீர்கள்.
3: பெருக்கல்.
0: பெருக்குதல். கட்டிக்காரு. புத்திசாலி புத்திசாலி கெட்டிக்கார். பெருக்குதல், வீடு பெருக்குதல் இல்லையா? வாழ்த்துக்கள்.
3: ஆமாம்,
0: உங்களுக்கு நான் கடிக்காரி என்று ரெண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்கிறேன் உங்களுடைய பட்டியல. அடுத்த பட்டி எந்த பட்டி வேண்டும் சொல்லுங்கள், திறக்கின்றேன்.
3: 20ப்பா.
0: படிப்படியாக போகின்றீர்கள் கட்டிக்காரி. 20. எங்கே மந்திரம்? அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சேசு. வாழ்த்துக்கள் திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
3: 3.
0: இல்லையம்மா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் 6 தான். மீண்டும் 6லே தான் வந்திருக்கின்றது. சரியா? முதல்ல 6 தானே வந்தது. இது வந்து எங்கள் பரம்பரை நடனங்கள் உண்டு. எங்கள் பரம்பரை நடனங்கள் எத்தனையோ விதமான ஆட்டங்கள் இருக்கின்றது. மானாட்டம், மயிலாட்டம், இந்த குதிரை ஆட்டம், பொய்க்கால் ஆட்டம், எத்தனையோ ஆட்டம் இருக்கின்றது. அதிலே இந்த பரதநாட்டியம் ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு இன்னும் ஒரு பெயர் உண்டு. அதுக்கு 6 எழுத்தை கொண்டு அழைக்கின்றார்களாம். அது என்ன பெயராக இருக்கலாம், எப்படி இருக்கலாம்?
3: பரதநாட்டியம் ஒரு பெயராப்பா?
0: பரதநாட்டியம் என்பதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கலாம்மா. சாதாரண கிராமங்களே இதை சொல்லுவார்கள். குறுங்கள் நாட்டியம் அது பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. ஆட்டமண்டு வரும், ஆட்டமண்டு வரும். கடந்த முறை எங்களுடைய கிருஷ்ணனுக்கு ஒரு ஒயிலாட்டம் வந்தது, அதே வந்த இது ஆட்டம். என்ன ஆட்டமா இருக்கும்? உடம்பால் ஆடப்படுகின்றது தான் எல்லாம். அதை வைத்து கூறுவார்கள், அதை வைத்து கூறுவார்கள். அது ஆரம்ப காலத்திலே நாங்கள் இந்த பரதநாட்டியம் என்பதை ஆடுபவர்களை இப்படி கூறுவோம். பாடல்கள் கன பாடல்கள் வந்திருக்கின்றது. என்ன கூற முடியாத எந்த பாடல் என்று இருக்கின்றது. இந்த பேர்ல படம் வேற இல்லையம்மா. படங்களே பாடல்களே வந்திருக்கும். இடவெறிகளே ஆட்டம், ஆட்டம் என்று வரும்போது வரும். அதில் சரி, கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலே ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் ஒரு பாட்டிலே இருக்கின்றது.
3: என்ன
0: வந்து
3: ஆட்டமா தேர் ஓட்டமா?
0: என்ன ஒரு ஆட்டம்?
3: இருங்கப்பா, மானாட்டம்.
0: அதே
3: மாதிரி
0: கணக்கு நீங்க ஆட்டங்கள் கணக்கு ஆடிக்கணும். இந்த ஆட்டத்தை ஆடுகிறீர்கள் இல்லை? சின்ன வயதுல நீங்கள் ஆடி இருப்பீர்கள், பள்ளிக்கூடத்துல நீங்கள் ஆடி இருப்பீர்கள் இந்த ஆட்டம். அந்த பாடல்ல இருக்கிறது, அந்த பாடல்ல இருக்கிறது. நீங்க பிள்ளையாக படிக்கிறீர்கள்.
3: கோலாட்டம்
0: அதுவும் இல்ல.
3: ஆட்டமா பேரோட்டமா நாட்டமா?
0: அடுத்தது
3: ஓட்டமா? தேர் ஓட்டமா?
0: இல்லையம்மா,
3: அது வர மாட்டேங்குது எனக்கு.
0: அதான்
3: காய்கிது
0: உடம்பாலே ஆடுகிறது. தேரோட்டம் தேரை வச்சு ஓடுவது, கோலாட்டம் தடியை வச்சு ஆடு, இது உடம்பாலே ஆடுவது. என்னவா இருக்கும்?
3: பாட்டு இருக்கு ஆனா பாட தெரியல.
0: சரி, அப்ப நான் பிள்ளையாக கூறுகிறோம் தெரியாது, இருக்கிறதோ தெரியவில்லை. நீங்கள் இவ்வளவு தூரம் முயற்சித்தபடியால் உங்களுக்கு ஒரு சிறிய உதவி. இந்த உடம்பைத்தானே வைத்து ஆடுகிறார்கள், இந்த உடம்பால் ஆடுகிற ஆட்டம். எல்லாம் உடம்பால் தான் ஆடுகிறார்கள், ஆனால் இது வந்து முத்திரைகள் எல்லாம்ங்கிறது ஒரு மிகவும் முக்கியமானது எங்களுடைய பரதநாட்டியம். அது பரதத்திலேயே பரத முனிவரால் கொண்டு வரப்பட்டபடியால் பரதநாட்டியம் என்று இருக்கின்றது. இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றதுக்கு என்னவென்றால், இப்போ நீங்கள் சொன்னது போல சதிராட்டம் என்று கூறுவது. ஆட்டமா சதிராட்டம் எப்படி அந்த பாடலில் பெறவேணும்? எதில் இந்த பாடலில் சதுராட்டம் என்ற சதுர் என்பது சதுராட்டம் என்பதம்மா, அது முக்கியமான பதம். உடம்பாதை ஆடுற சதுராட்டம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு உதவி செய்து ரெண்டு புள்ளிகளை தருகின்றோம். கட்டிக்காரி தான் நீங்கள். இப்பொழுது இன்னொரு வட்டி திறக்கலாமோ இல்லை என்ன?
3: இன்னொன்று
0: கட்டிக்காரியா போய் விட்டுக்கிறோம். நான் உங்களை இன்னும் சொல்லப்படவில்லை, அது அப்படியே இருக்கட்டும், அது யாரும் சொல்ல மாட்டார்கள். மீண்டும் இப்பொழுது அவர் இருக்கிறாரா?
3: இருக்காங்கப்பா.
0: அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்குமா? வணக்கம்.
2: 23
0: உங்களுக்கு ஆலயங்களுக்கு சென்று இருக்கின்றீர்களா?
2: சென்று வந்து
0: சரி, அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் கோலாகலமா நடைபெறுவதெல்லாம் பார்த்திருக்கின்றீர்களா? சரி, அர்ச்சனை செய்யும் வேளையிலே இது அந்த குருக்கள் அந்த புரோகிதருடைய கையிலே முக்கியமாக இருக்கும் ஒரு பொருள் மூன்று எழுத்தை கொண்டது.
2: தட்டு
0: அல்ல, இன்னும் ஒரு முறை.
2: தடாரி
0: அல்ல, அல்ல, முயற்சி பலிக்கவில்லை. நீங்க சரியாக சரியாக கவனிக்க மூன்று இடத்துல இருக்கின்றது. சரி பார்ப்போம். ஆமா, இப்ப தட்டு மறு பொருள் தானே, நீங்க சொன்ன பொருளை தானே கூறுகிறீர்கள்.
2: பூசுவது ஐயா?
0: அதுகள் இல்ல, இல்ல இல்ல, அது பூசுறது இல்ல. முயற்சி பார்க்க நீண்ட நேரம் முயற்சித்து விடுவார், மீண்டும் பெற வேண்டும். சரியா? எங்களுடைய நாகப்பன் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம் ஐயா. இப்பொழுது எங்களுடைய பாலும் பழமும் ஒரு பெட்டியை திறந்து விட்டு முயற்சித்து விட்டு போகிறார், முடியுமா உங்களுக்கு? அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அவருடைய கையில இருக்கின்ற ஒரு பொருள் மூன்றளத்தை கொண்டது.
2: அர்ச்சனை செய்யும் போது அது விரல்ல கூட அணிஞ்சிருப்பாரு.
0: இல்ல, அப்படியா? இல்ல, தெரியவில்லை. குரங்களை பார்ப்போம்.
2: எனக்கு
0: தெரியாது. வாழ்த்துக்கள். மந்திரத்தை தாருங்கள்.
2: அந்தகாகசம் அபுகாகுகம் திறந்து விசீசே.
0: ஆஹா ஆஹா ஆஹா, திறந்து விட்டது, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
2: மூன்று.
0: ஏன், இன்னொரு மூன்றை சேர்த்து ஆறு தந்தால் எப்படி இருக்கும்? சரி, இப்பொழுது அது கூறுவது என்னவென்றால், இந்த வாழ்க்கையிலே பிறப்பு என்று ஒன்று இருக்கின்றது. மனித இனத்திலே பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சிசு வெளியில் வந்தவுடன் இருவரையும் இரண்டாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பதற்கு ஒரு வேலை இரண்டாக்குவதற்கு ஒரு விடயம் செய்வார்கள். அது எது? தாயிலிருந்து பிள்ளையை நீக்கி வேறாக எடுப்பதற்கு. நான் அடிக்கடி மகளோடு கூறுவேன், உங்கள் எல்லோரையும் நான் எனக்கு நீங்கள் யார் என்று கூறிக்கொள்ளுவேன் இந்த பதத்தாலே.
2: ரெண்டா பிரிக்கிறதாங்க?
0: ரெண்டாக தாயையும் பிள்ளையையும் வேறு வேறு ஆக்கி விடுவது.
2: அது தாயும் செய்யும் பாங்க ஆரம்பத்துக்கு.
0: அல்ல அல்ல, அதுக்கு ஒரு விடயம் செய்வார்கள், செய்தால்தான் அப்படி வருவாங்க.
2: அதான் அது வந்து கொடி.
0: வாழ்த்துக்கள், தொப்புள் கொடி. அது வரைக்கும் தாயும் செய்யும் வேறு அல்ல. எப்பொழுது தொப்புள் கொடியை வெட்டப்படுகின்றதோ தாய் வேறு பிள்ளை வேறையா போயிடும். வாழ்த்துக்கள், சிறப்பாக கண்டுபிடித்தீர்கள், புத்திசாலித்தனமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேர்கின்றன. அடுத்த பெட்டிக்கு நீங்கள் தயாராகிறீர்கள்.
2: ஓ,
0: ஆங்கிலத்திலே 25, தமிழிலே 25 வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி மந்திரம்,
2: அது
0: மந்திரம்
2: வாழ்த்துக்கள்.
0: நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்னுடைய பட்டியலை, ஐந்து எழுத்திலே தான் இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் எங்கள் பிறந்த பின்பு முதல் முதல் பிள்ளைகள் பாவிக்கின்ற வாகனம் ஆரம்ப காலத்தில், இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனா அப்பொழுது போன்றது அந்த புண்ணியம் புனிதமாக இப்பொழுது
2: இல்லை. அது வந்து நடை வண்டி.
0: சரியான பதம், சரியான தமிழ் சொல் நடை வண்டி. அன்று இருந்த அந்த நடை வண்டியை காலங்காலம் நான் உபயோகித்தது, என்னுடைய பிள்ளைகள் பாவித்திருக்கின்றார்கள். அப்படின்னா பாருங்களா எப்படி பாதுகாப்பா வைத்திருப்பாரு.
2: அவ்வளவு காலத்து கூட இருக்க முடியாது
0: இருக்கிற மரத்திலே செய்திருப்பது.
2: இப்ப வந்து பிளாஸ்டிக்ல வாக்கர்னு வச்சுட்டாங்க.
0: அது வாக்கர், வாக்கரால வந்து எத்தனை ஆபத்துகள் வந்து அது போக்கரா போயிடுச்சு.
2: அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பதம்
0: நடை வண்டி என்ற சரியான பதம். அதைத்தான் இப்பொழுது வாக்கர் எல்லாம் கூறுகின்றார்கள். அது வித்தியாசமான வடிவங்களில் வருகின்றது. அன்று வந்து அதற்கென்று அந்த அந்த நாள் நட்சத்திரம் பார்த்துத்தான் அதுக்கு மரம் மருந்து செய்வார்கள் ஐயா. அது கண்டிருக்கின்றார்கள். அவர்களும் கொடுத்து, அவர்கள் கொண்டு வந்து புனிதத்துவமாக கொண்டு வந்து கொடுத்து அதை பாதுகாப்பாக பின்னர் எடுத்து வைத்து காலங்காலமாக நான் பாவித்ததை எனது பிள்ளை பாவித்தனே பாருங்களேன். அப்படி சரியான போது தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு ஒன்று தரலாம் என்று எண்ணுகிறேன். தெரிதானே,
2: நன்றி நன்றி
0: நன்றி. அங்கே சாந்தி நீங்கள் அழைத்தீர்கள் பெற வேண்டும். இப்பொழுது இங்கே இரண்டு பதங்கள் கூறப்படாமல் இருக்கும்போது சாந்தி வந்துவிட்டார், கண்டுபிடிச்சிருப்பார் என்று பார்த்து. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நலமாக நாங்கள் நலமாக மகள்வாக இருக்கின்றோம். அந்த வேளையில் எப்படி உங்களுடைய ராசா அழகி எப்படி இருக்கின்றார்கள்?
4: நல்லா இருக்காங்க ஐயா.
0: வாழ்த்துக்கள் அவர்களுக்கு, நன்றி. இப்பொழுது நாங்கள் போட்டியிலே இருக்கின்றோம், விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும். அதில் ஒரு மூன்றாவது எண் பெட்டி அனுஷியா திறந்து கூறப்படாமல் இருக்கின்றது. அடுத்து எங்களுடைய கிருஷ்ணன் ஒரு பெட்டியை திறந்து 23rd பெட்டி கூறாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறது இப்பொழுது. உங்களால் முடிந்தால் தாருங்கள். அந்த 3rd இலங்கை வந்து வந்து அதி புத்திசாலித்தனம் உள்ளவர்களை நாங்கள் அழைக்கின்ற ஒரு பதம். எதை எடுத்தாலும் உடனே கெட்டித்தனமாக புத்திசாலித்தனமாக பதில் கூறுவார்கள், செய்து விடுவார்கள் சில செய்கைகளை. எத்தனையோ விபத்துக்கள் வந்து கூட புத்திசாலித்தனமாக தப்பி விடுவார்கள். அப்படிப்பட்டவரை கூறும் ஒரு பதம் எதுவாக இருக்கும்?
4: எத்தனை எழுத்துங்க ஐயா?
0: 4 எழுத்துக்கள். 5 எழுத்துக்கள் மகளே.
4: 5 எழுத்து. அதிமேதாவி.
0: கட்டிக்காரி அல்ல, நான் சொல்ல தர மாட்டேன். அதிமேதா, அதுக்கு இன்னொரு பதம் இருக்கு, இன்னொரு பதம் இருக்கு, விடுங்கள். சரி, 23rd பதம் எங்களுடைய
4: கிருஷ்ணன்.
0: இல்ல இல்ல, கிருஷ்ணன் கூறியிருந்தார். அவருக்கு வந்தபடி ஐயர் அர்ச்சனை செய்யும் பொழுது குருக்கள் அவருடைய கையிலே இருக்கின்ற ஒரு பொருள் 3 எழுத்தை கொண்டது.
4: தூபம்.
0: தூபமா தீபமா? தூபம் உண்டு, தீபமும் உண்டு. வாழ்த்துக்கள் அது அல்ல, வேறு இன்னொன்று இருந்தது. சரி, இப்பொழுது நீங்கள் 3 பெட்டிகள் இருக்கின்றன. இந்த 21, 22, 21. ரெண்டு பெட்டி தான் இருக்கின்ற, ரெண்டையும் நீங்கள் முடித்து விடுங்கள். சரியா? முடித்தால் நானும் இந்த உடையத்தை முடித்துக்கொண்டு கர்மத்துக்கு. 21, 22 எது வேண்டும்?
4: 21.
0: எங்கே மந்திரம்?
4: அண்டகாக்கசம் அபுகாக்கசம் திறந்து சிசே.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே?
4: 3.
0: 3 இல்லை, இது 6 இருக்குதம்மா. வேண்டாமா, இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு, பெண்களுக்குத்தான் அதிகமாக இது பொருத்தமானது. அன்று இளவரசிகள், ராணிகள் விளையாடி இருந்திருக்கார்கள். ஐந்து எழுத்துக்கு ஆறு எழுத்துக்களை கொண்டது. பெண்களுக்குரிய விளையாட்டுகள்லேயே ஒன்று.
4: பல்லாங்குழி.
0: வாழ்த்துக்கள், சரியான பாடல். ஒரு பாடலும் வந்தது, பல்லாங்குழியும் வட்டம் பார்த்தேன் ஒத்தை நாணயம். சாந்திக்கு ரெண்டு புள்ளிகள் சேருகின்றன. அடுத்து இன்னும் ஒரு ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது. அந்த பெட்டி இருபத்தி இலக்கம் 22 எது வேண்டும் அங்கே மந்திரத்தை கொண்டு உங்களுக்கானது. வாழ்த்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
4: நான்கு.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரி அஞ்சு எழுத்துல இருக்கின்றது. கடிகாரி இல்ல, கிட்டத்தட்ட கடிகாரி. சரியா? சரி. அது கூறுவதம்மா, இந்த பெண்கள் தங்களை அழகுபடுத்துவதற்காக உபயோகப்படுகின்ற ஒரு பொருள். அன்று தொட்டு இன்றும் இதுவரை இருக்கின்றது. அன்று இயற்கையாக பாவித்தார்கள், இன்று அதை செயற்கையாக பாவிக்கின்றார்கள். எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன அதில், அது எது என்று கூறுங்கள். கண்களுக்கு பிரத்தியமா கண்ணுக்கு பூசுவார்கள், கண்களுக்கு. கற்பக வல்லியின் பெற்பதங்கள் பிடித்து என்ற பாடலில் அழகாக கூறப்படுகின்றது. அது
4: அந்த பாட்ட பாடி பார்க்கணும்.
0: அது கடைசியிலான் வரும், கடைசியிலான் வரும். உங்களுக்கு ஒரு தெரியுமா, கண்ணுக்கு பூசுவதுதானே பெண்கள் உபயோகிப்பது.
4: ஆமாங்க. ஏன் எழுத்து குறைவாக வருகிறது? அது
0: என்ன எழுத்து? பார்ப்போம்.
4: கண்மை, கண்மை,
0: கண்மை தான் அது. கண்மை தான் அங்க ஒரு பேர் இருக்கின்றது.
4: அதுக்கு ஒரு பேர்,
0: அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது அது. நாங்கள் ஐ டேக்கணும், ஐக்கு பூசுறது, ஐ மை என்று ஐ ஐ இங்கண்டு கூறுவோம். கண்மை என்று அழகாக கூறிவிட்டீர்கள். அந்த கண்மை என்ன செய்ய, அதுக்கு ஒரு பெயர் உண்டடா. இறுதி சரணத்திலே கற்பவல்லியின் பாடலே வருகின்றது. அம்பிகை உபயோகித்தவா, அம்பிகை உபயோகிக்கின்றது பாடியிருக்கிறார்கள்.
4: அம்பிகை உபயோகித்தது.
0: இறுதி சரணத்தை பாடி பாருங்கள்.
4: ஐயா, அவ்வளவு ஞாபக சக்தி
0: இல்லையா? ரஞ்சனியே ரட்சிப்பாய் என்ற இடத்துக்கு முன்பு வரும்.
4: ரஞ்சிதம்
0: கண்மை கண்டுபிடித்து விட்டீர்கள், ஆனா அதுக்கு இருக்கிற பெயர்.
4: முதல் எழுத்துங்க ஐயா?
0: அது தெரியாதம்மா எனக்கு. உயிரெழுத்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும் முதலாவது எழுத்து.
4: அரிதாரம்.
0: அரிதாரம், அரிதாரம் அது முகத்துக்கு புதுசுல இதில் நாடகங்கள் நடிப்புகளுக்கு நடிகர்கள் அரிதாரம்.
4: முதல் எடுத்துங்க.
0: ஆமா, இதுவும் அப்படி ஆகலான் இருக்கின்றதுமா.
4: அஞ்சனம்.
0: வாழ்த்துக்கள், சரியான. அஞ்சனம் மையிடம் அம்பிகை எம்பெருமான், கெஞ்சி குழாவிடும் அஞ்சியே உன்னிடம் தஞ்சம் என வணைத்தேன், வாராயிரு தரணம் ரஞ்சினியே உன்னை ரட்சிப்பா என்பவர் இந்த பாடல். அஞ்சனம், அஞ்சனம் என்பது சரியான பதம் தந்துவிட்டீர்கள், வாழ்த்துக்கள். அஞ்சனம் என்பது சரியான பதம். இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கிறது, இரண்டு தான் தர முடிந்தது. அதே நேரத்தில்
4: இந்த கண்டுபிடிக்காத
0: சொன்னால் உங்களுக்கு
4: புள்ளிகள் கிடைக்கும். அதிபுத்திசாலி.
0: என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
4: எனக்கு தைப்பொங்கல் படத்தில் வந்து பார்வை, பார்வையில் ஒரு பாட்டு வருமே.
0: என்ன பார்வை? என்ன திரைப்படம்? தைப்பொங்கலா? தைப்பொங்கல் இல்லையா? என்ன பாடலம்மா அது?
4: கண்மலர்களின் அழைப்பிதழ்.
0: அந்த பாடல் கண்மலர்களின் அழைப்பிதழ். வாழ்த்துக்கள். கண்மலர்களின் அழைப்பிதழ், கண்மலர்களின் அழைப்பிதழ் நல்ல பாடல். இங்கே ஷியாமலாவுக்கு வர முடியாது, நீ வந்தாலும் பெட்டிகள் இல்லை. அவள் வந்து முத்தாரமே உன் உடல் என்ன ஒன்ற பாடலை கேட்டிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், அவருடைய பாடலும் கிடைக்கும். நன்றி அம்மா.
4: அடுத்தது சீக்கிரமா தீர்ந்துடுச்சு.
0: சீக்கிரமா இல்லைண்ணா, சீக்கிரமா இல்லை. 25 வட்டியும் வந்து எல்லாம் ஆறு பேர் வந்திருக்கின்றீர்கள், வட்டிக்காரர் தானே. அடுத்து ஒருவர் அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். அவர் சொல்ல வருகின்றார் போல் தெரிகின்றது. இரண்டு பட்டியும் கூறாம இருக்கிறது தானே மகளே, திறந்து
4: விட்டுருக்கார்கள்.
0: கட்டிக்கார எப்படி அஞ்சனமாக கண்டுபிடித்தீர்கள்? உங்களுடைய பாடல் தருகிறேன். அடுத்த உறவு ராஜராஜன் அழைத்திருந்தார், அவரை முனைக்க வேண்டும். நிகழ்ச்சி முடிவதற்கு முன் வருகின்றார்கள். ராஜராஜன் வணக்கம். வணக்கம் ராஜராஜன், நீண்ட நாட்களுக்கு பின் வணக்கம்.
5: ஐயோ வணக்கம். நலம் நலம் அறிய ஆவலையே.
0: நலம் நலமாக உங்கள் நலத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். நலம் அங்கே தர்மபுரியில எப்படி இருக்கிறது காலநிலை?
5: காலநிலை நல்ல காலநிலை தாங்க ஐயா,
0: சிறப்பாக
5: மிதமான வெயில்.
0: அது என்ன தர்மபுரி, எல்லோரும் ஒரே நேரத்தில் வருகிறீர்கள். இப்பொழுதுதான் சாந்தி வந்து சென்றார். அநேகமாக பார்த்து நீங்கள் அழைத்தால் அவர் வருவர், அவர் அழைத்தால் நீங்கள் வருவீர்கள். அந்த அலை அலை திறந்து அந்த வழி திறந்து இருக்கிறது, தர்மபுரி வழி
5: திறந்து.
0: சரி சரி, எப்படி மாமா அப்பா அம்மா எல்லோரும் எல்லாரும் நலமா இருக்கின்றார்களா?
5: அனைவரும் அனைவரும்
0: நலமாக இருக்கின்றார்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் சென்றன, நாங்கள் கலந்து கொண்டோம், உங்களை எண்ணினோம். இன்று நீங்கள் வந்து விட்டீர்கள். இன்று நீங்கள் வந்த வேளை 25 பெட்டிகளோடு வந்த பொக்கிஷம், 23 பெட்டிகள் தீர்ந்து விட்டன. ஆனால் 25 தீர்ந்தன, அதில் 2 பெட்டிகள் விடுவிக்காமல் இருக்கின்றது. ஒன்று வந்து 3வது எண் பெட்டி, அன்பு அனுஷ்யா திறந்திருந்தார். அது வந்து கூறுகின்ற கருத்து, இந்த உலகத்தில் அதி புத்திசாலித்தனிகளை அழைக்கும் ஒரு பதம், அதி புத்திசாலித்தனம் உள்ளது. எதையும் சிறப்பாக சரியாக விரைவாக சரியாக கூறிவிடுவார்கள், நல்ல புத்திசாலித்தனமாக கூறிவிடுவார்கள். ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதை சரியாக நேர்த்தியாக சிறம்பட செய்வார்கள். அவரைக்கு அந்த திறமை இருக்கின்றது என்றது, அவருக்கு ஒரு பதம் இருக்கின்றது அழைப்பதற்கு. அது எப்படி, என்ன பதமாக இருக்கும்
5: ஐயா? எத்தனை எழுத்துக்கள் ஐயா?
0: 5 எழுத்துக்களை கொண்டது மகனே. ஒரு திரைப்படம் வந்ததாக அறிகிறேன். அதிலே
5: முதல் எழுத்துங்கள்
0: அது சொன்னால் கொஞ்சம் கடினம் ஐயா.
5: வேறு திறமை, திறமைசாலி,
0: திறமைசாலி 5 எழுத்து தான். நான் என்னிடம் இருக்கிறது அப்படி பதம் இல்லை. இந்த திறமைசாலி தான், திறமை எத்தனையோ பேரிடம் இருக்கிறது, எல்லாரிடம் இல்லாத திறமையே கூறுவது அவரிடம். இந்த பொக்கிஷத்தில் நீங்கள் கூறினால் அப்படிப்பட்டவர் தான் நீங்களும். பலர் வந்து அப்படி புத்திசாலித்தனமாக பதிலை கூறி செல்கின்றார்கள். உடனே சரி, அந்த பதத்தை விட்டு இன்னொரு பதம் இருக்கின்ற அதை சொன்னால் உங்களுக்கு 2 புள்ளியை கொடுப்பேன். இறுதியாக வந்தவர்கள் 2 புள்ளி கொடுப்பேன், சொல்லவில்லை. இப்பொழுது அடுத்த 2வதாக 23வது எண் பெட்டியும் இருக்கின்றது, கூறப்படவில்லை. அது எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணன் திறந்தார். பலர் அதுக்கு முயற்சித்தார்கள். இந்த ஆலயங்களிலே அர்ச்சகர் இருக்கின்றார். அவர் அர்ச்சக வேலை செய்யும் பொழுது அவர் கையிலே இருக்கின்ற 3 எழுத்தை கொண்ட ஒரு பொருள்,
5: சடாரி
0: அல்ல. அது கூறினார்கள், அது பொருந்தவில்லை.
5: கையில் இருக்கும் பொருள்,
0: கையிலே இருக்கும். அவர் கையிலே இருக்கும்
5: தட்டு,
0: அதையும் கூறினார்கள், பொருந்தவில்லை. கொஞ்சம் கடினம் தான். அப்படி நாங்கள் அழைப்பதே இல்லை, ஆனால் அதுதான் அதன் பெயர். அதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள், எல்லோரும் காண்போம். சரி, உங்களுக்கு அவர் பாடல் தர இருக்குன்னு, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு
5: ஐயா? யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே தளபதி பட பாடல் ஐயா
0: என்று வேண்டுமா? சரி, கூறுங்க. அல்ல அல்ல. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னிடம் பெட்டிகள் இல்லை, அடுத்தவர் வருகின்றார், அவரிடம் செல்கிறேன். உங்களுக்கான பாடல் வேறு பெட்டிகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய புத்திசாலி சந்தை காட்டலாம். நன்றி, மீண்டும் வணக்கம் கஸ்தூரி. வணக்கம், நீண்ட நேரம் அழைத்து விட்டு மீண்டும் வந்திருக்கின்றீர்கள். கஸ்தூரி வாருங்கள், ஓடி வர வேண்டும். அலைங்கள் கஸ்தூரி, உங்கள் அழைப்பை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? இப்ப நாகப்பன் வந்திருக்கின்றார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அந்த ஒரு இது சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, இரண்டும் சொல்லவில்லை. என்ன
2: ஒண்ணு வேணா தெரியும் நினைக்கிறேன், சொல்லி பாக்குறேன்.
0: சொல்லுங்க.
2: அந்த குருக்கள் கையில வச்சிருக்கக்கூடிய பொருள் வந்து தீர்த்தத்துக்காக வச்சிருப்பார் இல்லையா?
0: அதுக்கு என்ன பேர்?
2: கெண்டி.
0: கெண்டி நல்ல பொருள். அதனால அது அல்ல என்னிடம் இருப்பார். நன்றி.
2: அப்ப வேற ஒரு பொருள் யோசிக்கலாம் ஐயா.
0: மேடம் பாருங்கள். அடுத்ததாக சாந்தி வருகிறார். சாந்தி கூறுங்கள், உங்கள் பதத்தை கூறுங்கள். சாந்தி.
6: ஐயா பிரகஸ்பதி.
0: என்னது அம்மா?
6: மேதாவி.
0: மேதாவி மூன்று எழுத்து. நீங்கள் என்ன முதல்ல
6: அதுக்கு பதிலாக பிரகஸ்பதி?
0: பிரகஸ்பதி என்பது தமிழ் சொல்லும் அல்ல, அது பொருந்தவும் இல்லை. நன்றி மகளே, முயற்சிக்கு நன்றி இருவருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே பார்ப்பார்கள்? கஸ்தூரி வந்தால் சொல்வார். கஸ்தூரி அழைத்தீர்கள், வர வேண்டும் மகளே. மொன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். எங்கே யார் வரப்போகின்றீர்கள் பார்ப்போம். இரண்டு பதம் இருக்கின்றது, தந்தால் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. அடித்து களைத்து மீண்டும் போக பார்க்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ. வணக்கம். வணக்கம். வருக வருக. இப்பொழுது நாங்கள் நலமாக இருக்கிறோம். இப்பொழுது இங்கே 25 பட்டிகளும் வந்து 25 திறந்து விடுபட்டு, ஆனால் 2 பட்டி திறந்து கூறப்படாமல் இருக்கின்றது. நீங்கள் கூறினால் உங்களுக்கு 4 புள்ளிகளுக்கு இடம் இருக்கின்றது. அது மூன்றாவது எண் பட்டி திறந்தது அனுஷியா. 5 எழுத்துக்களை கொண்ட பதம் மகளே. அது கூறுவது அதி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்பவர்கள். இப்போ பதில் என்றாலும் அதை புத்திசாலித்தனமாக விரைவாக சொல்லுவார்கள். ஒரு செயலை செய்வதென்றாலும் உடனே அதை செய்து முடிப்பார்கள். கணக்கு என்றாலும் அதை செய்து முடிப்பார்கள். கணிதம் எல்லாவற்றிலையும் வெகு சிறப்பாக சிறப்பாக செய்பவர்கள். அவர்களுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அது என்ன பதம்?
7: அதி புத்திசாலியா வேலை செய்கிறது.
0: பதில் சொல்றவர்கள், வேலை சொல்ற ஆண்பாலே வரும் இந்த பதம். ஆண்பாலே இங்க கூறினார்கள். வித்தகன், வித்தகன், பண்டிதன், மேதாவி என்றெல்லாம் கூறுகிறார்கள். பொருந்தவில்லை. நீங்கள் கூறுவீர்களா?
7: எனக்கே வந்த சோதனையா
0: நடந்து விட்டது.
7: இன்னமும் சொல்லுவாங்களே, அது ஒரு
0: வார்த்தை.
7: அது வேற ஏதாவது ஒரு குழு
0: கொடுங்களேன்.
7: அதாவது மதியாளன் சொல்லி சொல்லுவாங்க.
0: மதியாளன், மதியாளன்ன்றது புத்தி உள்ளவனை கூறுவது. மதியாளன் அது பொருந்தவில்லை. அது மதியாளனா இருந்தாலும் விரைவாக அதை கண்டுபிடித்து உடனடியாக சொல்லி விடுவார்கள். அந்த தன்மைக்கு இருக்கின்றது ஒரு பெயர். சுட்டித்தனம் செய்வார்கள். இது வேறு. சரி, அது ஒரு புறம் இருக்கு. இன்னும் ஒரு பொருள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பொருள் இருக்கின்றது. அர்ச்சகர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்யும் பொழுது அவர் கையிலே இருக்கின்ற மூன்று எழுத்தை கொண்ட ஒரு பொருள் இங்கே கூறினார்கள். பல பொருள்கள் பொருந்தவில்லை. நீங்கள் கூறுங்கள் பார்ப்போம்.
7: கையில இருக்கிறது அர்ச்சனை பண்ணும் போதா?
0: ஆமாம்.

0: இல்லை இல்லை இல்லை இல்லை
1: முருங்க மலை. இல்ல இல்ல இல்ல இல்ல வாரன்
0: நீங்க
1: அது
0: முதல் முதல்
1: தட்டு.
0: தொட்டீர்கள் விட்டு விட்டீர்கள், இரண்டு இடத்திலேயே அதை சொன்னீர்கள், அந்த மூன்று இடத்திலேயே வர வேண்டும்.
1: மணிக்குரிய வேற பொருளா?
0: மணிதான் மணிதான் மணிதான். அது எப்படி கூறுவோம்? இல்லை
1: பூசா மணிக்கு ஒரு
0: என்ன என்ன என்ன கூறுவோம்?
1: பூசா மணிக்கு போற ஒரு பேர் இருக்கு வாரம்பரம், அது என்ன சொல்றதுண்டா? ஐயோ
0: இல்லையம்மா, இலக்கணம் இலக்கணம் அல்லது அருஞ்சொல் தேவையில்லை, சாதாரணமாக நாங்கள் கூறுவோம். நீங்கள் கூறியது தான் மணி. அதை எப்படி கூறுவோம்? கை மணி என்று கூறுவோம்.
1: கைமணி.
0: ஆமாம், கைமணி. ஆலயமணி வேறை, பூண்டாமணி வேறை.
1: நான் தானே கைமணி எடுத்து தானே பூச
0: வந்தேன். ஆமாம், கையில் இருப்பது கைமணி. கட்டிக்காரை உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை தருகிறேன். அதை கூறியபடியால் அங்க தட்டு சடாரி என்று பலது கூறினார்கள். பாடல் வருகிறது, கையில் மணியை ஆட்டும் கலை கவிஞன் கவிஞன் தான். இந்த பாடல் இருக்கு, என்ன பாடல்? அந்த பால்வே மாயந்திர
1: கையில
0: மணியை கைமணி ஆட்டுவது ஸ்ரீதேவி. அர்ச்சகர் அர்ச்சகர் அபிஷேகம் அல்லது பூசைகள் செய்யும் பொழுது ஒரு கையிலே பூவும் பூவை எறிந்து கொண்டு ஒரு கையில ஒரு அந்த ஒரு கையிலே இருப்பது மணி, மற்ற கையாலே பூ எறிவார், தீபத்தை காட்டுவார், தூபத்தை காட்டுவார், எல்லாம் செய்வார். ஒரு கையில இருப்பது மணி, அது கை மணி என்று பெயர். வாழ்த்துக்கள், சிறப்பான சரி பார்ப்போம். மருத்துவர் இன்னொரு அழைக்கின்றார்,
1: நல்லதையா நல்லதையா.
0: வாழ்த்துக்கள், இறுதியாவது வந்து ரெண்டு புள்ளிகளை பெற்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்ப ராஜராஜன்,
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ராஜராஜன், ராஜராஜன் வணக்கம். பாருங்கள் ராஜராஜன், கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: ஐயா வணக்கம் ஐயா.
0: எங்கே கூறுங்கள் அந்த பதத்துக்கு?
2: ஐயா புத்திமான்.
0: புத்திமான் ஐந்து எழுத்து சிறப்பு, ஆனால் அது அல்ல. புத்திமானா இருந்தாலும் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது இப்படி இருப்பார்கள், மற்றவர்களோட சிறப்பா இருப்பார்கள். புத்திமான்களுக்குள்ளே சிறந்தவராக இருப்பார்.
3: புத்திமானில் சிறந்தவர். புத்திமான சிறந்தவர்,
0: புத்திமான.
3: அறிவுஜீவி.
0: அறிவுஜீவி அல்ல அல்ல அல்ல. அவர் சொல்லுற விதம், அவர் செய்கிற விதம், நடந்து கொள்ற விதம் எல்லாம் அப்படி இருக்கும். மிக விரைவு. வித்தகர் என்றது அதை எல்லாம் தெரிந்தவர். வித்தகர் ஒன்று, வித்தகத்தன்மை வித்தவர். பிறந்தவில்லை.
3: நன்றிங்க நன்றிங்க
0: நன்றி நன்றி ராஜராஜன். நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர கண்டுபிடி நிகழ்ச்சி அழகாக அலங்கரித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தை நான் கணக்கிட்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன் என்று. சரி, சாந்தி இறுதியாக அழைக்கின்றார். சாந்தியை கண்டுபிடி, சாந்தியை கண்டுபிடித்து விட்டீர்களா? சாந்தி
4: சாணக்கியன்.
0: நன்றி நன்றி. அந்த பதம் பொருந்தவில்லை, அப்படி ஒருதர் உலகத்தில் இல்லை, அது கற்பனை பாத்திரம். சாணக்கியன், சாணக்கியன் என்று இல்லை. நன்றி, பொருந்தவில்லை. மீண்டும் சந்திப்போம். இது மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே 25 பெட்டிகளை கொண்டு வந்து 24 பெட்டிகளுக்கு கண்டுபிடித்தோம். ஒரு பெட்டி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, விரைவில் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். அது வேறு ஒன்றுமல்ல, நான் கூறப்போகின்றேன். அது வந்து கூறினவுடன் அடே இதுவா, இதையா மறந்தோம், சொல்லாமல் விட்டோம், அட்டென்றெல்லாம் தலையில் கை வைக்க போகிறீர்கள். வித்தகன் கூறினீர்கள், மேதாவி கூறினீர்கள், சாணக்கியன் கூறினீர்கள், பிரகஸ்பதி சு என்றெல்லாம் எத்தனையோல்லாம் கூறினீர்கள், சிரமசாலி புத்திசாலி அதி வித்துவான் என்றெல்லாம் கூறினீர்கள். நான் கூறினேன், விவேகமாக சரியாக துல்லியமாக விரைவாக செய்பவர்களும் விரைவாக விடை கூறுபவர்களையும் கண்டுபிடிப்பவர்களை எல்லாம் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? சாதுரியன் என்று கூறுவோம். சாதுரியன் என்பது சரியான பதம், புரிகிறதா? சாதுரியன், அட புத்தி சாதுரியம் உள்ளவர், எவ்வளவு சாதுரியமாக செய்து போட்டு போகின்றார் பாருங்கள், அவர் சாதுரியத்தை எப்படி செய்கின்றார் என்றெல்லாம் கூறுவோம். சாதுரிய

என் என்ற பதம் நன்றி உங்களுக்கு இந்த பதம் இந்த புள்ளியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இப்பொழுது புள்ளிகளை பார்ப்போம். புள்ளிகளை பார்த்தால் அன்புடனே வந்து இணைந்து கொண்டார் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். ஆரம்பத்திலே முதன் முதலில் வந்து அவர் நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார் கெட்டிக்காரன். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் அவர்கள் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அனுஷ்யா அவர்கள் எட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்து சியாமலா அவர்கள் ஒரு தடவை தான் வந்து நான்கு புள்ளி, சாந்தி நான்கு புள்ளி, அடுத்து கஸ்தூரி இரண்டு புள்ளி, சாதுரியனுக்கு பெட்டிகள் கிடைக்கவில்லை. நாகப்பன் அவர்கள் மொத்தம் பதினெட்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே, முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் நன்றாக வந்தது. நீங்களும் உங்களுடைய பதத்தை உங்கள் பெட்டியையும் கண்டுபிடித்து உறவினர்களுடைய சொல்லாத பெட்டிகளையும் கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த கைமணி என்ற ஒரு சின்ன விடயம், எவ்வளவு தூரம் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அவதானி தெரிவிப்பீர்கள், அதை கவனிக்காமல் விட்டு விட்டீர்கள். கைமணி. இன்று நாங்கள் இருபத்தைந்து பதங்களை கொண்டு வந்தோம். அந்த இருபத்தைந்து பதங்களுமாவன மீரா, திரு, சாதுரியன், தண்டச்சோறு, அம்மி மிதித்தல், பொற்காலம், சாரதா அம்மையார், கர்ணன், அதுக்கு சூரியன் என்ற பதம் பதில், ஆகாயம், மெட்டி, இளங்கோ, மானாவதி, நாகம், புனிதவதி, ஆண்டவன் கட்டளை, சேவலும் மயிலும், மஞ்சள், கறி, பெருக்குதல், சதிராட்டம், பல்லாங்குழி, அஞ்சனமை, கைமணி, தொப்புள் கொடி, நடை வண்டி ஆகிய பதங்களை கண்டுகொண்டோம். இவற்றுள்ளே திடீரென்று உடனே சொல்லக்கூடிய பதங்கள் பல இருந்தன. சிந்தித்து பார்த்து சொல்லக்கூடிய பதம் சில இருந்தன. சிந்தித்தும் சொல்ல முடியாத பதமும் இருந்திருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் உங்களுடைய அரண் தமிழ் சொற்கள், எம் தமிழ் சொற்கள். அந்நிய சகோதர மொழிகள் வந்து நாவிலே அமர்ந்து அவற்றை தள்ளிவிட்டு பேச்சு வழக்கிலே வேறு ஏதோ பேசிக்கொண்டு போகின்றோம். இந்த இருபத்தைந்து பதங்களையாவது இன்று கிடைத்த இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளே முன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு அளித்த சந்தர்ப்பத்தில் எங்களால் முடிந்த அளவு அன்னை தமிழுக்கு சிறு தொண்டு செய்திருக்கின்றோம் என்ற திருப்தி அடைகின்றோம். உலகளாவை இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நல்ல ஆதரவான வார்த்தைகளை தருகின்றார்கள். வந்து இணைந்த மகாலிங்கம், கிருஷ்ணன், அனுஷ்யா, கிருஷ்ணன், கிருஷ்ணன், நாகப்பன், சியாமலா, சாந்தி, அடுத்து ராஜராஜன், கஸ்தூரி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எட்டு பேரும் தந்த பாடல்கள் இப்பொழுது தருவதற்கு சந்தர்ப்பம் அல்ல, அது பொருத்தப்படாத நேரம் எங்களுக்கு ஒத்துவராதபடியால் நேயர் நேரத்தின் வேளையிலே உங்களுக்கு இந்த எட்டு பாடல்களும் தரப்படும். இன்னும் ஓர் செய்தி தர வேண்டும். நேற்றைய தினம் முடிவெடுக்கப்பட்டது. நான் தயாரித்து வழங்கும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் அற்புதமான பதங்கள், அதற்கு பொருத்தமான கேட்டு மகிழக்கூடிய பல பாடல்களை தெரிவு செய்தெல்லாம் தயாரித்து வழங்குகிறேன். அந்த பதங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உண்மை கருத்துக்களை அடக்கி வருவது, என்னால் ஆக்கப்படுவது, அதாவது ஒரு படைப்பாளியால் ஆக்கப்படுவது. அந்த கருத்துக்கள் ஏற்கனவே வேறு பதங்களோடு வேறு மொழிகளோடு குரல்களோடு எல்லாம் வந்திருக்கலாம். எங்களால் ஆக்கப்படுவது முயற்சி. பல உறவுகள் அந்த பாட்டும் பதம் நிகழ்ச்சியை படைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பின்தங்கி இருக்கும் வேளையில் தொடர்ந்து நான் அதை இணைந்து செய்து கொண்டிருக்கிறேன். 350வது படைப்பு வர இருக்கின்றது. அதில் குறிப்பாக உங்களுக்கு காலை நேரத்தில், சனிக்கிழமை காலை நேரத்தில் வந்தது கேட்பதற்கு சந்தர்ப்பங்கள் அரிது உங்களுக்கு. அதனால் அதிபரோடும் குழுவினரோடும் கதைத்து நேரத்தை மாற்றியிருக்கின்றேன். சனிக்கிழமைகளிலே பகல் வேளைகளில் வரும் சர்வதேச நேயர் விருப்பம் மொன்றியல் தமிழ் வானொலி நேயர் விருப்பத்தோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியாக கிடைக்கும். எல்லோரும் கேட்டு மகிழலாம். அன்று கேட்கவும் அப்பொழுது கேட்காது விட்டாலும் மறு ஒளிபரப்பிலும் கேட்டு மகிழலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். பாட்டும் பதமும் இந்த வாரம் வர இருப்பது 350வது பாட்டும் பதம், 350வது வாரம். நன்றி என் அன்பு உறவுகளே. இந்த 25 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இதில் நகைச்சுவையாக பேசினோம். எங்கள் நகைச்சுவையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தவைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மேலும் மறுமுறை வரும் பொக்கிஷத்தை நாங்கள் சந்திக்கலாம். நாளை உங்களுக்கு உனக்காக நான் யாருக்காக வரப்போகிறீர்கள் வாருங்கள், கேட்டு மகிழ்ந்துடுவோம், பேசி மகிழ்ந்துடுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.
காரணம் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நான் எல்லாம் வாகனமெல்லாம் வெளியே ஆயத்தமாக விட்டு விட்டு வந்திருக்கிறேன். முடிந்தவுடன் ஓடிச்சென்று வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு நியமனத்துக்கு மகளை அழைத்து கொண்டு போக வேண்டும். முன்பு போல 20 பதங்கள் வந்திருந்தால் குறைந்த உறவுகளும் வந்திருப்பார்கள், பாடலையும் தந்துவிட்டு செல்லலாம். ஆனால் இப்பொழுது அந்த பாடலை தந்து செல்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை உங்களுக்கு நான் நேய நேரத்தில் தருகின்றேன் என்று கூறிக்கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் கூறுவதற்கு இருந்தால் 2 நிமிடம் ஒதுக்கப்படுகின்றது, வாருங்கள் வந்து கூறுங்கள்.

நன்றி என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தனம் பேசுவதற்கு எதுவும் இல்லை போல் தெரிகின்றது. அதனால் 2-3 நிமிடங்கள் முன்பு நான் கலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 23வது நாள் கதம்பத்திலே வந்த பொக்கிஷம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முடிவு செய்துவிட்டேன். இந்த வேளையிலே அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி வந்து இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்த உங்களுக்கும் என் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது கண்டுபிடி இந்த வேளையிலே இறைவனை வணங்கும் வேளையில் எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் வேண்டாம், சமதர்மம் சமாதானம் வேண்டும் என்றும் நாங்கள் என்றும் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்றும் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாட்டிலிருந்து மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி நீங்கள் தந்த பாடல் கேட்க இருக்கின்றோம். பெண்மை கொண்ட மௌனம் என்ற வரி கொண்ட பாடல் காதல் கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றது.

நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் விஜயராணி தந்த பாடல். இவரும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து தந்திருக்கின்றார். வேதம் திரைப்படத்திலிருந்துதான் அவர் கேட்கும் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. கொஞ்சி கொஞ்சி பேசி வரும் என்ற முதல் வரியோடு முழு பாடலையும் கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலை கனடாவிலிருந்து மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்திருக்கின்றார். சொல்லாம கிடக்குது. தொடர்ந்து முழுவதையும் பாட வரும் வள்ளுவன் வாசுகி திரைப்படுத்து பாடலாக கேட்டு மகிழ்வோம். சொல்லாம கிடக்குது என்ற பாடல்.

அவர்களோடு தான் அல்பர்டா மாநகரம் கனடாவிலிருந்து சாந்தினியும் வந்து மிருக ராகமே என்ற வினோதன் திரைப்படுத்த பாடலை தருகின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

சர்வதேச நேயர் விருப்பத்தில் பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே மீண்டும் ஒழிக்க இருக்கும் பாடலை தருகின்றார்கள். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி. வெத்தலைன்னா வெத்தலை என்ற ஒரு பாடல், வெத்தலை என்ற திரைப்படத்திலிருந்து தான் பாடுகின்றது.

0: கோட பத்தல
1: அவரை தொடர்ந்து மீண்டும் வென்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து சில்லா சிலுப்பட்ட என்று வரி தொடங்கி வானம் பார்த்த சீமையில் என்ற திரைப்படுத்து பாடலாக இப்பொழுது கேட்போம்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்களாக கேட்போமே. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடலை கேட்போம். சொல்லாமல் தானே என்ற முதல் வரியை கொண்டு ஒரு தாயின் சபதம் திரைப்படுத்து பாடலாக ஒலிக்கின்றது.

0: தவிக்குது. அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை ஷார்லி சப்ளின் திரைப்படத்திலிருந்து அவ கண்ண பார்த்தா என்று ஆரம்பிக்கும் பாடலை ரமணி தந்திருக்கின்றார் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்து.
1: போதண்டா நிறுத்து, ஆள் எப்படி இருப்பா?
2: அவ

இவர்களோடு நீண்ட கால உறவாக எங்களோடு இணைந்திருக்கும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்துதான் தருகின்றார். காதல் பொன்மானே என்ற வரியை கொண்ட ஓடங்கள் திரைப்படுத்து பாடலை கேட்போமா?

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திற்கு ஒளிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான தித்திக்கும் தீனான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சிங்கார பூமியாம் சிங்கப்பூர். அங்கிருந்து அன்புடன் மகாலிங்கம் வளமை போல இன்றும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நிலை மாறும் உலகில் என்ற தத்துவ பாடலை ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து மகாலிங்கம் அவர்கள்.

இவர்கள் பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். வளமை போல என்றும் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து நிரேஷன் தந்த பாடலை கேட்கப் போகிறோம். பூச்சாண்டி பூச்சாண்டி என்று வரியெடுத்து ஓடிப்போலாமா என்ற திரைப்படுத்து பாடலாக தருகின்றார்.

ஐரோப்பிய மண் என்றால் என்னவள் பாடல் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளையில் உடனே இதுவோ அந்த பாடல் என்று அவர் கூறும் வண்ணம் தருகின்றார் ஒரு பாடல். வெள்ளையா மனம் வெள்ளையா என்ற ஒரு பாடல் சொக்கத்தங்கம் திரைப்படத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அதை கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்த நிகழ்ச்சியை வளமை போல இன்றும் நினைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து காவை சேனா ஆசானவர்கள். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்தில் பாடலை கேட்போம், எனக்காக பிறந்தாயே அழகழகா என்று கூறும் இனிமையான அந்த பாடலை.

அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிச் சென்றதை மகிழ்ந்து கேட்டோம். மீண்டும் ஒரு சர்வதேச நேயர் விருப்பத்தை உங்களை நான் பாடல்களை தருவேன் என்று கூறிக்கொண்டு பாடல்கள் தந்து அன்பு உறவுகளுக்கும் கேட்ட உறவுகளுக்கும் நன்றி கூறி காற்றலை இந்த விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வும் வளமாக, அன்புடன், தமிழோடு.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன்.

நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே இப்பொழுது முதல் காற்றலையில் நாங்கள் இணைவோம் கதம்பத்திலே. இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் 12வது மாதத்தின் 22வது நாள் வெகு விரைவில் நாங்கள் 2026வது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் மகிழ்வோடு இருக்கின்றோம் அல்லவா. இந்த வேளையே உங்களை வருக வருகமென்று வரவேற்றுக் கொள்ளும் நான் அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அன்பு தமிழால் உலகறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவனே வருக வருக என்று ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு கலேகத்தில் வரவழைத்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வல்லமை தருக என்று கேட்டுக்கொண்டு உலகம் முழுவதும் பரந்திருக்கும் என் அன்பார்ந்த உறவுகளே, முகம் தெரிந்த தெரியாதவர்களே, உங்களையும் இன்றைய கதம்பத்துக்கு வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.

0: ஆம், சந்தோஷமாக நாங்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் ஐந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து பாட்டு சவாரியில் இணைய இருக்கின்றோம். வாரம் தோறும் வரும் திங்கள் நாள் தருவது எங்களுக்கு பாட்டு சவாரி. அந்த வகையிலே கடந்த 136 வாரங்களை வெற்றியோடு கடந்த எங்களுக்கு இன்று 137வது பாட்டு சவாரி மலர இருக்கின்றது. அன்பு உறவுகளே, வளமை போல இன்றும் ஐந்து பாடல்களுடன் தோன்றுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் திங்கள் தோறும் மலரும் பாட்டு சவாரி 137வது மலராக. வளமை போல நாங்கள் பாட்டு சவாரி ஆரம்பிக்கும் போது குதூகலமாக ஆரம்பிக்கும் இந்த வேளையிலே பாட்டு சவாரி எப்படி ஆரம்பிக்கின்றது என்றால், ஐந்து பாடல்களை ஒரே நேரத்தில் ஐந்து திரைப்படங்களிலிருந்து கொடுத்து அதில் உள்ள முதல் பதம் ஒரே பதமாக ஆரம்பித்து பாடும் வேளையிலே மகிழ்ந்து அதிலே சிறந்த பாடலை தெரிவு செய்து வாக்களித்து இரகசிய வாக்கெடுத்து எந்த பாடல் வெற்றி இந்த பாடத்தில் இந்த வாரத்தில் என்று தெரிவு கொள்ள இருக்கின்ற தடையும் ஏற்படுகிறது. வழக்கம் மன்னிக்க வேண்டும், ஏனென்றால் எங்களுடைய காலநிலை இன்று பூச்சியத்துக்கு கீழே 8 பாகையில் இருக்கின்றது. ஆனால் அதை உணர்வதென்றால் 15 பாகை பூச்சியத்துக்கு கீழே இருந்தால் குளிர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கின்றது. குளிர் மிகவும் மிகவும் கடுமை, ஆனால் பனிவீழ்ச்சி இல்லை. பனிவீழ்ச்சி இல்லாது விட்டாலும் குளிர் அதிகமாக இருக்கின்றது. விழுந்த பனி கரைந்து நிலத்தினுள்ளே உறைந்தாலும் குளிர் குளிர்தான். 7:34 மணி நேரத்துக்கு வெளியே வந்த சூரிய பகவான் தன் கதிரை காட்ட முடியாமல் மறைந்திருக்கின்றார். குளிர் அணுக்கள் தாவி இருக்கின்றதால் அவர் 4:20 சென்று விடேன், குறைந்த பகல்தான் இன்றும் உங்களுக்கு என்று கூறி செல்லும் வேளையிலே காற்றோட்டம் என்பது அடங்கி விட்டது. ஆதலால் நாங்கள் பனிப்பொழிவை எதிர்பார்க்கின்றோம். இன்றைய பனிப்பொழிவு கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம், 80% என்று கூறப்படுகின்றது. 80% பனியை காண இருக்கின்றோம். அது கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் அளவு உயரத்துக்கு படியும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் கூறுவது போன்று இருக்குமோ தெரியாது. இன்றைய கால நிலையெல்லாம் மாறி மாறி பருவ காலங்களையும் தந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே எங்களுக்கு நேரம் சரியாக 10:38 முற்பகல். உங்களுக்கு நேரம் 7 திருநாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:08 இரவு நேரம். இரவும் பகலும் இணைந்திருப்போம் நாங்கள் ஒன்றாக என்று கூடியிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியிலே பாட்டு சவாரி 130 பாட்டு சவாரி 137 பாட்டு சவாரி ஆரம்பிக்கும் வேளையிலே பக்குவமான ஐந்து பாடலை கேட்க முன்பு அது என்ன பதத்திலே வருகின்றது என்ற ஒரு வினா இருக்கின்றது. இது ஒரு சிறு போட்டியாக இருக்கின்றது. இன்று பாட்டு சவாரி 137 கலந்து சிறப்பிக்க ஆயத்தமாக இருக்கும் அன்பு உறவுகளே, உங்களுக்கான போட்டி எதுவாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டால் அந்த போட்டி முதலில் வரும் பாட்டு எந்த பாட்டு என்று கேட்க வேண்டும். அதற்காக இங்கே ஜெகபர் சாதிக் அவர்கள் அழகாக படத்தோடு வரைந்து உங்கள் அனைவரையும் வாருங்கள் இணையுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அன்பு கே.எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று என்னை மட்டுமல்ல உங்கள் அனைவரையும் வரவேற்று ஆயத்தமாகின்றார் பாட்டு சவாரிக்கு இணைந்து கொள்வதற்கு. பாட்டு சவாரி 137 வரும் பாடல்கள் எதுவாக இருக்கும் என்று நீங்கள் நான் தரும் தரவை கொண்டு நீங்கள் கண்டுபிடித்தால் அதை கண்டுபிடித்து முதலில் பதிவிடுபவருக்கு ஒரு பாடல் வெற்றி பாடலாக தரப்படும். அந்த பதம் எதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா?
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, சந்தோஷம் தரும் சவாரி.
0: பக்குவமான ஒரு பதம், இந்த உலகத்தை மயக்கும் பதம், 2 எழுத்துக்களை கொண்ட பதம். அடடா, அது எப்படி இருக்கும்! அருமையாக முதல் பதத்தை கொண்டு பல பாடல்கள் இருந்தாலும் ஏகோபித்த பாடல்கள் இடையிலே அந்த பதத்தை தாவி காவி கொண்டு வந்து எங்கள் இதயத்தை தாவி சென்று இருக்கின்றன. எங்கள் இதயத்தை தழுவி செல்லக்கூடிய ஒரு இசையை தரக்கூடிய கருவியின் பெயர்தான் இன்றைய பதத்தின் முதல் பதமாக இருக்கின்றது. சிந்திக்கின்றீர்களா? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். அந்த பதம் 2 எழுத்துக்களை கொண்டது. எங்களுடைய மரபு கலை வார்த்தியங்களுக்குள்ளே பல பெயர்களை கொண்டு இயங்குகின்றது. பல வடிவத்திலே இல்லை, ஒரே வடிவம்தான். அதில் சில சில மாற்றங்களை வைத்து ஆண் பெண் இருபாலரும் அதை உபயோகிக்கக்கூடிய வகையிலும் அதில் வருகின்ற நாதம் கீதம் எல்லாம் எங்களை மயக்கிக் கொண்டே செல்லும். இரண்டு எழுத்துக்களை கொண்டது. இதில் பிரபல்யம் வாய்ந்த பெரிய பெரிய மேதாவிகளையெல்லாம் இன்றும் நாங்கள் அவர்களுடைய இசையை கேட்டு மகிழக்கூடியதாக இருக்கின்றது. அன்று வந்த அநேகமான பாடல்கள் மங்களமாக இருக்க வேண்டும், ஏன் அமங்கலத்துக்கு கூட இந்த இசை உபயோகிக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியான வாத்தியம்தான் இந்த வாத்தியம். தரவு போதுமென்று எண்ணுகின்றேன். இரண்டு எழுத்துக்களை கொண்ட பதம். அது என்ன கருவி? அது ஒரு கருவி, இசை கருவி. அதில் தான் அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஐந்து பாடல்களும் ஆரம்பிக்கும் அந்த வரி என்ன வரியாக இருக்கும்? இரண்டு வரியை கொண்டது. எங்கே தாருங்கள் உங்கள் தரவுகளை.

இன்னும் ஒரு நிமிடம் காத்து கொண்டிருப்பேன். அதற்கிடையில் தருபவர்களுக்கு வெற்றி பாடல் கிடைக்கும், பார்ப்போம். உங்களுடைய கருத்து எப்படி வந்துவிட்டது? அனுப்பிவிட்டார்கள் அரம்பரமாக இருவர். அட, நான் பார்ப்பதற்கிடையிலே அனுப்பிவிட்டார்களே. சரியான பதிலைத்தான் இருவரும் தந்திருக்கின்றார். அதில் ஒருவர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், அடுத்தவர் கே எஸ் கிருஷ்ணன். இருவரும் தந்திருக்கின்றார்கள். அதனால் இருவரும் வெற்றியாளர்கள் என்றுதான் நான் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரே நேரத்தில் தான் இருவரும் தந்திருக்கின்றார்கள் என்று நேரம் கூறுகின்றது. அது என்ன பதம் என்றால் வீணை. அற்புதமான பதம், சரியாக கண்டுபிடித்து தந்த உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். கெட்டிக்காரர்கள் என்றும் நான் கூறிக்கொண்டு இங்கே அந்த ஐந்து பாடல்களும் எப்படி வருகின்றது, எப்படி வரும் என்று இப்பொழுதே நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். வருகின்ற முதல் பாடல் எந்த திரைப்படத்தில் இருக்கும் என்று பாடலை கூறினால், திரைப்படத்தை கூறினால் உடனே கேட்டுவிடுவீர்கள், சொல்லிவிடுவீர்கள். இருப்பினும் இந்த பாடலை எங்களுடைய தென்னகத்து திரைப்படத்தின் பின்னணி என்ற ஒன்று வந்தது பாடகர்களுக்காக. அன்று வந்த கலைஞர்கள் சொந்த குரலில் பாடி வசனங்களை உரைத்து நடிப்புகளை காட்டி சாகச செயல்களையெல்லாம் தாங்களாகவே சொந்தமாக புரிந்து உதவியாளர்கள் இல்லாமல் திரைப்படத்தை அடிகோலி அந்த திரைப்படத்துக்கு உயிர் கொடுத்து வளர்த்து விட்டவர்கள் என்றுதான் கூற வேண்டும். அந்த வேளையிலே ஒரு சிலருக்கு நன்றாக பாட தெரிந்தாலும் அந்த சாரத்தை கொண்டு வந்து அந்த திரைப்பட துறையில் அவர்களும் அந்த கருத்துக்கு அமைய தருவது கடினமாக இருக்கும் என்பதற்காக அதற்குரிய பாடகர்கள் வித்துவான்களாக, வித்தைகளையெல்லாம் கருதியவர்களாக, மேதைகளாக, பாகவதர்களாக பட்டம் பெற்ற கலை உலக வாழ்க்கையிலே இசையிலே தேர்வு பெற்றவர்கள் குரல் கொடுத்த வேளையிலே பொருத்தமான குரலாக இருக்க வேண்டும். எல்லோருடைய குரலும் பொருந்தாங்க. முதலில் பின்னணி ஆண் குரல் கொடுத்த மதிப்புக்குரிய திருச்சி லோகநாதன் ஐயா அவர்களுடைய குரலில் ஒலித்த ஒரு பாடல். அது திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா இசை கொடுத்திருக்கின்றார். இடையிடையே அன்றைய நாகரீக வளமை முறைப்படி உரைகளும் வரும் அந்த பாடலே. இங்கே அந்த பாடல் எதுவாக இருக்கும்? சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்தில் வீணை என்ற பதம் தாங்கி ஓடுகின்றது. முதல் வரிசையில் நின்று கேட்போமா?

0: மன்னர் மன்னவா, ஒரு விண்ணப்பம்.
1: என்ன மகோதரா?
0: தங்களின் பாட்டை அன்றாடம் கேட்டு பரவசப்படும் நாங்கள் இன்று ஒரே மனதோடு நீங்கள் வீணை மீட்டுவதையும் கேட்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
2: எதிரியை குற்றம் சாட்டியதற்கு என்னையே வீணை மீட்டச் சொல்லுகிறாயா?
3: எல்லோரும் பார்க்க, இன்று ஒரே ஒரு முறை
2: குறைவு மனம் படைக்காத தம்பி, அகத்தியன் போட்டியோடு நான் யாழ் மீட்டுவதையே விட்டுவிட்டேன்.
0: அப்படி சொல்லாதீர்கள் அண்ணா, அனைவரும் எதிர்பார்க்கும் நிகழ்ச்சி இது. திருமணம் படைத்த தாங்கள் ஒரு முறை யாழ் மீட்டி நாங்கள் அதை கேட்டுவிட்டால் உலகில் சிறந்தபயனே தீர்ந்துவிடும்.
2: விவேகமுள்ள சோதரா விபீஷணா, பாட்டில்தான் நான் முழு கவனமும் செலுத்தி வருகிறேனே தவிர வீணை மீட்டி வெகு நாட்கள் ஆகிவிட்டதே.
1: சங்கீத சம்பந்தப்பட்ட வித்தைகள் அனைத்தும் மறந்துவிடுமாப்பா? எங்களை சோதிக்கிறீர்களே. ஏதோ வைராக்கியத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தாங்கள் வாசிக்க மறுக்கிறீர்கள்.
2: மாநில அனைத்தும் ஆனத்தந்தையின் அருமைந்தா மேகநாதா, வற்புறுத்தலுக்காக வாசித்தால் அதில் ருச்சி இருக்குமா?
1: தந்தையே, எல்லோரும் ஒருமனதாக வேண்டுகிறோம்.
2: உணர்கிறேன் அக்ஷயா, எனக்கு இப்போது விருப்பம் இல்லையே.
4: விரும்பி கேட்பது நாங்களப்பா.
2: அதிகாயா, இன்று போகட்டும், இன்னொரு நாள் வாசிக்கிறேன்.
5: சுவாமி, இத்தனை பேர் வேண்டும் போது எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா? இசை கருவியை கொடியில் அமைத்து எவ்வுலகத்தாராலும் வீணை கொடியோன் என்று போற்றப்படும் மாதம் மன்னவரின் மனைவி வீணையோடு தன் கணவனை பாடக் கேட்டு அதற்கு மறுப்பு சொன்னார் என்றால் அந்த பேதை பெண்ணின் மனம் வேதனைப்படாதா?
2: மனைவி கேட்டதற்கு இலங்கை வேந்தன் மறுப்பு சொன்னார் என்றால் அவன் மகிமைக்கே மாசு ஏற்பட்டது.
0: மாலையில் பாடும் ராகம் குணங்களை குறிக்கும் ராகங்களை கேட்க விரும்புகிறோம். இரக்கம் பற்றிய ராகம் என்னவோ
6: பாதனி பமகம பதனி தட பமகரி கமகரி பமகனி லாமரி.
0: மகிழ்ச்சிக்குரிய ராகம்
6: தகம பனி பமக பனி தரிதி தரிதி நிதி தப பனி பப மகம கன்னாதி.
0: யுத்த ராகம் பாக்களை ஏற்ற பாடும் ராகங்களை கேட்க பிரியப்படுகிறோம் அப்பா. வெண்பா பாடுவது எந்த ராகத்தில் இருக்க வேண்டும்? அகவர் பாட
6: தாரிதமகரி தோடி.
0: தாழிசைக்கு
6: மாலிதானி மாத பாமகரி கல்யாணி.
5: சுவாமி, கைலைநாதனை தங்கள் கானத்தால் கவர்ந்த ராகம்.

மகரி தாரி தாரி தாரி தாம்போடி பாடரி தாரி தப.

உலகை மயக்கி உபகை கொள்ள வைத்த ராகங்களை எங்களுக்கு எதுவென்பதை ஓரளவு தெரிந்து கொள்ளும் வகையிலே ஒலித்த அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி 137 பயணிக்கும் முதலாவது பாடலாக. அப்படி என்றால் இரண்டாவது பாடல் வீணை என்று எப்படி பாடப் போகின்றது என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடலை இசை குயிலை ஜானகி அம்மா இசை ஞானியின் இசையிலே பாடுகின்றார். வாழ நினைத்தால் வாழலாம் என்ற திரைப்படத்திலிருந்து இப்படி

வீணை மீட்டும் கைகளே என்ற அந்த பாடலை கேட்டு எங்களுக்கு இன்றைய பாட்டு சவாரி தரும் மூன்றாவது பாடல் எதுவாக இருக்கும் என்று எண்ணும் வேளையிலே அந்த பாடல் வருகின்றது. டாக்டர் கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களோடு இசை அரசிப்பி சுசீலா அம்மாவும் பாடுவதற்காக மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து கொடுத்த வாழ்வு என் பக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து பேசுகின்றது இப்படி அந்த வீணை.

வீணை என்ற பதம் தாங்கி மூன்று பாடல்களை கேட்ட எண்களுக்கு இன்றைய பாட்டு சவாரி 137 தரும் நான்காவது பாடல் எதுவாக இருக்கும்? எல்லாமே என் ராசா என்ற திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்ததோடு அல்லாமல் அவரே குரல் கொடுத்தும் இருக்கின்றார். இப்படி இந்த பாடலே

வீணைக்கு வீணை குஞ்சு என்ற ஒரு பாடலை நாங்கள் வீணை என்ற பதத்திலே நான்காவது பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். எல்லாமே என் ராசா என்ற திரைப்படத்திலிருந்து இசை ஞானியின் இசையும் குரலும் ஒலித்தது இங்கே. உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கனடா கலிகத்திலிருந்து பாரத்தில் திங்கள் தோறும் மலரும் பாட்டு சவாரி. அதிலே இன்று 137வது வாரமாக 5 பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதிலே 4 பாடலை கேட்டு எங்களுக்கு 5வது வீணை எப்படி பாடப்போகின்றது என்று பார்த்தால், டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு பி நீ ராஜா இவர்களும் இணைந்து எல் வைத்தியநாதன் அவர்களுடைய இசையிலே ஒலித்த 7வது மனிதன் திரைப்படுத்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. கேட்போமா?

இனிமையான ஐந்து பாடல்களை வீணை என்ற பதம் தாங்கி வந்த பாடல்களாக பாட்டு சவாரி 137 கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. எங்கே இந்த ஐந்து பாடலையும் உங்கள் தளங்களிலேயும் எழுத்து வடிவில் காணக்கூடியதாக இருக்கும். இடையிடையே பல்லவி சரணங்களும் ஒலித்துக் கொண்டிருக்கும். தீர்க்கமாக முடிவெடுங்கள். ஐந்து பாடல்களையும் உன்னிப்பாக கேட்டு மகிழுங்கள். நான் முன்பு கூறியிருந்த தரவுகளை மனதிலே வைத்திருந்து எந்த பாடல் முதல் பாடலாக இருக்கின்றது என்று நீங்கள் ஓடி வந்தால் நீங்கள் தரும் வாக்குகளை எண்ணிக்கையை கொண்டு இந்த பாடல் இந்த வாரம் முதலாவது பாடலாக முன்னில் தமிழ் வானொலியிலே தேர்வு செய்யப்படுகின்றது என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம். பாடல்களை கேட்டீர்கள். ஐந்து பாடல்களும் ஒரே நேரத்தில் வந்தன. இப்பொழுது உங்களுக்கு அந்த ஐந்து பாடல்களும் தொடர்ந்து பல்லவியையும் சரணங்களையும் தரப்பெறுகின்றது. கேளுங்கள், வாருங்கள். 6478746415 என்ற வழமையான தொலைபேசி இலக்கத்தோடு வாருங்கள், தேர்தலை முன்னெடுப்போம்.

0: முதலாவது வாக்காளர் வந்துவிட்டார், வளை அவர்களை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோவிலிருந்து ஆர் தேவா.
0: நாச்சியார் கோவில் ஆர் தேவா அவர்கள் முதல் முதலில் இணைந்திருக்கின்றீர்கள் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு. நலமாக இருக்கின்றீர்களா தேவா?
1: நலமோடும் வளமோடும் உங்க ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கையா?
0: நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்று நாங்கள் எங்களுடைய காலநிலையை கூறியிருந்தோம். உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: பனிக்காலம் தயா, பனிதயா.
0: பனி காலமும் மழை காலமும் இனிமையானது இல்லையா? குதூகலிக்கின்றதாக இல்லை, இருப்பினும் அது மிகவும் அத்தியாவசியமானது அந்த காலநிலை இந்த பருவ காலத்திலே. இப்பொழுது நீங்கள் ஐந்து பாடலையும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். நாங்கள் வந்தது வாக்களிப்பதற்காக, அதற்காக நாங்கள் அங்கே சென்று வரத்தான் வேண்டும். செல்வோமா வாக்குச்சாவடிக்கு தேவா? செல்வோம், பாருங்கள்.

0: சிறப்பான பாடலை தெரிவு செய்து வந்த உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் உங்கள் பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று கூறுகின்றேன், பார்ப்போம் முடிவில்லை என்று கூறும் இந்த வேளையில் ஐந்து பாடலையும் கேட்கும் பொழுது இன்று வித்தியாசமாக இருந்ததா?
1: இந்த வாரம் ரொம்ப அருமையா போயிச்சியா, உடோ பாட்டு தூக்கி உட்கார வச்சுட்டு.
0: அப்படியா? அப்படி என்று கூறுகிறீர்கள். இரண்டாவது மூன்றாவது பாடலும் பீணை சிறப்பாக பேசியிருக்கேன். உங்களுக்கு என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும் என்று?
1: இது சிங்கார வேலை, அந்த பாட்டு போடுங்க. அதுல சின்ன பாட்டு இருக்கு, அதுல போடுங்க, அதை போடுங்க.
0: இது அந்த கொஞ்சம் சலங்கை பாடல் தானே? தேவா நாதஸ்வரத்தோட வருகின்றது. நாங்கள் பாடினால் அந்த பாடலின் பெருமதி குறைந்து விட வைக்கா. சிங்கார வேலனே தேவா நாச்சியார் கோயில் தேவா. வாழ்த்துக்கள், சிறப்பான பாடலை தந்திருக்கின்ற உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்புகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. உதவி பண்ணதுக்கும் நன்றியா.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வாக்காளரை அழைக்க எண்ணுகிறேன் தேவா. நாங்கள் நீங்கள் அழைப்பை துண்டிக்க வேண்டும், அவரை இணைத்து விடுவோம். எங்கே அவர் வந்து விட்டாரா என்று பார்ப்போம்.

0: பேருந்துல இறக்குனீர்கள். அடே அப்பா, பேருந்துல இருந்தனும் வாக்குச்சாவடியா பாருங்க. வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, நலமாக இருக்கின்றீர்களா? பிரயாணம் அப்படி இருக்கின்றது?
1: நன்றா, வசதியா இருக்கு.
0: இருவரும் வருகின்றீர்களா? தருவராகவா?
1: இல்ல, இருவரும் வருகிறோம்.
0: அப்பொழுது தனிமை பறந்து விட்டது, சுதந்திரம் பறந்து விட்டது, அப்படியா? சரி சரி சரி சரி, உங்கள் விருப்பம். அங்கே உங்களுடைய நாமக்கல் பகுதியிலே பேருந்திலிருந்து வெளியே பார்க்கும் பொழுது, பேருந்தா தொடருந்தா? பேருந்திலிருந்து வெளியே சன்னலோரம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கின்றது? சாளரத்தின் வழியா?
1: பனிமூட்டமாக தெரியும், பனிமூட்டமாக.
0: ஆனா குளிர் தெரியவில்லை உங்களுக்கு? வெப்பமாக இருக்கின்றது வாகனத்துக்குள்ளே. சரி, இப்பொழுது 5 பாடலையும் கேட்ட உங்களை நான் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு அழைத்து செல்லலாமா?
1: செல்லலாம் ஐயா.

0: மௌனம் ஒரு வகை மொழியின் பதம்.
1: காற்றலைக்கு கிருஷ்ணனும் நானும் ஐந்து பாடல்களை கேட்கும் பொழுது எப்படியாக இருந்தது கிருஷ்ணா?
2: ஐந்து பாடல்களும் அருமையான பாடல்கள்,
1: சிறப்பான பாடல்கள். அதுல நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். இப்பொழுது நீங்கள் வீணை என்ற பதத்தை இருவர் தந்தீர்கள், அதுல உங்களுக்கு என்ன பாடலை வெற்றி பாடலாக திருமணம் கண்டுபிடித்த பாடல என்ன பாடல் விருப்பம்?
2: இருவர்கள் இருந்தாங்க ஐயா, இருவருமாணை தூங்கும் போது பாட முடியுமா?
1: அந்த பாடல் இதய வீணை. வீணை என்றதுதான் பல இடத்தில் இருக்கின்றது, முதலிடத்தில் வந்த பாடலை தான் தெரிவு செய்து கொண்டு வந்தோம். இதய வீணை தூங்கும் போது என்ற பாடல் உங்களுக்கு தேவை. அப்படி என்றால் இன்று நேர் விருப்பத்திலே என்ன பாடல் வேண்டும்?
2: ஆடிப்பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. நானும் ஆமா,
1: அதற்காகத்தான் நீங்கள் சென்று அனுஷியாவை அழைத்து வருகிறீர்கள். ஆடிப்பாடி உங்களுடைய தொழில் புரிவதற்காக இல்லையா, உங்களோட பணிக்கு? ஆடிப்பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. எப்படியான கருத்துள்ள பாடலை சேடுகிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பாக இருங்கள். நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. நிகழ்ச்சி முடிவில் நான் உங்களோட பேசுகிறேன், சரியா? நன்றி. அந்த வேளை நீங்கள் வீட்டுக்கு வந்து விடுவீர்களா? அதிகாலை 3 மணி, சரி, அதிகாலை சுபவேளை பாடிக்கொண்டு வாருங்கள். வார்த்தைகள் மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்கின்றேன். நன்றி கிருஷ்ணா. நன்றி நன்றி. இணைப்பை துணியுங்கள், நான் அடுத்த உறவிடம் செல்ல வேண்டும். அடுத்தவர் வந்துவிட்டார், இன்னும் துண்டிக்கவில்லை. கிருஷ்ணன் துண்டித்து விட்டார். இப்பொழுது வந்திருக்கின்ற அன்பு உறவை அழைத்துக் கொள்வோம். அங்கே வணக்கம். வணக்கம். ஆதார அட்டையுடன் இணையுங்கள்.

0: வணக்கம் காற்றலைகள்.
1: வணக்கம் அரசடி குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் நெய்வேலி மாநிலம் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார். வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வோம். இங்கே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
1: மகிழ்வாகவும் இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் சிரிப்பு
0: மகிழ்வும் வருகின்றது. ஏனென்றால் இந்த காலநிலை எண்ணினால் சிரிப்பு தான் வருகையா? உங்களுக்கு எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு.
1: நேற்று பாத்தீங்கன்னா 24 பாகை, இன்றைக்கு ஒரு பாகை குறைந்து 23 பாகையில இருக்கும்.
0: அது உங்களுக்கு கூட்டல் அடையாளத்திலே தான் ஒரு பாகை குறைந்தது, எங்களுக்கு கழித்தல் அடையாளத்திலே இருக்கின்றோம் ஐயா, இருக்கின்றோம். சரி, மீண்டும் மீண்டும் அதை தாழ்ந்து கொண்டு சென்ற காலம் இது. அவருடைய அந்த காலநிலையின் காலம்தான். இனிமேல் வரும் காலம் மிகவும் மோசமான காலமாக வரும் என்று இன்னும் இந்த வேளையிலே துணிவோடு மகிழ்வோடு பாதுகாப்போடு இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் உங்களோடு. நீங்களும் வெப்பத்தினாலோ குளிரினாலோ பாதிப்படையாமல் மகிழ்வாக இருக்க என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மகிழ்ச்சி உங்களோடு தவழட்டும். எங்கே இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். கடமை முக்கியம், செல்வோமா?
1: சரி.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு அன்புடன் சரவணனும் நானும். பாடல்களை கேட்கும் பொழுது எப்படி இருந்தது?
1: எல்லா பாடலும்
0: சிறப்பான பாடல், வாழ்த்துக்கள்.
1: வீணை என்ற ஒரே மாதிரியான அந்த இசை மெட்டபதம் அப்படியே ஒரே மாதிரியா தான் இருக்கும் எல்லாம்.
0: ரெண்டா வீணையில் இல்ல பிறகுன்றது, வீணையை வைத்து தான் இது எல்லாம் வீணையை பெற்று தான் பிறகுன்றது. வீணையால் தரும் இசையோடு பெறும். ஆனால் இந்த வீணை என்ற பதம் இடைச்சொல்லாக பல பாடல்களில் இருக்கின்றன. வீணை என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடல் மிக குறைவு. அதற்குள்ளே தெளிவுபடுத்த தந்த வேலை இது போட்டிக்கு வந்த நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்து இந்த போட்டியிலே அநேகமாக பதம் கண்டுபிடித்து பதில் எழுதும் நீங்கள் இன்று நீங்கள் எழுதவில்லை, பிந்தி விட்டீர்கள். என்ன காரணம்? இணைப்பு கிடைக்கவில்லையா? இல்லை, வழக்கமாக என்ன பதத்திலே வருகின்றது என்பதை தெரிவு செய்து எழுதுங்கள். இங்கே ஜிகபர் சாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் வீணை என்று ஒரே நேரத்தில் தந்து விட்டார்கள். நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. இன்று பாடசாலைக்கு நீங்கள் வரவு வரவு தாமதமான வரவு வட்டம் போட வேணும். இடாப்பிலே இடாப்பு தெரியுமா? இடாப்பு
1: அந்த படம் அனுப்பி இருக்கேன்னா
0: அதை நல்ல நல்ல படத்தை அனுப்பி இருக்க. வாழ்த்துக்கள் சரவணா உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் இணைந்த நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் வேளையில் உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்புவதற்காக தெரிவிப்பீர்கள்?
1: நாவலடி படத்துல அன்று நாள் அதே நிலவில் அவர்
0: இன்று நிலவழிக்கிறதா உங்கள் வீட்டுக்கு முன்னாலே பின்னாலே மேலே?
1: இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு எல்லாம் எல்லாம் முன்னாடி வந்து
0: முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை மேலையும் இல்லை கீழையும் இல்லை. அப்ப இருட்டு விழுந்திருக்கின்றதா? நீங்கள் நல்ல பாடலை தெரிவு செய்திருக்கின்ற போல் தெரிகின்றது. உங்களுக்காக அன்றொரு நாள் இதே நிலவில் அந்த பாடலை ஒலிபரப்புவோம், கேட்டு மகிழ்வோம். அடுத்த உறவு வருகின்றார், அவரை அந்த வாக்காளரை எடுத்து விடுவோமா? அனுப்போம்.
1: நன்றி
0: சரவணா, மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவாக இப்பொழுது ஆதார அட்டையுடன் வர இருக்கின்றார். அவர் யாராக இருக்கும் என்று பார்க்கும் வேளையிலே அவர் வேறு யாருமல்ல, எங்களுக்கு தெரிந்தவர் தான். வணக்கம், வணக்கம். ஆதார அட்டைகளை சமர்ப்பியுங்கள்.
2: ஐயா வணக்கம். ஐயா, நாகப்பட்டினம் மாவட்டம் லாகூர் ஜெகபர் சுவாதிக், தாங்கள் மீராமா நிலமறைகளே ஐயா?
0: சரியாக, உத்தியோகபூர்வமாக வாக்குச்சாவடிக்கு வந்து ஆதார் அட்டையை காண்பித்திருக்கார். சரியாக தெரிகின்றது, இது ஜெகபர் சாதிக் அவர்கள் தான். படம் எல்லாம் அழகாக இருக்கின்றது, கையெழுத்தெல்லாம் இருக்கின்றது. நாங்கள் நலமாக இருக்கின்றோம் ஜெகபர் அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறியிருக்கீர்கள். அங்கே பச்சைக்கிளி சிலக்கிளி எல்லோரும் நலன்தானே? நாகப்பட்டினம் நாகூர்லே உள்ள நீங்களும் உங்கள் அயலவர்களும் இந்த காலநிலையை எப்படி எதிர்பார்க்கின்றீர்கள், எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை பனிப்பொழிவா தான் இருக்கு.
0: பன் நேத்து மாதிரிதான் இன்றும் இருக்கின்றதா அல்லது அதிகமாக? கொஞ்சம் குறையவும் இல்லை கூடவும் இல்லை. அப்படின்னா நீங்கள் இப்பொழுது அமர்ந்திருக்கும் சிம்மாசனத்தை அருகிலே உங்கள் நண்பர்கள் கொசு நண்பர்கள் இருக்கின்றார்களா?
2: இருக்காங்க, அதிகமா
0: இருக்காங்க. நல்லவர்கள் ஐயா, நீங்கள் நல்லவர்கள் சுற்றுகிறார்கள் உங்களை. சிறப்பு சிறப்பு. பாடல்களை கேட்டு மகளோட இருப்பீர்கள். நாங்கள் ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம் ஐயா,
0: செல்வோம்.

0: காட்டலைக்கு வந்துவிட்டோம் ஜவஹர் சாதிக் அவர்களே, நீங்கள் தெரிவி செய்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நானும் வாழ்த்துக்கிறேன். எங்கே பார்ப்போம், முடிவிலே தான் அது தெரிய வருகின்றது. கேட்டு இப்பொழுது நீங்கள் இன்று வந்தவுடன் இருவரும் இருவருமாக இணைந்து ஒரே நேரத்தில் பதில் தந்தீர்கள் வீணை என்ற பதத்தை கண்டுபிடித்து. அதற்காக உங்களுக்காக ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது. இருவருக்கும் அந்த பாடல் கிடைக்கும். என்ன பாடலை எதிர்பார்க்கின்றீர்கள் வெற்றி பாடலாக?
1: எனக்கு மரகத வீணை அப்படிங்கிற படத்திலிருந்து மரகத வீணை இசைக்கும் ராகம் அப்படிங்கிற பாடல்.
0: மரகத வீணை என்று வருகிறது, அப்படி இதய வீணை என்று வந்து அப்படி பல பாடல்கள் வருகின்றது. ஆனா வீணை
1: ஆமையா
0: குறைவா வந்த மரகத வீணை என்ற பாடல், மரகத வீணை என்ற திரைப்படத்தில் உங்களுக்கு வேண்டும்.
1: ஆமா ஆமா,
0: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பப்படும். இப்பொழுது இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு மன விருப்பமான பாடலை தெரிந்து கேட்ட மகிழ்வோடு நேயர் விருப்பத்தில் கேட்பதனால் என்ன பாடலை கேட்பீர்கள்?
1: இருவர் உள்ளம் அப்படிங்கிற படத்திலிருந்து இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா அப்படிங்கிற பாடல்.
0: அந்த பாடலை இப்பொழுது வேண்டும். இதய வீணை
1: தூங்கும் போது பாட முடியுமா?
0: எனக் கண்டால் இந்த பாடல் ஒரு கல்லில் இரண்டு மாம்பழம் போல் வரப்போகின்றது. நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பான பாடலை தந்திருக்கிறீர்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். ஐந்து பாடலும் கேட்பதற்கு சிறப்பா இருக்குது என்ற அனுபவத்தோடு கூறியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களை தெரிவித்துக்
1: கொள்ளுங்கள்.
0: நன்றி. ஓடி சென்று வீட்டின் உள்ளே வெளியே கொசு தொல்லை
1: அமைத்து விட்டது.
0: நன்றி.

நேரம் சரியாக 11:32 கனடாவில் முற்பகல் வேளை திங்கட்கிழமை. அதே வேளை அதே நேரம் மற்ற இடங்களில் எப்படி இருக்கும் என்று பார்த்தால், தமிழகத்தில் தென்னகத்திலே 10:02 இரவு வேளை என்று காட்டும். இந்த வேளையில் தான் ஈழமணி திருநாட்டிலும் 10:02 இரவு வேளை என்று காட்டுகின்றது. இரவு வந்தால் என்ன, பகல் வந்தால் என்ன, எங்களுக்கு இரவிரவாக நல்ல வெளிப்பாக இருந்த மேகம் பானம் இப்பொழுது இலேசாக ஜெகபர் சாதிக் அவர்கள் வந்தவுடன் பனித்தூரலை தரத் தொடங்கிவிட்டது. அவ்வளவு குளிர்மை என்று பாருங்களேன். இப்பொழுது மெதுவாக தூறி அது எங்களுக்கு தென் பகுதியிலிருந்து வடபகுதியை நோக்கி வீசிக்கொண்டிருக்கும் மெல்லிய காற்றோடு சரிந்து வந்து நிலத்தில் படிந்து சேர்கின்றது. படிப்படியாக இவர் உயர்ந்து வரப்போகின்றார் நிலத்தினுடைய பனி நிலை. நேற்றைய தினம்தான் நான் புகைப்படம் எடுத்து அனுப்பியிருந்தேன். முற்றாக தெளிந்து விட்டது. பருதியை கண்ட பனி கரைந்தோடி விட்டதால் பயணமும் சுலபம், பார்ப்பதற்கும் இலகு என்றெல்லாம் கூறியிருந்தேன். இப்பொழுது மீண்டும் பனி வீழ்ச்சி ஆரம்பிக்கின்றது என்பவர் உள்ளே.

0: அன்புடனே ஜோர்ஜ் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் ஜோர்ஜ் அழைப்பார், அழைத்து விட்டார், இணைப்போம். இதோ வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் மன்னர் ஜோர்ஜ் அவர்களே.
1: வணக்கம் ஐயா, குவைத்திலிருந்து ஜார்ஜ் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்களா ஐயா?
0: குவைத் மன்னர் ஜார்ஜ் ஐயா வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தானே மகனே. நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமாகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசிரியத்தில் இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு. உங்களை நான் அதிகம் நேரத்தை எடுக்கவில்லை. பணியோடு இருந்து வாக்களிப்பது பணி என்று ஓடிவரும் அன்பு ஜோர்ஜ். உங்களை வாக்குச்சாவடிக்கு நான் அழைத்து செல்கின்றேன், பாருங்கள்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம் ஜோஜ், அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
1: குளிர் ஐயா, பயங்கரமா குளிர்
0: ஆரம்பித்து விட்டதா? குளிர் வெளியே செல்ல முடியாது, அங்கைகள் இல்லாமல் போக முடியாது, குளிர்ச்சாட்டை இல்லாமல்.
1: ஆமாங்க,
0: மூடி அடித்துக் கொண்டுதான் கூட போக வேண்டும். அநேகமாக நீங்க வெளியே செல்வது உண்டா? தினமும் இல்லை
1: இல்ல இல்ல, கம்மி தான் ஐயா. ரூம் கிச்சன் அப்படி
0: மிச்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் பணி அதிகமான வேலையிலும் இணைந்து சிறப்பித்து நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடல் நீ விருப்பத்தில் கேட்டு மகளிர் விரும்புகிறீர்கள்?
1: மன்னன் படத்திலிருந்து அடிக்குது குளிர்.
0: அடிக்குது குளிர், அடிக்குது குளிர் என்ற பாடல் உங்களுக்காக மன்னன் திரைப்படத்தில் தருகின்றேன். இணைந்தமைக்கு நன்றி. இந்த சரியான பலவான வேளையிலும் ஓடி வந்து வாக்களிக்கும் உங்கள் கடமை உணர்வை உரிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் விதத்தை பாராட்டுவேன். நலமோடு வளமோடு வாழுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி.

கண்ணம்மாவின் பாடல். இறுதியாக ஐந்தாவது பாடலாக ஒலித்த வேளையிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றிய தமிழ் வானொலியின் கனடா கலையகத்தின் வாரந்தோறும் திங்களில் மலரும் பாட்டு சவாரி. 136 வாரங்களில் மலர்ந்த பாட்டு சவாரி இன்று 137வது தடவையாக எங்கள் காதூரம் இசையோடு சவாரி செய்யும் வேளையிலே இசைக்கு தலை வணங்குவோம் என்ற எண்ணத்திலே இசையே உலகம் என்று எண்ணும் வகையில் வரும் இதமான கீதம் வீணையிலே கிடைக்கின்றது. அந்த வீணை நரம்பு கருவிகளாக இருந்தாலும் மனித விரல்களினாலே மீட்டும் பொழுது அது தரும் நாதத்தில் இந்த உலகமே அடங்கிவிடும் என்று கூறலாம். அநேகமான பாடல்கள் வீணையினாலே தான் மிளிர்கின்றன என்று கூறும் இந்த வேளையிலே நாங்கள் பாடலை கேட்டு மகளும் பாட்டு சவாரி 137 அலங்கரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் வாக்களிக்க வரும் அன்பு உறவுகளை உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை கூறிக்கொள்ளும் வேளை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ளும் வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்தும் வகையில் நீங்கள் உண்மையிலே கடமை உணர்ச்சி உள்ளவர்கள் தான் என்று தெரிகின்றது. ஒரு சிலருக்கு வருவதற்கு இணையதளம், வலைத்தளம், தொடர்வலைகள் கடினமாக இருக்கின்றது. இருப்பினும் இரவல் அடுத்தவருடைய தொலைபேசியை வாங்கி அல்லது அடுத்த இடத்தில் ஓடி சென்று நின்றென்றாலும் இதை இணைந்து இதற்கு வாக்கை தர இருக்கின்றீர்கள். ஏனென்றால் அதிகாலை தூக்கத்தை விட்டு எழுந்தவுடன் எங்கள் காதோரம் ஒலிப்பது இசைதான். அது வானொலி தொலைக்காட்சி இசை என்று நான் கூறவில்லை, சாதாரணமாக இயற்கையின் இசைகள். அந்த இசையெல்லாம் தெரிவெடுத்து வரும் வேளையிலே அந்த வீணை இசைக்கு தரும் முக்கியத்துவமும் அது தரும் ஆட்சியும் இந்த சங்கீத உலகத்திலே வேறு எதுக்கும் இல்லை என்றுதான் கூற வேணும். கேட்போம் தொடர்ந்து பாடல்களை. வாருங்கள் இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு

நம்முடைய பாட்டு சவாரியை 137 அலங்கரித்துக் கொண்டு வீணை கொடி உடைய வேந்தனே என்ற பாடல், வீணை மீட்டும் கைகளே என்றும், வீணை அது பேசும் அதை மீட்டும் விரல்கள் என்ற வரியோடும், வீணைக்கு வீணை குஞ்சு என்ற பாடலையும், வீணையடி நீ எனக்கு என்ற பாடலுமாக 5 பாடல்கள் எங்கள் காதோரம் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலிக்கின்றன. இப்படி

இனிமையான இதமான பாடல்களை 137 வீணை இசை வீணையை பற்றிய பாடலாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உறவுகள் வருகின்றார்கள். வந்து வாக்களித்து செல்லும் வேளையில் வர இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்க வாக்குச்சாவடி திறந்திருக்கின்றது. ஓடி வாருங்கள். 6478746415 என்ற இலக்கத்தோடு வளமை போல இணையுங்கள். வாக்கினை தாருங்கள்.

வாக்குச்சாவடி தொடர்ந்தும் வாக்காளர்களை எதிர்பார்க்கின்றது. அன்பு உறவுகளே, இங்கே ஓடி வாருங்கள். இன்னும் சில நிமிடங்களில் நாங்கள் அந்த நேரத்திற்கு வாக்குச்சாவடியை மன்னிக்க வேண்டும், அடைக்கப்படும் என்று எண்ணுகிறேன். அடைப்பதற்கு முன்பு ஓடி வாருங்கள். 6478746415 இலக்கம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: அடுத்த உறவிடம் செல்லலாம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம்.
1: தகடூர் சாந்தி வெங்கட்ராமன் பேசுறேன். நானா இருக்கீங்களாங்க ஐயா?
0: தகடூர் சாந்தி வெங்கட்ராமன் அவர்களே, தர்மபுரியில் இருந்து வந்திருக்கின்றீர்கள். ஆம், நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? பாருங்கள் அவர்கள் இனம் குளிர்காலத்தில் நன்றாக சுருண்டு காலுக்குள்ளே தலையை வைத்து விட பாருங்கள், ஓட்டிக்கணும், அப்படியே குளிர்ந்து தூங்குவார்கள். ஆனால் ஏதாவது அரவம் கேட்டால் சத்தம் கேட்டால் டப்புன்னு முழித்து விடுவார்கள். அவ்வளவு அங்கு பனிப்பொழிவை உங்களுக்கு பார்க்க தெரிகின்றதா? அப்படி பனி மூட்டமாக புகார் எல்லாம் இருளாக காலையில தெரியும். சில வேளைகளே மர இலைகளிலே பார்த்தால் அடிப்பக்கத்திலே இலையின் கீழ்ப்பகுதியிலே நுரை, வெள்ளை நுரை போன்று இருக்கும். பனி துகளாக வெள்ளை நிறத்திலே அப்படி கட்டியாக பரிந்து இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. பனி குறைவாக இருந்தது, இப்பொழுது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசி கொண்டிருக்கிறது. எங்களுடைய வீட்டு எதிர்ப்பக்கம், எங்களுடைய வீட்டுக்கு முற்பக்கமாக வீசி கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய கதவு என்று திறக்க முடியாது, வெளியே செல்ல வேண்டிய அலுவல்கள் விடயங்கள் இல்லை. இருப்பினும் யாராவது எங்களிடம் வருகை தர வேண்டும் என்றால் அந்த எங்களுடைய வீட்டு பாதையை நாங்கள் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அதாவது வந்து அதை துப்புரவு செய்து அதை வழித்து எறிந்து அதனை படி நாங்கள் உப்புக்கள் தூவி வழுக்க, அதாவது சரக்கள் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நடைபாதை, எங்களுடைய நிறைய உள்ள நடைபாதையில் யாராவது சரக்கு விழுந்தார்கள் என்றால் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். நாங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, அந்தந்த வீட்டுக்காரர்கள் தான் பொறுப்பு. எங்கள் வீட்டை சுற்றி
1: அதுக்கு நீங்க செலவு பண்ணுவாங்க இல்ல அரசாங்கமே செலவு பண்ணுவாங்க?
0: எங்களுடைய வீதியை, எங்களுடைய வீதி, எங்களுடைய நடைபாதை, எங்களுடைய வீடு, வீட்டு திறந்து வெளியே நாங்கள் வீதிக்கு செல்லும் வரை இருக்கின்ற பாதை எங்களுடையது. அது நாங்கள் தான் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். எங்கள் செலவிலே பொது வீதிகளுக்கு அரசாங்கம் அவர்களுடைய காலையிலே செய்வார்கள். அதே போன்று அவர்கள் அதை சீர்படுத்தாமல் அதிலே வழிநடந்து யாராவதுக்கு விபத்து ஏற்படுமா இருந்தால் அதற்குரிய காரணத்துக்கு காப்புறுதி எல்லாம் இருக்கின்றது. அதற்குரிய காரணத்துக்கு பொறுப்பானவர்கள் அரசாங்கத்தினர். எங்கள் வீதியிலே ஏதாவது நடந்துவிட்டால் நாங்கள் தான் அதற்கு பொறுப்பானவர்கள். அதனால் நாங்கள்
1: எங்களால் சுடுநீர்,
0: ஆமா ஆமா, அது இரண்டு எப்போதும் எங்களுக்கு கோடை காலம் குளிர்காலமாக இருந்தாலும் எங்களுடைய குழாய்க்கு இரண்டு வாயில் இருக்கும். ஒரு வாயிலை திறந்தால் அதில் குளிர் நீர் வந்து கொண்டிருக்கும், ஒரு வாயிலை திறந்தால் வெப்ப நீர் வந்து கொண்டிருக்கும். வெப்பம் என்றால் ஒரு தேநீர் நாங்கள் உபயோகிக்கும் அளவிலான கொதி நீர் வரும். அதனால் அந்த குளியல் நாங்கள் செய்யும் பொழுதெல்லாம் நீராடும் பொழுது எங்களுடைய குளியல் அறைக்குள்ளே இரண்டு பக்கத்து குழாயையும் சமமாக திறந்து கொண்டு வந்தால் அந்த நீர் கலந்து எங்களுக்கு வெப்பமும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இதமாக கிடைக்கும். அந்த வசதிகள் இருக்கின்றது. துணிகள்
1: துவைக்கும்
0: பொழுது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு அமைய நீர் விநியோக இலாகா அதற்குரிய கட்டடங்களையும் அதற்குரிய நீர் தேக்கங்களையும் உருவாக்கி அதற்குரிய பாதுகாப்பு வடிகட்டி அதற்கு கிருமி தொற்றாதிருக்கக்கூடிய சுத்தமான நீராக அனுப்புவார்கள். நாங்கள் நேரடியாக
1: சுடுநீரும் அப்படியே வருது.
0: ஆமா, அங்கிருந்து வரும்பொழுது எங்களுடைய இங்கே எங்களுடைய ஒரு நீர் தான் வரும் மகளே. அதை வீடு அமைப்பும் கட்டிடவியலாளர்கள் அதை தெரிவு செய்து அதை ஒரு குழாயினாலே எங்கள் வீட்டு பகுதிக்கு கொண்டு வந்து எங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் அதை கொண்டு வந்து அதிலே அங்கே இயந்திரத்தை பூட்டி ஒரு பகுதிக்கு சுடுதண்ணியாகவும் ஒரு பகுதி சாதாரண நீராகவும் வரக்கூடிய வாய்ப்பை செய்திருக்கின்றார்கள். அந்த தொழில்நுட்பம் அதற்கு பெரிய இயந்திரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த இயந்திரத்திலே குளிர் ஒரு பக்கம், குளிர்காலத்தில் ஒரு பக்கம் நீர் எப்படி, எங்களுடைய வீட்டு நிலை எப்படி, கோடை காலத்துக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று குளிர் ஊட்டி குளிர் போக்கி எல்லாவற்றையும் பொருத்தி இருப்பார்கள். எங்களுக்கு அந்த ஆளியை அழுத்துவதுதான் எங்களுக்கு வேலை. முற்றங்கள், எங்கள் வீட்டு முற்றங்கள் வாகனத்தை எடுத்துக்கொண்டு வீதிக்கு செல்லும் வரை உள்ள பாதை எங்களை பொறுத்தது. அதை நாங்கள் சுத்தம் செய்து வைத்திருக்க தெளிவாக வைத்திருக்க வேண்டும். அது எங்களால் முடிந்தால் அதற்குரிய உபகரணங்கள் இருக்கு, நாங்கள் செய்யலாம். என்னை போன்றவர்கள் இப்பொழுது நான் செய்ய முடியாது, செய்யக்கூடாது என்று வைத்தியரின் கட்டளை. மக்களுக்கும் அது முடியாத காரியம். அதனால் நாங்கள் அதற்குரிய தொழில்நுட்பவியலாளர்களை எங்கள் செலவிலே அமர்த்தி இருக்கின்றோம். பனிகாலங்களிலே அவர்கள் வந்து அதை அகற்றிவிட்டு போவார்கள். அவர்கள் பணத்தை நாங்கள் கொடுப்போம். பொது வீதிகளில் நாங்கள் செல்வதற்கும் நடைபாதைகள், பொதுவான நடைபாதைகளையும் அடிக்கடி எங்களுடைய நகர சபை அதை அதற்குரிய தொழில்நுட்பவியலாளர்களுடன் அந்த வாகனங்களிலே அதை செய்து கொண்டு போவார்கள். வாகனம் அதிலே ஓட்டி கொண்டு போவோம். அது வலித்து ஒரு பக்கம் முன்னாலே வலிக்கும், பின்னாலே உப்புத்தூவும் ஒரு காட்சியாக இருக்கும். அடுத்து பெரிய வாகனங்களிலிருந்து வீதியிலே குவிந்திருக்கின்றதை ஒரு வாகனம் ஒதுக்கி ஒரு கரையிலே வைத்து விட்டால் அதே எல்லாத்தையும் உறிஞ்சி அதை ஷக் பண்றது என்று கூறுவது, உபிந்தது உள்வாங்கி லாரியிலே போட்டு பெரிய பேருந்திலே போட்டு கொண்டு சென்று வெளியான இடங்களில் குவித்து விடுவார்கள். அவையெல்லாம் பின்பு வெப்பம், சூரியனுடைய வெப்பத்தினால் உருகி கரைந்து ஒளி ஓடும் பொழுது அது நீராக அதுக்கு உப்புத்துவது
1: சறுக்காமல் இருக்கிறது.
0: அது வீதியிலே நாங்கள் செல்லும் போது நாங்கள் சறுக்காமலும் வாகனங்கள் சறுக்குவதை தடைப்படுத்துவதற்கும் பெரும்பீதிகள் எல்லாம் செய்திருப்பார்கள். அது இல்லாமல் வாகனத்தை நாங்கள் செலுத்த முடியாது. பனி ஆரம்பிக்க போதென்றால் பனி வீழ்ச்சியின் அளவுகளை அவர்கள் தெரிவு செய்து அதுக்கு முன்பே வந்து உப்புக்களை தூவிவிட்டு செல்வார்கள். அந்த உப்புக்களின் மேலே பனி துகள் விழும் பொழுது அவை அப்படியே கரைந்து கரைந்து அந்த வழுக்கல் இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு நாங்கள் அதிலே நடந்து போகக்கூடியதாக இருக்கும். அது கொட்டாது விட்டால் நடக்க முடியாதம்மா, சறுக்கி வீழ்த்தி விடும். அமிலங்கள் சேர்த்து அவர்கள் செயற்கை உப்பை தருகின்றார்கள் எங்களுக்கு, நுணுக்கி நுணுக்கி துகள்களாக.
1: கல்லுப்பு
0: உண்மையான உப்பு, கல்லுப்பு கடலிலே வெயிலிலே விளைந்த உப்பு. கடல் நீர் வற்றி செல்லும் பொழுது அது உப்பு சத்தியாகிரகம் செய்த மகாத்மா காந்தி இருக்கின்றார். அந்த சரத்திரந்தரி உப்பு அப்படி வருகின்றது, எங்கள் நாட்டிலும் இருக்கின்றது. அது எங்கு கடல் இருக்கின்றதோ, எங்கு உஷ்ணம் அதிகமாக வெப்பம் இருக்கின்றதோ, கோடை காலங்களில் அந்த கடல் நீர் வற்றி கொண்டு செல்லும் பொழுது அந்த வற்றிய இடத்தில் உப்பு விளையும். அதை
1: அந்த இடத்துக்கு பேர்
0: உப்பளம் என்று கூறுவார்கள். அது பொக்கிஷத்திலும் வரும் ஒரு தடவை உப்பளம் கேட்போம், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இப்பொழுது நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள், பனியோடு இருக்கின்றீர்கள், நாங்களும் பனி தூறலோடு இருக்கின்றோம். இருப்பினும் வாக்குச்சாவடிக்கு ஒரு தடவை செல்வோமா மகளே?
1: செல்வோம் ஐயா.

0: வந்து விட்டோம் காற்றலைக்கு. மகளே, பல விடயங்களை பேசினோம். பாடலை பற்றி நீங்கள் தெரிவு செய்த பாடல் முதலாவது பாடலாக வந்தால் மகிழ்வாக இருக்கும் என்று நீங்கள் மகிழும்களை நாங்கள் மகிழ்வோம். என்னுடைய வாழ்த்துக்கள். எங்க இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும்?
1: நல்லதோர் வீணை செய்து.
0: ஓ, அப்படியா?
1: அதை நலம்
0: நல்லதோர் வீணை செய்து என்ற பாடல் இனிமையான பாடல். இந்த வீணை என்ற பதம் பல பாடல்களே, பல இடத்திலே, பல பாடல்கள் இடைவரியாக, நடுவரியாக, கடைசி வரியாக எல்லாம் இரண்டாவது பதமாக கிடைத்திருக்கிறது. முதல் பதமாக வந்த பாடலைகள் தான் இந்த போட்டிக்கு நாங்கள் தெரிவித்து கொண்டு வந்தோம். அந்த வகையில நீங்கள் இணைந்து வாக்களித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்
1: கொள்ளுங்க.
0: வாழ்த்துக்கலாமா? நல்லதோர் வீணை செய்து என்ற பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். வாழ்த்துக்கள் மகள்புகள் மகளே.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. ஏதோ புரிஞ்சீங்களா?
1: இல்ல, முடிவில் வெற்றி பெற்ற பாடலை நான் சில நேரம் முறங்கி விடுகிறேன். வெற்றி பெற்ற பாடலை எதுன்னு தெரியல, அதனால சொன்னங்க. ஐயா
0: எழுத்து முன்ன தரவா? பதிவிலே தருவார்கள், பதிவிலே தருவார்கள். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் பதிவிலே போடுவார்கள்.
1: சில பேர் தருவாங்க, சில நேரம் தருவாங்க.
0: இல்ல, என்ன மறவுல வரப்பிலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி மகளே.
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தூங்கி விடுவீர்களா? பார்ப்போம்.
1: ஆமா, சில நேரம்
0: பார்ப்போம். நன்றி. உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது.

சிறப்பான பாடல்கள் தொடர்ந்து பாடுகின்றது. வீணை என்ற பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக பாட்டு சவாரி 137 மொன்றியல் தமிழ் வானொலியின் கனடா கலையகத்தின் கதம்பத்திலே.

இரண்டாவது ஒளி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையின் பாட்டு சவாரியின் வாக்குச்சாவடியில் இருந்து இன்றைய தினம் ஒலிபரப்பாக்கப்படும் பாட்டு சவாரி 137 அலங்கரிக்கும் பதம் எது என்று தரவுகளை கொடுத்த வேளையிலே அன்பு உறவுகள் ஜெகபர் சாதிக் அவர்களும் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் ஒரே நேரத்தில் கண்டுபிடித்திருந்தார்கள் வீணை என்ற பதம். அதனால் அவர்களுக்கான இரண்டு பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றது. முதலிலே

வருவதற்கு எத்தனிக்கும் அன்பு உறவுகள், உங்கள் எத்தனிப்பு வருகையாக இருக்க வேண்டும். அடுத்த ஒளி கிடைப்பதற்கு முன்பு ஓடி வாருங்கள். உங்களை இணைத்து விடுகிறேன். உங்கள் வாக்கினை தாருங்கள்.

அருமையான இந்த வேளை மூன்றாவது ஒளியும் எங்களுக்கு கிடைத்து விட்டது அன்பு உறவுகளே. வாக்குச்சாவடி இழுத்து மூடுகின்றார்கள். பிந்தி பெறும் வாக்காளர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. வாக்குச்சாவடி மூடப்பட்டு விட்டது. போதிய அளவு நேரம் கொடுத்து நிகழ்ச்சி நாங்களும் அவருடைய எதிர்பார்ப்பு அவருடைய வாக்கு எண்ணிக்கையின் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே இது முன்னே தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை இணைந்து சிறப்பித்து தங்கள் கடமைகளை உரிமைகளை பதிந்து கொண்ட உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே இந்த பதத்தை கண்டுபிடித்த வெற்றி பாடலுக்கு இன்று உரிமை கோரும் இருவருடைய பாடல்கள் ஒலிபரப்ப இருக்கும் வேளையிலே முதலில் ஜகவர் சாதிக் அவர்களே நீங்கள் தந்த பாடலை உங்கள் விருப்ப பாடலை ஒலிபரப்புகிறது மொன்றியல் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டிருங்கள். பதில் கிடைக்கும் வரைக்கும் விடை கிடைக்கும் வரைக்கும் இந்த பாடல் வெற்றி பெறுகிறது என்று அறிந்து கொள்வோம். மரகத வீணை திரைப்படத்து பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் வெற்றி பாடல் இதுவோ ஒலிக்கின்றது.

சிறப்பான அந்த பாடல் வீணை என்ற பதத்தை தான் தாங்கி வருகின்றது. தனக்கு முன்னே ஒரு உதவியாளர் வேண்டும் என்று மரகத வீணை என்று ஆரம்பித்து பாடியது. வீணை தனித்து வரவில்லை. அந்த வீணையிலும் மரகத வீணை இருக்கின்றது, மகர வீணை என்று இருக்கின்றது, பலவிதமான வடிவங்களோடும் இருக்கின்றது. அதிலே இசைக்கும் கோலங்கள் உண்டு அன்பு உறவுகளே. அந்த வேளையிலே மீண்டும் ஒரு உறவு தன்னுடைய பதத்தை கண்டுபிடித்து விட்டு என்று ஒரே நேரத்தில் அனுப்பியவர் கே எஸ் கிருஷ்ணன். வீணை என்ற பதம் என்ற பதத்தை கேட்டபடியால் அவருக்கு தான் விரும்பும் பாடலாக, வெற்றி பாடலாக இந்த பாடலை கேட்கின்றார். இந்த பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து இப்படி ஒலிக்கின்றது. கிருஷ்ணா, பேருந்தில் இருக்கும் நீங்கள் இந்த பாடலையும் கேட்டு மகிழுங்கள்.

இருவர் உள்ளம் திரைப்படுத்த பாடல் இதய வீணை என்று வீணை தனக்கு ஒரு உதவி வேண்டுமென்று இதயத்தை அழைத்து தன் பெயரை கூறி பாடியதல்லவா? உண்மையான இசை கருவி வீணை கருவியிலே இன்பம் துன்பம் இசைகளை மீட்டி நாங்கள் குளிர்காயிறோம் மகிழ்கின்றோம் நிகழ்கின்றோம். அந்த வகையில் இதயம் என்பதையும் ஒரு வீணையாக உருவகித்து பாடலை தந்திருக்கிறார். அந்த இதயமும் இன்பத்தையும் துன்பத்தையும் தருகின்றது என்ற கருத்துக்களை தரும் வேளையிலே இன்றைய பாட்டும் பதமும் 137 இதயம் என்ற வரியிலே இருவரும் மரகத வீணையையும் இதய வீணையும் என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தார்கள். இருவரும் வீணை என்ற பதத்தை கண்டுபிடித்து ஒரே நேரத்தில் எழுதியபடியால் இருவருக்கும் பாடலை கொடுக்கக்கூடியதாக இருந்த வேளையிலே பாட்டு சவாரி 137 மொத்தம் 6 உறவினர்கள் வந்து வாக்களித்தார்கள். அவர்கள் வாக்களித்து விட்டு செல்லும் பொழுது தங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டிருக்கின்றார்கள். தேர்தல் முடிவு வரும் வரை பாடலை கேட்போம். இது என்ன பாடல்கள் நான் தருகின்றேன் பாடல் என்று வாக்களித்த தேவா அவர்கள் மகிழ்வோடு ஒரு பாடலை கேட்டார். அதோ என்ன பாடலாக இருக்கும் உங்களுக்கு தெரியும், அவர் உங்கள் மத்தியிலே தான் கேட்டார். இந்த பாடல்தான் கொஞ்சம் சலங்கை திரைப்படுத்து பாடல். தேவா கேட்போமா அந்த பாடலை?

0: என் மீசை, உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
1: தேனோடு கலந்த தெல்லமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: நாங்கள் வந்தாச்சு, நடக்கட்டும்.

0: வால்மார்ட் எக்ஸ்பிரஸ் டெலிவரி மீன்ஸ் யூ டோன்ட்
1: புட்டா ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சார்.

அற்புதமான அந்த பாடல் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்தாலும் இன்றும் உயிரோடு ஓவியமாக காவியமாக எங்கள் கருத்திலே நிலைக்கின்ற பாடலாக ஒலிக்க கேட்டோம். அன்பு உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கழகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரியிலே அன்புடன் நாச்சியார் கோயில் தேவா அவர்கள் வந்து வாக்களித்து விட்டு சிறந்த பாடலை தந்து பாடல் ஒலிக்கும் வேளை கண்ணை மூடிக்கொண்டு தலையை ஆட்டி கையால் தாளம் போட்டுக்கொண்டு கேட்டு மகிழ்ந்திருப்பார் என்ற எண்ணத்தோடு நாங்களும் அப்படி மகிழ்ந்தோம் என்று கூறி பகிர்ந்து கொள்ளும் இந்த வேளையிலே இன்று வித்தியாசமான வகையிலே சரியாக 12:30 தொடும் 3 நிமிடங்கள் இருக்கின்றது. இந்த வேளை தேர்தல் முடிவுகள் கிடைத்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஒரு சிலரின் வேண்டுகோளின்படியும் பாடல்கள் முடியும் வரையும் விருப்ப பாடலை கேட்பதற்கு விரும்புபவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். தேர்தல் முடிவை அறிய எல்லோரும் ஆவலோடு இருப்பார்கள் அல்லவா? எங்கே பார்ப்போம். கருத்தில் கிடைத்துவிட்டது, அங்கே வருகின்றது பதில்கள். மொத்தம் 6 உறவினர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்றைய பாட்டு சவாரியிலே வந்த பாடல் வீணை கொடியுடைய வேந்தனே, வீணை மீட்டும் கைகளே, வீணை பேசும் அதை மீட்டும் கரங்கள் என்று. அடுத்த பாடல் வீணைக்கு வீணை குஞ்சு, வீணையடி நீ எனக்கு என்ற 5 பாடல்கள் வரிசையாக நின்று எங்கள் காதோறும் இனிக்க இனிக்க பாடி சென்ற வேளையிலே 6 உறவினர் கேட்டுக்கொண்டிருந்த உறவுகள் அத்தனை பேருக்கும் 6 உறவினர்களுக்கு வாக்களிக்க தோன்றி அது எங்கள் உரிமை, வாக்களிப்பது எங்கள் கடமை என்று ஓடி வந்து வாக்களித்திருந்தார்கள். ஏனையோர் வர முடிந்தும் ஒரு சிலருக்கு வர முடியாத பழு இருக்கின்றதால் அவர்கள் வர முடியவில்லை. இருப்பினும் மனதால் வாக்களித்திருப்பார். கடந்த வாரம் பொக்கிஷம் நிகழ்விலும் பாட்டு சவாரி நிகழ்வுக்கும் கூட உலகளாவை இருக்கின்ற சர்வதேச நேயர் என்ற உறவுகள் பதிவிலே பதில் போட்டிருந்தார்கள். நான் அவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு குறிப்பிட்ட நேரலையில் வந்து வாழ்த்து வாக்குகளை தரலாம். தெரிவு செய்து கொள்ளும் பாடல்களுக்கு நீங்கள் வாக்குகளை தரலாம். பொக்கிஷத்திலே வரும் பதில்களை கண்டுபிடித்தால் நேரலையில் வந்து கூற வேண்டும் என்று கூறியிருந்தேன். ஆனால் அவர்கள் பதிவு பொது பதிவிலே எழுதவில்லை, என்னுடைய தனிப்பதிவிலே தான் தந்திருந்தார். அது அந்த வகையில் அவர்களை பாராட்டி கொள்கின்றேன். இன்று நடைபெற்ற இந்த இடைத்தேர்தல், இந்த தேர்தல் மனித வனம் இடைத்தேர்தலில் வளமையாக நடைபெறும் திங்கள் தோறும் வரும் தேர்தலிலே இன்று 137வது பாட்டு சவாரியிலே வீணை என்ற பதம் தாங்கி வந்த வேளையிலே எங்களுடைய எண்ணிக்கைகளை பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. சிறப்பான ஒரு வாக்கினை தந்து தேர்தலை நடாத்த எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இன்று வந்த பாடல்களிலே நான் 3 பாடல்கள் கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. 3 பாடல்கள், 2 பாடல்கள் தான் தெரிவுக்கு வந்திருக்கின்றன என்ற செய்தி எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த 3 பாடல்களும் 2வது வரிசையில் வந்து பாடிய வீணை மீட்டும் கைகளே என்ற பாடலும், 3வது வரிசையில் நின்ற வீணை பேசும் என்ற பாடலும், 4வது இடத்தில் இருந்த வீணை குஞ்சு என்ற அந்த பாடல், 3 கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. இந்த இடத்திலே அந்த முதல் 2 பாடல்களும் 2வது இடத்தை 2வது விருப்ப பாடலாகவும் தெரியப்பட்டிருக்கின்றது. ஆனால் 4வது வந்த வீணை குஞ்சு பாடல் 4-5வது தெருவிலே தான் இருக்கின்றது. அதனால் இந்த 3 பாடலும் கட்டுப்பணமிலிருந்து போட்டிக்கு தகுதியேற்றவனவாகிவிட்டது என்ற சவாரியிலே. அப்படியென்றால் 2 பாடல்கள் 1வது வரிசையிலும் இறுதி வரிசையிலும் நின்று ஓடிய 2 பாடல்கள் புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் 5வது வரிசையில் நின்ற வீணையடி நீ எனக்கு என்ற பாரதியாரின் பாடல், அற்புதமான 7வது மனிதன் திரைப்படத்து பாடல், கே.ஜே. ஜேசுதாஸ் ஐயாவும் பி. நீராஜா இவர்களும் எல். வைத்தியநாதன் அவர்களுடைய இசையிலே ஒலித்த அந்த பாடல் 2வது இடத்தை பெறுவதற்காக 1 புள்ளியை பெற்றிருக்கின்றது. 1 புள்ளியை பெற்று 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த புள்ளியை இட்டு அந்த ரசிகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. அதனால் இன்றைய பாடல் தெருவிலே தெரிவு செய்ய வேண்டிய பாடல், தெரிந்த பாடல் எது தெரிவாக இருக்கின்றது என்று உங்களால் ஏகமனதாக கண்டுபிடிக்க முடியும். 5 உறவினர்களுடைய இதயத்தை தொட்டு 1வது இடத்தில் நின்று பாடிய வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடல் 1வது இடத்தை பெற்றிருக்கின்றது. இன்றைக்கு 67 வருடங்களுக்கு முன் ஒலித்த அந்த அற்புதமான பாடல் சம்பூர்ண ராமாயணம் என்ற திரைப்படத்து பாடல். அந்த ராமாயணத்தில் அந்த பாடலை திருச்சி லோகநாதன் அவர்களோடு இணைந்து சி.எஸ்.
ஜெயராமன் அவருடைய குரலும் ஒலிக்க இருக்கின்றது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. முழுமையாக திருச்சி லோகநாதனுடைய அற்புதமான குரலே அந்த பாடல் முதல் பல்லவி சரணங்களை தந்தது. அந்த பாடலுக்கு திரை இசை திலகம் கே பி மகாதேவன் ஐயா இசையமைத்திருக்கின்றார். அந்த பாடலில் வந்த நாயகன் ராமாயணத்தை வைத்து முழுமையாக எழுதப்பட்ட சம்பூர்ண ராமாயணம் திரைப்படத்தில் உலகத்திலேயே தீவு ஒன்றை குமரிக்கண்டம் இருந்த காலத்தில் முற்று முழுதாக கோலோச்சிய மாபெரும் தமிழ் வீரன் தமிழ் மன்னன் ராவணன். எவ்வளவு அழகான தரமான சுதந்திரமான திடமான உடலமைப்பும் நீதியும் கொண்டவன், 10 கலைகளிலே தலை சிறந்தவன் என்றதால் 10 தலை ராவணன் என்று அழைக்கப்பட்ட, மனிதர்களுக்கே ஈஸ்வரன் என்று பட்டம் பெற்ற ராவண ஈஸ்வரன் அவர்களை பற்றிய வரலாற்றை கூறிய அந்த திரைப்படத்திலே அவரை வைத்து இயக்க இணைக்கப்பட்டதுதான் இந்த பாடல். வீணை கொடியுடைய வேந்தனே என்ற பாடலை முதலாவதாக இன்று முதலாவது பாடலாக தெரிவு செய்யப்பட்டு மொன்றியல் தமிழ் வானொலியில் அந்த கலைஞர்களுக்கும் தெரிவு செய்த உறவுகளுக்கும் வாழ்த்தினை தருகின்றது. அந்த பாடலை தெரிவு செய்தவர்கள் நாச்சியார் கோவில் தேவா, திருபுவனம் கிருஷ்ணன், அரசடிக்குப்பம் சரவணன், நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள், குவைத் ஜோர்ஜ் ஐவரும் இந்த பாடலை வெற்றி பாடலாக தெரிவு செய்து தந்து இன்றைய இந்த வார சிறந்த பாடலாக தெரிவு செய்து சென்றிருக்கின்றார்கள். அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தொடர்கின்றது பாடல். அடுத்து வரும் பாடல் விருப்ப பாடலாக கேட்ட கிருஷ்ணன் அவர்களே உங்கள் பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல் கேட்போமா?

பாட்டு சவாரி 137 தேர்தலை முடித்து விடைகளை கண்டு சிறந்த பாடலை தெரிவு செய்த மகிழ்ச்சியோடு தங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டவர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் சரவணா உங்களுடைய பாடல். நாடோடி திரைப்படத்து பாடல் அல்லவா கேட்டீர்கள்? இதோ அந்த பாடல்.

0: சோகப் பாடலாக இருக்கின்றது. என்ன செய்ய போகின்றீர்கள்? இந்த பாடலை தொடர்ந்து கேட்கப் போகின்றீர்களா, இல்லை இந்த பாடலை கேட்கப் போகின்றீர்களா? கேட்போம்.
1: தங்கத்தலை மாதிரி அழகா
2: தான் இருப்பார். உன் காதலர் இப்படி இருப்பாரா?
1: ஏய், உடம்பு எப்படி இருக்கு?
2: ஐயா, இப்படி கூட இருக்க மாட்டாரா? இப்படி
3: காதல் மொழி கொஞ்சம்
2: அவரையும் அழைச்சிக்கிட்டு வரேன்.

சிறப்பான பாடலை என்று வெற்றி பாடலாக தெரிவு செய்த உங்களுக்கு வந்து கலந்து கொண்ட வேளையிலே நீங்கள் கேட்ட பாடலுக்கு ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொரு பாடலாக வரும் வேளையிலே இன்று வீணை கொடி உடைய வேந்தனே என்ற சம்பூர்ண ராமாயணம் திரைப்படுத்த பாடல் முதலாவது இடத்தை பெற்ற வேளையில் உங்களுக்கு தேர்தல் முடிவையும் அறிவித்துவிட்டு தொடர்ந்து தரும் பாடல்கள் ஒலிக்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் முறையாக ஜெகபர் சாதிக் அவர்களுடைய பாடலாக இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய பாடலை எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பாடலாக கேட்ட வேளையிலே ஒலித்து விட்டது இதய மீனை தூங்கும் போது என்ற பாடல் கேட்டிருப்பார், இணைந்திருப்பார், பகிர்ந்திருப்போம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வரும் பாடல் குவைத்திலிருந்து வந்து வெற்றி பாடலை தெரிவு செய்த ஜோர்ஜ் உங்களுக்கான பாடல். அங்கு நன்றாக குளிர் அடிக்குது என்று கூறுகிற ஜோர்ஜ் மன்னன், நீங்கள் மன்னன் திரைப்படுத்த பாடல் வருகின்றது, கேட்போமா ஒலிக்க எப்படி ஒலிக்கின்றது என்று.

இனிமையான அந்த பாடல் குவைத்திலும் குளிர் அடிக்கின்றது என்பதை எண்ணிக்கொண்டு அன்பு ஜோர்ஜ் நீங்கள் வாக்களித்து வெற்றி பாடலை தெரிவு செய்த கழிப்பிலே கேட்ட பாடலாக நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய வெற்றி பாடலாக வீணை கொடியுடைய வேந்தனே என்ற சம்பூர்ண ராமாயணம் திரைப்படுத்து பாடல் தெரிவாகியது என்பது ஒலியிலும் அங்கு பதிவிலும் கிடைக்கின்றது பார்க்கலாம். அடுத்து வரும் இறுதி பாடலாக இன்றைய நிகழ்விலே ஒலிக்க இருக்கும் பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்திலிருந்து பாரதியார் தந்த பாடலாக நல்லதோர் வீணை செய்தே என்ற பாடலை கேட்டு மகிழ விரும்புகிறார் சாந்தி. உங்கள் பாடல் இதோ.

பாரதத்தின் தலை சிறந்த கவியின் முண்டாச கவியின் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற பாரதியார் புலவர் என்றெல்லாம் கவியர்கள் திலகம் என்றெல்லாம் பெயர் பெற்ற அந்த கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள். ஆனால் அதற்கு அன்று விடை கிடைக்கவில்லை என்றாலும் இன்றாவது கிடைத்ததா என்ற ஒரு கேள்வி என்றும் நிலவுகின்றது என்ற உறவுகளே. இனிமையான இந்த பாடல் வறுமையின் சிறம் நிறம் சிவப்பு என்ற திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் இசையமைத்து கொடுக்க எஸ் பி பாலசுப்புனி அவர்கள் உணர்ச்சி வசமாக தந்தார் அந்த பாடலை உணர்வு கொண்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நேரம் 12:53 நண்பகலாக எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு இரவு நேரத்தில் 11:23 என்று காட்டுகின்றது இளமணி திருநாட்டிலும் தென்னகத்தின் தமிழகத்திலும். இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 137வது பாட்டு சவாரியின் தேர்தலிலே வெற்றி பெற்ற பாடலாக என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. வீணை கொடியுடைய வேந்தனி என்ற அற்புதமான அந்த பாடல் இன்றைய மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரி 137 தெரிவு செய்து பதிவாகும் வேளையிலே இந்த பாடலுக்கு குரல் கொடுத்த இசையமைத்த கலைஞர்கள் நடிகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த திரைப்பட துறையினருக்கும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஒரு பாடல்தான் உலகில் சிறந்த பாடல் என்றல்ல, இன்று வந்த பாடல்கள் எல்லாவற்றுக்குள்ளும் இவர் சிறந்தது என்றல்ல, இன்று வந்த பாடல்கள் 5 சிறந்ததாக புள்ளி பெற்ற பாடல் இந்த பாடல் என்று பதிய பெற்று பதிவு செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்து சிறப்பித்த தேவா கிருஷ்ணன் சரவணன் ஜெகபிரசாதி ஜோர்ஜ் சாந்தி உங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விருப்பமான பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். சாந்தி, நீங்கள் விரும்பியபடி தூக்கத்துக்கு போவதற்கு முன் உங்களுக்கு தேர்தல் முடிவு தெரிய வேண்டும். இனிமேல் பாட்டு சவாரி தேர்தல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சரியாக முடிவரும் நேரமாக 12:30 நாங்கள் முடிக்க வேண்டும் எங்களுடைய கனடா நேரத்தின்படி, உங்களுக்கு 11 அதற்கு முன்பு விடை கிடைக்கும் என்று கூறி தொடர்ந்து பாடல்களையும் தரலாம் என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த வேளையில நிறைவு பெற்றது என்ற மகிழ்வோடு தெரிவு செய்த பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம் என்ற பாடலையும் கேட்ட பாடல் நீங்கள் கேட்ட பாடலையும் ஒலிபரப்பினோம் என்ற மகிழ்வோடு விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 2025 ஆண்டின் 12 மாதத்தின் 22 நாள் விரைவில் நாங்கள் 2026 காண இருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, உன் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி என் உறவுகளோடு நானும் வணங்குகிறேன். பஞ்சமா பாதகங்கள் வேண்டாம், அல்லல் வேண்டாம், அவதிகள் வேண்டாம், அமைதியான வாழ்வு காண வல்லமை தர வேண்டும். அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து நாங்கள் மனிதநேயத்துடன் நடப்போம் என்று கூறுகின்றோம். பலம் வந்து நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பலம் தந்த உனக்கு இருகரம் கூப்பி மீண்டும் சிரம் தாழ்த்திய உறவுகளோடு வணங்கி விடைபெற்றுக் கொள்ள எண்ணுகின்ற நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் இறைவா, நன்றி இறைவா, நன்றி என் அன்பு உறவுகளே. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பாட்டு சவாரி 137 நிறைவு பெறுகின்றது.

0: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
1: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
2: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோடு காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
3: சரமல்ல பெற்றோரும் சரமல்ல, நாடும் சரமல்ல, பொதுவா சொல்ல போனா எதுவுமே சரமல்ல. இன்றைக்கு பறை நாளைக்கு பறந்தெண்ணவோ சரமல்ல.
4: ஒண்ணுமே சதம் இல்லைன்றவன் திண்ண மட்டும் சதமா? யார் நீ?
3: சாமியாருங்க. சாமியாரு
4: கிண்டல் பண்றிய? நான் உன்னை யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய?
3: வந்து இது நான் சன்னியாசிங்க.
4: முதல்ல சொன்னது
3: அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமி யாருன்னு.
4: சாமி யாருன்னு ஏன் வச்சாங்க?
3: அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி.
4: யாரு சாமி சொல்லு பாப்போம்.
3: அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டும்ல?
4: சொல்லு.
3: கிருஷ்ணர், முருகர், பரமசிவர்,
4: இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க.
3: அப்போ
4: சாமி யாருன்னு தேடுற?
3: ஆமாங்க.
4: நீ ஒண்ணு தேட வேணாம். எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு?
3: என்ன ஒரு 20-25?
4: ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு.
3: ஆமா,
4: இந்த தொழில் சுலபமா இந்த உடனே இதை கையாளுறா போல் இருக்கு.
3: இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்கு.
4: இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடு.
3: ஐயா, வேற வேலை கிடைக்கிறீங்களே?
4: சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே நாஸ்திகன் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலேயே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்கா சரியா?
3: ஐயோ, தங்க தங்கமா செய்யறாங்க.
4: தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்யறியா? உன் பேர் என்ன?
3: சிங்காரம்.
4: சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு?
3: மலையாளங்க.
4: மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற.
3: என்ன வேடிக்கையா இருக்க? நான் நாடகங்கள் இருக்கேன்ல.
4: அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவியோட எல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே
3: போயிடு.
4: மாயாண்டி, என்ன கூப்பிட்டீங்களா?
5: ஆமா,
4: இவன் அழைச்சு போய் சாப்பாடு போட்டு நேத்த நாம போட்டோம் போற ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ணு. போயிட்டு வா. சிங்காரம், இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன்.
3: ஒண்ணும் இவரு கூடங்களா?
4: ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ. ஏண்டா உழுத உழுதுன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம்.
6: காசு என்னங்க பிரிச்சு? காசு அது இன்னைக்கு போவோம், நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பிரிச்சு.
4: குணம் பெருசுன்றவன் ஏண்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற?
6: அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா?
4: யாரு கட்டினது? யாரு தெரியா சொல்ற?
6: மண்குடிச்சில வாழ்றான தொழிலாளி, அவன் கட்டினது.
4: அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டணும். சாயந்தரம் ஆன உடனே சல்லியை எண்ணிக்கிட்டு தாண்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போட. நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேரமாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுங்க. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடா ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் தீட்டுறானுங்களா? அதுக்கு பேர் என்னடா? சரிசமானமா வாழ்றதான். புரியாத பயலுங்க.
6: சரியா சொன்ன தம்பி, ஒரு பேச்சுனாலும் கன கச்சிதமா தான் சொல்றேன்.
4: வாங்க பேங்கர் முனியாண்டி பிள்ளையா. டே மாயாண்டி, ஒரு சேர் கொண்டாந்து போடு.
6: பரவாயில்ல தம்பி,
4: எல்லாம் சும்மா உட்காருங்க உட்காருங்க.
6: நம்ம குமார் தம்பி இங்க இருந்தா பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன்.
4: அவன் இன்னைக்கு பூரா இங்க வரலையே. ஏன், என்ன விசேஷம்?
6: விசேஷம் ஒண்ணும் இல்ல,
4: ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசு பிள்ளையா வச்சுக்கோங்க, சொல்லாதீங்க.
6: நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 100,000 ரூபாய் ரேசல் அடிச்சது, அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே?
4: உண்மைதான்.
6: அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு.
4: ஆசை வந்துடுச்சே.
6: நீ ஒரு கூத்து தம்பி, எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா, 5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு
4: கேக்குறேன். புடிச்சு பாருங்க.
6: அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாம நீங்க தேடிக்கிட்டு
4: வந்தேன். அப்ப அவனை போய் தேடி பார்த்து என்னது டிப்பு அனுப்பி வைக்கிறீங்க, வீணா கெட்டு போயிடுவாருங்க. கடட்டும், நல்லா கடட்டும். வாய புலக்கற, இங்க வந்தா பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன், இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும்.
5: மோகன், மோகன்.
4: என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours தபில் கொடுக்கறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன்? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ.
5: எனக்கு அப்பா மரியாதை தெரியல.
4: அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல? சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல? எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாவுல வந்து உட்காடுறேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. பெத்தல பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தயாரா இருந்தாலும் எப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்ககிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது. ஒதுங்கி நடக்கணும், சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பாக்கு, மிஸ்டர் தாம்சன் ஹோட், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறேன்.
5: ஏண்டா நான் வந்து நின்னு பாக்க கூடாதா?
4: நீ ஏன் பாக்குறேன்? ஏன் பாக்குறேன்? அவன் யாருன்னு கேக்குறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு?
5: என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு?
4: எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவ சுத்திட்டு வந்து நிக்கிற, எப்படி சொல்ல சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவ தச்சு போட்டுட்டு வரியா? வாய் சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு.
5: நானா கவுன் போட்டுக்கணும்?
4: என்ன, நாங்க ஃபாரின்ல படிச்சது, நீங்க தான் கவுன் போடணும். வேற யாரு போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்றேன், அசிங்கமா தெரியல?
5: எனக்கு ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு.
4: சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற, அழகா இருக்கிற, மூக்கு முழியமா இருக்கிற, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறேன். கல்யாணமா? கல்யாணம், கல்யாணம் எதுக்கு பண்றதுனே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது.
5: எனக்கும் வயசாயி போச்சு. இல்ல
4: உனக்கு வயசாயிருச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல?
5: என் மூச்சு இருக்கிறப்பவே.
4: எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மூச்சு என்ன ஆவறது?
5: மோகன் நீ கல்யாணம் செய்துக்கத்தான் வேணும்.
4: சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம், முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த வேண்டும், இதைத்தானே நான் தினந்தோறும் செய்து கொண்டே இருக்கேன்.
7: வணக்கம் மோகன்.
4: மார்னிங்
7: மோகன். நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள் சேர்ந்து ஒரு கூட்ட நடத்த ஏற்பாடு செய்திருக்காங்க.
4: அதுல கூட்டத்துக்கு என்னையும் கூப்பிட்டாங்களா?
7: ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சொத்து தொழில் செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா?
8: மேல்நாட்டில இருக்கிறவன் நின்னுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான், நீயே போய் சொல்லு போ. ஏண்டா வர வர அப்படி கேட்டுப்போட்டு நமக்கேண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலாளி கட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவில் குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூண்டுட்டான், ஒண்ணுக்கு லாய்க்கல்ல. அம்மா, இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு.
7: கல்யாணமா உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன் தான். பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும்.
8: பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட.
9: இவ்வளவு நல்லா பேசுறியே, உனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது?
8: அது ஏன் அவ்வளவு கலை கலை கலை? ஐயோ,
9: என்ன
8: இங்க வச்சு இந்த சோத்தத்தை தேவனும் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டானே
9: தாயே. இருக்க
8: எங்க
9: இதோ
8: அய்யோ, இதுல வச்சு இந்த சோத்தையும் அவனும் திருடிங்க போயிட்டானே தாயே.
9: கீழே கொத்திருக்க?
8: கீழையா?
9: அவன்
8: கீழேதான் கொட்டிருக்கு தாயே. நல்ல வேலை சோத்தை எவனும் திருடிட்டானு பார்த்தேன்.
9: சாதத்தை யாரையே திருடுவான்?
8: ஏன் திருட மாட்டான் தாயே. நான் போயிட்டு வர்றேன். அம்மா
9: பத்திரமா பார்த்து போயா. அந்த பக்கம் கல்லெல்லாம் கொட்டி வச்சிருக்கு.
8: எந்த பக்கம்?
9: இதோ இந்த பக்கம்.
8: இங்கயா?
9: இந்த பக்கம்.
8: இங்கயா?
9: இல்லையா?
8: எப்படியா? போறேன் தாயே, போறேன் போறேன் போறேன். ஐயோ காந்தா எத்தனையோ வருஷமா இருந்தா என்ன தொடமாட்டேன்னு சொன்னாலே, தொடமாட்டேன்னு சொன்னாலே யாரோ புண்ணிய பத்தி தெரியல. பசி இன்னொன்னு சோத்தையும் போட்டு கீழே விழுந்தவனை தொட்டு தூக்குனாங்களா? ஒருவேளை இவங்களுக்கும் பெருமையாது இருக்குமோ என்ன மயவாங்க வேண்டாம்.
10: அரே வேல, நிம்மள எங்க போறான்? விடா, நிம்மள உள்ளே விடுறான் இல்ல?
7: ஏண்டா, எப்படி இருக்கு உடம்பு?
10: ஏன் நிம்மள் ரொம்ப பேசுறான். இது யார் ஊர் தெரியுமா? நம்ம கோயா சேட் ஊட் பாஞ்ச் மாதாவுரா வாங்கி
7: சரிதான்பா. ஐயா, முன்னால் அந்த வீட்டில் இருந்தவங்க.
11: ஆனா அதை ஏன் கேட்கிறேன்? அவங்க கஷ்டகாலம், ஊட்டை விட்டு தொலைச்சிட்டு கிராமத்துல உள்ள பழைய வீட்டுக்கே
8: போயிட்டாங்க. முடியல, கொஞ்சம் சோறு போடுங்க தாய. அம்மா மனுஷன் போல இருக்கு. பிச்சைக்காரன வளர்த்ததே நீங்க தானப்பா? வீட்டுக்கு வீட தின்ன வச்சு கட்டுறீங்களே, எங்களுக்கா உங்களுக்கா? எப்பா எப்பா யாருக்குடா? எப்பா
11: பரவாயில்லையே, சோறு போட சொல்றேன், ஒரு நல்ல பாட்டா பாடு.
8: பாட்டா? தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தன்.
11: இருடா. ஆமா, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைக்கிற அந்த கோல் ஏண்டா ஓவியாதிய தீர்த்து வைக்கல?
8: ஐ எவ்வா, அரிய வந்துடுச்சுடா. எப்பா அரிய வந்துருக்கு, எல்லாருக்கும் அரிய வந்துருக்கு. இது சோறு வாங்குறதுக்காக டூப்பு பண்ற அப்பா, இது வேற ஒண்ணு இல்லப்பா.
11: சரி இருந்த வர்ற.
8: மன்னவன் ஆனாலும் மாடோட்டும் சின்னவன் ஆனாலும் மண்ணில் பிறந்தாலே மறுபடி மண்ணுக்கு இறைதானே. இந்த புத்தி அப்பவே இருக்கணும் எப்பா. யாரா மன்னவன் ஆனாலும் சாமி மன்னவன் ஆனாலும் ஐயா பசி தாழ முடியல ஐயா.
11: சாமே மன்னவன் நானாலும் ஐயா பசி சோறு போடுங்க.
7: இந்த பணம்
11: பணம்
8: பணம் தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம்.
11: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம், சோறு போட்டா போதும், பணம் வேணாம், பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவுக்கு காரணம் எனக்கு.
7: பணமும் வேண்டாங்கிற, இங்க எங்கேயும் சாப்பாடு ஹோட்டலும் இல்ல.
11: ஐயோ ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன் அதுல கல்லு போறங்க, என்னால முடியாதப்பா, கண்டு தெரிஞ்சவனே திணறான், நான் எங்க போறது, வேணாண்டா எப்பா வேணாம்.
7: சரி எங்க கூட வர்றியா, சோறு போட சொல்றேன்.
11: வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்?
7: இங்க இருந்து ஒரு 2 மைல் இருக்கும்.
11: 2 மைல் சோறு என்ன 10 மைல் பரப்பேன். இப்போ எப்பா
7: அழைச்சிட்டோம்
11: தோழனே, பார்த்து பிடிச்சின்னு போங்கடா. எப்பா டே முள்ள முள்ள தம்பி, வீடு முள்ளமா கூடா எப்பா.

0: எட்டடா கொடுக்கற, இன்னும் ரெண்டடா சேர்த்து விடுங்கண்ணா.
1: ஏப்பா பேசுனது அவ்வளவுதானே, அதிகமா கேக்குறிய?
0: என்ன உச்சி வயல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்க, மனசு வந்து எட்டனா குடுக்குறிய, நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா?
2: ஏண்டா சண்டை போடுற, கொடுத்ததும் வாங்கின போட, ஏண்டா
0: சண்டை? சும்மா இருந்தா பிச்சைக்கார பையன
2: பாத்தியா, பாத்தியா பிச்சைக்கார பையன்றான், பாத்தியா பிச்சைக்கார பையன்றான். இவன் குபேர மச்சான், பொட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன, ஒண்ணும் தூக்காம சோறு வாங்குறான், உன்னை விட பெரியவன் தான் போட.
0: நீ இப்படி பேசுறதுனாலதான் கடவுள் எப்படி ஆக்கி
2: வச்சிருக்கான்? கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு, போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான். இந்த பயலுக்கு திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சு அரோகரான கண்ணத்துல
0: போட்டுக்குவான்.
2: வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப வாயிலையை வயிற்றுல ஏண்டா அடிச்சுக்கிற, அதுவும் அக்னி பகவான் தான் அடி பல்ட்டு. அவன்லடா பக்தன், எங்கடா டூப் விடுறடா
0: சாமி? மகா திமிரு பிடிச்சவன் திரு பகவான உன கவனிச்சுக்கிற. ஆமா
1: பாத்தியாப்பா, அவன் உனக்கு
2: திமிருங்கிறான். உனக்கு திமிரு
1: என்ன?
2: நீ எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற, நல்லா கொடுத்துட்டு சட்டம் போடும்போது கூட நல்லா கொடுத்தா ஒழுங்க போயிருப்போம். இல்ல எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன், அதான் குடையறான் உன்ன போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோட்டை போட்டு போறேன். அப்பா
1: வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன்.
2: சரி சரி, சோறு போடுறதும் போடுற, கொஞ்சம் கறி சோறா ஒரு தம்பி சாப்பிட, ரொம்ப நேரம் ஆக்கியப்பா.
1: நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா.
2: வீட்டுல பத்தியுமா?
1: இல்ல நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம்.
2: திங்கறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்?
1: அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது.
2: நீங்க உயிரை கொல்றதே இல்லையா?
1: இல்லையே,
2: ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க?
1: உனக்கு உண்மையிலேயே திமிர் தாண்டா.
2: கோச்சுக்காதரா, இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. அப்பா ஏதாவது ரெண்டு காத்தை போட்டு விடுறாப்பா, நம்ப போறேன்ப்பா. எனக்கும் வாய் சும்மா இருக்காது எப்பவும். நம்ம ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? ஏன்டா
1: வாங்கி எடுக்கிற?
2: ரேடியோ போட்டு பாடுறீங்களாப்பா?
1: ரேடியோல எப்படியா பாடுறாங்க?
2: இப்படிதான்டா பாடுறாங்க. எப்படி பாடுறான்?
1: நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா.
2: நீ வருத்தம் வேண்டா போய்
3: சொல்றேன்.
1: இப்பொழுதுதான்

0: இணைந்திருங்கள் சிறு சிறு நிகழ்ச்சியோடு. மோன்றியல் தமிழ் வானொலியின் சிறு சிறு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். உங்கள் மனம் விரும்பிய நீங்கள் வாய் விட்டு சிரிக்கக்கூடிய நகைச்சுவையோடு கேட்டு மகிழலாம்.
1: நம்ம பிடிக்க ஹெட் கான்ஸ்டபிள் சுந்தரத்தை நியமிச்சிருக்காங்க.
2: நம்ம கம்பெனிக்கு கேவலத்தை உண்டாக்கிடுவாங்க போல இருக்கு. திருக்குறள் படிச்ச சுந்தரத்தையா அதுக்கு போடுறாங்க? அட்லீஸ்ட் ஒரு துப்பறியின் நாவல் படிச்சவனையாவது போடக்கூடாது.
1: ஐயோ, சுந்தரத்தை அப்படின்னு நினைக்காதீங்க. நேர்மை தவறாதவன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே அவன் ஒரு புலி.
3: புலி தண்ணி ஓடுற பக்கம் நீச்சல் அடிக்கிற பிசினஸ் அல்லது எதிர் நீச்சல் அடிக்கிற பிசினஸ். கேர்ஃபுல், தினம் தினம் செத்து யாரால பிழைக்க முடியும்? வாழ்ந்தா நோட்டு மெத்தல பெறலணும், இல்லைன்னா தங்கி கிழமை பிளாட் பார்த்துல போய் நிக்கணும். இந்த நடுத்தர வாழ்க்கை எனக்கு பிடிக்காது
1: மாஸ்டர். கொஞ்ச நாளைக்கு நம்ம பிசினஸ் நிறுத்தி வச்சா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நமக்கு டைம் சரியில்லை.
3: டைம்

0: புக் எழுதுறோம், அது அந்த ஃபாரின்ல தான். சும்மா சொல்லக்கூடாது, இப்படி போனா அப்படி அடிக்கலாம், அப்படி போனா இப்படி வாங்கலாம். அந்த கிரைம் பிரைன் உள்ள புக்ஸ் பூரா அங்கதான். அதுல ஒரு புக் படிச்சுட்டு தான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு. இன்கம் டாக்ஸ் கட்டாத கம்பெனி இந்த நாட்டுல என் கம்பெனி ஒண்ணுதானா?
1: ஏன் மாஸ்டர், அந்த புத்தகங்களை படிச்சவங்க எல்லாம் உங்க மாதிரியே கம்பெனி ஆரம்பிக்கலாம்ல?
0: நடக்காதரா, படிச்சா போதுமா? நெஞ்சில உரம் வேணும், கிரைம் மூளை வேணும், இதெல்லாம் இருக்கணும். சரி சரி, ஆளுங்களை கூப்பிடு.
1: ஜிமி.
2: Yes, master.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க. உங்களை நம்பித்தான் இந்த கம்பெனி திட்டத்தை அபிவிருத்தி பண்ண போறேன். நீங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யணும், பயப்படக்கூடாது. போலீஸ் இருக்கு, ஜெயில் இருக்கு, இந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது, தெரியுமா? கவர்மெண்ட்ல மாசம் ஒரு நாள் தான் சம்பளம் கொடுக்குறான், வயிறு எரியுது. நான் நினைச்ச போது கொடுக்குறேன் இல்லையா? அங்க படிச்சவனுக்கு தான் வேலை, அதான் உங்களுக்கு கிடையாது. இங்க திறமை இருக்கிறவனுக்கு தான் வேலை. கை கால் முடிஞ்ச போதும் பயப்படாதீங்க, பென்ஷன் கொடுக்கறேன் உங்களுக்கு. எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் பிசினஸ் ஸ்ட்ராங் பண்ணணும், தெரியுமா? நீ பண்ணி சரியா?
1: ஆமா சார்.
0: வேற கார்ல போ. நீ கரைக்கல் தானே?
1: ஆமாமா சார்.
0: கட்ட வண்டி பாதையில வா.
1: சரிமா சார். நீ என்ன பூந்தமல்லி கணக்கு ஒண்ணு சரியா வரல.
3: எத்தனை மாத்திரமா சார்?
0: சென்னை பஜார்ல போரு. ஆளுக்கு ஒரு டிவிஷன் போ. நீ ப்ளூ மவுண்டன் ஃபீமேல்ஸ் கேரேஜ்ல ஏறு.
2: எஸ் மாஸ்டர்.
0: ஓ சொல்றேன், நைலான் கமான்
2: மாஸ்டர்.
1: அப்பா, நீ தனிச்சன அந்த ஆள் என்னானா?
2: அவன மாஸ்டர் ஓவரா சாப்பிட்டுட்டு கொட்டை விட்டு தூங்குறான்.
0: அந்த மாதிரி நேரத்துல தானே கையெழுத்து வாங்கணும், வாங்கினியா இல்லையா?
2: இதெல்லாம் சின்ன விஷயம், ரெண்டு பேப்பர்ல கையெழுத்து
0: வாங்கிட்டேன். ரெண்டு மாசம் போனஸ் கூட உங்களுக்கு.
1: எஸ் மாஸ்டர்.
2: தேங்க் யூ மாஸ்டர்.
0: எங்க போறேன்?
2: வீட்டுக்கு போறேன்.
0: போன் வீட்டுக்கா?
2: எஸ் மாஸ்டர்.
0: எந்த வீட்டுக்குன்னு கேட்டேன். பொம்பளை பொம்பளை வேண்டாம் அப்பா. அப்பா அப்பா அப்பா, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அப்பா ஆம்பளைய பிறக்கவே கூடாதுரா.
1: மாஸ்டர், நம்ம ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டோம்னு நாளைக்கு தெரிஞ்சுட்டா?
0: தெரிஞ்சாண்ணா, கழுத்து எடுத்துருவானா? நாம தான் முதல் முதல்ல ஏமாத்துறோமோ? அது பரம்பரையா நடந்துகிட்டு வர பிசினஸ்ல அது ஒரு பிசினஸ். நேரா போய் ஒழுங்கா பணம் கேட்டா எவன்டா கொடுக்குறான்? ஒரு காலேஜ் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான்.
1: என்ன செய்ய சொல்ற? திமிர் வரி போட்டு வாங்கணும் இந்த பசங்க கிட்ட. இதெல்லாம் தர்ம கணக்குல எழுதுவாங்க நாளைக்கு மாஸ்டர். அதோட நம்ம டிரைவர் குப்புசாமி கொண்டாந்தது டிஎஸ்பியினுடைய காரம்.
0: இருக்கட்டும், டிஎஸ்பி காரம் இருந்தா என்ன? அதுக்காக நம்ம கம்பெனி பாலிசி மாத்திக்க சொல்றியா? டிஎஸ்பி கிட்ட போய் தெரியாம காரம் கொண்டு வந்துட்டான் அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துறதா? ஓட நம்பர் பிளேட்ட மாத், பெயிண்ட மாத், பீகார் கஸ்டமருக்கு ராத்திரோட ராத்திரி அனுப்பத.
2: அடைச்சி திருட்டு மானம் கெட்ட பசங்களா?
3: என்னம்மா என்ன?
2: அதோ அந்த பக்கம் ஓடுறாயா? இந்நேரம் இந்த குழந்தைய கொல்ல பார்த்தான் திருட்டு பையன்.
3: சோமாரி பசங்க திருடுறதுக்குன்னே சுத்திக்கிட்டு திரியறாங்க. நீங்க எதுக்கு கொஞ்சம் உஜாரா இருங்கம்மா.
2: ராஜா, உங்க அம்மா எங்கேடா கண்ணு? தனியாவா வந்த
4: மாஸ்டர்? காலையில காவிரி மார்க்கெட்ல நம்ம போனி.
1: என்ன
2: சுச்சலா? என்னங்க இது? பத்து பவன் சீன் பழுப்பு இருக்கு, பதறாம இருக்கீங்களே, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க.
1: போலீஸுக்கு போய் சொல்றேன், அப்புறம் கோர்ட்டுக்கு போகணும், அப்படி ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கணும்.
0: போவியா? ஏதோ வயிற்றுக்கலாதவன் திருண்ணா.
2: திருடி வயிறு வளர்க்கறத விட ஒரு மழை கைத்துல தொங்கலாமே.
1: அவன் அதிர்ஷ்டம் கயிறு கிடைக்கல, சங்கிலி கிடைச்சது. நீ போய் காப்பி கொண்டா.
2: நல்லா சொன்னீங்க, போங்க.
1: உன்ன ஊர்ல திருட சொன்னா என் வீட்டுலயே திருட சொன்ன.
4: மாஸ்டர் நீ மன்னிச்சிருங்க மாஸ்டர், நம்ம வீட்டு அம்மான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். நான் கம்பெனிக்கு புதுசு.
1: கம்பெனிக்கு புதுசு? சரிடா, தொழிலுக்கு பழசு தானே. அவ பத்து பவுன் சங்கிலி என்றா ஒரு வடை இருக்கு, இன்னொரு வடை எங்க?
4: ஆமா மாஸ்டர், நான் மறந்துட்டேன், அவசரத்துல கொடுத்தல.
1: இல்லடா, கையிலேயே நிதானத்துல அழைப்பேன். கொண்டா அப்படி இரு, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.
4: ஏ ஒண்ணு இல்ல, இன்னைக்கு மார்க்கெட்ல
1: அதுவா என்ன சார் வயிற்றுக்கு திருடிட்டாங்க?
4: அப்படி இல்லைங்க, இன்னைக்கு என் குழந்தை உயிரே காப்பாத்திருக்காங்க, அதுக்காக அவங்களை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு.
1: நன்றி சொல்றதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோட வந்தீங்க? நான் என்னவோ ஏதோ ஒன்று பார்த்துட்டேன்.
5: சுஷிலா.
4: வணக்கம்மா.
6: வணக்கங்க.
4: சாப்பிடுறீங்களா? வேணாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல திருட்டு பசங்க கிட்ட இருந்து என்

0: குழந்தை காப்பாத்தினதுக்காக என் வாழ்க்கை பூரா நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்மா.
1: பரவாயில்ல, உனக்கு ஒரு சான்ஸ். பொம்பளை போலீஸ்
2: பாவி பசங்க நகைக்கு ஆசைப்பட்டு குழந்தையே கொல்ல பார்த்தாங்க. அந்த கலாட்டாவில என் சங்கிலிய கூட அறுத்துட்டு போயிட்டாங்க.
0: அப்படிங்களா? யாரும் சொல்லவே இல்லையா?
1: என்னத்த இத போய் சொல்ல சொல்றீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டா கேஸ் புக் பண்ணிருக்கேன், அப்புறம் கோர்ட்டுக்கு நாங்க அடிக்கடி வரணும். என் தொழில் என்ன வருது?
0: உங்க மாதிரி படிச்ச பெரிய மனுஷங்கள்லாம் இப்படி பொறுப்பை தட்டி கழிச்சா போலீஸ் தன் கடமை எப்படி சார் செய்ய முடியும்?
3: அது சரி, குத்தவாளிய கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்துட்டா நீங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துறீங்க, ரிவார்டு நீங்க வாங்கிக்கிறீங்க, எங்களுக்கு என்ன
0: கொடுக்குறாங்க? சார், ரிவார்டுக்காக நாங்க இங்க வேலை செய்யல. நீங்க அவ்வளவு அலட்சியமா பேச வேண்டாம். இன்னும் ஒரே வாரத்துல பாருங்க, அந்த திருட்டு கூட்டத்தை பிடிச்சு கையில விலங்க மாட்டி தெருவில் இழுத்துக்கிட்டு வரல. என் பேர் சுந்தரன்.
4: வக்கீல் வரதராஜன் வீட்டில் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட சுந்தரத்திற்கு 3 வருட கடுங்காவல் தண்டனை
1: விதிக்கப்பட்டது. போலீஸ் புலி அகப்பட்டுக் கொண்டது கூண்டிற்கு சுந்தரம் என்ன ஜெயில வச்சு எடுக்க பார்க்க கூட நினைச்சியா? நாளைக்கும் கொண்டாட்டுக்குள்ள நடுத்தருள் அலைய போகுது.
4: ஆபத்துல
1: இருக்கு, புத்தி இருந்தா நீ போச்சுக்கோ.
2: உங்க மனைவிக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு, மருந்து எடுத்து கொடுத்துருக்கேன், உடனடியா வாங்கி கொடுங்க.
1: போயிட்டு

0: வந்துட்டீங்களா?
1: வந்துட்டே.
0: ஏன் நாலு நாளா வீட்டுக்கே வரல?
1: அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை.
0: யாரு?
1: போலீஸ்.
0: நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. இத்தனை நாளும்
1: பாருங்க.
2: சரி தம்பி, சரி தம்பி. என்ன தம்பி, மணி 9 டாக்டரா போற பிள்ளை காலாகாலத்துல எழுந்து காரியத்தை பார்த்தா தானே இதோ பெட் காஃபி கையோட கொண்டு வந்து

0: தமது
1: அது சுமாரியா எங்கே மது மது மதுமீன் விழிமீன் எடுத்த காரியம் முடி வரையில் உழைவில் சோம்பேறி
2: என்ன அம்மா அது
1: அம்மா அதாவது ஆட்டுக்குட்டியாது எழுந்து உட்காரு
3: மீன் மீன் நீங்களா அது என்ன மீன் தம்பி
2: அது கருவாடு ஆகறதுக்கு முன்னால இருந்த மீன்
1: அதிக பிரச்சனை என்னடா பொம்மையை கட்டில போட்டுட்டு உங்கட்டே கீழே போட்டுருக்கிற
2: ஒண்ணு இல்லன்னு இது ராத்திரி குழந்தைய வளர்க்கறது எப்படிங்கறத ஒத்திய பாத்துக்கிட்டு கட்டில படுத்துக்கிட்டு பால் கொடுத்துக்கிட்டு
1: இருந்தேன் உளர்ற பால்
2: கொடுத்து பால் இந்த இந்த பால்
3: ஆரம்பிச்சாச்சா பாத்தியா மோகன் ஒரு ஜட்ஜு வீட்டு பிள்ளையா பிறந்து சமூக சேவை செய்யறன்னு சாக்கடை சந்து வந்து எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கா இவன் என் பிள்ளை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு
2: நீமா என்ன பிள்ளைங்கிற வேற என்ன சொல்ல
1: அதிக பிரச்சனை
3: சரி போங்கடா குளிச்சுட்டு வாங்க டிஃபன் சாப்பிடலாம்
2: அண்ணே அண்ணே அடாடா என்னம்மா ட்ரெஸ் பண்றீங்க நல்லா இருக்கு போங்க பொம்பள மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க ஏரியாவது லிப்டிக் எல்லாம் தடைகிட்டு தான் வெளியே வருவீங்க போல இருக்கு அண்ணே
1: ஏண்டா காலை வேலையில கரடியா கத்தி தொலைக்கிற ஆமா நீ இன்னும் வெளியே போகலையா
2: நான் எப்படி போறது உங்களை பாத்துட்டுல போகணும்
1: சரிதா சமூக சேவைக்கு வேணும் அப்பவே வெளியே கிளம்பிருக்கிய
2: ஆமா அண்ணே சமூக சேவை செய்யறதுக்காக கட்டட நிதிக்காக நாங்க ஒரு நாடகம் ஒண்ணு நடத்துறோம்
1: கிளம்ப வைக்கணுமா
2: இல்ல இல்ல இல்ல
1: வேலையா போச்சு
2: அதுக்கு உங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுக்கணும்
1: டிக்கெட்டா ஃப்ரீ பாஸா காசு காசா எது நம்ம கிட்டே டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சியா
2: என்னன்னு நீங்க கைராட்சிக்காரன்னு அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க முத முத உங்க கையால ஒரு டிக்கெட் கிழிச்சுங்க
3: அப்படியே எனக்கு ஒண்ணு கிழிங்க
2: யோ உனக்கு ஜவுளி கடையில கிழிக்கணும் ஐயா பெரிய ரசிகர் சுமாரியா அண்ணே பணம்
1: ஆமாடா பணம் அப்புறம் அம்மா கிட்ட வாங்கி கொடுக்குறேன்
3: தம்பி அந்த நேரத்துல எனக்கு ஒரு வேகம்
2: ஐயோ உனக்கு குழந்தை வேகம் இல்ல ஐயா கொடுக்கணும் நீ முதல்ல மீசை எடுத்து வை
1: பூச்செங்க
4: இருக்குதுங்க பேசுறீங்களா நம்ம ஏஜென்ட் கற்பனை கிட்டியாரா
1: பேர் மாத்தி கிட்டியா எப்போ எப்போ சில்கோ இடத்துக்கிட்ட இருந்தபடி பேர் மாத்திக்க வேண்டியதுதான் அம்மா நம்ம பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு
4: அதுவா நானும் லெவன் 25,000 நம்படி
1: சிங்கிள் பே கூட போடக்கூட
4: தந்தரமாய் சிங்கப்பூர்ல பாடுற பாட்டு இதெல்லாம் பாடுறதுக்கு இடம் இல்லையா
1: அபச்சாரம் அபச்சாரம் இது திருஞான சம்பந்தர் பாடலாயிற்று இது பாடினாலும் கேட்டாலும் கேட்டவர்களை பார்த்தாலும் நாம் செய்த பாவம் எல்லாம் பறந்து போகும் ஐயனே பறந்து போகும்
4: இதெல்லாம் யாராவது பாவிங்க கிட்ட போய் சொல்லு ஊரை விட்டு ஊர் வந்து என் சொந்த முயற்சியில 50,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கிறேன் பாவிங்க கிட்ட பணம் சேருமா
1: இல்ல பணம் வச்சிருக்கிறவங்கள பாவின்னு சொல்றியா
3: ஐயனே நான் சொல்ல வந்தது வேறு ஐயனே வேறு
4: ரொம்ப நாள் அவங்ககிட்ட சொல்லணும்னு இல்ல நான் யாரு என்ன ஜாதின்னு உனக்கு தெரியும்
1: விட்டுட்டு ஐயனே ஐயனே கிண்டல் பண்றியா
3: அதல்ல ஐயனே அதல்ல
1: யஜமான்
3: பார்த்தீர்களா பணம் ஒன்று மட்டும் மனிதனுக்கு நிம்மதியை தராதையனே பணத்தினால் இந்த வலியை போக்க முடியுமாயினே அந்த பணத்தின் மீது இருக்கும் பக்தி ஏழைகளுக்காக தர்மத்திற்காக உற்றார் உறவினருக்காக திருப்புங்கள் நான் சென்று மருத்துவரை அழைத்து வருகிறேன் ஐயனே ஐயனை பார்த்துக்கொள் பையனே நான் வருகிறேன்

0: என்ன ஆஸ்பத்திரிக்கு போறியா?
1: நான் ஏன் ஆஸ்பத்திரி போனோம்?
0: இந்த வயிறு பெருசா இருக்கேன், உனக்கு எத்தனை மாசம்னு கேட்டேன்.
1: டேய் சிந்தலா பண்றீங்க?
0: மரியாதையா பேசுறான்?
1: வயிற்றுலாம் சிரிக்கிறேன் பாத்துக்க. இவனுக்கு
0: ஆதார கூடாதா?
1: என்னடா டேய், உங்க பாட்டுக்கு பேசிட்ட போறேன். டேய்
0: என்னடா நிம்மதி வேண்டா, தங்கத்தைய திருடிட்டே நீ.
1: ஏய் கையலா, ஓகே பத்தறா, இங்க வா சோம்பு. என்ன இதோ ஆபரேஷன் பண்ணிட்டு
0: அவனை
1: போய் தண்ணியில தள்ளி விட்டிய, அவனுக்கு நீச்சல் தெரியுதா என்ன?
0: எப்படியான நமக்கு என்ன?
1: ஐயே
0: என்னது
1: வெங்காயச்சிருக்கு?
0: ஏய் இத கட்டறவதான் இங்க குளிக்க வருவான். அடே அப்பா, இது இடுப்புல இருந்தாலும் வானத்தை வாங்குது, உன் கையில இருந்தாலும் வானத்தை வாங்குதுடா.
1: தூக்கி எறிஞ்சிருதா?
0: இரே இரே, இத கட்டி இருந்த புண்ணியவர் யாரோ?
2: மிஸ்டர் மது.
0: ஆ கோகிலா.
2: ஆமா அது என் சேலை
0: தான். இத சேலைன்னு சொல்லாத, பெண்கள் கட்டி இருக்கிறதுக்கு பேரும் சேலை, நீ கட்டுறதுக்கு பேரும் சேலையா? அநியாயமா இருக்கு.
2: நல்ல வேலை என் மானத்தை காப்பாத்து.
0: மானம் ஏது? மானத்தை தான் எடுத்து இவன் மடிச்சு கையில வச்சுக்கிட்டு இருக்கானே. கண்ட்ரோல் போட்டு வை.
2: என்ன சொல்றீங்க?
0: நான் என்னத்தை சொல்ல, பெண்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய வயிறை கட்டிங்க. அப்படி இருக்கும் போது நாலு பேரு பாக்குற இடத்துல,
1: நாலு பேரா,
0: ஐம் சாரி, 4000 பேரு பாக்குற இடத்துல இந்த நீச்சல் உடைய போட்டுக்கிட்டு இப்படி கடந்து குறிக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேக்குறேன். இல்ல நியாயமா? அம்மா முழுக்க முழுக்க உடம்ப மறைச்சுக்கிட்டு ஓரமா நடந்து போனாலும் முறைச்சு முறைச்சு பாக்குற இந்த காலத்துல முக்கா உடம்ப காட்டிக்கிட்டு உடம்பு வெள்ளரி போல மாதிரி வெடிச்சு போயிடும்.
1: கரெக்ட்.
2: எப்படியோ சேலை திருடனவனுக்கு என் நன்றி.
0: சேலை திருடனவனுக்கு நன்றியா?
2: ஆமா, அவனாலதானே உங்களை சந்திக்க முடிஞ்சது. இந்த சந்திப்பு என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்.
0: யாருக்கும் உதவி தேவையா? அப்புறம் சந்திக்கிறேன்.
2: அடுத்த சந்திப்பு
0: தித்திப்பா இருக்கும். வலி தாழ முடியல டாக்டர் சார்.
3: நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே.
4: மருந்துதான் தீருது, வலி அப்படியே இருக்கு. தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாளாச்சு டாக்டர் சார். இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்துதான் சொல்லியிருப்பானோ?
3: நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத். கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட வீ.
4: என்ன வேதாந்த வாட? வயசுக்கு தகுந்த வாட வரத்தானே செய்யும். வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே. நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி கொள்கு. அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உன்னேதான் பஜனை பக்தி.
3: நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வரேன்.
4: எம்பெருமாள்,
5: ஐயன்.
4: ஏயா எம்பெருமாள், ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க காணும்?
5: ஐயனே, உங்களுக்கு இப்படி சனி பிடித்திருக்கிறது. உங்கள் நாமதேயத்தை சொல்லு. ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தே. இந்தாருங்கள் பிரசாதம், இதை தடவுங்கள். உங்கள் வலி தீரும் ஐயனே, வலி தீரும்.
4: சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா?
5: ஆமாம் ஐயனே.
4: பழையபடியும் பிடிச்சுக்காத.
5: அவசாரம் அவசாரம் ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். குழந்தாயிருக்கு ஆமாம் ஐயனே. இவள்தான் யான் பெற்ற ஒரே திருக்குமார். தாயில்லா குழந்தை இவள். இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையால்தான் தாய் நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே.
4: பெருமாள்,
5: ஐயனே,
4: நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு. நீயும் போறேன்னு சொல்றியா?
5: யான் என் செய்வேன் ஐயனே? அடியேனுக்கும் மனமில்லைதான். நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பையன் ஐயனே. தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன். மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே? குழந்தாய் ருக்மணி, ஐயன் காலிலே விழுந்து அனுகிரகம் பெற்றுக்கொள். சென்று வருகிறேன் ஐயனே. என் பெருமாளை மறந்து விடாதீர்கள்.
4: கடம் மகள்
1: வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான் மக்களை வச்சுக்கிட்டோம். என்ன ஏஜமா
6: ஏஜமா வேலைக்கார நாய் எங்க போயிருந்தேன்?
1: மன்னிச்சிடுங்க ஏஜமா, ராவல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரம்.
7: இப்பவோ அப்பவும் ஆயிட்டது. அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்?
8: வர முடியாது.
7: நான் இல்லேன்னு சொல்ல, நீங்களே உங்ககிட்ட இல்லைனாலும் வேற நாலிடத்துல வேலை பார்த்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனா என் ஒரே குழந்தை இறந்து போயிருந்தா அதை திரும்ப கொண்டு வர முடியுங்களா? ஏட்டமா
0: குழந்தை நாட்டு ஆள்றதுக்கு ஆள் இல்லைன்னு பேசுகிறாங்க. இந்த குழந்தை என்ன பத்து குழந்தைய பெத்துக்கிறது?
7: உங்க வாயார அப்படி சொல்லாதீங்க ஏட்டமா. என் ஒரே குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சத பார்த்தப்ப என்னால அங்கிருந்து அதையவே முடியல.
0: பொண்டாட்டி துடிச்சாரா? ராத்திரி போல கைவலையில நாற்பத்தி புது மாதிரி.
7: என்னோட பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு?
0: என்னோட
7: ஒரு மடம் கட்டிங்க, ஆயிரம் மடங்கு உங்களை விட என் பொண்டாட்டி பிள்ளை எனக்கு பெருசு. அதுல சந்தேகம் வேறீங்களா? பொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டுன பொண்டாட்டி ஒருத்தி தானுங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தா தாங்க தெரியும் பிள்ளையோட பாதம். பணமா பணம் நினைச்சு பாருங்க எஜமா, நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே, உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? ரெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். நான் பாடுறேன் சந்தேகம் வரீங்களா? ரெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்டீங்களே, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்திதானுங்க.
9: குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரையும் மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்திக் கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா?
7: நினைச்சு பாருங்க எஜமா, இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை கொண்டாட்டி ஒருத்தி தானுங்க.
2: அந்த ஒருத்தியான என்னை தானே விட்டு போய்விட்டீர்கள். நீங்கள் இப்படி அவரை போல பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களுக்கே சதம் என்று எண்ணி இருந்த என்னையும் நம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்களா?
0: குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. ஓ சுசிலா,
7: மனுஷப்பிறவிட எல்லாம் அனாமத்துக்கு பிளாட்பாரம்.
0: இந்த பிளாட்பாரத்துல எத்தனை விஞ்ஞானியாக வரப்போகிறதோ, எத்தனை பிரதம மந்திரியாக வரப்போகிறதோ, எத்தனை உலகத்துக்கு அகிம்சா மார்க்கத்தை போதிக்கும் மகாத்மாவா வரப்போகிறதோ யாருக்கு தெரியும்? முதலாளி சார், எதிர்காலத்தை பற்றி நான் கனவு கண்டு பேசவில்லை. இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடந்த நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். திருவிளக்கின் அடியிலே அமர்ந்து படித்த திருவாளர் முத்துச்சாமி ஐயர் உயர்நீதி மன்றத்திற்கு நீதிபதியானார். செருப்பு தொழிலாளிக்கு செல்வனாக பிறந்த ஸ்டாலின் சோவியத் ரஷ்யாவிற்கு சர்வாதிகாரியானார். ஏழ்மை குடும்பத்திலே பிறந்து விவசாயமே தன் தொழிலாக கொண்ட ஐசனோவர் அமெரிக்காவிற்கே ஜனாதிபதியானார். அவ்வளவு தூரத்துக்கு போவானே. ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நான் சாப்பிட்ட டேபிள நீ தொடச்சிருக்கிறீர். இன்னைக்கு குபேர பகவான் ஹோட்டலுக்கு நீர் முதலாளி ஆயிட்டீரு. உம்ம நிலைமை இப்படி இருக்கும் போது இந்த வாலிப குழந்தைங்க வருங்காலத்துல ஏயா சிறந்தவர்கள் ஆகப்படாது
7: அப்படின்னு நாங்க உங்களை கேக்குறோம். இந்த பரம் நீர் கரடியா கத்துறாலும் சரி காலம் சட்னி கொடுக்கணும். அப்ப நீ சட்னி
0: போச்சுக்காத, அவருக்கு ஆகார கோளாறு. டேய் தம்பி, இது சுடுகாட்டு காட்டேரி, இதுக்கு நரபலி கொடுத்தாதான் சரிப்படும். இன்னையில இருந்து சத்தியாகிரகம் எல்லாம் நீங்க வரிசையா படுங்க. கூட்டம் கூடட்டும், போலீஸ் வரட்டும், மனித உரிமையை பறிக்கிற தாள பத்தி போலீஸ் நடவடிக்கை எடுத்துட்டு படு.
7: என்ன என்ன வியாபாரம் நேரம்?
8: என்ன அப்படி ஆத்திரப்பட்டு படபடா பேசிட்டீங்களே கோர்ட்டு போயிச்சுட்டு நீங்க கொள்கையில எந்த அளவு உறுதியா இருக்கேன்னு சோதிச்சு
0: பார்த்தேன். நான் தான் நம்பிட்டேன். எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரியாரெல்லாம் பெரும் சோதனையை கடந்து நாட்டுக்கு தொண்டு செய்துட்டு இருக்காங்க. நீ நம்ம கிட்ட வந்து போடா ஓடுறியே. ஏன் நைனா சொல்லி அனுப்பையா
8: நின்னா சாப்பிடுங்க பயிர் உடைக்க.
0: ஏ தம்பி இங்க சாப்பிடாதீங்க, நேரா சமய கட்டுக்கு போய் உங்க இஷ்டம் போல விளாசம் சும்மா இருக்கிற உடம்ப பாத்துக்க.
8: சரி சரி
0: இரு, நான் முழுங்கிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்.
8: ஊருக்குள்ள ஹோட்டல் வச்சா இந்த தொல்லை, ஊருக்கு வெளியே வச்சா வியாபாரம் இல்ல.
4: இந்த பசங்களோட வந்து உங்களோட பேசினிருந்தாரு, அவர் யாரு?
8: அது ஒரு தருதலைங்க. பெரிய இடத்து பிள்ளையா பிறந்து ஊருக்கெல்லாம் உதவி செய்யறேட்டு உபத்திரம் பண்ணி இருக்கிறீது.
4: ஆஹா, ஊருக்கு உபகாரம் செய்யறவன் உபத்திரம் பண்றதா? அவன் செய்யறது நல்ல வேலை சார்.
8: இத போய் உம்மாட்ட சொல்ல வந்தன.
10: வணக்கம்.
0: உட்காருங்க
10: மிஸ்டர் மது.
0: என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?
10: நல்லா தெரியும். பெரிய இடத்து பிள்ளையா பிறந்தும் கௌரவத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாம நாட்டுக்கு சேவை செய்யறது மிகவும் பாராட்டத்தகுந்த விஷயம். பலர் சொல்ல கேள்விப்பட்டு நேர்ல பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைச்சது.
0: எப்ப பாத்தீங்க, எங்க பாத்தீங்க, என்ன பாத்தீங்க?
10: நேத்து அந்த ஓட்டல்காரங்கிட்ட அந்த அநாத பிள்ளைகளுக்காக நீங்க வாதாடி வெற்றி கண்டதை பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய அறிவுரையும் வாத திறமையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: என்ன சார் நீங்க இதெல்லாம் போய் சொல்லிட்டு?
10: அப்படி சொல்லாதீங்க மிஸ்டர் மது. பெரிய இடத்த பிள்ளைங்க நாட்டுக்கு சேவை செய்யறதா சொல்லிட்டு என்னென்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். நேரா போட்டோக்காரனை கூட்டிக்குவாங்க, பத்திரிகை ஆசிரியர் ஒருத்தனை கூட்டிக்குவாங்க, நேரா சேரிக்கு போய் விளக்குமாற கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், மம்டிய கையில வச்சுன்னு ஒருத்தன் போட்டோ எடுப்பான், சாக்கடையில பிறண்டுகிட்டு ஒருத்தன் போட்டோ எடுப்பான். இந்த போட்டோ எல்லாம் கொண்டாந்து பங்களாவில உள்ளேயும் வெளியும் மாட்டி வச்சுக்கிட்டு பத்திரிக்காரனை விட்டு எழுத சொல்லுவான். செல்வத்திலே புரண்ட சீமான் இன்று சேரியிலே பிறழுகிறார். அப்படி இப்படின்னு உயர்த்து தன்னை பெருமைப்படுத்தி எழுத சொல்லிட்டு வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி லிஸ்ட்ல உங்களை சொல்லல யாரும்.
0: இந்த டூப்பு பிசினஸ் எனக்கு பிடிக்காது சார். செய்தா சின்சியரா செய்யணும், இல்லைன்னா அந்த காரியத்துல இறங்கப்படாது. விளம்பரத்துக்காக சேவை செய்யறதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு?
10: அதனாலதான் உங்களை பார்த்து பாராட்டி உங்க ஸ்தாபனத்துக்கு என்னால முடிஞ்ச ஒரு சிறு உதவி செய்யலாம்னு நினைச்சு
0: வந்தேன். இது ஒரு விதமான வலி
4: நேரிட்ட நாளா தொல்லப்படுத்துது.
0: ஆமா, நீ ஏன் இந்த டாக்டர் கட்டப்படாது?
4: மறக்காத டாக்டர் இல்லே, செய்யாத வைத்தியம் இல்லை, சுகந்தம் விடலே, எனக்கு சலிப்பு ஏற்பட்டு போச்சு.
0: செத்தவனுக்கே உயிர் கொடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது, இதை சரிப்படுத்த முடியலங்கிறீங்களே.
4: என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் சார்.
0: அப்ப நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. பக்கத்துல சங்கர் நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க டாக்டர் மோகன் இருக்காரு. அவர் தொட்டாலே உங்க வியாதி குணமாயிடும். நல்ல கைராசிக்காரு.
10: ஆஹா தம்பி, நல்ல எண்ணமும் அறிவும் வேணும். அவங்க தொடர்றது பூரா சௌகரியமாயிருக்கும். இதைத்தான் பாமர மக்கள் கைராசின்னு சொல்றது.
0: அத நான் ரொம்ப ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்க அவரை கன்சல்ட் பண்ணி பாருங்க, உங்க நோயை குணமாகறது நான் கேரண்டி.
10: ட்ரை பண்றேன். இந்த 10,000 ரூபாய் நன்கொடையா வச்சுக்கணும்.
0: தேங்க்ஸ்.
10: அப்புறம் 10 லேனாலும் கேளுங்க, தர்றேன்.
0: நல்லதுங்க. உங்களை மாதிரி பெரியவங்க அடிக்கடி இங்க வந்தாதான் என் ஸ்தாபனத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும்.
10: சந்தோஷம்.
0: கேட்க மறந்துட்டேன், உங்க பேர் என்னங்க?
10: என் பேரா? சிதம்பரம்.
0: அடிக்கடி வந்து போங்க. வணக்கம்.
10: குட் மார்னிங் டாக்டர்.
11: குட் மார்னிங். வாங்க உக்கார்.
10: டாக்டர் மோகன்ன்றது நீங்க தானே? ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கைராசிக்காரர்.
11: என்னங்க இது? என்ன சார் இது? வாட் இஸ் இட்? என்ன கையில
10: வியாதி?
11: ஏதாவது குடைச்சல் மாதிரி இருக்குதுங்களா?
10: என்னத்த சார் சொல்ல சொல்றீங்க? ஒரு நாளைக்கு இங்க வலிக்குது, ஒரு நாளைக்கு இந்த கையில வலிக்குது. பேர் போன டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சிட்டேன். ஒருத்தராவது இது என்ன வலின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. என்ன வலின்னு என்னதான் கேக்குறாங்க.
11: நானும் கொஞ்சம் டீட்டெயிலா டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் இதை பூர்ணமா குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு சொல்லலாம்.
10: டாக்டர், எனக்கு நீண்ட நாள் உயிரோட வாழணும்ன்ற பேராசை இல்லை. ரெண்டொரு நல்ல காரியங்கள் செய்யணும், அது வரைக்கும் இந்த வலி தெரியாம செஞ்சா போதும்.
11: அப்போ நீங்க இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 10 நாள் இருங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து பாக்குறேன்.
10: ரொம்ப நான் போயிட்டு
11: போயிட்டோம். என்னங்க இது?
10: திங் ப்ளீஸ்.
11: பரவாயில்லைங்க, யாதி குணமான பிறகு நான் வாங்கிக்கிறேன்.
10: நல்ல கொள்கை. சில டாக்டர்கள் வியாதி என்னன்னு பாக்கிறதுக்கு 100 ரூபாய் கேட்கறாங்க, அதனால பார்க்கலாம்.
11: ரைட். ஏன் இப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு சுமதி. அப்படிங்களா சும்மா? அம்மா இவ்வளவு நாளா எங்க இருந்தாங்க?
10: டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்துச்சு.
2: தங்கச்சன மாதிரி பொண்ணை பிரிஞ்சு எப்படி அஜமா இருந்தீங்க?
10: என்னம்மா செய்ய சொல்றீங்க? படிப்பு கெட்டுரும் இல்ல? இனிமே என் பொண்ணுதான் வீட்டுக்கு எஜமானி, என்ன ஒண்ணும் கேட்க கூடாது. அத சொல்றபடி கேட்கணும்.
11: சரிங்க,
10: போய் தண்ணி போடுங்க, குழந்தை குளிக்கணும். சுமதி போய் குளிச்சுட்டு வாங்கின வந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வாமா.
2: அப்பா எனக்கு அலங்காரம் பண்ணிங்க பிடிக்கவே பிடிக்காது. நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல நீங்க தான்ப்பா ஏகப்பட்ட துணியும் நகையும் வாங்கிட்டீங்க.
10: எப்போ அலங்காரம் பண்ணிக்கவானா? ஏதோ சில நேரம் உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும்னு ஒரே ஆசை. அப்பா வார்த்தைய தட்டாத.
2: இல்லப்பா இனிமே உங்க சொல்ல தட்டவே மாட்டேன்.
10: டேய் ஹோட்டல்ல போய் சாப்பிட கொண்டா?
2: ஹோட்டல்ல? நீங்க எப்பவுமே ஹோட்டல்லயே சாப்பிடுறீங்க.
10: என்னம்மா செய்ய சொல்றேன்?
2: என்னப்பா ஹோட்டல்ல சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? என்னப்பா
10: உங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. என் உடம்ப பத்தி கவலைப்பட ஒருத்தி தான் இருந்தா, வேற யாருமே இல்லை. ஏன் எனக்கே இல்லை?
2: அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. இனிமே உங்க உடம்ப பத்தின பொறுப்பு எல்லாம் என்னுடையது.
10: ரொம்ப சந்தோஷம். இதுக்குதான் மகன் ஒருத்தி இருக்கணும்ன்றது.

0: மெட்ராசு, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர்.
1: மன்னிக்கணும்.
0: வாமா, என்ன உதவி தேவையா?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க.
0: அப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணுமே.
1: என்னங்க அது?
0: வந்த விஷயத்த வளவளன்னு பேசாம ரத்தன சுருக்கமா ரெண்டு வார்த்தையில முடிச்சிட்டு போயிடுறியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
1: அன்னைக்கு சொன்னீங்களே மக்கள் சேவைக்காக ஒரு பெரும் தொகை சேர்ந்தப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்.
0: ஆமா சொன்னேன்.
1: அந்த தொகையை நானே கொண்டு வந்திருக்கேன்.
0: பேஷ் பேஷ் பேஷ் பேஷ். எங்க எங்க எங்க?
1: இதோ என் நகைகள். இத வித்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கங்க.
0: இந்தாமா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாதபடி காதல் மோகத்துல காதல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்தா வாங்கிக்கிற லிஸ்ட்ல என்ன சேர்க்காத? என்னுடைய லட்சியமே வேற.
1: அது என்ன அப்படி சொல்றீங்க? உங்க லட்சியத்துல எனக்கும் பங்குண்டு. ஏதோ என்னாலான சிறு உதவி.
0: உன் தியாகத்தை நான் பாராட்டுறேன். ஆனா இது முறையல்ல.
1: அப்போ
0: அப்போ
1: நம்ம கல்யாணத்தை பத்தி
0: நான் இதுவரைக்கும் யோசிக்கல. இனிமே நான் தீவிரமா யோசிக்கிறேன்.
1: ரொம்ப சந்தோஷம். அதுவே போதும். அப்போ நான் வர்றேங்க.
0: போயிட்டோம் போயிட்டோம். இந்தாமா கோயிலா கோயிலா. இந்த ஒரு பொம்பளை கிட்ட ஒரு நிமிஷம் பேசினா ஒரு காலம் தண்ணி குடிக்கணும் போல இருக்க. தண்ணி குடிக்கிறது என்ன? எஸ்டேட்ல போய் ஒரு மாசம் இருக்க போறதா கழிப்பட்டேன். காரண்டர்ல பதினஞ்சு கழிக்கல. அது கூட என்ன திடீர் விஜயம்?
2: இவ்வளவு நாளா நீ எங்கடா போயிருந்த?
0: நான் ஆபீஸ்லயே தான் இருக்கேன். ஆமா,
2: இங்கே இருந்துட்டு தானே ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட வீட்டுக்கு போக மறந்துருக்கேன். அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்க தெரியுமா?
0: அண்ணே, யாரு வருத்தப்பட்டாலும் சரி, என் லட்சியத்துக்கு பணம் சேர்க்கிற வரையிலும் அப்பா அம்மா தம்பி அண்ணன் இவங்க நினைப்பே வராது. மன்னிக்கணும்.
2: பெரிய லட்சியவாதி.
0: வணக்கம் டாக்டர்.
3: இவ்வளவு நானா உங்களோட பழகிக்கிட்டு இருக்கேன் அண்ணன் தம்பின்னு இப்பதான் தெரியும்.
0: அண்ணே, மிஸ்டர் சிதம்பரத்தை உனக்கு தெரியுமா?
2: ஓ, ஒரு நாள் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தாரு.
0: நான் தான் அனுப்பிச்சேன். நோயாளிங்கிற முறையில் தான் உனக்கு பழக்கம். அவர் இங்க வந்து நம்ம ஸ்தாபனம் நல்லா இருக்கிறதுக்காக 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு போனார்.
2: அப்படியா? இவர் பெரிய பரோபகாரி, பரந்த மனப்பான்மை உள்ளவருங்கிறத இவர் நான் முதல் முறையா பார்த்த போதே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சாதாரணமா நோயாளிங்க டாக்டர்கிட்ட வந்து, டாக்டர் சார், என் உயிரை நீங்க தான் சார் எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னார் தெரியுமா? டாக்டர், எனக்கு அதிக நாள் உயிரோட இருக்கணுங்கிற ஆசை கிடையாது. வாழ்க்கையில ரெண்டு ஒரு நல்ல காரியங்களை செய்து முடிக்க வேண்டி இருக்குது. அது வரைக்கும் என் கை வலி கொஞ்சம் தெரியாம இருந்தா போதும்னு தான் சொன்னாரு.
0: அது மட்டுமா? இங்க வந்தப்போ 10,000 ரூபாய் எண்ணி போட்டுட்டு இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தரேன். என்ன அப்படியே புண்ணியவாச்சு?
3: என்ன சார், அண்ணன் தம்பி என்னை எதற்காக வச்சுக்கிட்டே ஓவரா புகழ்றீங்க?
0: இல்ல சார், இங்க மனசுல உள்ளதான் சொன்னோம். அண்ணே, இந்த ஆஸ்திக நாஸ்திகத்துல கொஞ்சம் குழப்பம், உடனே வாங்க. அப்பா பாருங்க சார், மிஸ்டர் சிதம்பரம், இந்த ஆஸ்திக நாஸ்திக ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கறதுக்குள்ள மனுஷன் பாடு போதும் போதும்.
4: ஒண்ணு இல்லம்மா, ராத்திரி பூரா தூக்கம் இல்ல.
1: சிகரெட் குடிச்சா தூக்கம் வரமா?
4: கவலையா இருந்துச்சு.
1: போங்கப்பா, ஒரு ராத்திரிக்கு இவ்வளவு சிகரெட் குடிச்சா உடம்பு என்னத்துக்காகும்?
4: நீ வைத்தியம் பண்ண இருக்கும் பொழுது எனக்கு என்னமா கவலை?
1: மாத்து மருந்து இருக்குன்னு யாராவது விஷத்தை குடிப்பாங்களா? அப்பா, இனிமே உங்களுக்கு சிகரெட் வேணும்னா என்ன கேட்டுதான் வாங்கிக்கணும்.
4: அந்த ஒரு சுதந்திரம் தான் இருந்துச்சு. அதையும் பறிச்சுக்கிட்டியா?
1: ஹலோ,
5: மிஸ்டர் சிதம்பரம் வீடுங்களா?
1: ஆமா.
5: ஐயா இருக்காருங்களா?
1: இருக்காரு.
5: அவர்கிட்ட எங்க ஐயா பேசணுமா?
1: அப்பா, உங்களை யார கூப்பிடுறாங்க?
6: ஹலோ,
5: யாருங்க?
6: அவர் அப்பா அம்மா உன்ன பொண்ணு பார்க்க வராங்க, குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுக்க போ, சட்னி போ. சரி சரி,
7: வெச்சிரலாம். எலக்ட்ரிஷன் சார்?

0: சம்ஸ்கிருத்
1: லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்
2: தமிழ பேசுங்க ஐயா
3: தமிழ பேசுங்க உள்ள தமிழ ஒழுங்கா வரல புரியாத பாஷை கொண்டாந்து
4: மோகன் இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்று மரியாத தொழிலாளர்கள் தயவு செய்து தமிழில் பேசு
1: தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோக்கியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன் அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஸ் கூட்டமாக தெரிகிறது காஃபி இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்னி ஊருக்கொரு லீடர் ஆளுக்கொரு கொள்கை அவன் அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம் நான்சென்ஸ் பாலு சொன்னான் மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று மேலைநாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள் அவர்கள் தலைவிதி அப்படி நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எப்படித்தான் வாழ்வீர்கள் உங்களுடைய தலைவிதி இப்படி இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன்
5: அமெரிக்கிட்டோம் டெய்லி ஒரு டென் ஒர்க் போடுவோம் நாய் காஸ்ட்லி நாய் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ டோர்க்கி ரிப்போர்ட் கெடுத்துறாதே கார்ல இருந்து இறங்கி போட்டது என்னமோ காலில் சேஞ்ச் இருக்கு ஜெனரல் கிட்ட எடுத்துட்டு போய் இதை கோமே பென்சாயின் தடவி வில்வெட் மேட்சில் படுக்க வை தலையில் படுக்க வைக்காத ஹீட் அஃபெக்ட் பண்ணும் கேப்போ பார்த்துக்கோ
6: மோகன்
5: என்ன மோகன் என்ன மோகன் 24 ஹவர்ஸ் டபுள் கொடுக்கறேன் எனக்கு ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ
6: எனக்கு அப்பா மரியாதை தெரியல
5: அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல சொல்லு எனக்கு மரியாதை தெரியல எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா ஏன் பங்களாக்குள்ள வந்து உட்காடுறேன் பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும் உனக்கு எஜுகேஷன் இல்ல நாகரிகம் இல்ல பர்சனாலிட்டி இல்ல ஒண்ணு இல்ல வெத்தல பாப்பு தட்டு சோபாவில இலைய போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு என்னதான் தயாரா இருந்தாலும் எப்ப ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தனும் எங்க கிட்ட நீ பேசக்கூடாது ஒதுங்கி நடக்கணும் சொன்னா தெரிய மாட்டேன்னு எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான் என்ன பாக்கு மிஸ்டர் தாம்சன் எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா நீ தூணு கிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு
6: பாக்குறேன் நான் வந்து நின்னு பாக்க கூடாதா
5: நீ ஏன் பாக்குறேன் ஏன் பாக்குறேன் அவன் யாருன்னு கேக்குறான் தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு
6: என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு
5: எப்படி சொல்றது உன்னை தாயாருன்னு பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன் எப்படி சொல்ல சொல்ற தாயாருன்னு எனக்கு கல்யாணம் கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன் எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது எனக்கு நல்லா தெரியும்
6: வேற எங்க பாத்துருக்கேன்
5: நான் பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவளை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன் எனக்கு தமிழ்நாடு பொண்ணு தேவையில்லை
6: ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு அவர் பொண்ணு சந்திரான்னு.
5: சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிற, அழகா இருக்கிற, மூக்கு முழியமா இருக்கிற, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்கறேன். கல்யாணமா கல்யாணம், கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது.
6: எனக்கும் வயசாயி போச்சு. இல்ல
5: உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல?
6: என் மூச்சு இருக்கிறப்போ
5: எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது?
6: மோகன், நீ கல்யாணம் செய்துக்குதான் வேணும்.
5: சரி, செஞ்சுக்க போ. செஞ்சுக்கப்போ. பெரிய தொல்லை, பெரிய தொல்லை. கல்யாணம் செய்து கொண்டுதான் மனிதன் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பது இந்த நாட்டு சட்டம், முட்டாள்தனமான சட்டம். ஏதோ மனிதன் ஜாலியாக வாழ்க்கை நடத்த.
0: மோகன், நம்ம ஊர் நகர சுத்தி தொழிலாளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்ட நடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க.
5: அதுல கூட்டத்துக்கு என்னையும் கூப்பிட்டானுங்களா?
0: ஏன் இவ்வளவு கோபமா பேசுற? நமது தொழிலாளிகள் மத்தியிலே குவிந்திருக்கும் முட்டாள்தனமும் மூட நம்பிக்கையும் அகற்ற முடியாத குப்பைகள் தானே. நீ வந்து மேல்நாட்டிலே நகர சுத்தி தொழிலாளர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதையாவது சொல்லக்கூடாதா?
5: மேல்நாட்டில இருக்கிறவன் நின்றுகிட்ட கூட்டுறான், இங்க இருக்கிறவன் குனிஞ்சுகிட்ட கூட்டுறான். நீ போய் சொல்லுப்போ. ஏண்டா வர வர இப்படி கேட்டுக்கொண்டு நமக்கு ஏண்டா இந்த தொல்லையெல்லாம்? தொழிலாளி கட்சி, முதலட்சி, சாமியார் கட்சி, வேலை இந்தியாவில குரோஸ் கணக்கா வச்சுக்கிட்டு இருக்கான் கட்சியை. எல்லா கட்சியும் பிசினஸ்ல பூண்டுட்டான். ஒண்ணுக்கு லாயக்க இல்லை அம்மா. இந்த நேரத்துல எனக்கு ஒரு கல்யாணம் வேற ஏற்பாடு.
0: கல்யாணமா உனக்கா? அதுதான் இப்படி பேசுற. ஐ ஆம் வெரி கிளாட் மோகன். அம்மா செலக்ஷன்னா பெண்ணு பெரிய இடமா தான் இருக்கும்.
5: பெண்ணு பெரிய 120 அடி உயரம் போட.
2: சுக்கிரன் ராசு குரு 8 8 3/4 7 7 3/4 பொருத்தம் வெகு திவ்யமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரிக்கே வச்சுட்டாங்க நினைக்கிறேன்.
7: எல்லா காரியத்தையும் ஒரு நீங்களே இருந்து முடிச்சு இந்த ஒரு வேலையும் செஞ்சிட்டீங்கன்னா
2: அதற்கு இந்த பிள்ளைவாள் பேசா செஞ்சுடுறேன்னா வந்து அதிலே பாருங்க. இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல 8ஆம் இடத்துல இருக்கிற குரு பேர்ந்து போயிடுறான். கன்னி தனியா இருக்கா. அப்போ அங்கே சந்திரன் வந்துடுறான். ஆகவே குருவும் சந்திரனும் ஒத்து போயிடுறான். எவ்வளவு திவ்யமா அமைஞ்சிருக்கு பாத்தியாளா
7: சாமி. இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண வேற யாரால முடியும்?
6: சாமி சொன்னா சரிதான், அப்படியே செய்துடுவோம்.
2: அதோடு மட்டும் இல்ல, இப்போ சந்திரன் உச்ச நிலையில இருக்கிறான். இதுல பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தை உண்டு.
5: எதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது உனக்கு அறியல? பந்தல் போடுறவன், சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன் எல்லாத்தையும்.
6: தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர்.
5: ஐ ஆம் சாரி மிஸ்டர் பிளாய், ஐ ஆம் சாரி. சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு.
7: எது?
5: அப்பன். அப்பன்
7: என்ன
5: மேன சிங்கமா போடுகீடு எடுத்துக்கிட்டு இருக்க? என்ன போடுது?
7: இது விபூதி பட்டப்பா.
5: வாட் பட்டே?
7: விபூதி பட்டை நம்ம ஜாதிக்கு போடுறோம்.
5: என்ன கோட்டை?
7: ருத்ராட்சம் அப்பா,
5: ருத்ராட்சம். யாருக்கு பங்களா கூடலாம்? காட்டு பசங்களை உள்ள விட்டுருக்கு. யாரு
6: அவங்கெல்லாம்? நம்ம சொந்தக்காரங்க.
5: கட்டணை சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவன் எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு குரோட்டன் செடி எல்லாம் புடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்கிறான். அவனை யார் கேக்குறது? அடிக்கும் போல அத்து வெளியே. கிராவட்.
6: தம்பி, மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா?
5: எங்கிட்ட பேசணும்? நோ டைம். எனக்கு பேசறதுக்கு அப்ப டைம் கிடையாது. லெட்டர் எழுதி அனுப்ப சொல்ல பாக்குறேன்.
7: தம்பி, இதெல்லாம் லெட்டர்ல எழுதுற விஷயம் இல்லப்பா, நேர்ல சொல்லணும்.
5: சொல்ல சொல்ல.
7: இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல உனக்கு சோபரம் வச்சிருக்கு.
5: டுடே நைட். இன்னைக்கு ராத்திரி யார் பர்மிஷன் மேல வச்ச? யார் பர்மிஷன் மேல வச்ச?
6: ஐயர் சாமி தான் தம்பி பார்த்து வச்சது.
5: ஐயர் பார்த்தார், அவர் பார்த்தார் சொல்ற பிளாக். என் பர்மிஷன் அவன் வீட்டுல நடந்துட்டு ஏட்டிய மச்சான். இடிய தமிழ்நாட்டு அமரி மச்சான் கிட்ட கூப்பிடக்கூடாது. எத்தனை சொல்றது உனக்கு?
7: தங்கச்சி உன்ன கூட்டியார சொல்லுது.
5: நாளைக்கு நைட் வச்சுக்கோ. இன்னைக்கு வேற இடத்துல ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்தலாம் பாத்து.
7: நாளைக்கு ராத்திரி சரியா இல்லையா தம்பி?
8: ஆஹா, நாளைக்கு பகல் நினைச்சுக்கோ.
7: இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க அவங்க இடத்துக்கு போறாங்களா, அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும்.
8: இப்படி செஞ்சா என்ன?
7: என்ன
8: சந்திரன் குரு இந்த ரெண்டு ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லுவோம். நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே, நாளை நைட் மெயின் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லுவோம். நான் சொன்ன சொல்லவனே, யார் அவன் சந்திரன் குரு? பொண்ணுக்கு சொந்தக்காரன் அண்ணன் தம்பியா?
7: வரங்களா சார்?
8: கணேஷ், லெட்ஸ் கோ. ப்ளீஸ் சே வெயிட். ஹேய், கம் ஆன். 10, 11, 12 ரெண்டு மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்லுவா கிட்ட.
1: ஆமா துறை, கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி போச்சுக்கும்.
8: பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு ரெண்டு இடம் அட்டன் பண்ணணும், ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து சாப்பிடலாய். ஹவு டு நோ வை பால், வாட் மேட்டர்?
7: ஒண்ணுமில்லை.
8: நத்திங் டன். பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ இங்கேயே இருப்பேன்ல? எங்கேயும் விளையாவல, கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம்
7: போடுறது. என்ன
8: ரவுடி தனம் பண்றேன்?
7: அழைச்சு
8: போவோம் பண்ணவனே. இப்பவே டைவர்ட் பண்ற, அழைச்சு
7: போவனே
8: போவனே. மரியாதை தெரியாதா?
7: எனக்கு தெரியல.
8: என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேம் தெரியும்? மாமனார்னா கல்யாணம் ஆச்சு, ரெண்டு நாள் இருக்கணும், போயிடணும். அது மரியாதை?
7: போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டுக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன்மா.
6: அப்பா எங்க போறீங்க?
8: என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய?
7: என்ன பத்தி கவலைப்படாது, நான் எங்கேயாவது போய் சொல்லியாச்சேன். தம்பி நான் வர்றேன்.
8: வராத, போ. பெரிய பொண்ணை பெற்றுட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன்.
7: நான் பெத்த புண்டாச்சு.
8: ஏன் பெத்த? ஏன் பெத்தா?
7: உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெத்த. வேணும்னா வேணும். ஏன் பெத்த? வரேன்மா.
8: பணம், தாசிகள் மோசத்துக்கு உதவிய பணம், தஞ்சமடைந்த மனைவியை தவிக்க விட்ட பணம்.
9: வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம். சோறு போட்டா போதும், பணம் வேணாம். பணம் தாண்டா இவ்வளவு இம்ப்ரூவ்க்கு காரணம் எனக்கு.
10: பணமும் வேண்டாங்கிற, எங்கேயும் சாப்பாடு ஓட்டலும் இல்ல.
9: அய்யோ, ஹோட்டல் சோறு எனக்கு வேணாண்டா. எப்பா நான் போறேன்? அதுல கல்லு போறக்க என்னால முடியாதப்பா. கண்டு தெரிஞ்சவனே திணறான். நான் எங்க போறேன்? வேணாண்டா. எப்பா
10: வேணா? சரி, எங்க கூட வர்றியா? சோறு போட சொல்றேன்.
9: வீடு எவ்வளவு தூரம் இருக்கும்?
10: இங்க இருந்து ஒரு 2 miles இருக்கும்.
9: 2 miles? சோறு என்ன 10 miles பரப்பேன். எப்போ எப்பா?
10: டேய் அழைச்சிட்டு வா.
9: தோழரே பாத்து புடிச்சுன்னு போங்கடா. எப்பா டேய் முள்ள முள்ள தம்பி, வீடு முள்ளமா போடா. எப்பா டேய்?

0: என்ன எட்டடா கொடுக்கற, இன்னும் ரெண்டடா சேர்த்து விடுங்க. என்ன
1: ஏப்பா பேசுனது அவ்வளவுதானே, அதிகமா கேக்குறிய?
0: உச்சி வயல இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன், மனசு வந்து எட்டனா குடுக்கறிய, நல்லா இருக்கா? இல்ல சொல்ற, உனக்கே நல்லா இருக்கா?
2: ஏண்டா சண்டை போடுற, கொடுத்ததும் வாங்கி போட. ஏண்டா சண்டை,
0: சும்மா வேறதா பிச்சைக்கார பையன?
2: பாத்தியா பாத்தியா, பிச்சைக்கார பையன்றான் பாரியா, பிச்சைக்கார பையன்றான் இவன். குபேர மச்சான் பொட்டி தூக்கின வந்து எட்டனா வாங்குறான் பிச்சைக்கார பையன். ஒண்ணும் தூக்காமே சோறு வாங்குறான், உன்னை விட பெரியவன் தான் போட.
0: நீ இப்படி பேசுறதுனாலதான்டா கடவுள் உன்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான்.
2: கடவுள் உங்களை டாப்ல வச்சிருக்காரு, எங்களை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்காரு, போட. பெரிய கடவுள் செக்ரட்டரி மாதிரி பேசுறானுங்க. கடவுளை ஒரு இடத்துல கும்பிடுவான், ஒரு இடத்துல உதச்சி தள்ளுவான் இந்த பயலுக்கு. திருவண்ணாமலை தீபம் எரிஞ்சா அரோகரான கண்ணத்துல
0: போட்டுக்குவான்.
2: வீடு எரிஞ்சா மட்டும் ஐயோ அப்ப வாயிலையும் வயிற்றுல ஏண்டா அடிச்சுக்கிற, அதுவும் அக்னி பகவான் தான் அடி பல்ட்டி அவன்லடா பக்தன். எங்கடா டூப் விடுறட
0: சாமி, மகா திமுரு பிடிச்சவன் எங்க தெரு பகவானா உன்னை கவனிச்சுக்கிறான். ஆமா
1: பாத்தியாப்பா, அவன் உனக்கு திமிருங்கிறான்.
2: உனக்கு திமிரு
1: என்ன?
2: நீ ஏன் எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குற? நாலுனா கொடுத்துட்டு சத்தம் போடும்போது கூட நாலுனா கொடுத்தா ஒழுங்கா போயிருப்போம் இல்ல? எடுத்த உடனே எட்டுனா கொடுக்குறேன், அதான் குடையிறான் உன்ன போட்டுக்கிட்டு. அது இருக்கட்டும், சோட்ட போட்டு போறேன். ஏப்பா
1: வீட்டுல யாரும் இல்ல, வந்த உடனே போட சொல்றேன்.
2: சரி சோறு போடுறதும் போடுற, கொஞ்சம் கறி சோறா போடு தம்பி, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சப்பா.
1: நாங்க கறி சாப்பிடறது இல்லையாப்பா.
2: வீட்டுல பத்தியமா?
1: இல்ல நாங்க ஜீவகாருண்ய கட்சியில சேர்ந்திருக்கிறோம்.
2: திங்கிறதுக்கு கூட கட்சி வச்சுக்கிட்டீங்கடா. ஜீவகாருண்ய கட்சின்னா என்ன தம்பி அர்த்தம்?
1: அதாவது உயிர்களை கொலை செய்யக்கூடாது.
2: நீங்க உயிரை கொல்றதே இல்லையா?
1: இல்லையே,
2: ராத்திரில மூட்டை பூச்சி கடிச்சா என்னப்பா செய்றீங்க?
1: உனக்கு உண்மையிலேயே திமிருதாண்டா.
2: கோச்சுக்காதரா, இதெல்லாம் சொன்னா சோறு போடுறீங்களோ இல்லையா? இது வேற தகராறு. எப்பா ஏதாவது ரெண்டு சாத்த போட்டு விடுறாப்பா, நான் போறேன். எப்பா எனக்கும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் நமக்கு ஏன் இந்த வம்பு? நமக்கு ஏன் வம்பு? ஐ லவ் யூ
1: வாந்தி எடுக்கிறேன்.
2: ரேடியோ போட்டு பாடுறீங்களா?
1: எப்படியா பாடுறாங்க? ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆளப்பா.
2: நீ ஒருத்தன் வேண்டா.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி நல்லது என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீங்கள் இணைந்திருக்கும் வானொலி மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி இதய ராகங்கள். இதய ராகங்கள் இன்னும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களோடு, இதய ராகங்களோடு வந்து பேச இருக்கும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கழகத்திலிருந்து குரோடாச்சேரி காளிதாஸ். இதோ முதல் பாடல்.

இதய ரகங்களில் இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்துட்டிங்களா? ஆமாம், இந்த படம் பேருன்னு சொல்லாமே உங்களுக்கு குரல் கொடுத்தது யார்? விஜய். ஆமாம், இளைய தளபதி என்று இளைஞர்களால் இன்று தமிழகத்தில், ஏன் உலகத்தில் உள்ள இளைஞர்களால் அழைக்கப்படும் ஒரு சினிமா ஸ்டார், இன்று வசூலிலும் வெற்றி கொடி நாட்டி வரும் ஒரு நாயகன் விஜய். விஜய் அவருடைய பிறந்தநாள் June 22 நடக்கிறது. அவர் ரசிகர்கள் அவர் பாடலை வேதவாக்காக நினைக்கிறார்கள் அல்லவா? ஆகவே இந்த வாரம் விஜய் நடித்த படத்திலிருந்து பாடல்கள், பல்வேறு இசையமைப்பாளர்களுடன் அவர் இசையமைத்து இசையில் பாடிய பாடல்களும் கடந்து உங்களுக்கு வர இருக்கிறது. அதோடு சின்ன சின்ன தகவல்களும் உங்களுக்கு தர இருக்கின்றோம். நீங்கள் கேட்ட பாடல் குட்டி ஸ்டோரி மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து, அதில் விஜயை குரல் கொடுத்திருக்கிறார் அனிருத் ரவிச்சந்தரோடு. இசை அனிருத் ரவிச்சந்தர் தான் அந்த படத்திற்கு. குட்டி ஸ்டோரி பாடலுக்கு அடுத்தபடியாக நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஆளப்போறான் தமிழன், ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில், விவேகா அவர்களுடைய வரிகளில்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் உறவுகளே, விஜய் படத்திலிருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதய ராகத்தில். அடுத்து வரும் பாடலுக்கு முன் இப்பொழுது கேட்ட பாடல் மெர்சல் திரைப்படம் ஆளப்போறான் தமிழன் பாடல். அந்த பாடல் 145,000 மில்லியன் பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டு யூடியூப்பில் வெற்றி பெற்ற பாடல். அந்த பாடலை கேட்டு பல அரசியல்வாதிகள் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று பயந்துதான் இருந்தார்கள். விஜய் கண்ணசைந்தால் அசைவதற்கு அந்த காலத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் போல இன்றும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர் 1974 June 22 சென்னையில் பிறந்தார். தந்தையார் சந்திரசேகர், தாய் ஷோபா சந்திரசேகர். அவருடைய தாய் மாமன் எஸ் என் சுரேந்தர், அவரும் பாடகர். அவர் அம்மாவும் பாடகர். ஆகவேதான் அவரும் பாடல் பாடி கலக்கியிருக்கிறார். அடுத்து வருகின்ற பாடல் சச்சின் என்ற திரைப்படத்தில் வாவா என் தலைவா, தேவி பிரசாத் சங்கர் மகாதேவனுடைய குரலில், தேவி பிரசாத் இசையில்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடல் விஜய் தன்னுடைய படத்தில் டைட்டில் சாங்காக வைத்திருக்கும் பாடல்களை தன்னுடைய ரசிகர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் அறிவுரை சொல்வது போலவே இருந்திருக்கும். அடுத்து வருகின்ற பாடலும் அப்படித்தான். நாளை நாளை என்று இன்று இழக்கக்கூடாது என்று, இன்று விதைத்தால் நாளை முளைக்கும் என்பதை நீ மறக்காதே போன்ற வரிகளை கொடுத்து நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தையும் விட்டுவிடாதே என்று பல விழிப்புணர்வு வார்த்தைகளை கொடுத்து ஒரு பாடல். இது ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் அழகிய தமிழ் மகன் என்ற திரைப்படத்தில் எல்லா புகழும் என்ற பாடல்.

எம்டிஆர்எஃப் மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். www.mtrfm247 என்ற முகவரியில் எப்பொழுதும் 24 மணி நேரமும் தமிழ் இசை உங்களோடு. அடுத்து விஜய் பாடல்களில் வருவது தில்லி என்ற திரைப்படத்தில் சூரத்தேங்காய் என்று தொடங்குகின்ற வித்யாசாகர் இசையில் அமைந்த பாடல்.

தளபதி விஜய் அவர்கள் இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த சங்கீதா சுந்தரலிங்கம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பு அவரது தந்தையார் இயக்கத்தில் அவர் நடித்த முதல் படமாகும். அவர் பாடல்களில் அனைத்து இசையமைப்பாளர்களுக்கும் வாய்ப்பளித்திருப்பார், அனைத்து கவிஞர்களும் எழுதியிருப்பார். அடுத்து கூட ஒரு வைரம் தவறு எழுதிய பாடல், என்ன பாடல் என்று இந்நேர வகித்திருப்பீர்கள். விண்ணிலவை தேடி மேகம் வந்ததை வைரமுத்து எவ்வளவு அழகாக கூறுகிறார். காதல் அறிவானதா சுகமானதா, காதல் அழகானதா சுமையானதா, கேள்வி கேட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக எழுதியிருப்பார் வைரமுத்து அவர்கள். ஆமாம், இது துள்ளாத மனமே துள்ளும் என்ற திரைப்படத்தில் மேகமாய் தூது போகிறேன் என்ற பாடல். இந்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்.

எம்டிஆர் எஃப்எம்மோடு இணைந்து இதய ராகங்களில் இளைய தளபதி விஜய் அவர்களோட திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே. அவரின் பிறந்த நாளை முன்னிட்டும் அவர் ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இதய ராகங்கள் பாடல் இப்பொழுது எம்டிஆர் மூலம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், அவர் படம் வந்தாலே அந்த ரசிகர்களுக்கு அது ஒரு தீபாவளி தான். தீபாவளி என்றாலே வெடி, அந்த வெடி தயாராகும் சிவகாசி என்ற திரைப்படத்தில் தான் அடுத்து வரும் பாடல். அதுக்கு இசையமைத்திருப்பவர் ஸ்ரீகாந்த் தேவா. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில் இந்த பாடல் வாடா வாடா என் தோழா.

விஜய் தன்னுடைய ரசிகர்களை இந்த அளவுக்கு கட்டிப்பட்டு வைத்திருக்கிறார்கள் என்றார். அவர் பாடலில் வருகின்ற அந்த டைட்டில் சாங் வேகம்தான், எல்லா பாடல்களிலும் அப்படி ஒரு சிறு கருத்தையும் வைத்திருப்பார். வாழ்ந்து பார்ப்போம் வாழ்ந்து பார்ப்போம் வாடா என்று தன் நண்பர்களை கூப்பிடுவது போல் தன் ரசிகர்களை கூப்பிடுகிறார். அப்பன் சொத்து தாத்தா சொத்து வேண்டாம், சொந்தக்காலில் வாழ்ந்து பார்ப்போம் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆயுளை பார்த்து வாழ வேண்டாம், ஆயுள் ரேகை தேயும் வரை உழப்போம், ஆயுளை நீட்டிப்போம் என்று கூட அதில் தன்னம்பிக்கையான வரிகளை போட்டு அந்த பாடலை வெகு சிறப்பாக அதிலுள் ஆட்டம் விஜயை போல கதாநாயகர்கள் இப்போ உள்ள கதாநாயகர்கள் ஆடுவது என்பது மிகுந்த சிரமம். ஏனென்றால் அவர் இயற்கையிலே ஒரு நாட்டிய கலைஞர் என்பதால் அவருடைய நடனம் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஜயோடு ஆடுவதற்கு அனைத்து கதாநாயகிகளும் மிகவும் ஆவலோடு இருப்பார்கள் என்று கூறுவார்கள். கொஞ்சம் பயமாகவும் இருக்குமாம், ஏனென்றால் விஜயின் ஸ்டெப்புக்கு ஈடுகொடுத்து ஆடுவது என்பது அவர்களால் முடியாத காரியமாக இருக்கும் என்று கருத்து இருக்கிறது. அடுத்து வருகின்ற பாடல், ஆமாம், சுறுசுறுப்பான பாடல்தான். நீ எந்த ஊர், நான் எந்த ஊர், நீ என்ன உறவு, நான் என்ன உறவு, ஆனாலும் நீயும் நானும் அண்ணன் தம்பிதான் என்ற ஒரு கருத்து கொடுத்த பாடல். திப்பு இசை, தினாவின் இசையில், தினா அவர்களின் இசையில் திப்பு அவர்கள் பாடியது. திருப்பாச்சி என்ற திரைப்படத்தில் நீ எந்த ஊர் என்ற பாடல்

0: ராம அண்ணன் தம்பிட.
1: ஆல் இஸ் வெல். ஆமாம், எதுவும் நன்மைக்கு என்று நாம் சொல்வது போல் மனதை தேற்றிக்கொள்ள ஆல் இஸ் வெல் இந்த வரியை பிரபலமாக்கிய படம் நண்பன். நண்பன் என்ற திரைப்படத்தில் அவர் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அது வெற்றுமொழி படத்திலிருந்து டப்பிங் செய்யப்பட்டது என்றாலும் கூட அந்த படத்தில் அவர் சொல்லியிருக்கும் அவர் நடித்திருக்கும் காட்சிகள் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும். ஒரு மாணவனுக்கு அவன் பிடித்த கலையில் அவன் பிடித்த துறையில்தான் அவன் படிக்க வேண்டும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக அவர் அதில் கொடுத்திருப்பார். அப்பொழுதுதான் அவனை எண்ணங்களும் சிந்தனைகளும் வெற்றி பெறும் என்ற அந்த படம் மிகவும் சிறப்பாக வந்திருக்கும் நண்பன் திரைப்படம். நண்பன் திரைப்படத்தில் அவருக்காக நண்பர்கள் பாடுவது போல அவரை நினைத்த பாடல் தான் இந்த பாடல். இது ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் விவேகா அவர்களுடைய பாடல். ஹரிஷ் ஜெயராஜ், என் ஃப்ரெண்டை போல யாரும் மச்சான் நண்பன் படத்தில்.

டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தா கூட விட மாட்டேன். என்னை பத்தி என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டா மிஸ்டர் கிளீன் சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு. பொண்ணுங்களை எங்க பார்த்தாலும் சரி, எனக்கு இல்தக்க சையா வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா?

நீங்கள் கேட்ட பாடல் ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்தில் தென்றல் வரும் என்று தொடங்குகிற பாடல். இது இளையராஜாவின் இசையில் ஹரிஹரன் அவர்களும் பவதாரிணியும் பாடிய பாடல். நல்லது அன்பர்களே, இதுவரை இதே ராகங்கள் கேட்டு சித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூடி மற்றொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் மீண்டும் என்று கூறி உங்களுக்கு விடைபெறும் நான் தென்னகத்தின் டெல்டா திருவாரூர் கலையகத்திலிருந்து கிருடா செரிகாளிதாஸ். வணக்கம் நேயர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி, உலக புகழ் பெற்ற மொன்றியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் ஒரு நாள் என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள், நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக திருவிளையாடல் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிவந்த மண் என்ற படத்திலிருந்து ஒரு நாளிலே உறவானதே கனவாயிரம் நினைவானதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல்பாளர் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மேஜர் சந்திரகாந்த் என்ற படத்திலிருந்து ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை தேடி வருவேன் என்ற படத்திலிருந்து ஒரு நாளில் மலர்ந்தேனே மலர்ந்தேனே தேவனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, ரமேஷ்,